அமெரிக்காவின் தளங்களை தாக்கியதாக தெஹ்ரான் சொன்னது. ஸ்போர்ட் எஸ்ஜி அமைப்பு பொதுமக்கள் பதிவு செய்வதற்கு கூடுதல் டென்னிஸ் மைதானங்களை ஒதுக்கவிருக்கிறது. டென்னிஸ் வளாகங்களை அதிகமானோர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் அறிமுகம் காணவிருக்கின்றன. ஸ்போர்ட் எஸ்ஜி அமைப்பு, சிங்கப்பூர் டென்னிஸ் சங்கம், த காலாங் குரூப் ஆகிய தரப்புகள் அதனை தெரிவித்தன. காலாங் டென்னிஸ் நடுவத்தில் தேசிய அணியின் பயிற்சி நேரங்களை சீராக்குவது அதில் அடங்கும். டென்னிஸ் மைதானங்களை பதிவு செய்வதில் உள்ள சிரமத்தை பற்றிய காணொலி அண்மையில் சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்டது. அதன் தொடர்பில் சிஎன்ஏ கேட்ட கேள்விகளுக்கு அமைப்புகள் பதிலளித்தன. சிங்கப்பூரின் விளையாட்டுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இருவர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் திருவாட்டி தாங் பெய்வா. 92 வயதாகும் அவர் சிங்கப்பூரின் முதல் பெண் ஒலிம்பிக் வீரர் ஆவார். அவர் 1952 ஆண்டு ஹெல்சிங்கி ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டார். மற்றொருவர் திருவாட்டி டே செஞ்சு. அவருடைய 10 வயதில் திருவாட்டி டே வட்டார அளவில் சிங்கப்பூருக்கு தங்கம் வென்றார். அவருடைய சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை. விருது நிகழ்ச்சியில் அதிபர் தர்மன் சண்முகரத்னமும் கலாச்சார சமூக இளையர் துறை தற்காலிக அமைச்சர் டேவிட் நியோவும் கலந்து கொண்டனர். உயர் அளவிலான விளையாட்டுகளில் தொடர்ந்து முதலீடு செய்ய அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக திரு நியோ கூறினார். விளையாட்டு அறிவியல், விளையாட்டு மருத்துவம் ஆகியவற்றில் ஆற்றல்களை வலுப்படுத்துவதில் அதில் அடங்கும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க, புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க, 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: இது ஒரு

0: மன மகிழ்ச்சியோட இந்த வாரம் இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: தங்கா அவ பந்தய போறா, ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள்.

0: மற்றும் சார்லி சாப்ளின் படங்கள்ல வந்த பாடல் நம்ம கேட்டோம். ஏ ரஹ்மான் மற்றும் பரணி அவர்கள் கொண்டு வந்த பாடல், அவர்களுடைய இசையில வந்த பாடல். ஹரிஹரன் மற்றும் ஹரிணி அவர்கள் தொட்டால் பூமலரும் எந்த ஒரு பாடலா பாடி இருந்தாங்க. அதை தொடர்ந்து திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் அடுத்த பாடல பாடியிருந்தாங்க. அப்படியே இப்பொழுது போக்குவரத்து தகவலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாகனங்கள் ஊட்டி கொண்டிருப்பவர்களுக்காக
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்றே நேர்ந்திருக்கிறது. சிடிஐ நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அதற்கு முன்பு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. உட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அதற்கு முன்பு போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண பாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: சமைக்கப்பட்ட பீஸாவை ஒருமுறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயின் சீசி ஸ்பினாச், ட்ரஃபிள் ஷ்ரூம், கோழி, பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீஸா ஹட்.
2: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

ஆஹா, காதுக்கு இதமான ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. 2000களில் வெளிவந்த பாடல் ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில அப்படி நம்ம மிதந்துகிட்டு இருக்கோம். அலைபாயுதே படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டோம். அடுத்து உங்களுக்காக காதலர் தினம் படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் அவர்களுடைய குரல்ல இன்னொரு பாடல் வரவிருக்கிறது. அதை தொடர்ந்து நேயர்களே ரிதம் படத்துல இருந்து இன்னொரு பாடல். இது போன்ற நல்ல நல்ல பாடல்களை கேட்கும் பொழுது சனிக்கிழமை பொழுதே மிகவும் அருமையான ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால உங்க நாள் ஒரு அருமையான ஒன்றாக கண்டிப்பாக அமையும். வானொலி பக்கமா இணைந்திருக்கிறீங்க இல்லையா? இன்னும் சற்று நேரத்துல இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நான் பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் லாசன்.

0: இன்று ஜூலை 18ஆம் தேதி. இன்று ஒரு முக்கியமான ஒரு தினம் கொண்டாடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் லீடர்ஸ் அவேர்னஸ் டே. அதாவது கருப்பர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்களுடைய தியாகங்களை செயல்களை அங்கீகரிக்கும் தினம், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. மார்டின் லூதர் கிங் அவராயிருக்கட்டும், ஜேம்ஸ் பால்வின், ரோசா பார்க் இவர்களாயிருக்கட்டும், இவர்கள் அனைவருமே அவர்களுடைய சமுதாயத்திற்கு நிறைய தியாகங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த இன வேறுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நேயர்களே, அது மிகவும் ஒரு தவிர்க்க வேண்டிய தவிர்க்க கூடிய ஒரு விஷயம். அது இருந்தால் கண்டிப்பாக ஒற்றுமையாக நம்மளால வாழ முடியாது. ஒவ்வொரு சமுதாயத்தை கிட்ட இருந்தும் நம்மளால ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய பாரம்பரியமா இருக்கட்டும், அவர்களுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், அது அனைத்திலையும் ஏதாவது ஒரு படிப்பினை கண்டிப்பாக நமக்கு இருக்கும். முக்கியமாக இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மைனாரிட்டி இருப்பாங்க, சிறுபான்மையினர், அதாவது எண்ணிக்கையில குறைந்தவர்கள். அவர்களை எவ்வாறு நம்ம நாட்டுக்குள்ள அரவணைக்கணும் என்பதை பற்றிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அச்சிச்சோ நீங்க வேற நாங்க வேற அப்படின்னு நினைச்சா வாழ்வதற்கென்றே ஒரு அர்த்தம் இல்லாம போய்விடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கண்ணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அது முற்றிலும் உண்மைதான் நேயர்களே. அதனால அவர்களை அங்கீகரிக்கிற தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது, பிளாக் லீடர்ஸ் அவேர்னஸ் டே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்கள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது ஒளிவன்பதாரியேட்டேன் ஒளியினுள்ளாசம்.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: விபத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பலதாக இருக்கின்றன. சிட்டியை நோக்கி செல்லும் அப்பர் ஸ்ரேங்கூன் சாலை, ஸ்ரேங்கூன் சென்ட்ரல், அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் துவாசை நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. சிட்டியை நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 2, அதற்கு முன்பும் வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அடிச்சு குற்ற கண்காணிப்பில் நட்பான சந்திப்பு ஆபத்தாக முடிகிறது.
1: யார் எனக்கு கடன் பட்டிருக்கத்தானே?
0: நண்பரிடம் விரட்டி படம் பறிக்க கத்தியை காட்டுகிறார் ஒரு இடைஞ்சல். தங்களின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்றுக்காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வீவாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்.
4: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
5: வணக்கம்.
6: மனசுல
7: உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச
7: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
9: ரஃபி வழங்கும்
10: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
11: பறக்காம

0: सकिए
1: இன்று ஒரு சில தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன, சுவாரஸ்யமான தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உலக கேட்கும் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆமா, இந்த கேட்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுதுமே பேசிக்கிட்டே இருந்தா நம்ம பேசுறது மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அத நீ சொல்றியா, நீயே பேசிக்கிட்டு இருக்க பாதி நேரம் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆனா அவ்வப்போது மற்றவர்கள் பேசுவதையும் நம்ம கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டுக்கொண்டால் நமக்கு வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தெரியும். ஒரு விஷயத்துல, ஒரு பிரச்சனையில இன்னொரு ஒரு பக்கம் தெரியும். அது நமது வளர்ச்சிக்கும் சிந்தனை ஆற்றலுக்கும் மிகவும் முக்கியம். நேயர்களே, சின்ன வயசுல என்னோட அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, பி அ குட் லிசனர். அப்படின்னா ஒரு நல்ல

மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீ மற்றவர்கள் கூறுவதை நீ முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு மற்றவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை நம்ம கேட்டு நடந்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் இன்னும் பிரகாசமான ஒன்றாக அமையும். அடுத்து இன்னொரு ஒரு தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா could have, அதாவது இந்த விஷயத்த நம்ம செஞ்சிருக்கலாமே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் தினம். அடடா, இதுக்கெல்லாம் ஒரு தினத்தை ஒதுக்கி இருக்காங்களே அப்படின்னு நீங்க எளிதுல கருத கூடாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நேர்கள் செய்யணும் செய்யணும் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா ஆண்டுகள் அப்படியே உருண்டோடி சென்று விடும். அவ்வாறு இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழல இல்லையா. எழுந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படின்னு இருப்பதை விட்டுட்டு இதை நான் செய்யணும் இதை நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்ற ஒரு மன நிறைவு மிகவும் முக்கியமான ஒன்று. வாய்ப்புகள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கின்றன, அதை நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன்னா வாய்ப்புகள் என்ற ஒரு கதவை எப்பயாவதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த கதவை திறக்கும் பொழுது அப்படியே நம்ம பற்றி கொள்ள வேண்டுமே தவிர சரி பரவாயில்ல அடுத்த வாட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருபோதும் உதாசீனம் செய்து விடாதீர்கள். தொடர்ந்து அப்படியே வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒளி 9:00 ஒளியினுள்ள

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிகே நோக்கி செல்லும் SLE ஈஷன், அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில KFC கறியும் சம்பால் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி.
2: இன்னைக்கு ருசித்து மகிழுங்க KFC-ல மட்டும்தான் கிடைக்கும்.

0: வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
2: We're gonna blow the speakers, baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும்.

0: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
3: குவாங்டோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு சாமிலியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை விதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்த ருசிக்க வாங்க. July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, அனுமதி இலவசம்.

0: Gen Z beat. ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட்.

0: ஒலிவன் மீது 6-8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை 6 மணியில இருந்து வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அண்மையில் நேயர்களே, என்னுடைய தோழி ஆஸ்திரேலியால இருந்து வந்தாங்க. அவங்க ஆஸ்திரேலியா செல்வதற்கு முன்பு வேற மாதிரி இருந்தாங்க, இப்பொழுது வந்த பிறகு வேற மாதிரி இருக்காங்க. ஆனா அதே ஆளுதான், எனக்கு தெரியும் அவங்க என்னுடைய தோழி, அதே மாதிரி பேசுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நெருக்கத்துலதான் இருக்கும், ஒரே மாதிரிதான் ரெண்டு பேரும் நம்ம கலந்துரையாடல ஈடுபடுறோம். இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்களை நான் பார்த்தேன், ஆனா அது அனைத்தும் நல்ல வித்தியாசங்கள். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா அதுல எல்லவும் சந்தேகம் இல்ல. ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற பிறகு அவங்க அதிக அளவுல இன்னும் நன்றி மற்றும் மன்னித்து விடுங்கள், அதாவது தேங்க்யூ மற்றும் சாரி, இந்த ரெண்டு விஷயத்தையும் பயன்படுத்துறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேருந்துல பயணம் செய்யும் பொழுது பேருந்தினர் கிட்ட வணக்கம், நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உரையாடிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சிறு உரையாடலா தான் இருந்தது, ஆனா எனக்கு அது மிகவும் அவமானமா இருந்தது. சிங்கப்பூர்ல இருக்கிற நாமே வந்து பேருந்தினர் கிட்ட அடிக்கடி பாக்குறோம், அவங்க கிட்ட நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஆனா இந்த பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்து அவர்கள் வந்து இவ்வளவு அழகாக மற்றவர்கள் கிட்ட பேசுறாங்க. இது பேருந்து ஓட்டுநர் கிட்ட மட்டும் நிறுத்த, தொடர்ந்து நாங்க வந்து சாப்பாடு சாப்பிட போனோம், சாப்பாடு குடுப்பவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் கிட்ட கூட அவர்கள் வந்து நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களுடைய நாள் எவ்வாறு இருந்தது, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி நகைச்சுவையா பேசி சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இது மிகவும் வினோதமா இருந்தது. இந்த மாதிரி அவ்வப்போது நான் செஞ்சிருக்கேன், ஆனா அடிக்கடி தினமும் இவர்கள் செய்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் பொழுது அது நமது முகத்திற்கு ஒரு புன்முறுவலை ஏற்படுத்தது இல்லையா? யாருன்னே தெரியல, அவங்க கிட்ட சற்று நேரம் கொஞ்சம் நம்ம பேசினாலே போதும், அவர்களுடைய தினம் ஒரு பிரகாசமான ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஏன்னா யார் யாரு எந்தென்ன நேரத்துல எந்த ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அப்படின்னு தெரியாது, என்ன ஒரு மன உளைச்சல்ல இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது நம்ம அவங்க கிட்ட பேசும் ஒரு சிறு உரையாடல், ஒரு சிறு புன்னகைய நம்ம ஏற்படுத்தணும் என்றாலே போதும், நமக்கு அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அதுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நேயர்களே, யாருனே தெரியல, அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதற்கு காரணம், சிங்கப்பூர்ல வந்து நம்ம அதிக அளவுல மற்றவர்களிடம் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்க்கிறோமா, இதற்கு காரணம் கைத்தொலைபேசி நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோமா, அதனால இருக்குமா, இல்ல பள்ளி சுமையா இருக்குமா, வேலை சுமையா இருக்குமா அப்படின்னா எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய தோழிக்கிட்ட பேசிய பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, வெளிநாட்டுல இது ஒரு கலாச்சாரமாகவே உருவாகி இருக்கின்றது. இப்பொழுது நம்ம எங்கேயாவது பயணம் செய்துகிட்டு இருக்கோம், புது போக்குவரத்துல பேருந்தா இருக்கட்டும் இல்ல ரயிலா இருக்கட்டும், நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். நமது கை தொலைபேசி அப்புறம் நம்ம வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, இது ரெண்டுமே இருந்தாதான் போதும், அதுதான் நமது உலகம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும். இது மிகவும் ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை கேட்பதற்கு தான் நான் ரொம்ப ஆவலா வந்த இன்னைக்கு வேலைக்கு. 9678 9688 என்று எனக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவேற்கின்றன. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள் ஆசம்.
1: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ என்ன பார்த்து

கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன், நான் ரூல் சம்மதிக்கும் மனிஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மனிஷன், நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், சிற வேலைக்கு எதுக்கு கமிஷன், நான் கேப்பேன் என்ன சிட்டிசன், நம்ம வரல இருக்கு சொல்யூஷன்.

0: ஆட்டோ பாம்ப சேர்ந்து புடிச்சுன்னு சார்பு புள்ளுங்க காட்டிய பத்தின வைபு கேட்ட பாட்ட பாட்டின டாடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மச்சின நைட்டு புள்ள கொசுவ அச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடி இந்த
1: மச்சான் இட்ஸ் எ லாங்.

0: தங்கச்சி.
1: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சிடிஏ நோக்கி செல்லும் SLE யோச்சுகாங் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE சிடிஏ SLE வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. மேலும் துவாசை நோக்கி செல்லும் PIE சிடிஏ சிட்டி மற்றும் பாயலேபா சாலை, அதற்கு இடையிலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சாப்பிட்டேன் சீசி செவன் பீஸா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் ஜூலை 26 வரை ஒரு சீசி செவன் பீஸா 13.95 காசு. நான் ஊற வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீஸாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயின் சீசி ஸ்பினாச் ட்ரஃபிள் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது
1: ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். பிவாயி சீலாயன் 8 டிஎம்ஐயின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு பாருங்கள்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்த ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

போட்டு தரவா.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் சீலின் அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எம்சிஐ நோக்கி செல்லும் ஏ ஜூரோங் டவுன் ஹால் சாலை, அதற்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: கடையில் சேலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 மொறு மொறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சேலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சேலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC ல சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கள்ளிகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.
1: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A 10 மணி முதல் 10 மணி வரை அனுமதி இலவசம்.

அடிமைகளே, கண்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் சீலின் அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எம்சிஐ நோக்கி செல்லும் EYE ஜூரோங் டவுன்ஹால் சாலை, அதற்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒளிவன் பத்து ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் ஒரு சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த பகிர்ந்து கொண்டேன். என்ன ஒரு விஷயம்னா, ஆஸ்திரேலியால இருந்து என்னுடைய நண்பர் வந்திருந்தாங்க. அவர் வந்து மற்றவர்கள் கிட்ட சர்வசாதாரணமா அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கப்பூரர்களால ஏன் அதிக அளவுல அதை செய்ய முடியல, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வேதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா உண்மையிலேயே சிங்கப்பூர்ல கண்டிப்பாக பலரும் இன்னும் அழகாக நன்றாக பாசமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மெல்பர்ன் செல்லும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக அங்க இருப்பவர்கள் மிகவும் அழகாக என்ன வரவேற்றிருக்காங்க. அது கேட்பதற்கே பார்ப்பதற்கே மிகவும் சுவாரஸ்யமாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதா அவர்கள். சரவணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை கேட்கலாம். அவரோட குரல் பதிவை அமைச்சிருக்காரு.
1: ஹலோ, வணக்கம் கிருஷ்மிதா. நீங்க இப்ப ஆஸ்திரேலியா நண்பரை பற்றிய சொன்ன கூற்று உண்மைதான். நானும் சமீபத்துல வியட்நாம் சென்றிருக்கும் போது விமான பயணத்தின் போது விமானம் இறங்கும் போது அனைத்து பயணிகளும் கைத்தட்டினார்கள். அந்த பைலட்டுக்கு சிறப்பாக வந்து இறக்கியதற்காக கைத்தட்டினார்கள். அது நல்ல பழக்கமாக இருந்தது. அந்த பைலட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நினைக்கிறேன். என்ன பாதுகாப்பாக வந்து நம்ம விமானத்தை இயக்கி இருக்கோம்னு. இதுவும் நம்மளும் பண்பற்றினா நம்மளும் பின்பற்றினா நல்லா இருக்கும்.
0: அவர்கள் கூறியதை நம்ம கேட்டோம். அதே நேரத்துல துர்கா அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதையும் கேட்கலாம்.
2: காலை வணக்கம் கிருஷ்மிதா, நான் துர்கா சர்மா பேசுறேன். ஆமா, நீங்க சொல்றது வந்து உங்க ஃப்ரெண்டு பண்றது கரெக்டு தான். என்ன, நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி யாரை பார்த்தாலும் பேசுவோம். குட் மார்னிங் நிச்சயமா சொல்லுவோம். காத்தாலும் எந்த டைம் வீட்டுக்காரு அத்தமே முதல்ல சொல்லுவாரு. அது என் பிள்ளையா இருந்தா கூட சரி, யாரா இருந்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ். அது நிச்சயமா இந்த வார்த்தையெல்லாம் நாங்க யூஸ் பண்றது தினமும். யாரு சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம கடமைய நம்ம பண்றத நம்ம பண்ணிடணும். அதுதான், ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது.
0: நன்றி கூறுவதன் முக்கியத்துவத்தை மிகவும் அழகாக துர்கா அவர்கள் கூறியிருந்தாங்க. இந்த நன்றி என்பது மிகவும் முக்கியம். ஸ்வீட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் பல முறை இதை செஞ்சிருக்கேன். அப்பொழுது என் வேலை எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பல முறை பல புதியவர்களுடன் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் நான் உங்ககிட்ட அன்பாக அக்கறையாக தான் பேசுவேன். அது என்னுடைய வேலையின் தன்மை. அதனால அன்பை காட்டுவதற்கு எப்போதும் தயங்காதீங்க அப்படின்னு ஸ்வீட்டி அவர்கள் சொல்றாங்க. முற்றிலும் உண்மைதான் நேயர்களே. இன்னும் ஒரு சிலர் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. வாசுகி அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதையும் கேட்டுடலாம்.
3: காலை வணக்கம் கிஷ்மிதா.

0: இங்க பொங்கல்ல இருந்தே வாசுகியமா பேசுகிறேன். நீங்க சொல்ற உண்மைதான். எனக்கும் வந்து இந்த சிங்கப்பூர்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி யார்ட்டையும் பேசுறத போறது பழக்கம் இல்லை. பஸ் டிரைவரோ அவங்க உங்ககிட்டயோ. இப்ப நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனனும், என் மகன் ஆஸ்திரேலியா இருக்காங்க. சோ நான் ஆஸ்திரேலியா போறப்போ அங்க பார்த்த சில பேரு பஸ்ல ஏறுங்க, முக்காசி பேருமா பஸ்ல ஏறுறவங்க குட் மார்னிங் ஏங்குறப்போ தேங்க்யூ இப்படி சொல்றாங்க. அந்த பக்கம் டாலர் இறங்கினா கூட சத்தம் போட்டு தேங்க்யூ அப்படின்னு கையை தூக்கி சொல்லுவாங்கம்மா. அதை பார்த்தோன்னே எனக்கும் நான் நினைச்சேன், இப்ப என் டாக்டரை கேட்டேன், இன்னும் எல்லாரும் இப்படிதான் சொல்லாமாமா இறங்க சில பேர் குட் மார்னிங் சொல்லுவாங்க, முக்காசி பேர் ஆஸ்திரேலியன் எல்லாம் குட் மார்னிங் தேங்க்யூ. அப்புறம் சாப்பிட போற இடத்துலையும்
1: ஒரு புன்முறலோடு இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க ஷேர் பண்ணுவாங்க நம்மளோட என்ன நாங்கள் நடக்குது அப்படின்ட்டு. பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்கிற கருத்து வந்து எல்லாரும் பின்பற்றலாம், நல்லாயிருக்கும்.
2: மிகவும் நன்றி. பலரும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. அதற்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். அப்பொழுது தான் என்னை பார்த்து பலரும் நன்றி சொல்ல கற்றுப்பாங்க இல்லையா. அதனால் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த அன்பு என்பதை நம்ம பல முறையில் மற்றவர்கள்கிட்ட செலுத்தலாம். ஒரு சில நேரங்களில் ரொம்ப எளிதில் நம்ம செய்கிற ஒரு விஷயம்தான் பலருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
3: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
4: ஒன்பதாறு எட்டு உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்கள். நான் கேட்ட கேள்விக்கு பலர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. வாழ்க்கையில மற்றவர்கள் கிட்ட பேசுவது என்பது ஒரு பொக்கிஷமாக நம்ம கருத வேண்டும். ரோட்ல போறவங்க கிட்ட யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நம்ம பகிர்ந்து கொள்ளலாம், பேசலாம், அன்பை காட்டுவதற்கு தயங்காதீங்க அப்படின்னு சொல்லி 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைத்தனா, இப்பொழுது நேரம் முடிந்து விட்டனால விடைபெற்றுக் கொள்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆனா அதுவரை நான் கூறிய விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமாக அன்பை செலுத்துவதற்கு காட்டுவதற்கு தயங்காதீங்க. கண்டிப்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா. இது கிருஷ்மிதாவோட நொழியினர்.

0: வணக்கம். காலைமணி 10, மீடியா காப் போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். எதிர்கால முதலீடு வர்த்தக பங்காளித்துவ அமைச்சர் நிலை சந்திப்பில் பொருளாதார மீள்திறனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றன. மின்னிலக்க வர்த்தகத்தை துரிதப்படுத்துவது, தடைகளை அகற்றுவது, நடைமுறைக்கேற்ற ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது ஆகிய அம்சங்களின் தொடர்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பொருளாதார பாதுகாப்பு ஆபத்துகளை சமாளிக்கும் வேளையில் மீள்திறனை ஊக்குவிக்கும் பிரகடனம் வெளியிடப்பட்டது. சிங்கப்பூர், புரூனாய், நார்வே உள்ளிட்ட 13 நாடுகள் அதனை கூட்டாக வெளியிட்டன. பங்காளித்துவத்தின் இரண்டாம் அமைச்சர் நிலை சந்திப்பு நியூசிலாந்தில் நடைபெற்றது. புதிதாக தென்கொரியா, பெரு, தாய்லாந்து ஆகிய நாடுகள் பங்காளித்துவத்தில் இணைந்தன. அவற்றோடு சேர்த்து உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 19 அதிகரிக்கிறது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் சன்செட் வே வீட்டுத் திட்டம் இறுதியானது அல்ல என்று கூறியிருக்கிறது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய தயாராயிருப்பதாகவும் கழகம் சொன்னது. மாஜு வனப்பகுதி பற்றிய வட்டார வாசிகளின் அக்கறைகளை குடியிருப்பு தேவைகளுடன் சமநிலைப்படுத்த முனைவதாக கழகத்தின் தலைமை நகர திட்டமிடல் அதிகாரி சோங் ஃபுக் லுங் கூறினார். சில அம்சங்களில் சமரசம் செய்ய வேண்டிவரும் என்றார் அவர். ஆக சிறந்த திட்டத்தை உருவாக்க குடியிருப்பு தேவைகளை எப்படி இயற்கையுடன் சமநிலைப்படுத்தலாம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று டாக்டர் சோங் கூறினார். சன்செட் வே வீட்டுத் திட்டம் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு முன் அவர் சிஎன்ஏவிடம் பேசினார். சுமார் 100 குடியிருப்பாளர்கள், ஹாலந்து புகித்திமா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்டபர் டிசௌசா, சிம் என் ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். சன்செட் வே, கில்மன் பெரக்ஸ் ஆகிய பகுதிகளில் வீடுகள் கட்டப்படவிருப்பதாக கழகம் சென்ற வாரம் அறிவித்தது. மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு எரிக் சோங் யுவன்சி காலமானார். அவருக்கு வயது 96. 1968 ஆண்டு முதல் 1988 ஆண்டு வரை திரு சோங் தோப்பாயூர் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றினார். திரு சோங் அவரது வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிங்கப்பூருக்கு சேவையாற்றுவதற்கு அர்ப்பணித்ததாக பிரதமர் லோரன்ஸ் வாங் அஞ்சலி செலுத்தினார். முன்னோடி தொழிற்சங்க தலைவருமான திரு சோங் ஊழியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அயராது பாடுபட்டார் என்றும் திரு வாங் கூறினார். தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்க திரு சோங் உதவினார் என்றும் திரு வாங் சொன்னார். திரு சோங் ஆற்றிய சேவை தொடர்ந்து பல தலைமுறை சிங்கப்பூரர்களுக்கு பயன் தருவதாக பிரதமர் வாங் கூறினார். ஸ்பாட் எஸ்ஜி அமைப்பு பொதுமக்கள் பதிவு செய்வதற்கு கூடுதல் டென்னிஸ் மைதானங்களை ஒதுக்கவிருக்கிறது. டென்னிஸ் வளாகங்களை அதிகமானோர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் அறிமுகம் காணவிருக்கின்றன. ஸ்பாட் எஸ்ஜி அமைப்பு, சிங்கப்பூர் டென்னிஸ் சங்கம், த கலங் குரூப் ஆகிய தரப்புகள் அதனை தெரிவித்தன. கலங் டென்னிஸ் நடுவத்தில் தேசிய அணியின் பயிற்சி நேரங்களை சீராக்குவது அதில் அடங்கும். டென்னிஸ் மைதானங்களை பதிவு செய்வதில் உள்ள சிரமத்தை பற்றிய காணொலி அண்மையில் சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்டது. அதன் தொடர்பில் சிஎன்இ கேட்ட கேள்விகளுக்கு அமைப்புகள் பதிலளித்தன. சிங்கப்பூரின் விளையாட்டுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இருவர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் திருவாட்டி டாங் புய்வா. 92 வயதாகும் அவர் சிங்கப்பூரின் முதல் பெண் ஒலிம்பிக் வீரர் ஆவார். அவர் 1952 ஆண்டு ஹெல்சிங்கி ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டார். மற்றொருவர் திருவாட்டி டே செஞ்சு. அவருடைய 10வது வயதில் திருவாட்டி டே வட்டார அளவில் சிங்கப்பூருக்கு தங்கம் வென்றார். அவருடைய சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை. விருது நிகழ்ச்சியில் அதிபர் தர்மன் சண்முகரத்னமும் கலாச்சார சமூக இளையர் துறை தற்காலிக அமைச்சர் டேவிட் நியோவும் கலந்து கொண்டனர். உயர் அளவிலான விளையாட்டுகளில் தொடர்ந்து முதலீடு செய்ய அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக திரு நியோ கூறினார். விளையாட்டு அறிவியல், விளையாட்டு மருத்துவம் ஆகியவற்றில் ஆற்றல்களை வலுப்படுத்துவது அதில் அடங்கும் என்றார் அவர். மலேசியாவின் நகரி சிமிலான் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து உத்தேச வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கினர். வேட்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்பட்ட பின் 14 நாள் பிரச்சார காலம் தொடங்கும். நகிரி சம்பிலானில் 36 தொகுதிகளுக்கு போட்டி நடைபெறும். மாநில தேர்தல்களில் வாக்களிக்க 890,000 பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர். அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் 40 வயதுக்கு உட்பட்டோர். வாக்களிப்பு August 1 நடைபெறும். கனடாவிலிருந்து வீசும் புகை மூட்டத்தால் அமெரிக்காவில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. கனடாவில் சுமார் 200 இடங்களில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் எரிகிறது. உலக கிண்ணப் போட்டியின் இறுதி சுற்று அமெரிக்காவின் நியூஜெர்சி மாநிலத்தில் நடைபெறவுள்ளது. காற்றின் தரத்தால் கவலைகள் எழுந்துள்ளன. நிலைமையை அணுக்கமாக கண்காணிப்பதாக போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவை சாடினார். புகை மூட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அவர். புகை மூட்டத்தை சமாளிப்பதற்கான செலவை கனடா பொருள்களுக்கான வரியில் சேர்க்கவிருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: காதருடன்.

வார இறுதி உல்லாசம் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். காதல் சற்று முன்பு பாம்பே திரையப்படுத்தது பாடலை கேட்டிருந்தோம். எங்களே சனிக்கிழமை நீங்க நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்காக பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஹலீமா அவங்க மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் என்கிற நாடக தொடர் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தொடரின் நடிகர்களையும் இயக்குநரையும் சந்திக்க போறாங்க. நேரடியாக சாங்ல இருந்து பேச போறாங்க. நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு அவங்களுடைய குரலை நீங்க கேட்கலாம், கலைஞர்களை சந்திக்கலாம். ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியும் இடம்பெற போகுது. நேற்று டீ கடை நிகழ்ச்சியில இந்த அங்கத்தை கேட்கலன்னா மறுபடியும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப 90களில் வெளிவந்த பாடல்கள் முதல் கேட்டுருவோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய மாணவர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஒரு அங்கம் இருக்குது. அந்த அங்கம் இன்னும் சற்று நேரத்தில். இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

திருடா திருடா மின்சார கனவு திரைப்படங்கள் வந்து பாடல்கள் இடம்பெற்றன. நம்ம பள்ளி பருவத்தில், அதாவது பள்ளி படிக்கும் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துப்போம். அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம பரிசு ஜெயிச்சிருந்தா அந்த அனுபவத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. இப்ப சமீபத்தில் ஒரு சிறுவன், அவருக்கு 6 வயது, பைனியர் தொடக்கப்பள்ளியில் படிக்கிறாரு. அவர் ஒரு போட்டியில் பங்கெடுத்தாரு. அவர் எந்த போட்டியில் பங்கெடுத்தாரு, எப்படி ஜெயிச்சாரு என்பதை பற்றி நான் பிறகு சொல்றேன். இப்ப மாணவர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா நீங்க நிச்சயமா ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துருப்பீங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசுகள் ஜெயிச்சிருப்பீங்க, அல்லது ஜெயிக்காம இருந்திருக்கலாம், உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கலாம். இந்த அனுபவத்தை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9678889688 உங்க பேரு, எங்க படிக்கிறீங்க, நீங்க எந்த போட்டியில பங்கெடுத்தீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889688

0: ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தில் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
4: வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி, என்னையா?

இன்றைய நிகழ்ச்சியில நம்ம மாணவர்கள் அவங்க பள்ளி பருவத்துல, அதாவது பள்ளிக்கூடத்துல போட்டியில கலந்துருப்பாங்க, அந்த போட்டியில பங்கெடுத்த ஞாபகம், அவங்க அதாவது பரிசு ஜெயிச்சிருந்தாங்களா, அந்த அனுபவம் எப்படி இருந்து கேட்டப்போ, இங்கு கலைவாணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சிறு வயதுல கதை சொல்லும் போட்டியில பங்கெடுத்த ஞாபகம் இருக்கு. எப்போதுமே இரண்டாவது மூன்றாவது பரிசு தான் ஜெயிப்பாங்க, ஆனா ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அவங்க முதல் பரிசு ஜெயிச்சது மறக்கவே முடியாது, ஏன்னா அதற்காக நான் ரொம்ப ஆவலா காத்திருந்தேன், நல்ல கடின உழைப்பு போட்டேன் அப்படின்னு கலைவாணி சொல்லியிருக்காங்க. சில மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற போட்டிகளை பங்கெடுப்பாங்க, சில மாணவர்கள் வெளியில நடக்கிற போட்டியில பங்கெடுப்பாங்க. அந்த மாதிரிதான் சமீபத்தில் ஜூலை 12 தேதி அகமது யூசுப் அகமது பரேன், இவர் பைனியர் தொடக்க பள்ளியில படிக்கிறாரு, இவருக்கு 6 த பே பிளேட் போட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்ப பம்பரம் பார்த்துருக்கீங்களே அந்த பம்பரம் போட்டி மாதிரி தான், ஆனா என்னன்னா இந்த பம்பரம் இல்லை, இதை சுத்தி பிளேட்ஸ் இருக்கும், பே பிளேட் சொல்லுவாங்க, அந்த போட்டியில பங்கெடுத்துக்காரு. சிறு வயதுல இருந்து இவருக்கு பே பிளேட் விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா. இந்த போட்டியில பங்கெடுத்து 100 போட்டியாளர்கள் அவங்களை தாண்டி இறுதி சுற்றுக்கு வரைக்கும் போயிட்டு அவரு இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கிறாரு. 6 தான், ஆனா நல்ல திறமை கொண்ட பையன், அதுவும் அவருக்கு பே பிளேட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, அதை நிறைய பயிற்சி செஞ்சனால இந்த போட்டியில அவரால் ஜெயிக்க முடியுது. அவருக்கு ஒரு ட்ரோஃபி, அது பிறகு பட்டுச்சிட்டுலாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி மற்ற போட்டிகளும் நான் பங்கெடுப்பேன்னு மாணவர் அகமது தன்னம்பிக்கையா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேஎஃப்சி கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்குகள் கொண்ட கறி.
2: இன்னைக்கு ருசித்து மகிழுங்க.

பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பிடித்த 70களில் வெளிவந்த பாடல்களை தொகுத்து வழங்க போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வி பதில் அங்கமும் இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான தகவலை படித்திருந்தேன், அதை ஒட்டி ஒரு கேள்வி கேட்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்டலாம். உங்களுக்காக உலகம் சுற்றும் வாலிபன், சுமதி என் சுந்தரி திரைப்படங்கள் பாடல்கள் இடம்பெறப் போகுது.

0: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயண சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் F1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? MaxOnline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: திங்கள்
5: முதல் வெள்ளி வரை காலை 6
4: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
5: ரவிஜி,
4: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பூனைக்குட்டி, 10 பூனைக்குட்டி, அதோட பேரு டோபி ஹெண்டர்சன். அதற்கு ஒரு கின்னஸ் சாதனை கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக யோசிச்சுட்டு கூகுள் செய்துட்டு எனக்கு பதில் அனுப்பி வைங்க. 9678889 அமெரிக்காவில் ஒரு பூனைக்குட்டி இருக்கு, அதுக்கு 10 வயது, டோபி ஹெண்டர்சன் அந்த பூனையின் பெயர். அதற்கு ஒரு கின்னஸ் உலக சாதனை கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக அந்த பதிலை எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9

0: ஆதருடன் ஒளியில் உல்லாசம்.
1: வைரங்களின் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் மீண்டும் வந்துவிட்டது. இன்று முதல் ஜூலை 26 வரை இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா. வைரங்களுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் அதற்கு 9 விழுக்காடு GST இஸ்தாராவே ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் அதே விலைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அது மட்டுமா, அதிர்ஷ்ட குழுக்கில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பரிசுகளை வெல்லுங்கள். வைர நகைகளுக்கு வட்டி இல்லா தவணை வசதியும் உண்டு. மேலும் அனைத்து தங்க நகைகளுக்கு தங்க விலையில் 4 வெள்ளி அதிரடி தள்ளுபடி. இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழாவில் கலந்து கொண்டு வைர நகைகளை 30 விழுக்காடு தள்ளுபடி உடனும் GST சலுகை உடனும் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்று இஸ்தாராவுக்கு வாருங்கள். இஸ்தாராவின் மாபெரும் வைர திருவிழா.
2: KFC-யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம். காய்கறிகள், பழங்களின் கலவையோடு 5 மொறு மொறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.
3: கூட ஒரு டீயா போடு.
4: டீயாலே போடுவோம்.
5: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா,
6: அவங்கதான்
7: போடு 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
1: சுகாதார விழா 2026

தர்ம யுத்தம் பத்து மாத பந்தம் திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்டதான் நேர்களை. இன்றைய போட்டி அங்கத்துல சற்று முன்பு நான் கேட்ட கேள்வி என்னன்னா, May 2025 ஆண்டு பத்து மாத வயதான ஒரு பூனை குட்டிக்கு கின்னஸ் உலக சாதனை கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக அந்த கின்னஸ் சாதனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தேன். டோபி ஹெண்டர்சன் தான் அந்த பூனையின் பெயர். நீங்க கூகுள் செய்து பாருங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். சொன்னப்போ இங்க டேவிட் எனக்கு என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னா, அந்த பூனை சத்தமா மியாவ் அப்படின்னு சொல்லுமா, சத்தமா மியாவ் சொன்னதுக்காக கின்னஸ் உலக சாதனை கொடுக்கப்படலங்க. அந்த பூனைக்கு கூடுதலா சில விஷயங்கள் இருக்கு, அது என்னன்னு யோசிச்சுட்டு இல்ல கூகுள் செய்துட்டு எங்க பதில் அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: கேள்வி பதில் அங்கத்துல மே 2025 ஆண்டு டோபி ஆண்டர்சன் என்கிற ஒரு பூனைக்குட்டிக்கு கின்னஸ் உலக சாதனை கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தேன், சில குறிப்புகளை கொடுத்திருந்தேன், பதில் வந்துருச்சு. சரியான பதிலா கேட்கலாம்.
1: வணக்கம் காதர். அந்த டோபி பூனைன்னு நினைக்கிறேன் அமெரிக்கால. அந்த பூனைக்கு வந்து அதிக விரல்கள் இருக்குது, கால்கள்ல வந்து விரல்கள் வந்து நிறைய இருக்கு. 18 விரல்கள் தான் இருக்கணுமா ஒவ்வொரு பூனைக்கும். ஆனா இந்த பூனைக்கு வந்து 28 விரல்கள் இருப்பதுனால இது வந்து ஒரு கின்னஸ் சாதனையா சொல்றாங்க, டோபி பூனை.
2: ஹாய் ஃபாதர், இட்ஸ் மோகினி ஹியர். டோபி கேட்க்கு 28 கால் விரல்கள் மட்டும்.
3: ஹாய் காதர், காலை வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அந்த பூனைக்குட்டிக்கு 28 விரல்களும் 30 நகங்களும் இருந்தன, அதற்காக தான் சாதனை கிடைத்துள்ளது
0: என்பது சரியான பதில். ஆமாங்க, ஒரு பூனைக்கு இருக்கக்கூடிய 18 விரல்கள் தான் இருக்கணும், ஆனா இந்த பூனைக்கு 28 விரல்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கின்னஸ் உலக சாதனையை கொடுத்திருக்காங்க. மற்ற நேர்களும் எனக்கு சரியான பதில் அனுப்பிச்சிருக்கீங்க, புஷ்பா, ஜாஸ்மின், வாணி, மீனா, இந்த மாதிரி பல நேர்கள் இருக்கீங்க. எல்லா பேரும் சொல்ல முடியல, இருந்தாலும் யாரெல்லாம் சரியான பதில் சொன்னீங்களோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி நேர்களே, நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு ஹலிமாவை சந்திக்க போறோம். ஏன்னா அவங்க சாங்கில இருக்காங்க, மஸ்ட் டே த பிளே பாய்ங்கிற நாடக தொடர் வெற்றிகரமாக மக்கள் பார்த்து ரசித்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்தின் கலைஞர்களையும் இயக்குநரையும் சந்திக்க போறாங்க, நேரடியா பல தகவல்களை கொடுக்க போறாங்க. அதனால தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, இது உங்களுடைய ஒளியில்

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். எதிர்கால முதலீடு வர்த்தக பங்காளித்துவ அமைச்சர் நிலை சந்திப்பில் பொருளாதார மீள்திறனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. மின்னிலக்க வர்த்தகத்தை துரிதப்படுத்துவது, தடைகளை அகற்றுவது, நடைமுறைக்கேற்ற ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது ஆகிய அம்சங்களின் தொடர்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பொருளாதார பாதுகாப்பு ஆபத்துகளை சமாளிக்கும் வேளையில் மீள்திறனை ஊக்குவிக்கும் பிரகடனம் வெளியிடப்பட்டது. சிங்கப்பூர், புரூனாய், நார்வே உள்ளிட்ட 13 நாடுகள் அதனை கூட்டாக வெளியிட்டன. பங்காளித்துவத்தின் இரண்டாம் அமைச்சர் நிலை சந்திப்பு நியூசிலாந்தில் நடைபெற்றது. புதிதாக தென்கொரியா, பெரு, தாய்லாந்து ஆகிய நாடுகள் பங்காளித்துவத்தில் இணைந்தன. அவற்றோடு சேர்த்து உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 19 அதிகரிக்கிறது. மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு எரிக் சியோங் யுவான்சி காலமானார். அவருக்கு வயது 96. 1968 ஆண்டு முதல் 1988 ஆண்டு வரை திரு சியோங் தோப்பாயோ நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றினார். திரு சியோங் அவரது வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிங்கப்பூருக்கு சேவையாற்றுவதற்கு அர்ப்பணித்ததாக பிரதமர் லாரன்ஸ் வாங் அஞ்சலி செலுத்தினார். முன்னோடி தொழிற்சங்க தலைவருமான திரு சியோங் ஊழியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அயராது பாடுபட்டார் என்றும் திரு வாங் கூறினார். தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்க திரு சியோங் உதவினார் என்று திரு வாங் சொன்னார். திரு சியோங் ஆற்றிய சேவை தொடர்ந்து பல தலைமுறை சிங்கப்பூரர்களுக்கு பயன் தருவதாக பிரதமர் வாங் கூறினார். சிங்கப்பூரின் விளையாட்டுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இருவர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் திருவாட்டி தாங் புய்வா. 92 வயதாகும் அவர் சிங்கப்பூரின் முதல் பெண் ஒலிம்பிக் வீரராவார். அவர் 1952 ஆண்டு ஹெல்சிங்கி ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டார். மற்றொருவர் திருவாட்டி தே சின்ஜு. அவருடைய 10 வயதில் திருவாட்டி தே வட்டார அளவில் சிங்கப்பூருக்கு தங்கம் வென்றார். அவருடைய சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை. விருது நிகழ்ச்சியில் அதிபர் தர்மன் சண்முகரத்னமும் கலாச்சார சமூக இளையர் துறை தற்காலிக அமைச்சர் டேவிட் நியூவும் கலந்து கொண்டனர். உயர் அளவிலான விளையாட்டுகளில் தொடர்ந்து முதலீடு செய்ய அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக திரு நியூ கூறினார். விளையாட்டு அறிவியல், விளையாட்டு மருத்துவம் ஆகியவற்றில் ஆற்றல்களை வலுப்படுத்துவது அதில் அடங்கும் என்றார் அவர். மலேசியாவின் நகரி சம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கிவிட்டன. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை தொடர்ந்து பிரச்சாரங்கள் 14 நாட்களுக்கு நீடிக்கும். நகரி சம்பிலானில் 36 தொகுதிகளுக்கு போட்டி நிலவுகிறது. மாநிலத்தை தக்கவைத்துக் கொள்ள பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் பக்கத்தான் ஹரப்பன் கூட்டணி முனைகிறது. தேசிய முன்னணி, பரிகத்தான் நேஷனல் ஆகிய கூட்டணிகளும் மற்ற சிறிய கட்சிகளும் களத்தில் உள்ளன. மாநில தேர்தல்களில் வாக்களிக்க 890,000 பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர். அவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் 40 வயதுக்கு உட்பட்டோர். வாக்களிப்பு ஆகஸ்ட் 1 தேதி நடைபெறும். சீனாவில் நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தேடல் மீட்புப் பணிகள் நடைபெறுகின்றன. சாங்ஜிங் நகரில் நடந்த சம்பவத்தில் 8 பேர் மாண்டனர். 34 பேரை காணவில்லை. நிலச்சரிவில் சுமார் 10 குடியிருப்பு கட்டடங்கள் புதையுண்டன. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற நேரிட்டது. அங்குள்ள நிலப்பரப்பாலும் மேலும் ஒரு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் மீட்பு பணிகளில் சிக்கல். விரிவான சோதனை மேற்கொள்ளும்படி அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவிட்டிருக்கிறார். பேரிடர் ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறியவும் அவர் உத்தரவிட்டார். இந்தியாவில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். 59 வயது திரு சோனம் மங்சுக் 21 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். உடல்நிலை மோசமானதால் அவர் அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்பு பெற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை சொன்னது. திரு வாங்சுக்கின் உடல்நலத்தை அணுக்கமாக கண்காணிக்கும்படி டெல்லி உயர்நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது.
தேவைப்பட்டால் தலையிடும்படியும் அது அதிகாரிகளிடம் கூறியது. மே மாதம் தேர்வுத்தாள்கள் கசிந்ததன் தொடர்பில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறி திரு வாங்சுக் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அமெரிக்கா ஹாங்காங் தொடர்பில் அறிவித்த அவசர நிலை பிரகடனத்தை புதுப்பிக்கவில்லை. பிரகடனம் காலாவதியாகியிருப்பதால் அமெரிக்கா விதித்த கட்டுப்பாடுகளில் சில தளர்த்தப்படுகின்றன. அந்த கட்டுப்பாடுகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2020 அறிவித்திருந்தார். கடந்த 5 காலமாக பிரகடனம் ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட்டது. இப்போது அது காலாவதியானதால் ஹாங்காங்கின் சிறப்பு தன்னாட்சி நிலை மீண்டும் நடப்புக்கு வருகிறது என்று அர்த்தமில்லை என்று வாஷிங்டன் சொன்னது. மற்ற சட்டங்களின் கீழ் உள்ள கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடப்பில் இருப்பதாக அது கூறியது. பிரகடனம் காலாவதியானதை பெய்ஜிங் வரவேற்றது. அண்மை அமெரிக்க சீனா பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அது ஆக்ககரமான ஒரு நடவடிக்கை என்று பெய்ஜிங் கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

மஸ்ட் டேட் த பிளே பாய் நாடக தொடரில் இருந்து ஷபீருடைய இசையில் ஷபீர் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேர்களை இன்னும் கொஞ்சத்துல ஹலிமா சாங்கி விமான நிலையம் முனையம் இரண்டிலிருந்து நேரடியாக பேச போறாங்க. ஏன்னா மஸ்ட் டேட் த பிளே பாய் கலைஞர்கள் இயக்குனர் அங்க இருக்காங்க. அவங்களோட உரையாடி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் அங்கம் எப்ப இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு இந்த அங்கம் இடம்பெறும். தொடர்ந்து நீங்க ஒளியின் உள்ள சந்திச்ச கிட்டே வாங்க. அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக தம் கல்வனின் காதலி திரைப்படங்கள் வந்து இடம்பெறும்.

0: ECP இணக்கச்சிலம் KPE அங்கு டெம்பனிஸ் ரோடுக்கு பிறகு முதல் தடத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. சாங்கி இணக்கச்சிலம் PRE அங்கு ஸ்டீவன்ஸ் ரோடு எக்ஸிட் ரகல போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. சாங்கி இணக்கச்சிலம் PRE அங்கு தாம்சன் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க புஷ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
4: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
7: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
8: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோமா?
9: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
10: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
9: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி
9: நவீன் வழங்கும்
11: இரவின் இல்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம் இரவின் இல்லாட்டம்.

நேயர்களே, பிஸா ஹட்டின் சீசி 7 பிஸா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரை ஒரு சீசி 7 பிஸா 13.95 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பிஸாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரஃபிள் ஷூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பிஸா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது.

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
1: சுகாதார விழா 2026

0: சைனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
5: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
6: எங்களுக்கு இன்னும் வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
6: எனக்கு எல்லாமே வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் ஹாட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாம்பல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்தலியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்த ஸ்ட்ராங் டீ.

0: மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் F1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஆடி சிறப்பு

0: தள்ளுபடி விற்பனை, 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை விதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: காதருடன்

0: இன்று ஹலீமா மஸ்ட் டே தி ப்ளே பாய் மீட் அண்ட் கிரீட் அங்கத்தில் இருக்காங்க. இன்று மஸ்ட் டே தி ப்ளே பாய் கலைஞர்கள் சந்திக்க போறாங்க, இயக்குநர்கள் சந்திக்க போறாங்க, நம்ம ரசிகர்களும் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு காத்துட்டு இருக்காங்க. இப்ப நேரடியாக சாங்கி விமான நிலையம் முனையம் 2 இருந்து அவங்க குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. வணக்கம் ஹலீமா.
1: இப்ப நம்மோட யாரு இருக்காங்க? கௌஷிக் கதாபாத்திரத்துல நடிச்ச நம்ம கங்கா இருக்காங்க, ரொம்ப அழகா வெள்ளை ஆடையில தேவத மாதிரி இருக்காங்க.
2: வணக்கம்.
1: சரி கங்கா, உங்களுடைய கதாபாத்திரமும் நல்ல புகழ் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்றைக்கு பல ரசிகர்களை நேரடியா பார்க்க போறீங்க, எக்ஸைட்டடா இருக்கீங்களா?
2: ஆமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லாரும் பார்க்க நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன்.
1: ஆமா, எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாரையும் நாங்க இப்ப சாங்கி எக்ஸிஸ்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். தொடர்ந்து வானொலி பக்கமாக நினைச்சிருங்க. இங்க நீங்க உங்களுடைய நுழைவுச்சீட்டுகளை வாங்கிட்டீங்கன்னா வாங்க தேவையில்லை, இலவச ஆனா பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரடியா பாக்குறோம்.
0: இன்னும் பல தகவல்களோட ஹலீமா வர போறாங்க, அதனால தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் அவங்களை சந்திக்கிறான். இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, மலர்ந்த இந்த காலை பொழுதில் டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. டிஆர்டி தமிழொலியில் முதலில் வருகின்றது வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தமிழிசை.

கேட்டது மங்கள வாத்தியை சியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளம்பை போல் முதலே விநாயகர் துதியாக சந்தோஷ் ஹரியரன் குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக சந்தோஷ் ஹரிஹரன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக ஆண்டனி தாசன் குழுவினர் பாடியது.

0: ஹாப்பி கிறிஸ்துமஸ்.
1: கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அந்தோனி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வழக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் எனி சபரிமலை புகழ் மாலையுடன் அந்த குட்டி இளையராஜா குழுவினர் பாடியது.

கேட்டது சபரிமலை ஐயப்பன் போல் மாலையுடன் அந்த குட்டி இளையராஜா இணைந்திருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக ஆர்ஸ்கா கிரேசியன், எஸ்லின் கேரட், ஜொசில் லிபின் ஆகியோர் பாடிய இந்த

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஆர்ஸ்கா கார்சியன் எசிலின் யாரில் யோஸ்லின் லெவின் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக கயல் இளவரசு குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது கயல் இளவரசு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. சபரிமலை சாமி புகழ் மாலையுடன் மீண்டும் அந்த குட்டி இளையராஜா குழுவினர்.

கேட்டது சபரிமலை சாமி புகழ் மாலை. அந்த குட்டி இளையராஜா குழுவினரது குரல்லே ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக தொடர்கின்றது. ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக வாராகி அம்மன் புகழ் மாலையுடன் மீனப்பிரியா மகேஸ்வரி சிவலிங்கம் குழுவினர் பாடிய இந்த பாடல்

0: நீங்கள் கேட்ட வாராகி அம்மன் புகழ் மாலையுடன் நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-20.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-8270. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:08 ஐக்கராட்சியத்தில் 7:08. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: நீங்கள் முடிந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அதற்காக நீங்கள் இணைந்து கொள்வதற்கு 4 தொலைபேசிகள் காத்திருக்கின்றது. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமாக நன்றாக இருக்கின்றோம். நீங்கள் தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: நிழல் தந்த நிம்மதி. ஒரு வழிப்போக்கன் நீண்ட தூரம் நடந்து வந்து கொண்டிருந்தார். வெயில் சுட்டரித்தது. தாகமும் களைப்பும் அவனை வாட்டின. அவனுக்கு சித்தரல் மீதோ ஆன்மீகத்தின் மீதோ பெரிய ஈடுபாடு எல்லாம் இல்லை. அவன் வாழ்வில் ஏதோ ஒரு பெரிய கவலையில் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். வழியில் ஒரு பிரமாண்டமான பழைய ஆலமரம் இருந்தது. அப்பாடா, இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நிழல் கிடைத்தால் போதும் என்று நினைத்தவன் நேராக அந்த மரத்தின் அடியில் சென்றான். தன் மேலாடையை கலற்றி தலையில் விரித்து தன் தலையை மண்ணில் சாய்த்து படுத்து அப்படியே நிம்மதியாக தூங்கிவிட்டான். அவன் படுத்திருந்த அந்த இடம் சாதாரண இடமல்ல. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மகா சித்தர் ஜீவ சமாதி அடைந்த புனிதமான இடம். அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனது ஜாதகப்படியும் கர்ம வினையின்படியும் அவனுக்கு ஒரு பெரிய விபத்தோ அல்லது உயிருக்கே ஆபத்தான ஒரு வினையோ வர இருந்தது. ஆனால் அவன் அதை பற்றி அறியாமல் யாரிடமும் உதவியும் கேட்காமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் அந்த ஜீவ சமாதியின் தலை வைத்து படுத்த கணத்தில் அந்த சித்தரின் தபோ நிலைமை தபோ வலிமை அவனுக்குள் பாய தொடங்கியது. அவனுக்கு வர இருந்த பெரிய விபத்து அவன் தூக்கத்தில் கண்ட ஒரு சிறிய கெட்ட கனவாக மாறி அவனது கர்ம வினை அங்கேயே அற்று போனது. அதாவது, நியத்தில் நடக்க வேண்டிய பெரிய ஆபத்து சித்தரின் அருளால் வெறும் கனவோடு முடிந்து போனது. அவன் உறங்கும் போது அந்த மரத்திலிருந்து விழுந்த சில ஆல இலைகளும் அந்த மண்ணின் தெய்வீக அதிர்வும் அவனுக்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசமாக உருவாகின. மாலை நேரத்தில் அவன் கண்பிடித்து பார்த்தபோது அவனது மனதை வாட்டி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தையும் தனிபோல மறைந்திருந்தன. உடல் முழுவதும் ஒரு புதிய ஆவலும் மனத்தில் இதுவரை இல்லாத ஒரு மகா அமைதி நிறைந்திருந்தது. அவன் அந்த சித்தரை தேடி போகவில்லை. கையேந்தி என் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று ஜாசகம் கேட்கவில்லை. ஆனால் அவன் தேடிய அந்த சிறு நிழல் அவனது வாழ்வில் பெரிய இருளையே நீக்கிவிட்டது. மனம் என்னும் குரங்கை அடக்கி அந்த பெரம்பொருளின் நிழலில் நாம் நிம்மதியாக அமர்ந்தால் போதும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பதாக அமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். ராயா.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணியை ராஜரண்டம் அவர்கள் ஏர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
2: இளமையிலிருந்து முதுமுறை வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்து குடும்பம் ஒரு கோயில் ஆகவும் இல்லற நல்லறமாகவும் வாழ்க்கை இழந்த இருவரும் தான் இருவருக்கு தான் எல்லாமே அடங்கி உள்ளது. ஒற்றுமை பிரிந்துணர்வோடு அமைதி பொறுமையோடு கலை கலாச்சாரத்தோடு வாழும் போது அவரவர் கடமைகளை செய்யும் போதும் இறைவன் பக்க துணையாக இருந்து காப்பாற்றுவான், வாழ வைப்பான். வாழும் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. எது வந்தாலும் மன வலிமையுடன் இளமையில் வாழும் போது முதுமையில் இறைவன் ராசியுடன் நலமாக வாழலாம். வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டு நாம் நம்மை படைத்த இறைவனம் முழுமையாக சரணிந்து விட வேண்டும். வாழும் காலம் வரை இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும் போது இறைவன் கைவிட மாட்டான். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றார் தீய சக்திகள் நெருங்காம பாதுகாப்பான், இறைவன் நலமாகவும் வாழ வைப்பார். வாழும் வாழ்க்கையில் கவலை இருக்கத்தான் செய்யும். அதிகம் கவலைப்படவும் கூடாது. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று இறைவனோ இறைவனோடு ஒன்றித்தும் வாழ வேண்டும். நம்மை நாமே காப்பாற்றினால்தான் இறைவன் நம்மை முதுமையில் காப்பாற்றி நலமாகவும் வாழ வைப்பார். இறைவன் அனைத்தையும் அறிவான். உட்புறவில் என்ன செய்தோம், இப்புறவில் என்ன செய்தோம், அதன்படிதான் எல்லாமே நடக்கும். உடலை வளர்க்க உணவு அவசியம் போல் உயிரை பாதுகாக்க இறை வழிபாடு அவசியம். புத்தகத்தால் வரும் அனுபவத்தை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவே மேலானது. இளமை முதல் முழுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நல்ல நச்சினையாக சொல்லும் போது மக்களும் இளைய தலைமுறையும் வாழ வழி வகுக்கும். நிதி இருந்தால் நீதி, மனம் இருந்தால் மானம், தனம் இருந்தால் தானம், நம்மால் இயன்ற தர்மம் செய்யும் போதும் முதுமையிலும் வாழ வைக்கும் இறைவனும் வாழ வைப்பார். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜாண்ண.
0: நன்றி சோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜாண்ண.
0: அவர் புங்கியூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:15 ஐக்கியராட்சியத்தில் 7:16. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, யோசரி குணராஜா.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: அனைத்து உலகம் ஆக்காய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகைப்பாய் மின் தொழும்பில் உரை படைக்கப்படுதல் ஒரு கால அளவாக நிலைப்படுத்தப்படுதல் ஒடுக்கப்படுதல் என்பன இல்லாதவனே எல்லா உலகங்களையும் நீயே படைத்தாய் நிறுத்துவாய் ஒடுக்குவாய் மலரி பாகம் வருங்கரை என்னை பருவியில் பருவியில் செலுத்துவாய் உயிரி கூறுங்கால் உயிரி கூடும் காலம் வருங்கால் நீ திருத்தொண்டாகிய நற்றவத்தில் புகழிப்பாய் பின்னர் புறவி அறுத்தே கேதுவாய் அறுத்தற் கேதுவாய் நின் திருவருளை தருவாய் நாட்டத்தின் வேரியாய் சேயாய் நனியாலே மாற்றம் மனங்கலிய நின்ற மறைவோனே கறந்தவாள் கனலோடு நிகழ்ந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூடி நின்று பிறந்த புறப்பறக்கும் மங்கள் பெருமான் புறங்களோர் அன்பு உடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் என்பெருமான் வல்லினேன் தன்னை உரை பூவின் மனம் போல் சுத்தமாயிருப்பவனே நீ தூரத்தில் இருப்பவனும் ஆவாய் அருகே இருப்பவனும் ஆவாய் எவ்வாறெனில் சொல்ல சொல்லையும் மனத்தையும் கடந்து நிற்கின்ற இரகசிய பொருளாய் உள்ளாய் எனினும் என் மெய்யடியார்கள் உள்ளத்திலே சிறப்பாக விளங்கி பசுவிலே உடன் பிறந்த புனிதமான பாலோடு சர்க்கரையையும் நெய்யும் கலந்து இனிமை பயந்தாற் போல் இன்பம் ஊற்றெடுக்குமாறு நிலவிற்கருளி எடுத்த பிறவியை ஒழிக்கும் எங்கள் பிரானாய் உள்ளாய் எமது பிரானே பூதங்களை திருமையாக கொண்ட நீ அவற்றிற்குரிய 5 நிறங்களையும் உடையாய் அன்பிற்கு பூத நிறங்களோடு தோன்றும் நீ செடுக்குடைய வாகனோர் உன்னை துடிக்க துடித்த போதும் நீ அவர்களுக்கு தோற்றி திறந்தனை செடுக்குடையவானோர் உன்னை துடித்த போதை போதும் நீ அவர்களுக்கு தோன்றாது ஒளித்திருந்தனை என்னுடைய சிவனையே போற்றி என் அர்த்தவர்க்கும் உறவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சித்தம்பலம் நன்றி. வணக்கம் ராஜா.
0: பாட்டாங்க
3: நீங்க பாடுங்க, உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க. அப்பா இருக்கு.

0: மண்ணுலகத்தினுறவி மாதர என்னிய பொருளிலா அமலோட தன்னுடல் உடையதோர் கழிச்சின் மாமுகம் பண்ணவன் மலகடி பணிந்து போற்றுவாம் திருச்சித்தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா அண்ணா, நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஆடி மாதம் 18ஆம் தேதி புதுக்காலம் 15ஆம் வாரம் சனிக்கிழமை இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 2 இறைவசனங்கள் 1-5 வரை. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல் வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகின்றேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள். ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாள்களில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோம். ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்தை கைமாறி விட்டதே. நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். அதனால் நூல் பிடித்து பாகம் பிடித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இருக்க மாட்டான். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. சிந்தனைக்கு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர் ரோமையர்களின் அநீதியான முறையில் வரி விதிக்கப்பட்டு அடக்கப்பட்ட இன்னல்களுக்கு உள்ளான ஒரு சமூகத்தில் இயேசு பிறந்தார். மறைநூல் அறிஞர்களும் ஆட்சியாளர்களும் மக்களை ஒடுக்க ஆட்சி நடத்திய நேரத்தில் இயேசு வாக்களிக்கப்பட்ட மெசியாவாக மக்களுக்கு நலம் கொடுப்பவராக வாழ்வில் நம்பிக்கை ஏற்படுத்துபவராக இருப்பதை கண்டு மகிழ்ந்தனர். அவரை ஏராளமான சாதாரண மக்கள் பின்பற்றினார்கள். இதோ என் ஊழியர், இவரே என் அன்பர், இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் என்ற எஸ்ஐயாவின் இறைவாக்கு நிறைவேறியது. இயேசுவின் இத்தகைய செயல்பாடுகளை மறைநூல் அறிஞர்கள் ஆட்சியாளர்கள் பரிசியர்கள் ஏற்றுக்கொள்ளாது இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் சாந்தம் நிறைந்தவர்களாக கருணை மிக்கவராக நெறிந்த நாணலை முறியாதவராய் புகையும் திரியை அணையாதவராய் இருந்தார் இயேசுவின் வாழ வரம் வேண்டுவோம். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 8:22 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:22 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 to 8:30 இடம்பெறும் நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் மலம் வந்து கொண்டிருக்கும் நற்சிந்தனை நேரம் இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
0: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
0: ஓம் ராஜா, நல்ல நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் உங்கள் அன்போடு நல்ல உற்சாகமா இருக்கின்றேன். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கும் என்று பிரார்த்தித்து
0: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. ஒரு மனிதன் கேட்ட கேள்விக்கு கடவுளால் கூட பதில் கூற முடியவில்லை. ஒரு முறை ஒரு மனிதன் கடவுளை பார்த்து கேட்டான், இந்த உலகம் ஒரு மாயையாக இருந்தாலும் அது விடை தெரியாத பல மர்மங்கள் நிறைந்தது. அப்படி என் மனதில் ஒரு 6 கேள்விகள் உள்ளது, அதற்காக சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா என கடவுளிடம் கேட்டான். கடவுளும் சிரித்து கொண்டே சரி கேளு என கூறினார். முதல் கேள்வி, எந்த ஒரு தீய விளக்கமும் இல்லாத மனிதர் திடீரென மரணம் அடைவது ஏன்? இரண்டாவது கேள்வி, யாருடைய மனதையும் புண்படுத்தி விடக் கூடாது என பார்த்து பார்த்து நடக்கும் ஒரு மனிதரை அனைத்து மனிதர்களும் சேர்த்து காயப்படுத்துவது. மூன்றாவது கேள்வி, காதல் மற்றும் நண்பர்கள் இவற்றில் அதிக அன்பை வைத்தவர்கள் இறுதியில் தனிமையில் விடப்படுகிறார்களே, அது ஏன்? நான்காவது, வீண் செலவு செய்யாதவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வறுமையில் வாழ்வது. ஐந்தாவது, பிறருக்கு உதவ வேண்டுமென நினைக்கும் நல்ல மனமுடைய மனிதர்கள் அதிகம் ஏமாற்றப்படுவது. ஆறாவது, ஆணவம் கொண்டவர்கள், பிறரின் சொத்தை அபகரிப்பவர்கள் மற்றும் அநீதிக்கு துணை போகிறவர்கள் அதிக செல்வத்துடன் பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வது. இப்படி அடுக்கடுக்காக ஆறு கேள்விகளை மனிதன் கடவுளுடன் கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்துக் கொண்டே கூறினான், வானுடா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் நல்லவர்கள் பூமியில் வாழும் காலத்தில் செல்வமின்றி அன்பு இன்றி தனிமையில் வாழ இறுதியில் என் திருவடியை சரணடைந்து முக்தி அடைவார்கள். ஆனால் தீயவர்கள் பணம் பொருள் மற்றும் தான் என்ற ஆணவம் போன்ற உலகின் மாயைகளில் சிக்கி என்னை சரணடையாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அதே துன்பத்தை அனுபவிப்பார்கள் என கூறினர். அப்பொழுதுதான் மனதன் புரிந்து கொண்டான், நல்லவர்கள் வாழும் காலத்தில் துன்பப்பட்டாலும் இறந்த பின்பு மறுபிறவி இல்லாமல் இறைவனின் திருவடியை பெற்றிக் கொள்ளலாம் என்று. ஓம் நமோ நாராயண என்று கூறி அன்பாக விட வருகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நச்சிந்தனை நேரம்.
3: தெரியாதா
4: மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: அன்புறவுகள், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அன்புறவுகளை, எதற்காக நீங்கள் புத்தகங்களை வாங்கி, அதாவது பரிசலாச்சப்பிள்ளையில் நிறைய புத்தக கடைகள் இருக்கின்றது, ஆன்மீக உரைகள் என்ற புத்தகங்களை நீங்கள் வாங்கி எங்களுடைய ஆன்மீக உரை, அது மும் மலமாகவும் இருக்கலாம், மும் மதங்களையும் சார்ந்த நூல்களாக இருக்கலாம், வாங்கி வந்து நீங்களும் படிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். மன்னிக்கவும், எங்களுடைய மகேசையா தயாரித்த தொகுத்து வழங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி, அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பரத்தை கேட்போம்.
1: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல், தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நேரம் சரியாக 8:30 ஐக்கியராஜ்யத்தில், 7:30 இந்த நேரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி, 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 18 ஜூலை மாதம் சனிக்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை நாம தாண்டி வந்திருக்கோம். அப்போ பிரச்சனை நடக்கும்போது இதுதான், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாங்கினதில்லை, எப்போவுமே நம்ம அதை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை தாண்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போன்ற நிறைய விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே மாதிரி திருமணஸ்தானத்தை பற்றி இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள், மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தமான வியாபாரம், தொழில், சேமிப்பு போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பிடித்தவர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறது, வீட்டுக்கு வாடகைக்கு வரல, இடத்துக்கு வாடகைக்கு வரல, குடோனுக்கு வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தலைவலி, ஒத்த தலைவலி போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆக, இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி நண்பர்கள், சின்ன சின்ன விஷயங்களில் சில யதார்த்த தடங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் நடக்கிறதா இருக்கு. சரி, ஏன் இப்படி நமக்கு தான் டைம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, சில நேரங்களில் சந்திரனுடைய பிரயாணம் கூட இது மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் தடங்களாகி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நன்னாவே இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து எடுத்து செய்யணும். சில நேரங்களில் பேச்சுனால பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகள், யதார்த்தமாக பேசப்போ நான் அப்படி சொல்லவே கிடையாதே அப்படின்னு சொல்லுவேல் அவள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தொழிலில் ரொம்ப வேகமாகாது, 1-2 முறை அதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, டக்குனு இருக்கிற வேலையை விட்டுறப்படாது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஈரம் எடுக்கிற இடத்துல கவனமாக நடக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு பாதகம் உண்டு, புனர்பூச நட்சத்திரத்துக்கு நன்னா இருந்துட்டுருக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருவாத நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருந்துருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களது நட்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான். பிரயாணங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிறருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சென்சிட்டிவாக இருக்கீங்க, யாராவது ஜோக் அடிக்கிற டைமாக இது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நாட்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப ஆனந்தமாக இருப்போம், யார் எதை பேசினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சில நேரங்களில் மனசு இல்லைன்னா சின்ன விஷயத்தை பேசினா கூட அதை பற்றியே யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இரவு நேரம் தூக்கம் வரல, கை கால் சம்பந்தமான வழி இது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். திருமண காரியம் கைகூடி வரும், பிறர் மூலமான காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பல விதத்தில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருத்து நினச்சிட்டேன். இப்படி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வரும். வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இன்னொருத்தருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் உணவு, சரியான தூக்கம், சரியான எக்ஸசைஸ் மூன்றுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனைகளும் வராத சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நேர்களுக்கு இந்த தினம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கிரக நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்குல்ல சார், சாதகமாக இருக்குல்ல, சாதகமாக இருக்குல்ல நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக சாதகமாக இருக்கு. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் இது நியாயம், தர்மம், இது சரி, இது தவறு, இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்கன்னா ஓகே. இந்தவங்க கூட பழகிறோம், இவங்க கூட வேறு வழி கிடையாது, பழகிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும் அப்படின்னு நினச்சி எந்த காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நியாயம் தர்மம் இருக்கா அந்த காரியத்தில் நீங்கள் இறங்கலாம். இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை, இதெல்லாம் அரசுக்கு மீறின செயல்கள் அப்படின்னு நினச்சிடலாம். எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இது எப்போவுமே கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அவங்க தர்மவானாதாக எப்போவுமே இருப்பாங்க. சிம்மராசி நண்பர்கள் எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கம்பெனியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. பிறர் மூலமான லாபங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் நமக்கு தென்படுது. குருவுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி எதையும் சாதித்து வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கிறது கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லிகிட்டு இருக்கா, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுன்னா எது தேவை எது தேவையில்லைங்கிறது மனசில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயல்பாடை செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு காரணமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். நிறையா லாபங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நஷ்டங்கள் ஏற்படும், அது திருப்பி லாபமாக பின் நாட்களில் சந்தித்து அதை எடுத்துருவீங்க. இப்படி உங்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனையில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இது மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல்னு செயல்படுத்தக்கூடிய எந்த காரியமும் பிரச்சனையில் முடியும். அதனால் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மூட்டு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தமான உபாதைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் போட்டு ரொம்ப ஒழுக்கிக்கவும் வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது இது போன்ற சிந்தனைகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐஐடியில் படிக்கணும் சார், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் சார், நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு தடங்கள் வருது, கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையா இருக்கங்காட்டி எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கேட்ரிங் சம்மந்தமாக, மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வேலை மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாங்கள் இருந்து பார்த்தாச்சு. திருப்பி நம்ம ஊருக்கே வரலான் இருக்க, சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்க, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எடுத்த காரியம் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஃபோன் எடுத்தால் நச்சு நச்சுங்கிறாங்கன்னு ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி, ஃபோன் எடுத்தால் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஐயோ, சாதாரண நாளெல்லாம் ஃபோன் வராது, இன்றைக்கி என்ன இந்த ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று ஃபோன் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீங்க, கூட எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவீங்க, கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அது வேறு ரூட்டு மாதிரி, அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும், நமக்கு என்ன இது சே அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். எல்லாரும் பேசுறது, எல்லாரும் சொல்கிறது, எல்லாரும் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பவே, நம்ம கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் தீர விசாரிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் தாண்டி வரணும், அப்புறம் தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். மனசில் நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். மன ரீதியான கவலைகளை போக்குவதற்கு இசை, அதாவது மியூசிக் கேட்கறது, உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகள் செயல்பட்டது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகேஸ்வர வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, பணவரவு எப்பவாக வரும், பணவரவு எப்போ சார் வரும், பணவரவு எப்போ சார் வரும், வந்துடும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். எடுத்த காரியத்தில் லாபங்களை கொடுக்கும். பிரயாணம் பண்ணுங்க, பணம் வரும். நம்பி ஒரு காரியத்தை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து, உயில், எழுத்து, பத்திரம், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கைகூடி வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ், சர ராசியில் உட்காந்துருக்குங்காட்டி டிரான்ஸ்போர்ட் நகரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா உபய சர அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணுறார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட், அதாவது சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேச்சு தான் இவங்களுக்கு வேலையை, கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதா, காய்கறி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் எப்பவுமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்கள்ல, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். நான் அந்த உண்மை, நான் என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் தான் கரெக்டு தான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கைலாம் பேர் வந்துட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் மனப்பதட்டம், பல யோசனைகள், மனக்கவலைகள், பலவிதமான யோசனைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் மனதில் இருக்கும். எதையும் தாண்டி வருவோம், கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான தர்மங்களை பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மன ரீதியான ஒரு ஒரு ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்பேற்பட்ட அற்புதமான நாள். அதனால் கலக்கங்கள்லாம் வேண்டாம், தைரிய லட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களே, நீ கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு, வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பா, ரெஸ்ட்டே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது காரியத்தை பண்ணி பாருங்க, எப்பாடா அப்போ தான் மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் கூட, எப்போ உங்களுக்கு உடம்பு மனசு ரெஸ்ட்டு கேட்குறதோ கொஞ்சம் நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உழைச்சி உழைச்சி உழைச்சி உழைச்சி இந்த உடம்பு இருந்தால் தான் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அது மாதிரி உடம்புல ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தெரியாத தொழில் பண்ணாதீங்க, விரயமான விஷயங்களில் போய் கை வைக்கப்படாது, தெரியாத இந்த இடத்த வாங்கிறது, தெரியாத ஒரு செயல்பாடுகளை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சுப விரயம்னு சொல்லுவாங்க, இது வீடுக்காக நம்ம ஏனேனும் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த காரியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இது ரொம்ப நாள் நினச்சிருந்தேன், வண்டியை வருது, சர்வீஸ் கொடுன்னு நினச்சிருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும், நினைச்ச விஷயங்கள் கை கூடி வரும், கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. வேலை வாய்ப்பை அந்த வேலை செஞ்சால் அதன் மூலமாக பணம் வரும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லாமல் இருந்தால் நான் ரெஸ்ட்டே எடுத்துக்கிறேன், இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த பிரயோஜனம் இல்லை, இதை மட்டும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பணம் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். நம்ம இதனால் எனக்கு என்ன, இதனால் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் மட்டும் வச்சுட்டெல்லாம் நிச்சயம் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி இருக்கு. கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் உண்டு. ஃபேமிலி சம்பந்தமான சில மனக்கவலைகள் வந்து போகும், அதை பற்றி பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல்.

அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்கே தமிழொலி குடும்பம் தங்களது இது நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அத்தோடு உங்கள் மங்களகரமான நிகழ்வுகளையோ அல்லது வேறு எந்த நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து வந்தால் அசத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காலை 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் பெயர்களோடு உங்கள் நிகழ்ச்சிகள் வானொலியில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது பற்றிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0033138 37 16 75. மீண்டும் அலுவலக தொலைபேசி இலக்கம் 0033138 37 16 75. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பத்மராணி, சொல்லுங்கள். பத்மராணி கேட்போம்.
1: என்ன
0: பேரம்மா? ஐலா.
1: அவர் பிறந்த நாளை கொண்டாடுறது. அவர் என்றென்றும் சகல சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடும் பட்டங்கள் வர பிறவேனும் கொண்டு வாழ்த்தி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.
0: ஐலா, செல்வி ஐலா அவர்கள்.
1: ஐலா ராகுலன்.
0: ராகுலன், வணக்கம். அப்பா முருகா. ஓகே, பத்மராணி அவர்களுக்கும் ஐலா எங்களுடைய வாழ்த்து புகழ், புதறிவு புகழ். ராஜரட்னம் பாமா தம்பதிகளுடைய செல்வ பேச்சி ஐலா ராகுலன் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று போலென்றும் தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களையும் பெற்று படிப்பினில் பார்ப்போற்றும் பிள்ளையாக வாழ வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வைஃப் ரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி ஐலா ராகுலன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மிஸ் ரஜினி.
2: நன்றி
0: நன்றி. அவர் ரஜினி நாகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வத்தை வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் போடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய புஷ்பவதி சகோதரி. வணக்கம் சகோதரி.
3: இனிய வணக்கம், இனிய கால வணக்கம். அன்பான ராஜா அண்ணாவை அன்பாக வரவேற்றுக் கொண்டு நீங்க நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அகிலா ராஜரட்னம் அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், மற்ற ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியங்களோடு பிள்ளை 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று தென்குள தெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி
0: சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வத்தை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள். அவர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து புஷ்பவதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
4: நாங்கள் நிலம், அதே போன்று நீங்களும் நிலமா இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
0: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி.
4: இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் செல்வி ஐலா
0: ராகுலன்
4: ஐலா ராகுலனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் படித்து பட்டங்கள் பெற்று பார்வோட்டும் பிள்ளையாக ஒரு நல்ல பிள்ளையாக வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விட விரும்புகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வத்தை

0: பெற்று நோய் நொடியின்றி முருகன் திருவள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென எனது குடும்ப சாதி வாழ்த்திக் கொள்கிறோம் ராஜா. நன்றி வணக்கம் என்று சொல்லுவோம்.
1: நன்றி சகோதரம் அணிந்து கொண்டு உங்களுடைய பாசமான வாழ்த்துகளுக்கு நாங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
0: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் ராஜாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
2: பார்த்திபன்.
1: பார்த்திபன் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பார்த்திபன்?
2: நாங்கள் நலமா இருக்கோம். என்ன செய்யறோம் செய்ய முடியாத காலநிலையை நம்ம இதுக்குள்ள வருவோம். அகிலா ராகுல்
1: அகிலா ராகுல்.
2: ஆமா அவருக்கு எங்கள் குடும்ப சார்பான இனி என்னை பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லா செல்வங்களும் எல்லாம் படித்து பட்டம் பெற்று பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக வாழ வாழ்த்தி கொண்டு எல்லாம் முடிந்த பிரசிரமணி முடிந்து எல்லா சகல சாக்கியமும் பெற வேண்டும் என வாழ்த்துக் கொள்ளும் ராஜா.
1: நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் பார்த்திபன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பார்த்திபனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் கிடைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரியம்மா, வாழ்த்துங்கள்.
3: எங்களுடைய பிறந்தாள் கொண்டாடும் அகிலா ராகுல நாங்கள் நிறைவாக எங்கள் மாதிரியான சிறப்பாக வாழ்க்கை வாழ்த்துக்களும் உடம்பு விடவிருந்தேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து அன்பு உறவுகளே வேகமாக அழைப்புகளை அழுத்துங்கள். நீங்கள் தூங்குகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி. நீங்க தூங்க இல்ல? நன்றி.
4: இந்த பிறந்தநாளை கொண்டாடும் அகிலா ராகுலனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நல்லா படித்து பட்டங்கள் வைத்து அப்பா அம்மாவை நல்லா பார்க்கணும்
1: குடும்பத்தில் அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம்.
1: பாமா 100 வயசு உங்களுக்கு?
5: 100 வயசா இருக்கணும் நானே விரும்புறேன்.
1: அண்ணா அங்க இருக்கத்தானே உன தங்கஜியா?
5: எல்லாரும் இருக்கணும். எல்லாரும்
1: எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்சவதான் எனக்கு இருக்கணும்.
5: எல்லோரும்
1: சுகமாக இருக்கும்.
5: இன்று 3வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எனது செல்ல பேட்டி அகிலா ராஜுலன். எல்லா செல்வங்களை பெற்று சீரும் சிறப்புமாக இன்றைக்கு நல்ல பிள்ளையாக வாழ உணவு கொண்டு வாழ்த்தி வாழ்த்தினவர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுல சொல்லக்கூடாது, நேர் நேரத்தில் வந்து சொல்லுங்க பாமா. நன்றி.
5: நன்றி.
1: அவர் பாமா ராஜரெட்டம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து தேவன் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார். தேவன் வணக்கம். தேவன்
6: வணக்கம். ராஜன் வணக்கம். பிஆர்டி
1: நலமா இருக்கிறீங்களா தேவன்?
6: வணக்கம். ஓ நல்ல நல்ல நல்ல வெயிலோட நல்ல காலையில் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அகிலா ராகுலனா?
1: அகிலா ஐயன்னா ஐயன்னா அகிலா அகிலா
6: அகிலா அகிலா ராகுலன்
1: ராஜு ராஜுலன் என்று ராஜுலன்
6: அவருக்கு என் குடும்ப சார்பாக பிறந்த நாள் வாழ்த்து. அவர் நோய் நோடி என்று நல்லவுடன் வாழ்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல சேவை செய்யணும்னு சொல்லிக்கொண்டு இதை எடுத்துக்கொண்டு அந்த அந்த அன்புள்ளத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அடுத்த சந்திப்போம். ஒரு நல்ல பாட்டு ஒன்று போடுங்க.
1: நன்றி சகோதரன். நீங்கள் கேளுங்க நல்ல பாட்டு பெறும். அவர் சகோதரர் தேவன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. தேவனை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வதனி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வதனி வணக்கம்.
7: தம்பதியோட பேத்தி அகிலா ராகுலனுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அகிலா செல்லம் இன்று போல் என்றென்றும் 3 ஆண்டு காலம் சகல சௌபாக்கியத்தோடு நோய் நொடியின்றி சீர் சிறப்போடு பேரன் பேத்தி அம்மா அப்பா சொல்லோடு தேர்வு வேண்டி கொடுத்து நலமுடனே வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அந்த பிள்ளையை வளம்பரசையும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை செல்வத்தை வாழ்த்திய அத்தனை அன்போ இதயங்களுக்கும் நமது இதயமர்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் 35வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்றைய தினம் புதிதாக 11 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஜனாபதி ஆந்திரகுமாரதீச நாயக்கா மற்றும் சிறை காவலர்கள், ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்த நாட்டின் தொழிற்கல்வி துறையை பலப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய உற்பத்தி விநியோக சங்கிலியில் இலங்கை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற வேண்டுமாயின் பொது போக்குவரத்து மற்றும் தளவாட கட்டமைப்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறையை QR நீக்குவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இரண்டையும் ஒன்றிணைத்து பொதுவானதொரு பொறிமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடாமல் அரசாங்கம் இதனை மேற்கொண்டால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தொழிலாளர்களின் தேசிய சம்மேளனம் மற்றும் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை தயாரித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு விழா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நிமல் சிறிபால டி சில்வா தலைமையில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் பொய்ப்பிடித்தல் பாவனை காரணமாக நாளாந்தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் அமல இஸ்ரு தெரிவித்திருக்கிறார். பிரதியமைச்சர் ஏரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய பல இடைக்கால மனுக்களை எதிர்வரும் August 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேவிளை மற்றும் ரத்மலானை பகுதியில் 73 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதி உடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் விளைத்துள்ளதாக ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை July 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்படாவு திணைக்களகத்தின் வர்த்தக குற்றப்படாவு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கர்ணத்திலக்க நேற்று முன்தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ராசி செனநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். ஆணைக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்ட உத்தியோர்வு அறிவித்தலுக்கு அமையவே அவர் சமூகம் அளித்திருப்பதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வீடு ஒன்றின் கூரியை உடைத்து 25 மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டி அலுவத்துக்கொட படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்து போனார். வவனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரட்ட பெரிய குளம் வவனியா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதிபத்தில் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்து போனார். உடலுக்குள் ரகசியமான முறையில் கொக்கைன் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து இலங்கைக்குள் கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண்ணொருவர் கட்டநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச அஞ்சல் உரைகள் மூலம் போதைப்பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கையை 2030 ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் அற்ற வலயங்களாக மாற்றுவதற்கான 5 திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம் கிள்ளச்சி முல்லைத்தீவு வவனியா மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்திய மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாதென்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பவாய்கள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. அணை பிரச்சனைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீடு செய்வதற்கு மிக சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் 3 இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான விவகாரம் குறித்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனையை மேற்கொண்டுள்ளது. வந்தே மாதரம் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 வரை சிறைத்தண்டனை கிடைக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள்கள் கசிந்ததன் தொடர்பில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். நீட் தேர்வு தாள் கசிவு +2 விடைத்தாள் பிரச்சனை தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றியிருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து யந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது தொடர்ச்சியான கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபடுவது தனியுரிமையை மீறும் நடவடிக்கை என குற்றம் சாட்டிய பொதுநல வழக்கை July 20 விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளார்கள். தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத 82,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை திருவெற்றியூரில் மாடுகளை இறைச்சிக்காக பலியிடக்கூடாதென்று நள்ளிரவில் மிரட்டிய பாரத் முன்னணி நிர்வாகியை கைது செய்ய கோரி மாட்டு இறைச்சி கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பல்வேறு ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததற்காக வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனமான முத்தூட் பைனான்ஸ் உட்பட 6 நிறுவனங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்ததாக தெரிய வருகிறது. இந்தியாவின் முதல் நீரக வாயு அதாவது ஹைட்ரஜன் சக்தியில் இயங்கும் ரயில் சேவை நேற்று அறிமுகமாகி இருக்கிறது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் நடந்த திருவிழாவில் கூட்டத்தில் சிக்கி இருவர் இறந்ததற்கு நெரிசலில் மிதிபட்டது காரணமல்ல என்று அந்த மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடும் மழையால் கூட்டம் அதிகரித்ததாகவும் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டித்தீத்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் குட முழுக்கின் போது தமிழ் மந்திரங்களை ஓத உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது விதிக்கு எதிரானது என்று இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆமண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1,5,080 ரூபாவாகவும் கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,135 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர காவல்படை கோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கண்ணிவடியில் சிக்கி வெடித்ததாக கூறியுள்ளது. ஆனால் அதனை அமெரிக்க ராணுவம் மறுத்திருக்கிறது. அமெரிக்கா ஹோங்கோங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறது. அதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தன்னகரான ஒட்டோவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியிருக்கிறது. தாய்லாந்தில் தேர்வு மோசடி தொடர்பில் 3,600 அதிகமான அரசாங்க அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பொறுப்புகளுக்கு அதிகாரிகளை சேர்ப்பதற்கு சென்ற ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் மோசடி நடந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் ஹோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. அருகில் இருந்த ஹோட்டல் அறையின் குளியல் அறையில் இளம்பெண் குழந்தையை பெற்றெடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்திருக்கிறார்கள். நேற்று மாலை சென்ட் விக்னூனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்து மாது ஒருவர் இறந்ததாக கூறப்படுகிறது. டலாமியூ வட்டாரத்தில் மின்னல் வெட்டியதில் பட்டறையொன்று தீப்பிடித்தது. அதில் ஆணொருவர் இறந்து போனார். கிழக்கு உகாண்டாவில் கல்வி சுற்றுலாவுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்து போனார்கள். மெக்சிகோவில் 7.4 ரிக்டர் அளவில் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சிம்பாபே அணியுடனான 2வது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். மேற்கத்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர் கார்பில் சோபஸ் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 89. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை காலிறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்கப் போவதில்லை என்று அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அர்ஜென்டினாவுக்கு எதிராக பிஃபா உலக கால்பந்து சம்மேளனம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில், 384 ரூபாய் 23% இந்திய பெறுமதியில், 110 ரூபாய் 49%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 92%, இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 64%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 84%, இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 58%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451 ரூபாய் 90%, இந்திய பெறுமதியில் 130 ரூபாய் 1%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 59%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 93%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்சலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட விடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புன்னகை மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mini Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanka12@gmail.com. பரிசுலாட்சிப்பள்ளில் அமைந்திருக்கும் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:17. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தொன்று. காலை போன்ற நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவளே நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு காலத்தால் அழியாத கானங்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே, தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஆதங்கப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். 4 தொலைபேசிகள் ஊடாக உங்கள் அழைப்புகளை மேற்கொள்ளலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் பார்த்திபன். கனவு நலமா இருக்கீங்களா
2: பார்த்திபன்?
1: எத்தனை மணிக்கு கிளம்பி நீங்கள் லண்டன்ல? 5 மணிக்கு காலமே
2: என்ன
1: பாடலோடு வந்திருக்கீங்க?
2: மைதேகி
1: காத்திருந்தார். அழகு மகள் ஆட மகள் இல்ல மயில்
2: நான் போற இடத்துல டிஸ்க் எல்லாம் எடுக்கிறவங்களாம் கேட்டேன். இந்த பாட்டு எனக்கு அதனால தரவே இல்ல. அந்த பாடல்
1: எனக்கு என்னட்ட இருக்கிற சிடியில் இருக்கு.
2: தெளிவில்லை.
1: ஓகே, உங்களுக்கான பாடலை தருகின்றேன். நன்றி,
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி சகோதரம்.
2: படமும் இருக்கு.
1: ஓகே, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: ராகிவேந்தர் அவர்களுடைய சங்கீத லயம் நடந்தது. சரி அன்புறவர்கள், இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய பார்த்திபன் அவர்கள் லண்டனிலிருந்து. பார்த்திபனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ஜோசரி அம்மா, என்ன காலை பந்தில் இணைந்திருக்கிறீங்க?
1: மற்ற
0: நாள் வர வேண்டாம், உங்களை யார் சட்டம் போட்டது?
1: மற்ற நாளையில நான் பின்னெடுப்பில வருவேன், காலவேல லைன் இல்லாட்டிக்கு வருவேன். அப்படிதான் நான்
0: ஏன் அப்படி ஒரு சட்டம் உங்களுக்கு?
1: அது எனக்கு சட்டம், நானே வச்சுக்கிறேன்.
0: நீங்களே ஒரு சட்டம் வச்சுக்கிறீங்க? நல்ல சட்டம்.
1: என்ன
0: பாட்டு கிடைச்சது
1: எனக்கு? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, அந்த பாட்டு தான் வேலை வந்துச்சு.
0: பாட்டு பாடவா,
1: ராஜா பாடின பாட்டாக்கும்.
0: ஏஎம் ராஜா, ஏஎம் ராஜா.
1: அந்த
0: காலத்துல மூன்று சரணமும் ஒரு பல்லவியும் பாட்டு, சின்ன பாட்டு, மூன்று நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும்.
1: சொல்லுங்க
0: இருந்து போன ஸ்ரீதேவி, வயந்திமாலா, இன்னொரு ரேகா,
1: என்ன
0: கிளிக்குஞ்சு எல்லாம் இல்ல.
1: வேற என்ன? பத்மினி ராகினி, இன்னொரு பேர் என்ன ராஜா?
0: அவ மலையாளம், பத்மினி ராகினி லலிதா.
1: லலிதா பத்மினி, லலிதா தான், லலிதா பத்மினி ராகினி. அது மூளை விட்டா போய் அது என்ன மறந்துட்டு
0: சௌரங்களும்
1: அது வந்து பழைய அந்த அந்த பழைய ஆக்கள் பழையாக்கள் இல்ல, அந்தானே பாட்ட வேற சொல்லக்கூடாது.
0: அதுல மிளிர்ந்தவா வந்து பத்மினி. நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: எழுத்துப்பாடலை திருமதி ஜோகேஸ்வரியம் அவர்கள் விரும்புகின்றனர். வைபருடாக இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
1: வணக்கம் ரகண்ணா.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறோம் நாங்கள்.
0: நன்றி. இன்றைக்கு சனிக்கிழமை என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இருக்கிற பாட்டுல ஏதாவது ஒன்று கேட்போம். நாலு ஒரு லைன் இருக்கு தானே உங்கள்ட்ட? நாலு பேர் வந்து நிப்பினா
0: என்னண்டு இப்படி அப்படி அச்சடிச்சாங்க? மூன்று பேர்.
1: ஆர்வம்
0: உள்ளவர்கள் ஆர்வம் இருக்கிறவர் அந்த வேலையை செய்வார். இப்ப நாங்கள் வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு மணிக்கு
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: படத்துல இருந்து மழலையின் மொழியில் தமிழ் படித்திருந்த பாட்டு.
0: பாட்டுகள் எல்லாமே நீங்க என்ன
1: மழலையின் மொழியில் தமிழ் நான் கண்டேனோ வான் படித்தேன் வருது. மழ பிரபுதேவான் பிரபுங்கிற பிரபுன்ற பாட்டு
0: அதுல இருந்து பிரபு தேவாவா பிரபு பிரபுவா
1: பிரபு படிச்ச பிரபு
0: கண்ணகுளியன்
1: அவர்
0: அவன் சிவாஜியின் மகன்.
1: அவர் படிச்ச
0: பிடிக்குமா? அவரு
1: எல்லாரையும் பிடிக்கும்.
0: மழலை மொழியில்
1: மழலையின் மொழியினில் தமிழ் படித்தேனோ தமிழ் கேட்டேன்.
0: அப்படியா? உங்களுக்கும் பாட்டு தெரியுது இல்ல? அப்படியா? மழலையின் மொழியில்
1: தமிழ் கேட்டேன் வருது.
0: மழலையின் மொழியில் தமிழ் கேட்டேன். உள்ளம் கேட்குமே படமா?
1: இல்ல பிள்ளைக்காக. பிள்ளைக்காக படம்.
0: பிள்ளைக்காக? அப்படி ஒரு வில்லங்கம் கிடக்க. மழலையின் மொழியில் தமிழ் கேட்டேன். ஓகே, உங்களுக்காக முயற்சி செய்கின்றேன். பாடல் ஜெயராம் ரவி என்று தான் கிடக்கு. இதில் கண்ணக்குளியன் நடக்க இல்லையே. உங்களுக்காக ராய் முயற்சி செய்து பாடலை ஒளிபரப்ப முடியும் என்றால் ஒளிபரப்புகிறேன் சகோதரி. நன்றி அம்மா. அவர் சகோதரி நிற்கிறீங்களா போயிட்டீங்களா? அவருடைய தொடர்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது.
2: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூரச்சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79

0: தங்கேந்திரன் அவர்களுடைய இசை, அவருடைய கவிதை வரி இந்த பாடல் பிள்ளைக்காக திரைப்படத்தில் இருந்து வெளிவந்தது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும். என்ன பாடல்?
1: சின்ன பாப்பா
0: செல்ல பாப்பா
1: சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வண்டி தர
0: என்னண்டு போடுறது இந்த பாட்டு?
1: எனக்கு பாட தெரியாது.
0: பாட தெரியாது? அப்ப வசனத்தையாவது சொல்லிவிடுங்க. வசனத்தையாவது சொல்லிவிடுங்க. சின்ன பாப்பா
1: செல்ல பாப்பா.
0: இப்ப பாட சொல்லி கேட்கலையா?
1: என்ன
0: சொல்ல நன்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் பாடலை தருகின்றோம், கேட்டு வாழுங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் மாமா ராஜரன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது. மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி, கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை. வண்ணக்கிளியை திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கின்றது. சுசிலா அம்மாவுடைய கானம்.
2: சின்ன பாப்பா எங்க சொல்ல பாப்பா சொன்ன

0: ஒலித்த பாடலை பாமா ராஜ ரெண்டம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சின்ன கோயில், நிலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுவா இருக்கிறேன்.
0: நான் ஏதாவது பிளவுட்டுனா
1: என்ன
0: செய்ய புலங்கும் தலைக்கு பதினஞ்சு நிமிஷம் நிக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை?
1: பாட்டு
0: பாட போறீங்களா? அதாவது சின்ன பாப்பா, நீங்க பொம்மை குட்டி அம்மாவுக்கு,
1: தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலையில
0: அப்படி ஒரு பாட்டு கேட்க போறீங்க. கட்டிக்காரையா தான் இருக்கிறீங்க எல்லாரும். பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு ரெண்டு பாட்டு கேட்க போறீங்க. நல்ல பாட்டா?
1: நல்ல பாடல்.
0: உண்மையாவா?
1: உண்மையாதான். எங்க வானொலியில?
0: வானொலியில நீங்க வீட்டுலயே. பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு ஜேசாஸ் படிச்ச பாட்டு என்ன?
1: காசு
0: வாங்கி போட்டு பூக்கெட்டுக்கு வச்சு போட்டு இந்த ஜானகியம்மா அந்த காசுல பெரிய ஜானகியம்மான் எவ்வளவு லட்சி கோடி வச்சிருக்கிறான்னு தெரியுமோ? 537 கோடி சொத்து. அது அவன் எல்லாம் அதுக்கு இல்லாம போட்டுட்டு அவன் 20 வருஷமா ஊக்கி போனான். சரியான கஷ்டப்பட்டிருக்கான். அந்த ஒரு தன்னுடைய ரசிகன் தானே, அந்த ரசிகன் வீட்டு தான் போயிருந்தவா. அவ்வளவு கண்ணீர் வருது கதையை கேட்க. இப்படி எல்லாம் ஒரு தவம் செய்து பிறந்து இப்படி எல்லாம் ஒரு கடவுள் செய்கிற வீழியல். ஒரு துரோகம் செய்ய நினைக்காத மனுஷி, ஒரு தெய்வம், தெய்வ பெண்.
1: என்ன
0: விழுந்த விழுட்டுக்கு எனக்கு ஜானங்க
1: அழுதன்
0: கிடக்கிறேன். கடவுள் குடுக்கல ஜானகியமாக்கு 36 வயதுல ஒரு பிள்ளை வந்து கரு கலைஞ்சு போச்சு. அப்பத்தான் அந்த பாட்டு மாதாவின் கோவிலே மணி தீபமயத்தில் அந்த பாட்டு பாட மாட்டேன் அழுதலாம். 5 நிமிஷம் அழுது, கண்ணீர் எல்லாம் சுமத்து, கண்ணெல்லாம் சுமந்து போச்சா. அந்த பாட்டில் வருதுதான். அப்படி ஒரு தெய்வ பெண்ணா பிறந்து வளர்ந்து இவ்வளவு சிக்கல், 20 வருடங்கள் வசிச்சு கொண்டிருந்திருக்கா, உள்ளே அழுது கொண்டிருக்கலாம். மணி கடவுள் வச்சிருக்கீங்களா? அதுக்கு 30. ஓகே, உங்களுக்கான பாடலை தருகின்ற நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி. என்ன

0: அனைத்து பாடலை விரும்புகின்ற ரஷித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஜெயந்திமாலா சதாசிவா.
0: ஜெயந்திமாலா நலமா இருக்கிறீங்களா? ஜெயந்திமாலா
1: சரியான
0: குளிர் காத்து
1: நல்லா
0: இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்குதா? ஓகே, கதவை திறந்தீங்க, காத்தெல்லாம் உள்ள வந்துட்டு.
1: என்ன
0: பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: உங்களுக்கான
0: பாடலை தருகின்றோம். வாலிக்குட்டியினுடைய கவிதை வரி பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மலங்கள்.
1: நன்றி
0: சகோதரம். அவருடைய பாடலை கொடுப்பதற்கு முதல் தேவன் அவர்கள் நீண்ட நேரமாகவும் அவரும் காத்திருக்கிறார். அவருடைய மணித்தியால செய்திகளை தொடர்ந்து தேவன் உங்களுடைய பாடல் வரும். நலமா இருக்கிறீங்களா தேவன்?
2: ஓ, நான் மீண்டும் கியாட்டி. வணக்கம் உங்களுக்கும். வணக்கம் ராஜன்.
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கு. எப்படி ஜெர்மன்ல என்ன குளிர் காத்து வீசுதா?
2: மணித்தியால
0: செய்தியில தொடர்ந்து கூட பாட்டு வரும். என்ன பாடல்?
2: பாட்டு பேர் டிஎம்எஸ் பாட்டு. உழுதானே உழுது.

0: நன்றி
1: சௌரம், உங்களுக்கான பாடல்
0: விவசாயி உழுதானே யாருக்கு என்ன வச்சான்
1: அப்படின்னு பாட்டு. நன்றி சௌரம்.
2: ஜெயந்திமாலா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நீங்கள் சற்று பொறுமை.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையை தெற்காசியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானதும் தவறாக வழிநடத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக பெக் கிரெசெண்டா என்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பு இணையதளம் கண்டறிந்திருக்கிறது. சாவேச்சேரி நகரசபையின் புதிய உப தவிசாளர் தெரிவை எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையைத் தொடர்ந்து அதனை நிறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்திருக்கிறார். செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்டத்தின் 35வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்றைய தினம் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஜனாபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மற்றும் சிறை காவலர்கள், ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்த நாட்டின் தொழிற்கல்வித்துறையை பலப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக ஜனாபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய உற்பத்தி விநியோக சங்கிலியில் இலங்கை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற வேண்டுமாயின் பொது போக்குவரத்து மற்றும் தளவாட கட்டமைப்பில் அரசாங்கம் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறையை QR நீக்குவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இரண்டையும் ஒன்றிணைத்து பொதுவானதொரு பொறிமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடாமல் அரசாங்கம் இதனை மேற்கொண்டால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தொழிலாளர்களின் தேசிய சம்மேளனம் மற்றும் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை தயாரித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு விழா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நிமல் சிறிபால டி சில்வா தலைமையில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் பொய்ப்பிடித்தல் பாவனை காரணமாக 4ஆம் தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் அமல இஸ்ரு தெரிவித்திருக்கிறார். பிரதியமைச்சர் இரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய பல இடைக்கால மனுக்களை எதிர்வரும் August 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெய்வளை மற்றும் ரத்மலானே பகுதியில் 73 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக
யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூலை 24 வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்பிடாவு திணைக்களகத்தின் வர்த்தக குற்றப்பிடாவு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கர்ணத்திலக்க நேற்று முன்தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ராசி செனநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். ஆணைக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்ட உத்தியோர்வு அறிவித்தலுக்கு அமையவே அவர் சமூகம் அளித்திருப்பதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வீடு ஒன்றின் கூரிய உடைத்து 25 மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டி அலுவத்துக்கூட படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்து போனார். வவனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரட்ட பெரிய குளம் வவனியா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதிபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்து போனார். உடலுக்குள் ரகசியமான முறையில் கொக்கைன் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து இலங்கைக்குள் கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண்ணொருவர் கட்டநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச அஞ்சல் உரைகள் மூலம் போதைப்பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கியை 2030 பிளாஸ்டிக் அற்ற வலயங்களாக மாற்றுவதற்கான 5 திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம் கிள்ளச்சி முல்லைத்தீவு வவனியா மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்திய மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பவாய்கள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. அணை பிரச்சனைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீடு செய்வதற்கு மிக சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் 3 இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வியூகம் குறித்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனையை மேற்கொண்டுள்ளது. வந்தே மாதரம் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 வரை சிறைத்தன்மை கிடைக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள்கள் கசிந்ததன் தொடர்பில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். நீட் தேர்வு தாள் கசிவு +2 விடைத்தாள் பிரச்சனை தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றியிருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து யந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது தொடர்ச்சியான கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபடுவது தனியுரிமையை மீறும் நடவடிக்கை என குற்றம் சாட்டிய பொதுநல வழக்கை July 20 விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளார்கள்.
தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத 82,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை திருவெற்றியூரில் மாடுகளை இறைச்சிக்காக பலியிடக்கூடாது என்று நள்ளிரவில் மிரட்டிய பாரத் முன்னணி நிர்வாகியை கைது செய்யக் கோரி மாட்டு இறைச்சி கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பல்வேறு ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததற்காக வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனமான முத்தூட் பைனான்ஸ் உட்பட 6 நிறுவனங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்ததாக தெரிய வருகிறது. இந்தியாவின் முதல் நீரக வாயு அதாவது ஹைட்ரஜன் சக்தியில் இயங்கும் ரயில் சேவை நேற்று அறிமுகமாகி இருக்கிறது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் நடந்த திருவிழாவில் கூட்டத்தில் சிக்கி இருவர் இறந்ததற்கு நெரிசலில் மிதிபட்டது காரணமல்ல என்று அந்த மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடும் மழையால் கூட்டம் அதிகரித்ததாகவும் பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் அந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டித்தீத்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் குட முழுக்கின் போது தமிழ் மந்திரங்களை ஓத உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது விதிக்கு எதிரானது என்று இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் என்று 1,05,080 ரூபாவாகவும் கிராமுக்கு 35 ரூபாய் என்று 1 கிராம் 13,135 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர காவல்படை கோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கண்ணிவெடியில் சிக்கி வெடித்ததாக கூறியுள்ளது. ஆனால் அதனை அமெரிக்க ராணுவம் மறுத்திருக்கிறது. அமெரிக்கா ஹோங்கோங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறது. அதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தன்னகரான ஒட்டோவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியிருக்கிறது. தாய்லாந்தில் தேர்வு மோசடி தொடர்பில் 3,600 அதிகமான அரசாங்க அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பொறுப்புகளுக்கு அதிகாரிகளை சேர்ப்பதற்கு சென்ற ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் மோசடி நடந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் ஹோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. அருகில் இருந்த ஹோட்டல் அறையின் குடியர் அறையில் இளம்பெண் குழந்தையை பெற்றெடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்திருக்கிறார்கள். நேற்று மாலை சென்ட் விக்னூனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்து மாது ஒருவர் இறந்ததாக கூறப்படுகிறது. டலாமியு வட்டாரத்தில் மின்னல் வெட்டியதில் பட்டறை ஒன்று தீப்பிடித்தது. அதில் ஆணொருவர் இறந்து போனார். கிழக்கு உகாண்டாவில் கல்வி சுற்றுலாவுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்து போனார்கள். மெக்சிகோவில் 7.4 ரிக்டர் அளவில் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாபே அணியுடனான 2வது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். மேற்கத்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர் கார்பில் சோபஸ் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 89. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை காலிறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்கப் போவதில்லை என்று அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அர்ஜென்டினாவுக்கு எதிராக பிஃபா உலக கால்பந்து சம்மேளனம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்
யூரோ, இலங்கை பெறுமதியில் 384 ரூபாய் 23%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 49%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 92%, இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 64%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 84%, இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 58%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451 ரூபாய் 90%, இந்திய பெறுமதியில் 130 ரூபாய் 1%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 59%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 93%. கேட்டது மணிக்குடுதடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால விட்டு பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு 1 40 5 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி.
5: நேரம் சரியாக 10:18 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 9:18 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கலுடன் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் எங்களுடைய தேவன் அவர்களின் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் ஏழ்முனை என்ற திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது, அவருக்காக தருகின்ற

0: உள்ளிட்ட பாடலை இந்த நிகழ்ச்சி ஜெயமலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து காலை பூந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு வணக்கம்.
1: என்னோட
0: செய்ய வேண்டாம், நீங்க நன்றி வணக்கம். என்ன பாடல்?
1: கற்பகம் படத்திலிருந்து சினிமா வரலாற்றில இப்படி ஒரு பாடல் வந்தது என்று சொல்லுகிறார்கள். கவிஞர் வாலியின் கற்பனைவர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைக்க பி சுசீலா அந்த படத்துல 4 பாடல்கள்
0: பாடியிருக்கிறார். பெண்தான் பெண்ணுடைய குரல் தான் பாடல் வந்தது கற்பகத்துல. என்ன பாடல்?
1: பெண்ணை மையப்படுத்தி உயர்த்தி தயாரிக்கப்பட்ட படம் என்று சொல்லுகிறார்கள். அதுல ஒரு முதலிரவு காட்சிக்கு கே ஆர் விஜய புன்னக அரிசிக்கு அனுப்பி வைக்கணும். தோழிய ஆய்வா சாவித்திரி கணேசன் நடிகர் திலகம் அவர் பாடுற
0: நடிகர் திலகம் நடிகர் திலகம்
1: நடிகர் திலகம்
0: நடிகர் இல்லையா? நடிகர் திலகம் நடிகர் திலகம்
1: நடிகர் திலகம்
0: சாவித்திரி
1: சாவித்திரி. அப்ப வாலி ஒரு சோதனை வைக்கிறார் ரசிகர்களுக்கு. 4 இடத்துல வந்து வார்த்தை போட மாட்டார். எம் எஸ் விநாதன் அதுக்கு இசை கொடுப்பார். சாவித்திரி அதை தகையால காட்டுவர். அந்த 4 இடத்தையும் தியேட்டர்ல ரசிகர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். தூக்கம், தொட்டில், வெட்கம், முத்தம் இந்த 4ஐயும் ரசிகர்கள் தான் பூர்த்தி செய்திருப்பார்கள். அப்படியான ஒரு பாடல், இப்படியான ஒரு பாடல்.
0: என்ன பாடல் என்று சொல்லல நீங்க?
1: 1000 இரவுகள் வருவதுண்டு, இதுதான் முதலிரவு.
0: முதலிரவு 1000 இரவு தேடுவீங்க அப்படியா?
1: 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதலிரவு. சுசிலா மாண்டபுரம் அருமையாக இருக்க பாருங்க. ஒருவர் போட்டிருந்தார் ராஜாண்ணா விண்வெளிக்கு சென்றது காரண்ட் ஜூரி ககாரினா ஆம்ஸ்ட்ராங் ஆண்டு இவளை விட்டான் இல்ல கற்பகம் படத்தில் வெண்ணாச்சாரி கூட கே ஆர் விஜயாண்டு
0: யாரு சொன்னது?
1: அது கீழே தான்
0: போட்டிருக்கிறான். முதல் படமாகும் கற்பகம் விஜயான்னு கூப்பிடுறோம்.
1: முதல் படம், 100வது படம், 200வது படத்தையும் கே ஆர் விஜயா நடிச்சிட்டு
0: கொடுத்திருக்கிறான் தான். 100வது படத்தையும்
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி வணக்கம் ராஜாண்ணா.

0: ஒலித்த பாடலை வீட்டி அவர்கள் பிரான்ஸ் பண்டிகையிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஓய்வெறப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இந்த வேளையில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் மேரி மெக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி. நலமா இருக்கிறீங்களா மேரி? நன்றி. எப்படி உங்களோட இடத்துல காலநிலை?
1: எங்களுக்கு வந்து ஸ்காண்டினேவியால இருந்து காத்து வர போகுது 20ஆம் தேதி.
0: எங்க இருந்து காத்து வருது?
1: ஸ்காண்டினேவியால இருந்து.
0: அதுக்கு ஸ்காண்டினேவியா எந்த நாட்டில இருந்து?
1: என்ன தெரியல, நான் நினைக்கிறேன் இந்த இதுதான். என்ன
0: நாலு நாடுகள் இருக்கு? பின்லாந்து இருக்கின்றது, டென்மார்க் இருக்கின்றது, நார்வே இருக்கின்றது, ஸ்வீடன் இருக்கின்றது.
1: எழுதிருக்கிறாங்களா?
0: என்ன பாடல கேக்க போறீங்க?
1: ஆகாயத்தில் தொட்டில் கட்டும் மங்கை உன்னை கண்டா.
0: ஓகே, வாணியம்மா பாடிய பாடல்.
1: யா
0: கண்ணதாசனுடைய கவிதை வரி.
1: நல்ல பாடல்.
0: பாத்தீங்களா இந்த படம்?
1: ஒரு
0: சங்கர போட்டு விரட்டுற மாதிரி ஒரு பாடம். என்ன? ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.

0: எங்க இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா?
1: எங்க
0: இங்க நாங்க எழுத்தாப்பிலையோ பக்கத்திலேயோ?
1: உனக்கு ஏதாவது தெரியுதா?
0: இல்லையே.
1: ஏதாவது பாட்டு கேக்குதா?
0: இல்லையே.
1: ஏப்பா எனக்கு என்ன காலுக்கு தெரியா? நாம ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறோம். உனக்கு மட்டும் தெரியலன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்?
0: நான் உள்ளூர்காரங்க.
1: நானும் வெளியூர்காரங்க.
0: இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும் மிரட்டும். ஏர்னா ஆளையே தொலைச்சிடும். அதனால தான் கேட்டேன், உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு.
2: இசை மாமன்னருடைய இசை.

0: ஒலித்த பாடலை மேரி மெக்லின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:36 மைக்கராட்சியத்தில் 9:36 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு. என்ன பாடல்?
1: என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார்
0: என் வீட்டு தோட்டத்தில் அப்படியே பெரிய கட்டிக்காரன்னா ஏஆர் ரகுமான் இசையில் இப்போ அப்படி ஒரு பாட்டு கேட்குறீங்க. அர்ஜுன் நடித்ததா?
1: இல்லை, அர்ஜுன் நினைக்கிறேன்.
0: அர்ஜுன் தான். மகாபாரத அர்ஜுன்
1: இல்லை, அவர் இல்லை.
0: இவர் நடிகர். ரொட்டி வடையெல்லாம் சுடுவேர், ஆக்ஷன் கிங், அடிப்பார் எல்லாரும் காலாலும் கையாலும். ஓகே, அந்த படத்தில் இருந்து இந்த பாட்டை கேட்குறீங்க.
1: இந்த பாட்டை கேட்குறேன்.
0: கவுண்ட் மணி எல்லாம் சேர்ந்து அப்பளம் மிளகா எல்லாம் பிரிக்கணும். அப்போ அந்த பாடம் நல்ல பாட்டா? அப்படியா? அப்போ இவ்வளோ நேரம் எங்கே
1: பண்ணீங்க? டில்லிக்கு போயிட்டு.
0: டில்லிக்கு போனீங்களா?
1: லிட்டில் கடைக்கு
0: போனீங்களா? கடைக்கு போய் சாமான் மாதிரி சிலவத்தோட சேர்ந்து.
1: நீங்கள்
0: தனியாக தான் பண்ணீங்களா? நீங்கள் கட்டிக்கார படிக்கனா இருக்கிறீங்க, சனியை நம்பி உங்களை விடுறா கடைக்கு. நன்றி, வாழ்த்துகள் மிஸ்டர். உங்களுக்கான பாடல்
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி மிஸ்டர் ராஜா. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். ராஜாவை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் நவத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் நவம்.
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு எல்லாம் கற்பூரம் கொளுத்தி ஆராத்தி தட்டெல்லாம் எடுத்து?
1: நாங்களும் கொஞ்ச நாளாக நாட்டில் இல்லை.
0: நாட்டில் இல்லாமல் காட்டில் இருந்து நீங்க
1: ஒரு நாட்டில் போயிருந்தபடியா விரையலாம்
0: போச்சு. அப்படியா?
1: எப்படி காலநிலை இல்லாம காலம்?
0: எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இதுக்குள்ளே ஒரு இருட்டறைக்கு இருக்கிறேன். ஜெர்மனிக்கு காத்து வருதா? அது என்ன அந்த வெளியில எல்லாம் பிச்சு கொண்டு காட்டு வருது? வருமா? நீங்க அறியல?
1: நன்றி.
0: அடிக்கடி வாருங்கள், கவிதை பாட நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க வாரதே இல்லை. ஏன் இப்படி எல்லாம் நேரத்தை பாலாக்குறீங்க?
1: நேரம் குறையல.
0: செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை 8:10 to 9 வரைக்கும் கவிதை அசத்துறார்கள். நீங்களும் வந்து அசத்துங்க.
1: என்ன
0: பாடலை கேட்க போறீங்க?
1: இதே வீணா படத்துல.
0: ஓஹோ,
1: பொன்னந்தி மாலை பொழுது.
0: இந்த மாதிரி பாட்டு கேக்குறீங்க? பொன்னந்தி மாலை பொழுது.
1: பொன்னந்தி மாலை பொழுது. பொன்னந்தி மாலை பொழுது
0: அந்த மாதிரி புலவர் புலவர் வித்திட்ட பாடல்.
1: நல்ல இசையும் நல்ல வர்ணனையும் கேட்டு பாப்போம்.
0: இசை வந்து சங்கர் கணேஷ். அப்போ எங்களை மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடிச்சு பிச்சறிகிறார்கள். மற்ற வாத்தியாரோட லதா வந்து லதாவா அல்லது மஞ்சுளாவா? மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சுளா
1: எல்லாம் ஒரு காலம் கொடியாண்டு பிறந்தாக்கலாம்.
0: ஓ, அந்த மாதிரி வாத்தியாரோட இருந்தால் ஆறுதான் குடி கட்டி. எனக்கும் ஒரு சான்ஸ் வாத்தியாரோட கேட்டு பார்த்துருக்கலாம். நான் விட்டுட்டேன் தெரியா. வாத்தியாரோட நானும் ஒரு சான்ஸ் கேட்டிருக்கலாம். அவரை கிட்ட போய்
1: சந்திப்பேன்.
0: உண்மையா? நன்றி நவத்தார். உங்களுக்கான பெரிய பாடல் ஆரன் விச பாடல் அப்படியே கேட்டு மகளுங்கள். அடிக்கடி வாருங்கள். அடிக்கடி

0: வணக்கம் ராஜா.
1: ஆ வணக்கம் திருமதி கமலமணி. நேற்று உண்டீங்களா கமலமணி? அப்ப என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்பதான் கிடைச்சதா? நீங்க அடிக்கிறீல்ல, சும்மா தொட்டு தொட்டு
0: பாக்குறேன்.
1: தொட்டு பாக்குற, தொட்டு பார்த்த உடனே எங்கயோ ஒரு இடைவெளி கிடைக்குதுன்னா பாஞ்சு வந்துடுவீங்க. அங்கால பேன் பேன் ராஜா நிக்கிறேன். அங்கால பிடி அட்டாசம். அதுதான் நீங்க வந்தாலே அட்டாசம் தானே. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: என்ன
1: உள்ள
0: கொண்டுட்டாங்க.
1: சரியான துன்பத்தோடு இருந்த கணவன் சேத்தத்தில் இருந்து நிறைய கவலையா இருக்கு சோதரம். நீ நல்ல பண்பானவன், எனக்கு நல்ல கண்ணுக்கு நின்று நின்று நடக்கிறவன் நடை கூட ஞாபகத்தில் இருக்கு. ஆ தெய்வம் இல்ல, அவர் தெய்வம் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அவ வந்து தாய் வளர்த்த வளர்ப்பு அந்த ஒரு நல்ல கலர்சாரி கட்டின படம் ஒன்றும் பார்க்கல.
0: நானும்
1: அவ அந்த விதவ கோலம் வந்த உடனே, அப்படி விதவ கோலம் 1997 பெரிய பெரிய பொட்டு
0: விரும்பி செய்வத்தில் அந்த மனசொரு உடஞ்ச மாதிரியே
1: வந்துட்டு லவ் அடிச்சிருக்கலாம். அஞ்சா நம்பர் காரி கள்ளி. அவர் வந்து அவரும் அந்தனர் குடும்பம்
0: தான்.
1: சரியான அந்தன இதண்டா வேறு வந்த அந்த
0: கலாச்சாரம்
1: அவ்வளோ கவலையோடும் கூடிய பாட்டு அழுக பாட்டுனா பிச்சரிஞ்சிருப்போம். உன்னை நான் சந்தித்தேன், நீ தான் 1000 நன்றி கரைச்சதை காணும் பாட்டை கேளுங்க. நன்றி
0: நன்றி.
1: அவர் கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: பாடலை விரும்பிக் கேட்டிருந்தார் சகோதரி கமலமணி அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஊடாடி வந்திருக்கின்றார் சுவிஸில் இருந்து பேன் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜா. என்ன சுவிஸ்ல இருந்து ராஜா?
0: நல்லா இருக்கிறீங்களா ராஜா?
1: ஓ நாங்க நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்.
0: எப்படி இருக்கிறாங்க மங்களேஸ்வரி?
1: அவங்க நலமா இருக்கிறாங்க.
0: நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்க சொல்லுங்க. ரஞ்சிந்தா வேன் சுகம் கேட்டு சொல்லுங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஆமாம், அப்படியே எல்லோரும் உற்சாகம் இருப்போம். நான் இன்று வந்து ஹரிஹரனுடைய பாடல் ஒன்று, 20 வயது முதல் என் பெற்றோரின் வசம்.
0: ஆஹா, இது இன்றைக்கு வேற வேற ஒரு லவ்வர் வயதுக்கு போயிட்டீங்க.
1: இந்த பாடல் வந்து நல்ல வரியல் மாதிரி தெரிகிறது.
0: பெரிய பாடல், உங்களுக்கு அரைவாசி பாடல தருகின்றேன். நன்றி.
1: கேட்போம், விரும்பினவர்கள் கேட்கட்டும் பாட்டு.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு.
1: அப்ப நீங்க சொன்ன நல்ல பாட்டு தான் கசிச்சு கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. அவர் எங்கள் அன்புக்குரிய பேன் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானல்.

நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாகங்களுடைய சகோதரி புஷ்பதி அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார், நான் மறந்து விட்டேன். வணக்கம் புஷ்பதி. நல்லா இருக்கிறீங்களா? வீடு புகுந்து வந்து அடிக்க கொண்டிருப்பார்கள் ராஜா, இவ்வளவு நேரம் உங்களை காக்க வச்சு. நீங்க நல்ல பொறுமைசாலி, நீங்க நல்ல பொறுமைசாலி. என்னுடைய நன்றி சகோதரி. நன்றி சௌதரி, உங்களுக்கு நான் இன்னொரு நாளைக்கு நல்ல வடிவா நான் பாடலும் கூட பாடல ஆசை பாடல தருகின்றோம். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சௌதரி புஷ்பதி அம்மா.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை எங்களுடைய மேன் ராஜாவோடு இணைந்து திருமதி புஷ்ப தேசிங்கநாதன் அவர்கள் இணைந்து கேட்டிருந்தார். இருவருக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும்

நன்றி பத்மஸ்ரீ ஹரிஹரன். நல்ல நல்ல பாடல் உங்களுடைய குரலும் ஜானகிமாண்ட குரலும். ஒரு சில பாடல் பாடியிருக்கின்றார்கள். சரி, தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது.

நேரம் சரியாக 11:02 ஐக்கியராஜ்யத்தில் 10:02 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் பி.டி. கேஷங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் அன்பர்களே, அங்கே விடி சூப்பர் ஸ்டோரிலும் கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடி கேசங்கரியில் 1 யூரோவுக்கு மரக்கறிகளை விற்பனை செய்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பாவுல நகரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாவிற்கு அதிகமான பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 14 வயதுடைய பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் இருவரை எப்பாவல போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். இலங்கை தெற்காசியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றிதழ் அளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது, தவறாக வழிநடத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிக் கிரசண்டோ என்ற சுயாதீன உண்மை சரிபார்க்கும் இணையதளம் கண்டறிந்துள்ளது. நிதியமைச்சர் ஹர்சனன் நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரிணையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு விழா எதிர்வரும் செப்டம்பர் 2 நடைபெற உள்ளது. பிரதியமைச்சர் ஹரங்க குணசேகரா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணையாணை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த நாயுடு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய பல இடைக்கால மனுக்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4-6 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ராசி சென்னநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். பவுனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரட்ட பெரியகுளம் பவுனியா வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் போலீஸ் சார்ஜன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உடலுக்குள் ரகசியமான முறையில் ஹொக்கையின் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து நாட்டிற்கு கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண் ஒருவர் கடிநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். நாட்டு மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அணை பிரச்சனைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுதான் கசிபு +2 விடைத்தால் பிரச்சினை தொடர்பான உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசியுள்ளார். சென்னை திருவெற்றியூரில் மாடுகளை இறைச்சிக்காக பலியிடக்கூடாது என நள்ளிரவில் மிரட்டிய பாரத் முன்னணி நிர்வாகியை கைது செய்யக்கோரி மாட்டு இறைச்சிக்கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள். உலக செய்திகள். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் முக்கிய கட்டமைப்பு பொருள் மீதான தாக்குதலை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை வழங்கும் சட்டத்திருத்தத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியது. மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் ஹோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு தொடரப்பட்டுள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையினால் இருவர் இறந்துள்ளார்கள். நேற்று மாலை சென் பிக்டூனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்து மாது ஒருவர் இறந்ததாக கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். ஜிம்பாவே அணியுடன் 2வது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர
ஷார்கார் பில்ட் சோபர்ஸ் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது இறக்க தருவாயில் 89. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்க போவதில்லை என அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மில்லி கூறியுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கான சனை வழங்குகின்றார்கள் tatamilali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியையும் மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வல்லம் பெறும் அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 384.23 ரூபாய், இந்தியாவில் 108.49 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.92 ரூபாய், இந்தியாவில் 96.64 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.84 ரூபாய், இந்தியாவில் 100.58 ரூபாய். ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 451.90 ரூபாய், இந்தியாவில் 130.01 ரூபாய். ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239.59 ரூபாய், இந்தியாவில் 68.93 ரூபாய். இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். இரண்டு நிறுவனங்களிலும் ஒரு ஹீரோக்கு மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றது. மறந்து விடாதீர்கள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

கேள்விக்கென்ன பதில். என் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப அழமை போல் உங்களுக்கு 5 கேள்விகள் காத்திருக்கின்றது. 5 கேள்விகளில் முதலாவது கேள்வி சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்கும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0731484215 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0731 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0731 6 50 0 7 74 27. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0731 6 89 86 55 29. சரி நேர்களே, வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகளை நாங்கள் திறக்கின்றோம். முதலில் நேரடியாகவே 5 கேள்விகளிலும் முதலாவது கேள்வியாக வருகின்றது. மனித உடம்பில் வேர்க்காத பகுதி கண் விழி, இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது. மனித உடம்பில் வேர்க்காத பகுதி கண் விழி, இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது. இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? கேட்கப்பட்ட கேள்வி, உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? விடை தெரிவாக வருகின்றது. சிறுநீரகம், தோல், கல்லீரல், நாடி. கேட்கப்பட்ட கேள்வி ஆனது, உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தரும் கேள்வியானது, ஆப்பிரிக்க யானையின் தந்தம் சராசரியாக, கேள்வி உள்வாங்கிக் கொள்ளுங்கள், ஆப்பிரிக்கா யானையின் தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ? விடை தெளிவாக வருகின்றது. முதலாவதாக 80 கிலோ, 90 கிலோ, 100 கிலோ, 120 கிலோ. மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருகின்றது, ஆப்பிரிக்க யானையின் தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ? விடை தெளிவாக வருகின்றது. முதலாவதாக 80 கிலோ, 90 கிலோ, 100 கிலோ, 120 கிலோ.

0: ஸ்ரீலங்காவுக்கு கேள்வியாக, ஜிம்பாவே நாட்டின் அதிகமாக காணப்படும் மிருகம் எது? ஜிம்பாவே நாட்டில் அதிகமாக காணப்படும் மிருகம் எது? விடை தெளிவாக வருகின்றது. முதலாவதாக எருமை, புலி, யானை, நரி. ஜிம்பாவே நாட்டில் அதிகமாக காணப்படும் மிருகம் எது என்று நான்காவது கேள்வி வருகின்றது வந்திருக்கின்றது. விடை தெளிவாக வருகின்றது எருமை, புலி, யானை, நரி. நிறைவு கேள்வியாக வருகின்றது, வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு எது? வானத்தை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத விலங்கு எது? விடை தெளிவாக வருகின்றது, ஒட்டகம், எருமை. இரண்டாவதாக, மூன்றாவதாக பன்றி, நான்காவதாக ஒட்டகம். கேட்கப்பட்ட நிறைவான கேள்வியானது, வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு எது? விடை தெளிவாக வந்திருந்தது ஒட்டகம், எருமை, பன்றி, நான்காவது விடை தெளிவாக யானை வருகின்றது. நாங்கள் இரண்டு தரம் சரி. யானை, வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு எது என்று நிறைவான கேள்வி வந்திருந்தது. மீண்டும் ஐந்து கேள்விகளையும் தருகின்றோம் நேர்களே. மனித உடம்பில் வேர்க்காத பகுதி கண், விழி, விழி. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது நேர்களே. இரண்டாவதாக, உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? தேவைக்கு உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? சிறுநீரகம், தோல், கல்லீரல், நாடி. விடை தெளிவாக வந்திருக்கின்றது. மூன்றாவதாக, ஆப்பிரிக்க யானையின் தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ? விடை தெளிவாக வந்திருப்பவை 80 கிலோ, 90 கிலோ, 100 கிலோ, 120 கிலோ. ஜிம்பாவே நாட்டில் அதிகமாக காணப்படும் மிருகம் இது நான்காவது கேள்வியாக. விடை தெளிவாக வருகின்றது எருமை, புலி, யானை, நரி. நிறைவாக, வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு எது? ஒட்டகம், எருமை, பன்றி, யானை. ஐந்து கேள்விகளும் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது நேர்களே. நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க கலையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். கலைய நிறம் சரியாக 11:20. அக்கிய ராஜ்யத்தில் 10:20. தாயகத்தில் 2:50. கேள்விகளை சரியாக உள்வாங்கிவிட்டு இணைப்புகள் இணைந்து கொள்ளுங்கள் நேர்களை. உங்களுக்கான 4 அழைப்புகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது நேராக வந்திருப்போரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி. முதலாவது சரியா தவறா கூட போறீங்களா? மனித உடம்பில் வேர்க்காத பகுதி கண், விழி. கூற்று சரியா தவறா?
1: தவறு.
0: தவறு. இரண்டாவதாக, உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? சிறுநீரகம், தோல், கல்லீரல், நாடி. தோல் என்றீங்களா? மூன்றாவது கேள்வியாக என்ன கேட்டிருந்தோம்? ஆப்பிரிக்கா யானையின் தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ? 80, 90, 100, 120.
1: 100 கிலோன்றீங்க.
0: ஓகே. நாலாவதாக, ஜிம்பாவே நாட்டின் அதிகமாக காணப்படும் மிருகம் எது? எருமை, புலி, யானை, நரி.
1: புலி என்று
0: புலியில விருப்பமா? வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு எது? ஒட்டகம், எருமை, பன்றி, யானை. பன்றி. நன்றி ரோசாலி, நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, நன்றி ரோசாலி. ரோசாலியை தொடர்ந்து வைபருடாக வந்திருக்கின்ற ரமேஷ் சேவரை பெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரமேஷ்.
2: வணக்கம்.
0: நலமா
2: கிருஷ்ணா? நன்றி, நல்ல சுகம். நீங்கள எப்படி?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
2: நன்றி. உங்களுடைய ஒரே ஒரு விண்ணப்பம் வந்து
0: கூறுங்கள்.
2: அந்த ஐபோன் அந்த ரேடியோ வந்து வேலை செய்யல. அந்த
0: ஐபோன்ல வேலை செய்யலையா?
2: வேலை செய்யல. அதை நீங்க இப்ப பார்த்துக் கொள்ளுங்கள்.
0: சரி,
2: ஒரு சின்ன தகவல் மட்டும்தான்.
0: மற்றது உடைய முதலாவது கேள்வி சரியா தவறாண்டு,
2: அதாவது கண்புலி பிள்ளை அது
0: தவறான கூற்று. ஓகே.
2: இரண்டாவது வந்து கொழிப்பை வெளியேற்றும் அதிக உடல் உறுப்பு வந்து தோல் என்று சொல்றேன்.
0: தோல்.
2: மற்ற ஆப்பிரிக்க ஜானவருடைய தந்தத்தின் இது வந்து கிட்டத்தட்ட 90-100 வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இதுல 100 கிலோ தான்.
0: ஓகே.
2: அது ஜிம்பாவே நாட்டிலே காணப்படுற விலங்கு வந்து எருமை என்று சொல்றேன்.
0: எருமை.
2: மற்றது வானத்தை பார்க்க முடியாத அதாவது உயிரினம் அல்லது விலங்கு வந்து பன்றி என்று
0: சொல்றீங்களா? நன்றி ரமேஷ், நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, நன்றி. அது ரமேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை கந்து சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலைய நேரம் சரியாக 11:23 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக தருகின்றார்கள்.
3: மரக்கறிய
4: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 Mines du Paris.
4: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
4: Mélodie et Tordre-Gelak, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bou, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
0: பைபருடாக வந்திருக்கும் சியாமலாவை வரவேற்றுக் கொள்கின்றோம். சியாமலா நிலமா?
6: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம். தற்பொழுது எந்த நாட்டில் இருக்கின்றீர்கள்?
6: தற்பொழுது வேலையில.
0: சரி, அப்ப விடைக்கு டக்கன்னு போவோம். நான் தான் வேலையை முடித்து தர வேண்டி
6: வந்துடுவேன்.
0: அட கடவுள். அப்ப ஓகே, அப்ப வடிவ கதைங்க.
6: முதலாவது தவறு,
0: ஓ
6: ரெண்டாவது கல்லீரல், மூன்றாவது 100, நாலாவது யானை, அஞ்சாவது பன்றி.
0: பன்றி. நன்றி சியாமலா, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் வதனா.
7: ஆமா, நலமா இருக்கீங்களோ?
0: நான் நலம், நீங்க நலமா?
7: ஆமா, நலமா இருக்கிறோம்.
0: இல்ல இல்ல, எப்படி போகுன்றது வீக்கெண்ட்? முதலாவது தவறு, சிறுநீரகம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கேன் ஜியா நடேசன் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஜியா நடேசன். ஏ நடேசன் வணக்கம். ஏ நடேசன் நீங்க இணைப்பில் நினைந்திருக்கிறீங்க. வணக்கம்.

0: ஏன் அடிசன் இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப்பில் உங்களுடைய குரல் வழியில் வரவில்லை. வணக்கம். சரி, ஏன் அடிசன் உங்களுடைய சத்தம் குறைவா பாருங்க. ஒரு ஏன் அடிசன் கேட்கின்றதா உரையாடுவது? இப்பொழுது சரியாக வருகின்றது குரல், கூறுங்கள். நலமா? கண்டிப்பாக பாருங்க. மனித உடம்பில் வேர்க்காத பகுதி கண் விழி. கூற்று சரியா தவறான்றோம். சரியா தவறா? முதலாவது இதன் எது சொல்லப்படுங்க? தவறுன்றீங்களா? ஓகே. இரண்டாவதாக, உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது? சிறுநீரகம், தோல், கல்லீரல், நாடி. நாடி, தோல். கணக்கு யோசிக்காதீங்க, டென்ஷன் ஆகக்கூடாது வாழ்க்கை. கல்லீரல். ஓகே. ஆப்பிரிக்க ஜனையின் தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ? 80, 90, 100, 120. நன்றி. அடுத்தது நான்காவதாக, ஜிம்பாவே நாட்டில் அதிகமாக காணப்படும் மிருகம் எது? எருமை, புலி, யானை, நரி. ஜிம்பாவே நாட்டில் யானை. நிறைவாக, வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு, ஒட்டகம், எருமை, பன்றி, யானை.
1: பன்றி.
0: பன்றி. நன்றி ஜியானரசன், மீண்டும் சந்திப்போம். நலமாக இருக்கின்றோம். நன்றி. அது ஜியானரசன். ஜியானரசனை தொடர்ந்து பைபிளோடாக வந்திருப்பார். வணக்கம் சரோ. வணக்கம், பைபிளோடாக வந்திருக்கிறீங்க. வணக்கம். பைபிளோடாக வந்திருப்பவர் உரையாடவும் வணக்கம். சரோஜினி. காத்திருங்கள், அப்படியே தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம். என்ன விளையாட்டுன்னு விளங்கல
2: எனக்கு.
0: என்ன கட்டிக்கார்? எத்தனை கோல் பதிவு செய்தீங்க? எங்களை தலைவரும் கூட குறையத்தான் பதிவு செய்துக்கிறீங்க. அவர் எட்டு பதிவு செய்து வராக்கும். சரியா, பரவாயில்ல. நலம் தானே?
2: என்ன
0: செய்ய சந்தப்பம் கிடைச்சா போயிட்டு
2: வாங்கலேன்.
0: சந்தப்பம் கிடைக்க பண்ணிடுவோம். சரி, கூறுங்க பாப்பா.
2: 77
0: எல்லாம் முடிஞ்சுதானே உங்களுக்கு? நீங்க இல்ல தர அந்த நேரத்துல அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள்.
2: பெரும் சொல்லி வடிவா.
0: சரி, பிரச்சனை இல்ல. நீங்க இல்ல தானே அந்த நேரங்கள்ல? சரி,
2: முதலாவது தவறு, இரண்டாவது தோல், மூன்றாவது
0: என்ன மிஷின் வேணுமோ?
3: என்ன
0: முதலாவது தவறு,
3: மற்றது யானை,
0: பன்றியும். ஓகே, சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில். வெளியில போறீங்களா? கமலமணியை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ். நான் பத்மினி கமலா. அந்த
0: நலமா?
4: நலம். நீங்களும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. முதலாவது கேள்வி தவறு.
0: பத்மினி வந்து முதலாவது தவறு.
4: ரெண்டாவது கல்லீரல்.
0: கல்லீரல்.
4: மூன்றாவது 100 கிலோ. நாலாவது யானை. அஞ்சாவது பன்றி என்று கூறிவிட வருகிறேன். நன்றி கணேஷ்.
0: நன்றி. வணக்கம். பத்மினியை தொடர்ந்து வந்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: முதலாவது
0: தவறு.
5: அடுத்த சிறுநீரகம்.
0: சிறுநீரகம்.
5: மூன்றாவது 100. நாலாவது யானை. அடுத்த பன்றி என்று சொல்லி விட
0: வருகிறேன். விடுமுறைக்கு
5: மகன் இத்தாலிக்கு அங்க போகணும். எல்லாருமே சேர்ந்து போகும்போது எல்லா ஃபேமிலியும் வந்து
0: இருக்கிறோம்.
5: பாப்போமா.
0: நல்ல இடம் தானே, போயிட்டு வாங்க. முதல் தடவையா?
5: நன்றி. ஓகே.
0: முதல் தடமா?
6: அம்மன்
0: தேவியே வந்து தர அருள் தந்துடுவீங்க. வர பெரிய அருமையா இருக்குறீங்களா?
6: நன்றி.
0: நன்றி.
6: சந்தர்ப்பம் கிடைச்ச இந்த சந்தர்ப்பம் எனக்கு அளிச்ச இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்
0: கொள்கிறேன்.
6: தொடர்ந்து
0: வருவேன்
6: வருவேன். முதலாவது தவறு. இரண்டாவது கல்லீரல். மூன்றாவது 100. நாலாவது யானை. பண்டி.
0: ஓகே. மீண்டும் சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் அப்படித்தானே பெரிய பண்டிகை குட்டி மாதிரி தானே. நன்றி. வணக்கம். கிளைய நேரம் சரியாக 11:35. தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சரோஜினி, நீங்கள் அப்போது வந்திருந்தீங்க, உரையாடவில்லை. ஏன், என்ன நடந்தது? நன்றி. கூறுங்களா போ.
7: நன்றி
0: சரோஜினி, மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி.
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பாரு. வணக்கம்.
8: வணக்கம் கணேஷ். ஏந்திமாலா சதாசிவா.
0: ஏந்திமாலாவும் என்ன நடக்கணும் தெரியல, இடைய கிடைக்க காணையில
8: போராடே.
0: நலமாக இருக்கணும். நான் பேருகள் பார்த்துக்கொண்டு வரும்பொழுது ஏந்திமாலா காணையில இங்கே போயிட்டியும். சரி, நான் கேட்கிறேன். சரியில்லை, நீங்க எங்கேயும் போயிருப்பீங்களா?
8: நலந்தானே
0: இப்ப இப்பொழுது ஓகேயா? சந்தோஷம்.
8: நீங்கள் நலமா இருக்கிற வேண்டிக் கொண்டு நான் முதலாவது தவறு, இரண்டாவது கல்லீரல், மூன்றாவது 120, நாலாவது யானை, அஞ்சாவது பண்டி.
0: சமையல் முடிஞ்சதா?
8: இல்ல இன்னும் முடியல.
0: சரி, தொடரங்கள் சமையல பாப்போம் பொறுத்திருந்து.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். ஜெயந்தி மாலாவை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம்.
0: தேர் திருவிழாவுக்கும்
7: போறீங்க?
0: தெரியும். ஓகே ஓகே. இல்லை நான் கேட்டேன், நான் போறேன் நீங்களான். சில வள வர சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்புறம் நான் வேற அலுவல் வந்த தலைக்க வர முடியா கிடக்குன்ற. ஓகே, நீங்க நிலமும் எல்லோரும் நிலமாக இருப்பீங்க நம்பிக்கையோடு விடைக்கல போமா?
7: என்ன
0: என்ன சொல்றீங்க? மனித உடம்பில் வேர்க்காத பாதி கண்புலி. ஆனா கண்புலியில் முடிய தாரன் அதுல அழி இருக்கிற விளக்கத்தை தாரம்.
7: கண்ணீரன், நூறு யானை, பன்றி.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம் பதனி. பதனி நலமா? நீங்க நான் நல. நீங்க நலம் இருப்பீங்கிற நம்பிக்கையோட நீங்க ஜெர்மல்ல இருக்கீங்க. இல்லாடி நான் கூல் கொண்டு தந்துட்டு போயிருப்பேன். என்ன
9: தாங்க. ரெண்டாவது கல்லீரல்,
0: ரெண்டாவது சொல்லுங்க
9: சொல்றேன்.
0: சமயம் முடிஞ்சா நீங்க
9: நடந்து வந்துருக்க.
0: சரி பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. வதனியை தொடர்ந்து வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்.
0: ஓ குருங்கள். ஓம் நலமா?
10: ஓ நலம். நீங்க?
0: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி.
10: முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு. ஓகே.
10: நன்றி
0: நன்றி. மீண்டும் இன்னொரு கட்சி சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். சரி, வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பாரு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம் கணேஷ். நான் ராதா கதைக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா நலம். நீங்க நலமா?
11: நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். முதலாவது தவறு என்று சொல்றேன். ரெண்டாவது கல்லீரல். மூன்றாவது 100 கிலோ. நாலாவது யானை. அஞ்சாவது பன்றி என்று.
0: உங்களோட சொந்தக்காரர் காணையில? சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். கலைய நேரம் சரியாக 11:41. அக்கிய ராஜ்யத்தில் 10:41. தாயகத்தில் மதியம் 3:11. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
12: வணக்கம் கணேஷ்.
0: சுவாசினி ஆடாண்டு ஜோஜம் போட நலமா?
12: நலமா இருக்கிறேன்.
0: எப்படி போகுது?
13: எப்படி போகுது, நீங்களும் அப்படியே எல்லாரும் நிலமா இருக்கணும்னு கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம்.
0: பிஸியா இருக்கிறீங்களா? ரைட். எல்லாருமே நீங்க ஜூலை ஊத் மாதம் எல்லாம் பிஸி தானே?
13: மூன்றாவது
0: ஆப்பிரிக்க யானை தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ? 80, 90, 100, 120.
13: 100 சொல்றேன். மற்ற யானை பன்றி
0: பாப்போம். நன்றி சுபாஷி, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பித்து அமைக்க நன்றியா, சந்திப்போம்.
13: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம், ஆயுசு 100 பைபரூடாக வந்திருப்பார். ஆயுசு 100
14: என்ன?
0: கிங்கடா காணையில செலமணி என்று பார்த்தேன். அப்புறம் நான் நடுக்கையில் என்ன பேசுவாங்களே?
14: நலமாக
0: இருக்கணும். நன்றி மீனா, நன்றி.
14: முதலாவது தவறு.
0: ஓகே.
14: இரண்டாவது கல்லீரல். மூன்றாவது 100.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர்டி தமிழ்மொழியில். என் கேள்விக்கு என்ன பதில்? கலைய நிலம் சரியாக 11:43. அக்கியராட்சியத்தில் 10:44. தாயகத்தில் 3:14. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
15: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா இருக்கு. தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:41, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: தொடர்ந்து பயங்கரூடாக வந்திருக்கும் எங்கள் ராஜா, நீ வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
16: வணக்கம். உங்கள் அன்பு கணேசி, நலம் தானே?
0: நலம். நீங்க நலமா?
16: முழிச்சிருக்கிறேன்.
0: நடந்துருக்கும்
16: முதலாவது தவறு.
0: சரி, பரவாயில்ல, நன்றியா, நாங்க சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் கடையா. சரோ பரமேஸ்வரன், நலமா இருக்கிறீங்களோ?
0: சரோ, நான் நல்ல, நீங்க நலமா?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு.
1: இரண்டாவது கல்லீரல். மூன்றாவது நூறு. நாலாவது யானை. அஞ்சாவது பன்றி.
0: சரி, அப்ப நீங்க எங்க போறீங்க விடுமுறையில எல்லாம்?
1: அப்ப விடுமுறைக்கு போய் வந்தாச்சு. நீ எட்டாம் மாதம்
0: தாயம் போனீங்க?
1: ஆமாம், தாயம்.
0: நீ எட்டாம் மாசம் சும்மா
2: நினைக்கல
0: முடிஞ்சா
2: பாப்போம்.
0: சரி, நன்றி அழைப்புக்கு. நன்றி
2: நன்றி நன்றி.
0: சரி பாமாக்க கொடுங்க. அப்ப நலமாக இருக்கட்டும். நன்றி.
2: முதலாவது தவறு, கல்லீரல், நூறு, யானை, பந்தி என்று சொல்லுறோம் எல்லாத்தையும் கேட்டு.
0: சரி பரவாயில்ல, பார்த்து போகும் பொறுத்து வந்து. நன்றி
2: நன்றி
0: நன்றி.

0: மகிழ்ச்சியாக எல்லோரும் ஒன்று கூடி வந்து சிறப்பாக செய்து விட்டு இருந்தார்கள்.
1: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சந்தோஷம்.
0: ஜூலை 5 தாலியாட்டு, ஜூலை 11 ரிசப்ஷன்.
1: சந்தோஷம். ஓகே.
0: முடிஞ்சது. எங்க ராஜாண்டவனும் துறை கொள்ளையில கொள்ளையில மகன் தைரியம் கொடுக்கல. மகள் மூத்த உள்ள ரெண்டாவது பிள்ளை எல்லாம் கொடுத்தனான். மகன் அவர் பின்னுக்கு
1: நின்றுட்டே சரி
0: பிரச்சனை இல்ல.
1: உங்களோட விருப்பங்கள் தானே.
0: அடுத்தடுத்த இதுக்கும் செய்யலாம். பிரச்சனை இல்ல.
1: சரி பாப்பா, என்னைய கொடுப்பமா?
0: முதலாவது தவறு. ரெண்டாவது கல்லீரல்.
1: கல்லீரல்.
0: மூன்றாவது 100. நாலாவது ஞானம். அஞ்சாவது பண்டி என்று போடுவோம்.
1: விருப்பமா? பண்டி வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா?
0: நாமளே வண்டிதாலே வண்டி
1: கடவுள் காத்து. நன்றி.
0: ஆரம்பத்திலே வந்த காலத்துல 82 அதைதான் எங்களை இருவூட்டி சமைச்சு சாப்பிட கொஞ்சம் ருசியா இருந்தது.
1: வண்டி வண்டிதான்
0: கூடுதல. குளிர்காலங்கள்ல வண்டிதான் கூட சாப்பிடும். ஆடு மாடு எல்லாம் இப்ப குறைவு. அந்த நேரமே ஆனா இப்ப ஆடு மாடும் சாப்பிட பிடிக்கிட்டார்கள். அந்த வகையில ஒப்டிசி நிறுவனத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி வணக்கம். நாளைக்கு நாளை சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நேரம் சரியாக 10:52. மன்னிக்கவும், 11:52. அச்சியராஜத்தில் 10:52. தாயகத்தில் மதியம் 3:22.
2: வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்துக்கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல. எப்படி போக புறஞ்சி யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம.
4: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபற்ற நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை.

0: உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: சரி நேர்களை, நாங்கள் இத்தோடு கிளைய நேரம் சரியாக 11:56 நாங்கள் அழைப்புக்கள் அழைத்தே நிறுத்திக் கொள்கின்றோம். நேர்களை, இன்றைய என் கேள்விக்கு என்ன பதிவு நிகழ்ச்சியில் முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, அது மனித உடம்பில் மேற்காத பகுதி கண் விழி, கூற்று சரியா தவறா என்று கேட்டுக்கின்றோம். நிச்சயமாக இக்கூற்று தவறான கூற்று. அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், உதடுகளில் மட்டும்தான் வியர்வை சுரப்பிகள் கிடையாது, ஆகவே உதடுகள் தான் இதுக்கான மனித உடம்பில் விளக்காத பகுதிகளில் உதடுதான் சரியான, அதாவது வியர்வை சுரப்பிகள் இல்லாத பகுதி என்றபடியா உதடுகள் அதுக்கு பிறகுதான் மற்றது வருகின்றது. ஆக இந்த வியர்வை சுரப்பியை வைத்துத்தான் இந்த பதில் அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இரண்டாவதாக, உடம்பில் தேவைக்கு அதிகமான கொழுப்பை வெளியேற்றும் உறுப்பு எது என்று கேட்டிருந்தோம். சிறுநீரகம், தோல், கல்லீரல், நாடி. சரியான விடை தெளிவாக கல்லீரல் அமைகின்றது. ஆப்பிரிக்க ஜாடையின் தந்தம் சராசரியாக எத்தனை கிலோ கேட்கப்பட்ட விடை தெரிவுக்குள் 80, 90, 100, 120 கேட்கப்பட்ட கேள்வி வந்து சராசரியாக என்ற சொல் சேர்க்கப்பட்டபடியா 100 கிலோ சரியான விடை தெரிவாக அமைந்திருக்கின்றது. ஜிம்பாபோ நாட்டில் அதிகமாக காணப்படும் மிருகம் எருமை, புலி, யானை, நரி. சரியான விடை தெரிவாக யானை அமைகின்றது. வானத்தை தலை நிமிந்து பார்க்க முடியாத விலங்கு எது? விடை தெளிவாக வந்தவை ஒட்டகம், எருமை, பன்றி, யானை. பன்றி சரியான விடை தெளிவாக அமைந்திருக்கின்றது. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் மணித்தியாள செய்திகளோடு காத்திருக்கும் தர்சனாவுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் நிகழ்ச்சிகளோடாக முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சிகளோடாக தொடர்ந்தும் கிளையத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையை தெற்காசியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானதும் தவறாக வழிநடத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக பெக் கிரெசெண்டா என்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பு இணையதளம் கண்டறிந்திருக்கிறது. சாவேச்சேரி நகரசபையின் புதிய உப தவிசாளர் தெரிவை எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையைத் தொடர்ந்து அதனை நிறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்திருக்கிறார். செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்டத்தின் 35வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்றைய தினம் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஜனாபதி ஆந்திரகுமாரதீச நாயக்கா மற்றும் சிறை காவலர்கள், ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்த நாட்டின் தொழிற்கல்வித்துறையை பலப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். பிராந்திய மற்றும் உலகளாவிய உற்பத்தி விநியோக சங்கிலியில் இலங்கை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற வேண்டுமாயின் பொது போக்குவரத்து மற்றும் தளவாட கட்டமைப்பில் அரசாங்கம் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறையை QR நீக்குவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இரண்டையும் ஒன்றிணைத்து பொதுவானதொரு பொறிமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடாமல் அரசாங்கம் இதனை மேற்கொண்டால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தொழிலாளர்களின் தேசிய சம்மேளனம் மற்றும் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை தயாரித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு விழா எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் பொய்ப்பிடித்தல் பாவனை காரணமாக 4ஆம் தேதி சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் அமல இஸ்ரு தெரிவித்திருக்கிறார். பிரதியமைச்சர் இரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய பல இடைக்கால மனுக்களை எதிர்வரும் August 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது.
தெய்வளை மற்றும் ரத்மலான பகுதியில் 73 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெருமதையுடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூலை 24 வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்படாவு திணைக்களகத்தின் வர்த்தக குற்றப்படாவு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கர்ணத்திலக்க நேற்று முன்தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ராசி செனநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். ஆணைக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்ட உத்தியோர்வு அறிவித்தலுக்கு அமையவே அவர் சமூகம் அளித்திருப்பதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வீடு ஒன்றின் கூரிய உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டி அலுவத்துக்கூட படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்து போனார். வவனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரட்ட பெரிய குளம் வவனியா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதிபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்து போனார். உடலுக்குள் ரகசியமான முறையில் கொக்கைன் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து இலங்கைக்குள் கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண்ணொருவர் கட்டநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச அஞ்சல் உரைகள் மூலம் போதைப்பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கையை 2030ஆம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் அற்ற வலயங்களாக மாற்றுவதற்கான 5-ஆண்டு திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம் கிள்ளச்சி முல்லைத்தீவு வவனியா மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்திய மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பவாய்கள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. அணை பிரச்சனைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீடு செய்வதற்கு மிக சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் 3ஆம் இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வியூகம் குறித்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனையை மேற்கொண்டுள்ளது. வந்தே மாதரம் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை கிடைக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள்கள் கசிந்ததன் தொடர்பில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். நீட் தேர்வு தாள் கசிவு +2 விடைத்தாள் பிரச்சினை தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றியிருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து யந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது தொடர்ச்சியான கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபடுவது தனியுரிமையை மீறும் நடவடிக்கை என குற்றம் சாட்டிய பொதுநல வழக்கை ஜூலை 20ஆம் தேதி விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது.
ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளார்கள். தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத 82,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை திருவெற்றியூரில் மாடுகளை இறைச்சிக்காக பலியிடக்கூடாது என்று நள்ளிரவில் மிரட்டிய பாரத் முன்னணி நிர்வாகியை கைது செய்யக்கோரி மாட்டு இறைச்சி கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பல்வேறு ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததற்காக வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனமான முத்தூட் பைனான்ஸ் உட்பட 6 நிறுவனங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்ததாக தெரிய வருகிறது. இந்தியாவின் முதல் நீரக வாயு அதாவது ஹைட்ரஜன் சக்தியில் இயங்கும் ரயில் சேவை நேற்று அறிமுகமாகி இருக்கிறது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் நடந்த திருவிழாவில் கூட்டத்தில் சிக்கி இருவர் இறந்ததற்கு நெரிசலில் மிதிபட்டது காரணமல்ல என்று அந்த மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடும் மழையால் கூட்டம் அதிகரித்ததாகவும் பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் அந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டித்தீத்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலின் 100 கோடி ரூபாய் நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் குட முழுக்கின் போது தமிழ் மந்திரங்களை ஓத உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது விதிக்கு எதிரானது என்று இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் என்று 1,05,080 ரூபாவாகவும் கிராமுக்கு 35 ரூபாய் என்று 1 கிராம் 13,135 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர காவல்படை கோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கண்ணிவடியில் சிக்கி வெடித்ததாக கூறியுள்ளது. ஆனால் அதனை அமெரிக்க ராணுவம் மறுத்திருக்கிறது. அமெரிக்கா ஹோங்கோங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறது. அதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தன்னகரான ஒட்டோவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசுரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியிருக்கிறது. தாய்லாந்தில் தேர்வு மோசடி தொடர்பில் 3,600 அதிகமான அரசாங்க அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பொறுப்புகளுக்கு அதிகாரிகளை சேர்ப்பதற்கு சென்ற ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் மோசடி நடந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் ஹோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. அருகில் இருந்த ஹோட்டல் அறையின் குளியல் அறையில் இளம்பெண் குழந்தையை பெற்றெடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்திருக்கிறார்கள். நேற்று மாலை சென்ட் விக்னூனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்து மாது ஒருவர் இறந்ததாக கூறப்படுகிறது. டலாமியு வட்டாரத்தில் மின்னல் வெட்டியதில் பட்டறையொன்று தீப்பிடித்தது. அதில் ஆணொருவர் இறந்து போனார். கிழக்கு உகண்டாவில் கல்வி சுற்றுலாவுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்து போனார்கள். மெக்சிகோவில் 7.4 ரிக்டர் அளவில் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சிம்பாபே அணியுடனான 2வது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். மேற்கத்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர் கார்பில் சோபஸ் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 89. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை காலிறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்கப் போவதில்லை என்று அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அர்ஜென்டினாவுக்கு எதிராக பிஃபா உலக கால்பந்து சம்மேளனம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு
யூரோ இலங்கை பெறுமதியில், 384 ரூபாய் 23% இந்திய பெறுமதியில், 110 ரூபாய் 49% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில், 335 ரூபாய் 92% இந்திய பெறுமதியில், 96 ரூபாய் 64% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில், 415 ரூபாய் 84% இந்திய பெறுமதியில், 119 ரூபாய் 58% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில், 451 ரூபாய் 90% இந்திய பெறுமதியில், 130 ரூபாய் 1% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில், 239 ரூபாய் 59% இந்திய பெறுமதியில், 68 ரூபாய் 93% கேட்டது மணிக்குடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. முடிந்தால் கண்டுபிடி.

0: நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் பாடல்களின் இடைப்பட்ட வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கம் 7733 48 32 15 40 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 7733 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 7733 6 50 77 74 27.
1: ஸ்டாக் மியூசிக்
0: எமது வாட்ஸ்அப் இலக்கம் 7733 68 98 689 85 29. எந்தவித தயக்கமின்றி நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் உங்களுக்கு இதயத்துக்கு இதமான காதல் பாடல் தெரிவுகளோடு உங்களை நாங்கள் நெருங்குகின்றோம். சரி, முதலாவது இந்த நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக வருகின்றது.

0: பாடல் கண்டுபிடி நிகழ்ச்சியில் இதுதான் முதலாவது பாடலின் இடைப்பட்ட வரி. இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ்மொழியில். முடிந்தால் கண்டுபிடி. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வதனா. வதனா சரியா, பாட்டுக்காரியா தான் வந்துட்டா போல. சரி பாப்பா, கூறுங்க பாப்பா. உங்களுடைய சத்த குறைவாக இருக்கின்றது.
1: நீங்காத எண்ணம் ஒன்று,
0: அந்த பாடல்ன்றீங்களா? சரி பாப்பம் வதனா, பொறுத்திருந்து நன்றி. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த வதனா உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்
0: தேவி தனராஜ், நலமா?
2: விடியும் வரை காத்து படம் 1981 வந்தது. அண்மையில் இயக்கியது பாக்யராஜ், நடித்ததும் அவர் தான்.
0: மற்றது
2: குரல் வடிவம் வந்து பாடகர் வந்து மலேசியா வாசுதேவனும் ஜானகி அம்மாவும். நீங்கள் எல்லாரையும் இதுல கொண்டு வந்திருக்கிறீங்க. இவைகள் இல்ல, மலேசியா வாசுதேவன் அவரும் இல்ல, ஜானகி அம்மாவும் இல்ல, பாக்யராஜும் இல்ல. அருமையான பாடல் நீங்க எண்ணம் ஒன்று நெஞ்சோடு ஒன்று.
0: சரி பாப்பம் பொறுத்திருந்து நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: அது தேவியர்கள் தேவியை தொடர்ந்து பைபரூடாக வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ்.
0: குறையன் எல்லாம் ஒரே பாடகையில வந்து நான் என்ன செய்யறது? நலமா மீனா?
3: கேட்டுக்கொண்டு
0: தமிழொலியில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் ஒரு சில பாடல்களின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த பாடல் வரியின் முதல் வரி என்னென்று கேட்க வேண்டும். பாடல் ஆரம்பமாகும் வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது அந்த பாடல் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற TRT தமிழ்மொழியில் முடிந்தால் கண்டுபிடி. சரி வதனியை தான் சரியா சொல்ல போறோம். பாப்பா வதனியை சொல்லுங்க பாப்பா.
2: எல்லாரும் சொன்னது சரி போறேன்.
0: சரி ஓகே, நன்றி வதனி. பாப்பா பொறுத்திருந்த பாட விருப்பம் இந்த பாடல் நல்ல பாட்டா? சரி நான் உங்களோட சேர்ந்து கேட்போம். சரி பாப்போம், யாருக்கு தான் தெரியும்.
2: பாட்டின் வரி, பாட்டின் வரியை சொல்றேன். நீங்க என்ன பண்ற அந்த தொடங்கும் படம் பாட்டு.
0: இந்த பாடல் இப்ப இந்த நிகழ்ச்சி பாடல் அனுப்புறவாக்குதான் கேட்கணும் என்ன மாதிரி சொல்லி எப்படி தெரிவு செய்யறவையில இந்த பாடல்
2: சொன்னவாதானே எல்லாம்.
4: ஆனா அவன் சொல்றா பாடினாண்டு நானும் தவற விட்டுட்டேன், நானும் கூடுதலா உங்களை போல சில போல நித்ரி ஆயிடுவேன்.
5: நானும் ஆரம்பத்தில் கேப்பேன், சில போல அப்படியே நித்ரியா போயிடுறது வீட்டுல.
4: வணக்கம்
5: வணக்கம். அடுத்த பாடகி வர கனடா பாடகி
6: வந்துட்டா?
5: நீங்க வந்துட்டீங்க தானே? சரி சரி கூறுங்க பாப்பா.
6: நன்றி.
5: சரி நேர்களே, இந்த பாடலுக்கான அழைப்புகளை நாங்கள் நிறுத்துகின்றோம். ஏனென்றா பாடல்களும் நாங்கள் முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும். வருகின்றது சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம் நேர்களே.
7: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
8: என்னங்க அது?
7: ஒரு ஷாஜகான்.

1981 வெளிவந்த முடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவனோடு சேர்ந்து எஸ் ஜானகி.

0: சரி, பாடலே ஆரம்பத்திலே கண்டுபிடித்திருந்தார் பதனா, அவர்கள் பதனாவை தொடர்ந்து தேவி தனரா தேவியை தொடர்ந்து மீனா, அவர்கள் மீனாவை தொடர்ந்து பதனி, நிறைவாக குணநாயகி அவர்கள் அனைவருக்கும் எமது சிறப்பான முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலும் சமையலில் விசியாக இருப்பீர்கள், ஆகவே உங்களுடைய சமையலும் நன்றாக இடம்பெற உங்களுக்காக ஏற்ற பாடல்களை இந்த நேரத்தில் தொகுத்து தர நாங்கள் கலையத்தில் தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தி ஆர்டி தமிழொலியில். முடிந்தால் கண்டுபிடி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பாடலின் இடம்பெற்ற வரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் இடம்பெற்ற ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் மது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம். நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: Start music.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒலியில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் வருகின்றது இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக.

0: சைமிகளை நீங்கள் கேட்பது இரண்டாவது பாடலின் இடப்பட்ட வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது பாடல் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியை இந்த பாடலுக்காக முதல் அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். வணக்கம் தேவி.
1: நீங்களும்
2: பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: நீங்க
2: இந்த இடப்பட்ட பாடல் கேட்பதுண்டா?
1: எனக்கு எல்லா பாட்டும் இருக்கும். பழைய பாட்டு, புது பாட்டு, புது பாட்டு நல்ல வரிகள் பாட்டு விட பாடல்கள் கூட இருக்கும்.
2: அப்பயே நீங்க ராஜன் வந்து இடைக்கால பாடல்கள் கேக்குறீங்கள?
1: நீங்க சொல்லித்தாங்க, எல்லாம் மறந்து
2: வரீங்களா? சரி பரவாயில்ல, நன்றி. ஏன் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நன்றி. அது புஷ்பவரி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வைபருடாக வந்திருப்பவர் வணக்கம். மீனா மீனா மீனா கண்டிருப்பேன். என்ன மீனாண்ட காலத்துல வெளிவந்த பாட்டு மேல்மாடிக்கு போயிருவார். சரி பாப்போம் மீனா.
3: இப்படியான பாட்டு, இப்படியான பாட்டு கொஞ்சம்
2: வணக்கம்
4: வணக்கம் கணேஷ்.
2: ஓம் சொல்லுங்க பாப்பா. நீங்க
4: கவிதை அரங்கேறும் நேரம்.
2: நீங்க கவிதை எழுதுவீங்க?
4: கவிதை எழுத மாட்டேன் பாடுறது.
2: கவிதை
4: மலர் கணைகள் பரிமாறும் தீகம். நல்ல பாட்டு.
2: சரி பாப்பா,
4: இது அந்த இளநாக்க படத்துல ஜெயச்சந்திரன் ஜானகி வடிப்பினம். இந்த பாடல் ஆசிரியரா இருந்து தெரியுமோ?
2: கவிதை அரங்கேறு நேரம் வந்து குருவிக்ரம்
4: சண்முகம்.
2: அவர்களை தொடர்ந்து வைபருடாக வதனி வந்திருக்கின்ற. வணக்கம் வதனி.
5: வணக்கம் வணக்கம்.
2: வதனிக்கும் இந்த பாடல் பிடிக்க பாடல்.
5: நல்லொரு பாடல் உண்டு. கவிதை இறங்கேறும் நேரம்.
2: சரி பாப்போம் நன்றியா.
5: பாக்கியராஜின் படத்துல ஒரு சரியான சிரிச்சு சிரிச்சு பார்த்த படம் தாவணிக்கணவள்.
2: தாவணிக்கணவள்
5: படம் உண்டு. அந்த மூன்று சகோதரிகளையும் படத்துக்கு கூட்டி கொண்டு போய் அவர் செய்யற இதுகளை.
2: நன்றி நன்றி நன்றி. சரி இந்த பாடலுக்காக வந்திருப்பவர் அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம்
2: வணக்கம். அவர்களின் தொடர்பை நாங்கள் துண்டிக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொழியில் முடிந்த கண்டுபிடி. வருகின்றது இரண்டாவது பாடல். 1981 வெளிவந்த அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்துக்காக.
7: நிசாசா
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்களில் இதுவும் ஒரு பாடலாக அந்த காலத்திலிருந்து இன்று வரை ஒலிக்கின்றது.
6: ரெடி 1 2 3

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை முதலில் கண்டுபிடித்து இணைப்பில் இணைந்திருந்த தேவி அவர்கள், தேவியை தொடர்ந்து புஷ்பவதி அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து மீனா மகேஸ்வரன், அவர்களைத் தொடர்ந்து குணன் நாயகி, அவர்களைத் தொடர்ந்து மதனி ராஜகோபாலி ராஜலிங்கம் அவர்கள். இந்த பாடல்களை அனைவரும் சரியாக கண்டுபிடித்து இணைப்புகளில் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். அனைவருக்கும் எமது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஓர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS சைபர் 44 440 50 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆதித்தமிழில் முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சியில் ஊடாக இணைந்திருக்கின்ற நாயகியே. வருகின்றது மூன்றாவது பாடலில் இடப்பெற்றவரி உங்களுக்காக.

0: இது மூன்றாவது பாடலை இடப்பட்டவர். இந்த பாடலை கண்டுபிடித்து முதலில் இணைந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் தனேஷ்.
0: தேவி
1: அவரும் இல்ல, இந்த பாடல்ல நடிச்சவரும் இல்ல.
0: இந்த பாடலில் நடித்தவரும் இல்ல, அவரும் இல்ல. சரி,
1: முதல் முதலா என்னை பார்க்கிறேன் என்று கேட்கிறேன் அந்த பாடல்.
0: சரி, நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ற யாரா பார்த்து என்ன என்ன கேட்டிருப்பீங்க முதல் முதல்?
1: சொல்ல மாட்டேன்.
0: சரி, என்ன கேட்டா நான் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: குணராய் சொல்லுங்க. அப்பம்
2: வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணனும் சிவராம் படிப்பினம். முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா?
0: உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நீங்க யார்ட்டயா முதல் முதல் கேட்டது?
2: உங்களை தான் இப்ப கேட்கிறேன்.
0: என்னதான் கேக்குறீங்க? சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன்.
3: சொல்றீங்க
0: பார்க்கிறேன்.
3: அதுல சொல்லாது, அதை பேரு சந்திப்போம். நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்
4: மத்திய. வணக்கம் கணேஷ். குண்டிலிருந்து

0: ஒரு கார் வண்டி தர சொல்லிருப்பீங்க, விளையாட்டு கார் அல்லது ஃப்ளைட். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க கேட்டா பெருசா கேப்பீங்க. நன்றி ரோசாலி. சரி மீனா, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய, இந்த பாடலை நிறைவு செய்ய வந்திருக்க. வணக்கம்
1: மீனா.
0: நன்றி. ஞாபகம் இருக்கின்றதா? கேட்ட ஞாபகம் சரி, இந்த பாடலை நாங்களும் உடனடியாகவே உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம் நேர்களே. இரண்டாயிரத்தி 2002 வெளிவந்த வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக

பாடலை ஆரம்பத்தில் தேவி அவர்கள் மீண்டும் நினைந்து பதிவு செய்திருந்தார். சரியாக கண்டுபிடித்து அவர்களை தொடர்ந்து கொண்ட நாயகி வதனி, விபி, ரோசாலி, மீனா அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக வருகின்றது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒலியில் முடிந்தால் கண்டுபிடி.

0: சிறுநீர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் பாடலின் இடம்பெற்ற வரி உங்களுக்காக ஒளிபரப்பு ஆகி இருக்கின்றது. இந்த அந்த பாடலை கண்டுபிடித்து வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் கண்ணே.
2: தேவி
1: செந்தல் எண்ணெய் முத்தமிட்டது.
2: வதனக்கா ஓடி ஓடி வர காணில கஷ்டமா இருக்கு.
1: சாப்பிடுறா
2: சாப்பிடுறா. சரியா முன்னப்பிட்டு நன்றி முடிஞ்சோ.
0: சரி, நேர்களை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றபடியே நாங்களும் இந்த பாடலோடு நிறைவு பெற போகின்றது. முடிந்தால் கண்டுபிடி தேவி அவர்களே உடனடியாகவே இணைந்து இந்த பாடலையும் கூறியிருந்த சரியான பாடலை சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஒரு ஓடை நதியாகின்றது திரைப்படத்திலிருந்து இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றது. 1983 வெளிவந்த திரைப்படம் ஒரு ஓடை நதியாகின்றது திரைப்படத்திலிருந்து அருமையான காதல் பாடல் ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றது. முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சிகளுக்கு பாடலை எங்களுக்கு அனுப்பி வைத்த உறவுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இணைந்திருப்பவர் வணக்கம். ஓம் சொல்லுங்க.
3: அந்த பாடலும் அந்த படமும்
0: தான். நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு பாடல்களை தெரிவு செய்து எனக்கு அனுப்பி வைத்த உறவுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தொடரும் என்னவர் படைப்புக்கள் ஊடாக கலையத்திலிருந்து உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடல் 1983 வெளிவந்த

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியின் டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் இன்னவர் படைப்புகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எம்மவர் படைப்புகளில் எம்மவர் பாடல்களை உங்களுக்காக இந்த நேரத்தில் தருகின்றோம். விடுதலை பாடல்களாக இருக்கட்டும், எங்கள் உணர்வுகள் சூழ்ந்த பாடலாக இருக்கட்டும், காதல் பாடல்கள், பல்வேறுபட்ட வழிகள் சுமந்த பாடல்கள், அனைத்து பாடல்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் தொகுத்து உங்களுக்காக தருகின்றோம். எம்மவர் படைப்புகளில் வெளிவந்த பாடல்களிலிருந்து இன்றைய எம்மவர் படைப்புகளில் வருகின்றது உணவே என்னை மறந்தாயோ இசை போலிலிருந்து பாடல்களை உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். இன்றைய எம்மவர் படைப்புகளில் வருகின்றது முதலாவது பாடலாக

ഡെന്മാർക്ക് ബൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ യമനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൻപാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79.

பாரிஸ் லா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து நான் இளையத்திலிருந்து உங்களோடு இருந்து விடைபெறப் போகின்றேன். ஒலிக்கும் பாடலோடும் உங்களிடம் இருந்து விடைபெறப் போகின்றது எம் அவர் படைப்புகள். தொடரும் பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள் நேயர்களே. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகளூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேயர்களே.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்
4: அரிசியா கிடக்குது ஏதாவது விசேஷம்
5: ஐயோ ராஜான லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
6: வீட்டுக்கு கஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
6: 10வதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க போங்க போங்க.
8: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
9: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
8: VT Superstore Gare La Gonesse Sasselil
9: 5 rue Marcel Cerdan 95 140 Garges Les Gonesses
8: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம். இந்திய செய்திக்கு பரிசுரியுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன் கதி, காலிய கோனஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்ன உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 63 வயதான அவர் வெள்ளிக்கிழமை காலை மாலம்பே தலாகேன பகுதியிலுள்ள அவரது வீட்டில் சுடப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் துப்பாக்கியை பரிசோதிப்பதாக குறிப்பிட்டு துப்பாக்கியை அவரிடமிருந்து வாங்கி அதை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் காவல்துறை ஒழுக்க கோவைக்கு அமைவாக அவருக்கு உத்தியோகபூர்வ காவல்துறை மரியாதைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்தபோது வீட்டில் இருந்த இரு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தவிர முன்னாள் காவல்துறை அதிபரின் மனைவியும் எளிய மகனும் மட்டுமே இருந்துள்ளனர். இந்த மரணம் குறித்து முறையான விசாரணைகளை நடத்துமாறு காவல்துறை அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய கொழும்பு திசைக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபரின் வழிகாட்டலின் கீழ் மேல்மாகாண தெற்கு விசேட விசாரணை பிரிவினரால் பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக நுகேகொட கோட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்டரின் அறிவுறுத்தலின் பேரில் மற்றும் உதவி காவல்துறை அத்தியஸ்டரின் மேற்பார்வையின் கீழ் மாலம்பே காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரியும் தனியான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார். முன்னாள் காவல்துறை அதிபரின் பூத உடல் இன்று மொரளையில் உள்ள தனியார் மலர் சாலை ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் அவரது உடலம் மீதான இறுதிச் சடங்குகள் திங்கட்கிழமை பிற்பகல் மொரளை பொது மயானத்தில் நடைபெற உள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கே பாப்பிளவில் ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீள பெற்று தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் இரண்டாவது கட்ட தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று சனிக்கிழமை 25 நாளை எட்டியுள்ளது. இந்திய போராட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார். தமது பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கேப்பாப்பிளவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான ஜனநாயக வழிமுறைகளில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இருப்பினும் தங்களது சொந்த காணிகளில் மீள குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியாத நிலை தொடர்வதாக தெரிவிக்கின்றனர். கேப்பாப்பிளவு பூர்வீக காணிகள் தொடர்பான நீண்டகால பிரச்சினைக்கு இதுவரை நிரந்தரமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தங்களது நில உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் இரண்டாவது கட்ட தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கேப்பாப்பிளவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த காணிகளை உடனடியாக உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே இந்த தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் 25 நாளாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எப்பாவள நகரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாவிற்கு மதிய பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 14 வயதுடைய பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் இருவரை ஏற்பாபல காவல்துறையினர் நேற்று மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் எப்பாவல ஏந்தகல பகுதியில் உள்ள பௌத்த அறநெறி பாடசாலையில் தங்கியிருந்து கல்வி கற்றுவரும் தலாவ, நபடவெவ மற்றும் எப்பாவல ரொட்டவெவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 14 வயதுடைய 2 மாணவர்கள் ஆவார்.
கடந்த 4ஆம் தேதி அதிகாலை வேளையில் எப்பாவள நகரின் பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றத்துக்கு விவரங்களை சமர்ப்பித்த காவல்துறையினர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அத்துடன் தம்புத்தேகம காவல்துறை பிரிவின் ஜொனி என்ற மோப்ப நாய், விரல் அடையாள பிரிவு அதிகாரிகளின் உதவிகள் மற்றும் திருடப்பட்ட தொலைபேசிகளின் IMEL எண்கள், சிம் அட்டைகளின் சிக்னல் கோபுர தரவுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்படும் போது அவர்களிடமிருந்து 174,930 ரூபாய் பெறுமதியான 6 அதிநவீன கையடக்க தொலைபேசிகள், 5,000 ரூபாய் பணமும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் இருவரும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி இருந்தமையே இந்த திருட்டிற்கு பிரதான காரணம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபரான மாணவன் ஒருவன் சம்பவத்திற்கு முந்தைய நாள் இக்கடைக்கு வந்து ஆப்பிள் ரக கையடக்க தொலைபேசி ஒன்றின் வெளியே கேட்டுவிட்டு அதனை தனக்கு வாங்கி தருமாறு தந்தையிடம் கேட்டுள்ளார். எனினும் தந்தை அதனை வாங்கி தராத காரணத்தினாலேயே இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திருட்டை அரங்கேற்றியுள்ளனர். காவல்துறை போக்குவரத்து தலைமையகத்தின் பணிப்பாளராக கடுமையாட்டு சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் மனோஜ் ரணக்கலவின் 2026ஆம் ஆண்டுக்கான அரையாண்டு பரிசோதனை மற்றும் விசேட கௌரவ அணிவகுப்பு பரிசோதனை இன்று சனிக்கிழமை காலை கோட்டை குணசிங்கபுரவில் அமைந்துள்ள சொண்டர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தர் மனோஜ் ரணகல தனது 37 வருட கால காவல்துறை சேவையை நிறைவு செய்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஓய்வு பெற உள்ளார். அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் நடத்தப்படும் இறுதி கௌரவ அணிவகுப்பு பரிசோதனை இது என்பதால் இது உத்தியோகபூர்வ விழாமாக இடம்பெற்றிருந்தது. கடந்த 1988ஆம் ஆண்டு ஒரு இளம் உப காவல்துறை பரிசோதராக காவல்துறை சேவையில் இணைந்து கொண்ட மனோஜ் ரணகல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திறம்பட கடமையாற்றியுள்ளார். ஆரம்பத்தில் கடவத காவல்துறை நிலைய பணிபாற்றிய அவர் யுத்த காலத்தில் வவுனியாவில் விசேட நடவடிக்கைகளிலும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் நிர்வாக பிரிவில் பணியாற்றியதுடன் அதே ஆண்டில் மாளிகாவத்திய காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் நாரகேன்பிட்டியா மற்றும் முகத்துவாரம் ஆகிய காவல்துறை நிலையங்களின் பொறுப்பதிகாரியாகவும் உயர் பதவிகளை வகித்தார். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்தவுடன் பூநகரி பகுதிக்கு காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியாக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் புதிய குடியேற்றங்களை மீளமைப்பு செய்யும் விசேட மற்றும் சவாலான பொறுப்புகளையும் அவர் வெற்றிகரமாக முன்னெடுத்திருந்தார். அதன் பின்னர் சிலாபம் தலைமையக காவல்துறை பரிசோதகராக கடமையாற்றிய போதே அவர் உதவி காவல்துறை அத்தியஸ்தராக பதவி உயர்வு பெற்றார். தொடர்ந்து கொழும்பு நகரின் மத்திய பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாக பணியாற்றினார். பதவி உயர்வுகளுடன் யாழ்ப்பாண வலய பிரிவுக்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரியாகவும் பின்னர் காவல்துறை விளையாட்டு வலய பிரிவின் பணிப்பாளராகவும் அவர் கடமைகளை முன்னெடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கொழும்பு போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளராக சுமார் 6 வருடங்கள் நீண்டகால சேவையை ஆற்றியுள்ளார். இலங்கை தெற்காசியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானதும் தவறாக வழிநடத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக பெக்ட் கிரசெண்டோ என்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பு இணையதளம் கண்டறிந்துள்ளது. பிரதி அமைச்சர் தனது அறிக்கையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட இலங்கை முன்னணியில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் உலக வங்கியின் உண்மையான தரவுகள் மற்றொரு பொருளாதார குறிகாட்டிகள் இதற்கு முற்றிலும் மாறான நிலையை காட்டுகின்றன. உலக வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய வகைப்பாட்டின்படி இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு பிந்தைய 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக இலங்கை மீண்டும் மேல் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக மட்டுமே பெயரிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 3,870 அமெரிக்க டாலர்கள் இருந்த இலங்கையின் தனிநபர் மொத்த தேசிய வருமானம் 2025ஆம் ஆண்டில் 4,670 டாலர்களாக 20.67% வளர்ச்சியை கண்டுள்ளதை இதற்கான காரணமாக குறிப்பிட்டுள்ளது.
இந்த தனிநபர் வருமான வளர்ச்சி விகிதம் தெற்காசியாவின் பிற நாடுகளை விட அதிகமாக இருந்தாலும் இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார அபிவிருத்தியையோ அல்லது மக்களின் பொதுவான வாழ்க்கை தரத்தையோ பிரதிபலிக்கவில்லை என்பதை உலக வங்கி தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் புதிய உபதவிஷாளர் தெரிவை எதிர்வரும் 21 அன்று நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையை தொடர்ந்து அதனை நிறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்துள்ளார். சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் உபதவிஷாளர் கிஷோர் சபையில் தான் ஆற்றிய உரைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்த எழுத்தாணை மனு 3வது தடவையாக வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 13/7/2026 அன்று நடைபெற்ற முந்தைய தவணை விசாரணையின் போது எதிர்மனுத்தார்களான வடமாகாண ஆளுநர், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் தனிநபர் விசாரணை அதிகாரி ஆகியோருக்கு கடந்த வெள்ளிக்கிழமைக்குள் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி கடுவிதித்திருந்தார். எனினும் குறித்த தினத்தில் ஆளுநர் உள்ளிட்ட எதிர்மனுதாரர்கள் தரப்பால் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்படவில்லை. இவ்வாறான சூழலில் எதிரும் செவ்வாய்க்கிழமை புதிய உபதவிசாளரை தேர்வு செய்வதற்கான அவசர கூட்டத்துக்கு 2 எதிர்மனுதாரரான வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அழைப்பு விடுத்துள்ளமையை முறையீட்டாளரின் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையின் போது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க 2 எதிர்மனுதாரரான உள்ளூராட்சி ஆணையாளருடன் அரசு சட்டத்தரணி கலந்து ஆலோசித்தார். அதன் பின்னர் இவ்வழக்கின் விவாதம் நடைபெறும் நாள் வரை புதிய உபதவிஷாளர் தெரிவிக்கான கூட்டத்தை ஒத்திவைப்பதாக உள்ளூராட்சி ஆணையாளர் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்டத்தின் 35 நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் நடைபெற்றது. செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்று தினம் புதிதாக 11 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 7 எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான செப்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எண்பு கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1, 2 மற்றும் 3 கட்டம் என இதுவரையில் 89 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 431 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 423 எண்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா மற்றும் சிறை காவலர்கள் ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போது சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் இப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்காக ஜனாதிபதிக்கு தமது நன்றியையும் தெரிவித்துள்ளனர். நீதியமைச்சர் ஹர்சனன் நாணேகாரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சர் தனக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் தட்டி கழித்துள்ளதாக அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து தனது பொறுப்பையும் கடமையையும் நிறைவேற்ற தவறியதன் காரணமாக

104 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. அங்கு குறித்த பிரேரணைக்கு எதிராக 153 வாக்களும் ஆதரவாக 49 வாக்களும் கிடைத்தன. மேலும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராகவும் கடந்த ஜனவரி மாதம் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராகி இருந்தன. தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களுக்கு குழந்தைகளின் மனநிலைக்கு பொருத்தமற்ற விடயங்கள் மற்றும் பாடத்திட்டங்கள் தொடர்பான பல தவறுகள் காணப்படுவதன் காரணமாகவும் அது குறித்து முறையாக செயல்படாததன் காரணமாகவும் கரணி அமரசூரியவிற்கு எதிராக கடந்த ஜனவரி 7 எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டிருந்தனர். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்த நாட்டின் தொழில் கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அன்புக்குமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மற்றும் உலகளாவிய உற்பத்தி விநியோக சங்கிலியில் இலங்கை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற வேண்டுமாயின் பொது போக்குவரத்து மற்றும் தளவாட கட்டமைப்பில் அரசாங்கம் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 1.5 கால பகுதியில் பொது போக்குவரத்து மற்றும் வீதி தொகுதிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் வியக்கத்தக்கவை. ஏற்றுமதியை மையமாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான முதல் அத்தியாவசிய காரணி இதுவே ஆகும். இழந்த திறமையான போக்குவரத்து அமைப்பு எமது எதிர்கால சந்ததிக்கு கிடைக்கும் என்றும் உலகளாவிய தளவாடத்திறன் குறியீட்டில் இலங்கை நிச்சயம் முன்னேற்றம் என்றார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறையை நீக்குவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்து அமுல்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலையின் ஸ்திரமற்ற தன்மை மற்றும் உலகளாவிய அரசியல் பதற்ற நிலை தற்போதைய பிரச்சினையாக காணப்படுகிறது. கோட்டா முறையின் மூலம் நாட்டின் எரிபொருள் நுகர்வு கட்டுப்படுத்தப்படுவதால் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படும் நாட்டின் வரையறுக்கப்பட்ட வெளிநாட்டு கையிருப்பை முறையாக நிர்வகிக்க முடிகிறது.

உலகளாவிய போர் சூழல்கள் மேற்றும் தீவிரமடைந்தால் நாட்டில் மீண்டும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதுடன் மக்கள் வரிசைகளில் நின்று சிரமப்படுவதையும் தவிர்க்க முடிகிறது. தற்போதைய போர் சூழல் நிலவிய போதிலும் இதுவரை இலங்கையின் எரிபொருள் விநியோக கட்டமைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் உலக சந்தையில் விலைகள் மீண்டும் உயரக்கூடும் என்பதால் அது குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். உலகளாவிய அபாயகரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உள்நாட்டு நுகர்வோருக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக கூட்டுத்தாபனம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. ஆகவே தற்போதைய நிலையில் கோட்டா முறைமையை ரத்து செய்வது பற்றி தீர்மானிக்கவில்லை என்று கூறியுள்ளார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இரண்டையும் ஒன்றிணைத்து பொதுவானதொரு பொறிமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடாமல் அரசாங்கம் இதனை மேற்கொண்டால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைந்து கொண்டு பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வோம் என தொழிலாளர்களின் தேசிய சம்மேளனம் மற்றும் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்குக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தையும் தயாரித்துள்ளார் என அகிலேஷ் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெர்மா தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் இளைஞர்கள் தொடர்பில் எதிர்பார்ப்புடன் இருப்பவர். அவர்தான் ஆசியாவில் முதலாவதாக இளைஞர் அமைப்பை ஏற்படுத்தினார். இளைஞர் விவகார அமைச்சராகவும் அவர் இருந்துள்ளார். ஆனால் இன்று இளைஞர்களுக்கு நாடு தொடர்பில் எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் படித்த இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். இதன் காரணமாக வைத்த

ஆலைகளில் பைத்தர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் பணியாற்ற சட்டத்தரணிகள் இல்லை. மின்சார சபையில் பொறியியலாளர்கள் இல்லை. ரணில் விக்ரமசிங்க அரசியலிலிருந்து விலகி இருப்பதற்கே தீர்மானித்திருந்தார். நானும் அவ்வாறான தீர்மானத்திலே இருந்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை அடக்கிக் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை செய்து முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கையை பார்க்கும்போது அரசியலில் தொடர்பு தெரிந்தவர் என்ற அடிப்படையில் இந்த நிலையில் அரசியலிருந்து விலகிச் செல்ல மனம் இடமளிப்பதில்லை. அதேபோன்றே இந்த அரசாங்கம் நாட்டை முன்னெடுத்துச் செல்லும் போக்கை பார்க்கும்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் நாட்டை பொறுப்பேற்பதற்காக அரசியலில் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதியப்தான செய்திகள். ஒரு சில விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடரும் மதியப்தான செய்திகளோடு இணைந்திருங்கள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: தொடர்கிறது மீண்டும் இலங்கை செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு விழா இதுவரும் செப்டம்பர் மாதம் 2 தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் சட்டத்திரணி நிமல் சிறிபால டி சில்வா தலைமையில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அக்கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்கா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76ஆம் ஆண்டு நிறைவு என்பது உறுப்பினர்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். SWRD பண்டார நாயக்காவினால் ஆரம்பிக்கப்பட்ட இக்கட்சி நாட்டுக்கு பெரும் சேவையாற்றிய தலைவர்களை உருவாக்கிய வரலாற்று பெருமைகள் கொண்ட இன்று சிலர் 76 வருடகால சாபம் என்று நாட்டின் பின்னடைவு குறித்து பேசுகிறார்கள். அதனால் அதற்கு ஆட்சியில் இருந்த கட்சிகள் மட்டுமன்றி எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக எதிராக செயல்பட்டவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். 2018 ஆரம்பிக்கப்பட இருந்த ராஜாங்கனை நீர் விநியோக திட்டத்துக்கு அன்று ஏபிபி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். மக்களை சேர்த்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். இன்று அதே திட்டத்தை தாங்கள் செய்த பெரும் சாதனையாக காட்டி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். வரலாற்று திரும்பி பார்த்தால் நாட்டின் அதிகளவான மின் கம்பங்களை உடைத்தது, பாடசாலைகள், நெல் களஞ்ச சாலைகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை அழித்த வரலாறு ஏபிபிக்கு மட்டுமே உண்டு. அத்துடன் அழிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த நாட்டு வரிப்பணம் ஆகும். நாங்கள் இந்த ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவது வெறும் வரலாற்றை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த நாட்டை எங்கு கொண்டு செல்ல வேண்டும், இளைய தலைமுறைக்கும் எதிர்கால சந்ததிக்கும் வழங்க வேண்டிய தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கே ஆகும். மேலும் நெல்லுக்கான விலையை விட 1% கூட அதிகமாக வழங்க முடியாது என விவசாய அமைச்சர் மிக தெளிவாக கூறி வருகின்றார். நாம் அமைச்சருக்கு கூறுவது என்னவென்றால், எங்களுடன் அல்ல, களத்துக்கு சென்று விவசாயிகளுடன் இது குறித்து பேசுங்கள் என்பதாகும். வரலாற்று ரீதியாக நெல் விலை கணிக்கப்பட்டது. விவசாயிக்கு இலவசமாக கிடைக்கும் நீர் அல்லது நிலத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு அல்ல, மாறாக அவர்களின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டே ஆகும். இன்று 1 கிலோ நெல்லுக்கான உற்பத்தி செலவு 135 ரூபாயை நெருங்கியுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். விவசாய அமைச்சரே பாராளுமன்றத்தில் பேசும்போது 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவு சுமார் 335 ரூபாய் என குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறாயின் அதைவிட குறைந்த விலையை விவசாயிக்கு வழங்குவது எந்த வகையில் நியாயமானதாகும்? உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது மக்கள் அந்த சுமையை தாங்கிக் கொள்கிறார்கள். மின்சார கட்டணம், பாடசாலை வாகன கட்டணங்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் மரக்கறி விலைகள் உயரும் போதும் மக்கள் அதனை பொறுத்துக் கொள்கிறார்கள். மதுவான போத்தல் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது கூட மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க அரிசி விலையை மட்டும் செயற்கையாக கட்டுப்படுத்தி விவசாயிகளை ஏன் இவ்வாறு வறுமையில் தள்ள வேண்டும்? விவசாயிகளும் தங்களின் உற்பத்தி செலவை ஈடு செய்து நியாயமான லாபத்தை பெறக்கூடிய விலை வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த விவகாரத்தில் அரசாங்கம் ஆழமாக சிந்தித்து விவசாயிகளுக்கு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கையில் புகைப்பிடித்தல் பாவனை காரணமாக நாளாந்தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் எம்எல் அமில இசுறு தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போராட்டங்கள் தொடர்பான இரண்டு வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்தின் முன்னிலையாகாதமையால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தினாறு குண்டு தாங்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேசாலே தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய பல இடைக்கால மனுக்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 4-6 தேதிகளில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெய்வலை மற்றும் ரத்மலானை பகுதிகளில் 73 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளதாக யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபர் தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூலை 24 தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான காவல்துறை பரிசோதகர் கண்ணாத்திலக வியாழக்கிழமை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ராமேஷ் ஜெனநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். ஆணைக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவித்தலுக்கு அமையவே அவர் சகோம் அளித்திருந்தார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவில் வீடு ஒன்றின் கூரையை உடைத்து 25 மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் இரு பெண்கள் உள்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மாய் தர்க்கம் முற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த இரு பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் ஒருவர் மேலிட சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மரத்தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலித விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி அல்வத்துக்கொடை படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்ததாக அல்வத்துக்கொடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுமான பணியில் உள்ள வீடு ஒன்றிற்காக அத்திவாரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் மீட்கப்பட்டு அக்குறிணை வைத்து சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அல்வத்துக்கொடை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா காவல்துறை பிரிவுக்கு உள்பட்ட இரட்ட பெரிய குளம் வவுனியா வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மவுனியா வீதியில் 16 ஒழுங்கைக்கு அருகில் இரட்டை பெரியகுளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் இடதுபுறமாக நிறுத்தப்படுந்த டிப்பர் ரக லொறியொன்றுடன் பலமாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறுநாகல் வெலகெதர பகுதியில் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை மற்றும் மேலும் 3 கொலை செய்ய முயன்றமை தொடர்பில் 5 நபர்களுக்கு கம்பகா மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. உடலுக்குள் ரகசியமான முறையில் கொகையின் போதைப் பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து நாட்டிற்குள் கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வைத்து சுங்கப் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச அஞ்சல் உரைகள் மூலம் போதைப்பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடத்தல்காரர்கள் பிடிபடாமல் இருப்பதற்காக அதிக எண்ணிக்கையிலான சிறிய அஞ்சல் உரைகள் பயன்படுத்தி போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்துகின்றனர். கடந்த ஜூன் மாதம் பண்டார் நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட 4 நடவடிக்கைகள் மற்றும் 9 அஞ்சல் உரைகள் சோதனைகளின் மூலம் மொத்தம் 83.2 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தினமும் அதிகப்படியான சர்வதேச அஞ்சல்கள் நாட்டுக்கு வருவதால் அனைத்து பொதிகளையும் ஆய்வு செய்ய முடியாது. எனவே சந்தேகத்துக்குரிய பொதிகளை கண்டறிய சுங்கத்துறை ஆய்வு கருவி தொழில்நுட்பத்தை நம்பியுள்ளது. தாய்லாந்திலிருந்து குஸ் போதைப்பொருள் அடங்கிய அஞ்சல் உரைகள் அதிகளவில் வருவதை அதிகாரிகள் கவனிக்கின்றனர். தனித்தனி உரைகளில் உள்ள போதைப் பொருட்களின் அளவு குறைவாக தோன்றினாலும் அவை இறுதி பயனாளியை சென்றடைந்து சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுங்கத்துறை பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா எச்சரித்துள்ளார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மண்ணெண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் சுமார் 100 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பல பேருந்து நடத்துனர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் வழக்குகளும் பதிவு செய்யப்பட உள்ளன. கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கியை 2030 பிளாஸ்டிக் அற்ற வளையங்களாக மாற்றுவதற்கான 5 திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு ரேஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Gaille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagones, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். நாட்டு மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் முடிவில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜாய் மால்யா, பாக்சி, வி மோகன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை எனவும் SIR பணிகளுக்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்பதற்காக குடியுரிமை இழந்ததாக கருதக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பதாதைகள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணை பிரச்சினைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீடு செய்வதற்கு மிகச்சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் 3 இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் DR பிஜா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வியூகம் குறித்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனை மேற்கொண்டது. வந்தே மாதரம் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 வரை சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 180 ஆண்டுகள் நிறைவு அடைந்ததை குறிக்கும் வகையில் கடந்த ஜனவரியில் அரசு நிகழ்ச்சிகளில் அப்பாடலை பாட வேண்டும் என உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. தற்போது நாளை மறுநாள் தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவை தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாஜக விமர்சித்துள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள்கள் கசிந்ததன் தொடர்பில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். 59 வயது திரு சோனம் மாங்ஷுக் 21 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். உடல்நிலை மோசமானதால் அவர் அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்பு பெற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கான கசிவு பிளஸ் 2 விடைத்தாள் பிரச்சினை தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடுடி நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவி விவகாரம் குறித்து ஐந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது தொடர்ச்சியான கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபடுவது தனி உரிமையை மீறி நடவடிக்கை என குற்றம் சாட்டிய பொதுநல வழக்கை ஜூலை 20 விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அறிவுறுத்தியுள்ளது. மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சார்பில் இது தொடர்பான மனு மாநில உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2022 தாக்கல் செய்யப்பட்டது. தனது புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்தின் மிக அதிகப்படியான விலையை எதிர்த்து இந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அந்த பெண் உயிரிழந்து விட்டார். ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத ₹82.10 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை திருவாற்றியூரில் மாடுகளை இறைச்சிக்காக பலியிடக்கூடாது என நள்ளிரவில் மிரட்டிய பாரத் முன்னணி நிர்வாகியை கைது செய்ய கோரி மாட்டு இறைச்சி கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியுள்ளது. பல்வேறு ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததற்காக வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனமான முத்தூட் ஃபைனான்ஸ் உள்பட 6 நிறுவனங்களுக்கு இந்த ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்ததாக தெரிவித்துள்ளது. முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு ₹5.80 லட்சமும் சத்யா மைக்ரோசாஃப்ட் மற்றும் பான் எமாமி காஸ்மெட் நிறுவனங்களுக்கு தலா ₹3.10 லட்சம் விதித்துள்ளது. இதனையடுத்து தனி லோன்ஸ் அண்ட் சர்வீசஸ் மற்றும் முத்தூட் வெஹிக்கிள் அண்ட் அசட் பைனான்ஸ் நிறுவனங்களுக்கு தலா ₹2.70 லட்சமும் மற்றும் அவையில் பெனான்சிய சர்வீஸ் நிறுவனத்துக்கு ₹6.20 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் நீரக வாயு அதாவது நைதரஜன் சக்தியில் இயங்கும் ரயில் சேவை நேற்று அறிமுகமாகியிருக்கிறது. இத்தகைய தொழில்நுட்பத்தை சோதிக்கும் ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். ஜெர்மனி, ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகியன மற்ற நாடுகள் படிம எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைப்பது, ரயில் போக்குவரத்தில் கரிம வெளியேற்றத்தை நீக்குவது ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த ரயிலில் 10 ரயில் பெட்டிகள் உள்ளன. 2600 பேர் பயணிக்க முடியும். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் நடந்த திருவிழாவில் கூட்டத்தில் சிக்கி இருவர் இறந்ததற்கு நெரிசலில் மிதிப்பட்டது காரணமல்ல என்று அம்மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடும் மழையால் கூட்டம் அதிகரித்ததாகவும் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அரசாங்கம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பழனி தன்னாயுதபாணி கோவிலில் 100 கோடி ரூபாய் நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் குடமுழுக்கின் போது தமிழ் மந்திரங்களையும் ஓத உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது விதிக்கு எதிரானது என இடையூட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹580 உயர்ந்து ₹1,50,000 விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ₹35 உயர்ந்து 1 கிராம் ₹13,135 விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹235 விற்பனை ஆகிறது. 1 கிலோ ₹2,35,000 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்வது உலக செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான ஆட்சி நிதி கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டது. இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற அக்டோபர் 27 நடைபெற உள்ளதை தொடர்ந்து நெசெட் என அழைக்கப்படும் இஸ்ரேல் நாடாளுமன்ற சபை நேற்று கலைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற இரண்டு எண்ணெய் கப்பல்கள் கண்ணி வடியில் சிக்கி வடித்ததாக கூறியுள்ளது. ஆனால் அதனை அமெரிக்க ராணுவம் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஹொங்கொங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. அதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதி சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தலைநகரான ஒட்டோவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்து அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து வெளியே செல்கின்றனர். இதனால் அமெரிக்கா வரை புகை மூட்ட பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியது. தாய்லாந்தில் தேர்வு மோசடியின் தொடர்பில் 3,500 அதிகமான அரசாங்க அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பொறுப்புகளுக்கு அதிகாரிகளை சேர்ப்பதற்கு சென்ற ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் மோசடி நடந்தது தெரியவந்துள்ளது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் கோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த சம்பவம் மலேசியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் July 5 நடந்தது. 19 ரோகிஞ்சா பெண் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கருப்பு பிளாஸ்டிக் பைக்கில் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. காவல்துறை விசாரணை நடத்தியது. அருகில் இருந்த கோட்டல் அறையின் குளியல் அறையில் இளம்பெண் குழந்தையை பெற்றெடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் குழந்தையை பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு 2 ஜன்னல் வழியாக கீழே வீசியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் இருந்த 34 மலேசிய ஆடவர் கைது செய்யப்பட்டார். அந்த இளம்பெண்ணும் கைதானார். கைதான போது அவர்கள் இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியானது. ஆடவருக்கு ஏற்கனவே குற்ற செயல் பின்னணி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண் எந்த குற்ற செயலிலும் ஈடுபட்டதில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்தனர். நேற்று மாலை சென்ட் விக்டோனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்து மாது ஒருவர் இறந்ததாக கூறப்பட்டது. டாலுமியூ வட்டாரத்தில் மின்னல் வெட்டியதில் பட்டறை ஒன்று தீப்பிடித்தது. அதில் ஆண் ஒருவர் இறந்துள்ளார். பிரான்சில் திடீர் வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அங்கு மோசமான வெயிலுக்கு பிறகு மழையும் புயலும் புரட்டி எடுக்கின்றது. சுமார் 53,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. ஆலங்கட்டி மழை பெய்யும் என்று முன்னதாக முன்னிறைக்கப்பட்டது. இடியுடன் கூடிய கனமழைக்கான கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. கிழக்கு உகண்டாவில் கல்வி சுற்றுலாவிற்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். கப்சோவா மாவட்டத்தின் செக்வாடிட் கிராமத்துக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக உகாண்டா காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மெக்சிகோவின் பிரிடோ மெடோரோ நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மெக்சிகோ கடற்கரை நகரங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாபே அணியுடனான 2 சீர்வது போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பிபி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். சுமார் 3 பிறகு சூப்பர் 750 பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர்காஸ்பீல் சோபர்ஸ் வயது 30 மற்றும் உடல்நல குறைவால் காலமானார். அவருக்கு வயது 89. சோபர்ஸ் தனது 90 பிறந்தநாளை நிறைவு செய்வதற்கு இன்னும் 10 இருந்த நிலையில் அவரது மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்க போவதில்லை என அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலி கூறியுள்ளார். வழக்கமாக தங்கள் நாட்டின் விளையாட்டு அணிகள் களமிறங்கும் இறுதிப் போட்டிகளை அந்த நாடுகளின் தலைவர்கள் நேரில் பார்த்து வரும் நிலையில் மூட நம்பிக்கையின் காரணமாக வீட்டிலிருந்தே இந்த போட்டியை பார்க்க உள்ளதாக அதிபர் மிலி தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் ஹியர் ஸ்டாமர் அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஃபீஃபா உலக கால்பந்து சம்மேளனம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்துக்கு பிறகு சில அர்ஜென்டினா வீரர்கள் போக்லாந்து தீவுகள் எங்களுக்கு சொந்தம் என்ற பதாதை ஏந்தினர். அதற்கு பிரதமர் ஸ்டாமர் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக கிண்ணம் நமக்கு சொந்தமாக இல்லாவிட்டாலும் போக்லாந்து தீவுகள் கட்டாய நமக்குத்தான் சொந்தம் என்று திரு ஸ்டாமரின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்த நாணய மாற்றீடு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 384.23%, இந்திய பெறுமதியில் 110.49%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுவதில் 335.92%, இந்திய பெறுமதியில் 96.64%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.84%, இந்திய பெறுமதியில் 119.58%, ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.90%, இந்திய பெறுமதியில் 130.01%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.59%, இந்திய பெறுமதியில் 68.93%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம், இந்திய செய்திக்கு பெயர் ஸ்ரீஹையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, காலே கோணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். Come.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூலுலகம்
1: .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
6: Mélodie et Todorbrelke VT Cash and Curry Paris Lachapelle Todorbe Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3315 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033948 4771. வைபர் ஊடாக 0633 650 0724 27. வாட்ஸ்அப் ஊடாக 0633 689 86 55 29. அந்த வேளை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். நல்லது, அவரை துண்டித்துவிட்டு அடுத்த நேரம் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய தொலைபேசியும் துண்டிக்கப்பட்டு விட்டு அது இப்பொழுது வைபருடாக டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். அவருடைய தொலைபேசியும் கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கிறது. சரி, மீண்டும் வணக்கம் டாக்டர் ரவி அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் சோபியா, சுகமா இருக்கீங்களா?
0: ஆம், சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்க சுகமா இருக்கிறோம்.
0: ஆத்துக்காரி சுகமா இருக்கிறாரா?
1: ஓகே.
0: அன்பு
1: வணக்கம் சொல்லி போட்டுருக்கா?
0: அன்போடு கேட்டதா சொல்லுங்கள். ஓகே. என்ன பாடலை கேட்க போறீர்கள்?
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு.
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். ஓகே. இது யாருடைய தெரிவு? மனைவியின் தெரிவா, உங்களுடைய தெரிவா? எல்லாருக்கும் நன்றி சொல்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கும் நன்றிகள். பாடலை கேட்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவர் டாக்டர் ரவி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
1: மதிய வணக்கங்கள் சோபிதா.
0: உங்களுக்கும் மதிய வணக்கங்கள் குணநாயகி பசுபதி.
1: நன்றி நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆம் நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடலை கேட்க
1: போறீர்கள்? பாடல் தான் புனித மலர் படத்தில இருந்து. மாலைவானின் மேகங்களே மோகராகவும் பாடுங்களேன்.
0: மாலைவானின் மேகங்களே
1: மோகராகவும் பாடுங்களேன்.
0: ஓ, மாலைவானின் மேகங்களே மோகராகவும் பாடுங்களே. ஓகே, அந்த வகையில் உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி.
1: ஓம் ஓம் சோபிதா. கேட்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 2:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை டிஆர்டி தமிழொலியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த என்பரவு. வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: அப்படியே எந்தெந்த நிலமாக இருக்கிற வேண்டி கொண்டு உங்களோட செய்தி ஒன்று கேட்டேன். பாத்துறீங்களா அந்த குழந்தை பிள்ளைய? கொஞ்சம் கலக்கமா கிடக்குது. என்ன மாதிரி எல்லாம் இப்படி நடக்குது உலகத்துல?
0: ஆமாம், சிதறி இருக்குமே அந்த குழந்தை. பிறந்த குழந்தை எல்லா
1: பிறந்த அதையும் கலவை கொண்டு அங்க டொய்லெட்டுக்குள்ளதான் நான் பெத்தும் இருக்கிறேன்.
0: என்ன
1: அவ்வளவு ஒரு கேட்கறது அதிசயங்களையும் மயக்கம் கலக்கங்களா கிடக்குது.
0: பிள்ளை வரத்துக்கு எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள்.
1: மற்றது இப்ப ஒரு புள்ள பொறுவரண்டா அவ்வளவு என்ன சொல்ற, நாங்க உயிர் உயிர் வரையுது. இது என்ன ஒரு சாதாரணமான நியூஸ் வேலை கிடக்குது இப்ப?
0: சாதாரணமா சிம்பிள் சாதாரணமா போயிடுது.
1: ஓ, மற்றது இன்னொரு செய்தி வந்து நான் இந்த செய்தியில வருமண்டு பார்த்தேன். எனக்கு உண்மையோ பொய்யோ தெரியல. நான் எப்பவும் தர்சன்டைய கேட்டுத்தான் நம்பிக்கை விடுறது. இப்ப அந்த எங்க இந்தியாவுல என்ன மாநிலம் ஏதோ ஒரு மாநிலத்தை மறந்துட்டேன். அங்க இப்ப அந்த ஆக்கள் பார்க்கத்தக்கதான் 3 பேரை தூக்கு தண்டனையில போடுகினம். அப்ப அதை பார்த்தேன். எனக்கு நான் இடையில அதை ஃபுல்லா பார்க்க இல்லை. சரியான மயக்கமா இருந்து எனக்கு ஒரு ஆள் அப்படியே துடிக்குது. தூக்கில போடுகினம் 3 பேரே ஒரே சார். அந்த பிள்ளை 11 வயது பிள்ளைய கடத்தி தண்டான்னு சொல்லி.
0: ஓ, அது கட்டாயம் போடுத்தானே வேணும் தூக்கில. அப்படி பார்க்க விட்டு போட்டாத்தான் மற்றவர்கள் உணர்வார்கள். அதுக்காகத்தான் அப்படி ஒரு சட்டம்
1: வந்து. இப்ப அந்த ஹைதராபாத் இந்த இந்தியாவில
0: ஹைதராபாத்
1: அந்த செய்தியில வரமண்டு பார்த்தேன். இல்ல,
0: அது சும்மா மேலோட்டமா வந்தது அந்த செய்தி. ஆனால் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதென்று வந்தது. ஆனா முழுமையாக
1: அதுதான் வர இல்லையோ. அப்படி ஒரே கலக்கங்கள் மயக்கங்களே கிடக்குது. அதையும் சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்க போறேன். இந்த மாதங்கள் வந்தால் எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் தானே. அப்ப நான் இப்ப ஆடி மாதத்துல நல்ல கொண்டாட்டம். ஆடி பிறப்பு, ஆடி வள்ளி, என்ன ஆடி இது எல்லாம் பிறகுதுல்ல, என்ன ஆடி குறுக்கட்டையா இந்த கொண்டாட்டங்கள். ஒரு பாட்டு வந்து, மாதென்ன படைத்தான் உனக்காக, மாதங்கள் படைத்தான் நமக்காக.
0: என்ன மாதங்கள் படை என்ன சொன்னீங்க?
1: மாதென்னை படைத்தான் உனக்காக. இது ராஜராஜ சோழன் படத்திலே.
0: ஓகே, மாதங்கள் படைத்தான் உனக்காக.
1: மாதென்ன படைத்தான் உனக்காக, மாதங்கள் படைத்தான் நமக்காக. எங்கட தமிழர்களுக்காகவே மாதங்கள் படைத்திருக்கு. அப்ப அந்த பாட்டு இருக்காக்க அப்புறம் வந்து.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: ஓகே கோபி, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் மதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோதி, நான் சோதி புஷ்பா.
0: வணக்கம் சோதி புஷ்பா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. ஆமாம், என்ன பாடலை கேட்க
1: போறீர்கள்?
0: அப்படியா, இளங்குயில காணலையா?
1: என்ன
0: சொன்னீங்க? உங்களுடைய பாடலை கேட்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். அவர் சோதி புஷ்பா அவர்கள் கேட்ட பாடல்.

வனிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படுப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93 000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 Avenue Edwan Bio 93 000 அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு பரிசு ராஷத்திலையும் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்ட பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில் குழந்தை முதல் குமரும் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷோரி மகால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடும் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 1 கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 64 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது. பாடலில் தேடல். பாடலில் தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடலில் தேடல் நிகழ்ச்சிக்காக நான் உங்களுக்காக 3 தரவுகள் கொடுப்பேன். அந்த 3 தரவுகளிலும் 2 தரவுக்குரிய பதில் நான் ஒலிபரப்பாக்கும் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தரவையும் பாடலையும் நன்றாக கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தரவுக்குரிய பதிலை நீங்கள் பாடலூடாகவும் அடுத்து 3 தரவுக்குரிய பதிலை நீங்கள் கூறும் பதிலிலிருந்து முதலெழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். அந்த வகையில் சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவு, உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலில் இருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடையாக பெறலாம். உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலில் இருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடையாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல். இது சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவு. சென்ற வாரம் எந்த பதிலும் சரியாக அமையவில்லை. ஆகவே நீங்கள் புதிய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: சரியாக 3:17 நீங்கள் இணைந்திருப்பது பாடலை தேடல் நிகழ்ச்சியோடு. அந்த வகையிலே சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவு இன்றும் உங்களுக்காக நான் தந்திருந்தேன். அதே வரிசையிலே பாடலையும் கொடுத்திருந்தேன். ஆகவே நீங்கள் இந்த தரவுக்குரிய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவு அத்தனையுமே தவறான பதில் என்பதால் நீங்கள் புதிய தர பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாகி பசுவதி.
1: வந்த பதில் என்னென்ன வந்தது நேற்று? நேற்று அந்த போன கிழமை
0: மனம் வந்தது, மனம் மற்றது புலியிலிருந்து எலி வந்தது, நாணத்தில இருந்து வானம் வந்தது, நாணத்திலிருந்து வானம் தர்ணம் வந்தது, அதாவது தவறு இல்ல, நாணம் வந்தது மற்ற வர்ணத்தில இருந்து தர்ணம் வந்தது, பலி வந்தது, பாம்பு வந்தது, பாம்புல இருந்து கொம்பு வந்தது, இதெல்லாம் புலியிலிருந்து எலி, தோணி வந்தது, தோணியும் வந்தது,
1: குழந்தை,
0: குழந்தையா?
1: ஓ, உலகம் பிரிஞ்சிருந்தாலும் இந்த அந்த உலகத்துல சரி இந்த உலகத்தில் காணக்கூடியது குழந்தைகளுங்களிடம்
0: இருக்குதானே,
1: வெவ்வேறு வடிவங்கள்ல தானே குழந்தைகளும் இருக்கு, கருப்பு சிவப்பு வெள்ளை உண்டு. அதே எடுத்து நவீன உலக குடியிருப்புகளில் காணப்படுகிறது குழா என்று சொல்லுவேன். சரி, உலக எரியா
0: என்ன, நீங்க ஏர்மைய நேரத்துக்கு போயிட்டீங்களா?
1: மாத்தி சொல்லணும் என்ன,
0: கண்ணாக்கு போய் வந்ததுல இருந்து மூளை குழம்பி?
1: அப்படி இல்ல, அப்படி இல்ல, அங்க ஒன்று வந்ததுல குழம்பில நான் இதையும் அப்படி நினைச்சிட்டேன். சரி, பின்விட முன்விட குழந்தை என்று போறேன், பின்விட தேடிக்கொண்டு வரேன். முதலெடுத்து மாறணும்
0: என்ன?
1: சரி, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சரிதா. ஸ்கந்தா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள், நலம்தானே? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: மேல நாடகம் மேல குழந்தைதான் எடுத்தனால் பின்னுக்கு கூட ஒன்றுமே வேற இல்லை எனக்கு. ஒருவேற அகராதி சொல்லுன்னு சொல்றாரு வச்சுட்டு அதை கைய விட்டுட்டு பிறகு தேழன் எடுத்தேன். தேள் எல்லா இடமும் இருக்குதானே, அடுத்தது மற்ற தேள் தேழண்டு எல்லாம் தேழுகளை சொல்றது தானே, அப்படி எடுத்து பார்த்தேன். குடியிருப்பு வல்ல இருக்கிறவ கோல் சொல்றாக்கள் இருக்கிறோம் இல்ல,
0: அப்படியே சொல்றீங்க கோல். ஓகே, கோல் வந்து மற்ற ஈழன் அவல்ல வரும்
2: இல்லையே, கோல் சொல்றது
0: கொம்பளானா, கொம்பளானா கோலுக்கு இந்த கோல் மற்றது எங்கட, அதாவது புவியீர்ப்பு கோள்கள் அந்த புவி கோல், ஓ அது கொம்பளன இல்லன்னா கோல்
2: பல வகை இருக்கு, மற்ற தேழினோ கொம்பு தேழன்னு சொல்றேன், கொடுக்கான் தெரியா சுவிதா, சும்மா எடுத்து
0: பார்த்தேன்.
2: நீங்க அந்த பழைய ஒன்றுக்கும் பதில் வரையில சுவிதா, அதே இந்த
0: அதுவும் பதில் பின்விட நான் தவறான பதில் யாரும் சொல்லல.
2: பெட்டி பெட்டிக்கு பிறகு நினைவுகளை தட்டி பாக்குறது அப்படி என்று வருமோ தெரியல, விளையாண்டுட்டீங்க எல்லா பதிலும்.
0: ஆமாம், பெட்டியில இருந்து பின்விட பெட்டி சரின்னு சொல்லி இருந்தேன் இல்லையா? முதல் முதலாவது பெட்டி சரி, அடுத்தது பின்விட யாரும் சொல்லவில்லை, அதையும்
2: அது எல்லா எட்டாடினான்னு சொல்லி பார்த்துட்டுனா இனி சொல்றேன்டா, தட்டி பாக்குறது நினைவுகளை தட்டி பாக்குறதும் ஒரு பயிற்சி தானே, அப்ப ஞாபக சக்தி
0: அது பிழை தவறு,
2: தட்டி பாக்குறதுமோ
0: தட்டி தட்டி என்னதும் பிழை.
2: ஓகே, அதுக்கு முதல் இன்னொன்று கேட்டேன் நீங்கள், அதுக்கும் பதில் வரையில இந்த பொய் உடல காரணம் காட்டுறதும் என்ன ஒன்று சொல்லி சொன்னீங்க, உலகத்திலே எல்லாரும் அது ஒரு கேள்வி, அதுவும் விட வரையில நான் வந்ததுக்கு பொய் என்று சொல்லி மொய் என்று சொன்னேன் கடைசிக்கு, ஆனா
0: போய்விட்டதை விட அது போய்விட்டது என்று சொல்லி இருந்தேன், அது சொல்லி என்று கேட்டால் அது இதுல காணாமல் போய்விட்டது இணையதளத்தில், அந்த இணையதளத்துல சேவா இருக்கிறது, இணையதளத்துல அதுதான் சேவ் பண்ணி வைக்கிறது. அப்ப சில வேளையில வந்து அடுத்த ராஜனை வந்து அப்படியே அந்த கொட்மையில எல்லாம் கூடிட்டு சொல்லி சில இதுகளை அழித்து விடுவார், மாறி இதையும் அளித்தார். தெரியாம அளிக்கப்பட்டு விட்டது.
2: நன்றி சொல்றா. இதுக்கு நனினி வேற எங்கிட்ட சத்து அடிக்கணும் வாரு.
0: ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: மீண்டும் குணநாக்கி
1: நான் அந்த குழந்தைக்கு பின்னு கொண்டு அமைது இல்லை, அதை விடுவோம். நான் இப்ப எடுக்கிறேன்னா காலை எடுக்கிறேன். காலை
0: காலையா?
1: காலை மாதிரி இதுல வந்திருக்கல காலை.
0: ஓ,
1: அடங்காத காலை ஒன்று அடிமாடா பூனரடி. அந்த காலை எடுத்து உலகம் பல பக்கம் போனாலும் உலகில இந்திய உலகிலும் இருக்கு, அந்த உலகத்திலும் காலமாடுகள் இருக்குதான். என்ன காலை என்றாலும் அது பல்வேறு வடிவத்திலும் இருக்கு. அது வந்து நவீன உலகில் வந்து துளை என்று சொல்றேன்.
0: துளை
1: துளைக்கிறது, இந்த கிணறோ அல்லது குழாய் கிணறோ அல்லது துளை போட்டு இந்த பெரிய இந்த மாதிரி கிணறு செய்யணும் இல்ல குடியிருப்புல, அப்படியா? அதை அப்படி எடுத்து
0: சொல்லுகின்றேன்.
1: காலையில இருந்து துளை குழந்தை இல்ல.
0: நன்றி
1: நன்றி.
3: உங்கள் ரசனை கேட்டபடி

0: நேரம் சரியாக 3:24. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சௌரி சௌவிரா, ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மன்ல இருந்து உதயன் அவர்கள், நலமா
1: இருக்கிறீர்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
1: நன்றி. நான் இதுக்கு தோணி என்று சொல்லி எடுத்து,
0: தோணி சென்ற வாரம் ஜெனி சொல்லி இருந்தார்,
1: வந்துட்டு
0: அது தவறான பதில் என்று சொல்லி
1: இருந்தேன்.
0: காணி பொறுத்திருந்து பார்ப்போம். ஏணியிலிருந்து காணி. நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: கண்டுபிடிக்கல. புல்லு என்று சொல்லி வந்தது.
0: என்ன சொல்லு?
2: புல்லு. புல்லு வந்ததா போன முறை?
0: புல் போன முறை வரவில்லை.
2: புல்லு பல விதத்தில இருக்கு தானே, புல்லு வித்தியாசம் தானே அது. ஒரு எல்லாம் ஒரே மாதிரி புல்லு இல்ல தானே?
0: நன்றி வணக்கம்.

நேரம் சரியாக 3:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடலி தேடல். பாடலித்தட நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு, உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும், அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலிலிருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடியவர்களையும் விடையாக பெறலாம்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கும். நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 //////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரம் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: நேரம் சரியாக 3:31. நீங்கள் இணைந்திருப்பது பாடலை தேடல் நிகழ்ச்சியோடு. பாடல் தேடல் நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவின்படி வந்த பதில்கள் அத்தனையுமே தவறான பதில். ஆகவே புதிய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வேளையிலே வந்திருக்கும் சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
4: வணக்கம் சோபிதா. நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி சியாமலா.
4: வெயிலா மழையா குளிரா?
0: வெயில் வெயில். சரியா? ஓ, 30 மேலதான். இன்னுமே இறங்கவில்லை.
4: உங்களுக்கு 26 நிக்குது.
0: கொஞ்சம் குறைவு தானே? 26 கொஞ்சம் அவ்வளவு. வெப்பம் இல்லை.
4: நேற்றிரவு சும்மா கோலம் போடுறதுக்கு மழை பெஞ்சிட்டு போச்சு.
0: ஓகே, ஆனால் பரிசில் நல்ல காத்தும் மழையும் எல்லாம் இன்றைக்கு அந்த பரிசில் இல்லை, பிரான்சில் நான் அவுட் ஆஃப்
4: சில சில இடங்கள் இப்போ எங்களோட மகள் இருக்கிற இடத்துல எல்லாம் கல் மழை பொழிஞ்சு.
0: ஓ அப்படி தானோ,
4: அப்படி நான் இது நான் போட்டு இருந்த வந்த அது மழை எங்களை வெட்டி பார்க்கறதும் இல்லை. நான் என்ன எனக்கு கேள்வி விலங்கையில் வடிவா நான் இருந்தாலும் சும்மா பச்சையில இருந்து பிச்சை என்று சொல்லி பார்க்க.
0: பச்சையில இருந்து மிச்சையா?
4: ஓ
0: பச்சை, உலகம் பல வழிகளில் பிரிந்திருந்தாலும் அந்த உலகிலும் இந்த உலகம் காணக்கூடியது. அதுக்குத்தான
4: பச்சை பசையிலண்டு இருக்கிறானே.
0: ஓ அப்படி எடுத்தீங்களா, உலகம் பல வழி பிரிந்திருந்தாலும் குடியிருப்புகளில்
4: அந்த விச்சு என்ற தெரு கண்டு இருக்குது. ஒவ்வொரு குடியிருப்புக்கும் தெருக்கள் இருக்குதானே, அப்படி
0: யோசிச்சேன்.
4: நீங்க
0: விட முதல்ல சொன்னோரு மேலால யோசிச்சிருக்கீங்களா?
4: யோசிச்சிருக்கிறீர்கள். இதை வச்சு அவர் வேற ஏதும் கேள்விய தயாரிக்க.
0: ஓகே நன்றி சியாமலா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: நான் போதை தவறா கேள்வியை எழுதிட்டேன். இந்த பின் கேள்வியை நான் வந்து குடியிருப்புகளில் காணக்கூடிய ஒன்று
0: அண்டடினது
5: நான் அந்த துளைக்கு போட்ட கிணறுகளைத்தான் அப்படி என்று இவர்களையும்
0: இவர்களையும் வழியாக பெறலாம்.
5: ஆக்களை குறிக்கிறேன். என்ன
0: ஓ இவர்கள் என்று சொன்னால் மனிதர்களையும் குறிக்கும், குறிக்கும் உயிரினங்களை குறிக்கும் இவர்களை என்று சொல்லும் போது.
5: பந்தம் வந்ததா?
0: பந்தமா?
5: ஓ பந்தம் நேற்று வந்ததா?
0: இல்லை பந்தம் வரவில்லை.
5: பந்தம் எடுத்து சொந்தம் சொல்றேன்.
0: பந்தம் எடுத்து சொந்தம் சொல்லுகிறீர்கள்.
5: முதல்ல பிள்ளைகள் நானும் அது விளங்காம சொல்லிட்டேன். விளங்கி
0: சொல்லுவிலை
5: ஒரு பக்கம் வந்து சொல்றதே
0: தெரிஞ்சுதான். யோசிச்சு கொண்டு இருப்பார்கள். அதுக்கு முதல் ஒரு கேள்வி தரவு கொடுத்திருந்தேன், அந்த தரவுக்கு பின் விடை வரவில்லை.
5: கேள்வியும் தெரியாது நீங்க இதை ஒப்பட்டியோ இது சொன்னீங்க.
0: அது வந்து அதாவது சிறிய முன்படியே நீங்க கண்டுபிடிச்சா மின்விட பிறகு உங்களுக்கு தெரியாதானே, நீங்க கேட்கல தானே?
5: கேட்கல. பின் கேள்விய மட்டும் சொல்லுங்க. நான் விடையன்னு சொல்லி போட்டேன். அந்த
0: இல்ல இப்ப பின்படிய சொன்னா நீங்க கேட்கல தானே, எப்படி இப்ப முன்படிய உங்களுக்கு தெரியும்? மூண்டாத விட இது வந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல் ஒன்றே விடையாக பெறலாம். சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம். நான் சொன்ன பரிசோதனை என்று சொல்லும் போது நீங்கள் அங்க ஹாஸ்பிட்டல் அதாவது ஆஸ்பத்திரியில கொண்டு போயிட்டு பரிசோதித்து வரக்கூடிய அதல்ல. அதாவது சில பேர்த்த மறதி காரணமாக இது வரக்கூடிய ஒன்று.
5: வரக்கூடிய ஒன்று
0: பெட்டி சரியான பதில். மட்டி எடுத்து என்ன செய்ய போறீங்கள்?
5: சும்மா சொன்னேன், சரியில்லை. நான் ஜோதிச்சோண்டு
0: வரேன். நன்றி நன்றி வணக்கம். சரி, குணநாய்க்கு குணநாய் பசுபதி அவர்களுக்கு கனடா போய் வந்ததுலேருந்து கொஞ்சம் இருமலும் சளியும் கூடிட்டது போல இருக்குது. அதுதான் ஓகே. இவ்வளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் செய்தா விட வந்த மாதிரி
0: இல்லையே, வரவில்லையே. அது சந்த மாதத்துக்கு நீங்க சொல்லலாம், பின்படி என்னன்னு சொல்லுங்கள்.
6: அதுக்கு அது சட்டி பாக்குறதால நெட்டி முடிக்கிறதா? நெட்டிய
0: இல்லை, நெட்டியும் இல்லை, குட்டியும் இல்லை, பூட்டியும் இல்லை.
6: என்னன்னு பாத்துட்டமே, இன்னொன்று அது இருக்கட்டும். ஷியாமலா அந்த விட சரி மாதிரின்னு தெரியுது.
0: இல்ல ஷியாமலா பச்சை அந்த பிச்சையா
6: அவருக்கு வைப்ப,
0: சில வேளையில் சரியாக இருக்கலாம், சரி இல்லாமலும் இருக்கலாம்.
6: இப்படியும் இருந்ததுன்னா கண்மணி, கண்மணி மணி எடுத்து மணியும் பல வடிவங்கள்ல இருக்குதானே, சும்மா அடிக்க மணியில இருந்து பின்னால பின்னா வருத்தக்காரர் இருந்துச்சுன்னு தானே குடியிருப்பு அல்ல. அப்ப அதனால வராது. இனி நீங்க சொல்ற அப்படியேதான் கேட்டுட்டு இருக்கணும். அதே சொல்லுங்க,
0: மணி என்னது? சிறிய தோட்டத்தில் காணக்கூடிய மணி
6: அது எத்தனை பல்வேறு வடிவங்களை கொண்டது?
0: ஓ, பல்வேறு வடிவங்களை கொண்டது, மிக பெரிய அளவிலையும் இருக்கக்கூடிய
6: எல்லா சொல்லும் எல்லா சொல்லும் வந்துட்டு. இப்ப கேவலா சொன்னாலும் தெரியல. இப்ப நான் அதுல இருந்து மணி எடுத்து சொல்லி பார்த்தேன், அதுக்கு என்னோட இடியாது சும்மா செலவுக்கு தலை எடுக்க உங்களோட சரியான விட தெரியாதானே. நான் சொல்லுதான், நீங்க எனக்கு விட சொல்லிட்டுதான் கேட்பேன், எனக்கு தெரியல.
0: ஓகே, நன்றி,
6: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:39. நீங்கள் இணைந்திருப்பது பாடலை தேட நிகழ்ச்சி. அதாவது சென்ற வாரத்திலே கொடுக்கப்பட்டது சிறிய தோட்டத்தில் காணப்படக்கூடியவையும் மிகப்பெரிய அளவிலும் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய ஒன்றினை விடையாக பெறலாம். இது சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் கொடுக்கப்பட்ட தரவு. இப்பொழுது நான் கொடுத்த அடுத்த 7ஆம் தேதி, அதாவது 11ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தரவு, 11ஆம் தேதி தரவு இன்னும் ஒன்று இருக்கிறது. அதுதான் இப்போ நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். எல்லா பதிலும் வந்துவிட்ட பதில், ஆனால் ஷியாமலா வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார். பச்சையிலிருந்து பிச்சி என்று சொல்லியிருக்கிறார்.

உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலிலிருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விடியாக பெறலாம்.

இப்ப இவர்களையும் என்று சொல்லும் போது ஒரு உயிரினமாகத்தான் இருக்கும் இல்லையா? அப்ப நீங்கள் அந்த உயிரினம் பின்னுக்கு முதல் விடையும் நீங்கள் சொல்லி பின்படியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 3:42. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள்.
1: நான் போன வேலைக்கு பெட்டியல் அவங்களுக்கு வந்தது.
0: ஆமாம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: குட்டி என்று ஆனா குழந்தை பிள்ளை என்றுதான் நான் எடுத்து குழந்தை பிள்ளை என்ற புத்தியா இருக்கும் அவைக்கு. அதத்தான் நான் கொண்டு வந்து நிக்கிறேன். கண்ணீரம்மா.
0: கண்ணீரம்மா நிக்கிறீங்க?
2: ஓ, பெட்டியில இருந்து குட்டி என்று அவ சொன்னது குட்டிக்கு வேற இருக்கு. நான் சொன்ன குட்டி வந்து சில பேரை பாக்குறேன். அத குழந்தை பிள்ளை புத்தி தான் அவைக்கு பிறகு இருக்கு. இல்ல மறக்கிறவை சின்ன பிள்ளை தானே. இப்ப உண்ட பாத்துட்டு
0: வந்தேன்.
2: அதுக்கு சொல்றேன் சரியா புளிகனாத்தி அதுக்குத்தான் வந்தேன்.
0: சரி சரி சரி.
2: இப்ப தவறேன். குட்டி
0: குட்டி தவறு. நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். என்ன தாமதமாக?
3: அதுக்கு விட கேவடி கொண்டிருக்கோம். இன்னும் எனக்கு சரியா பிடிபடுவதில்லை.
0: முதலாவது
3: அப்ப நான் சியாமலாண்ட பதிலோடு போறேன். திரும்பி அதான் சரியில்லைன்னா திரும்பி தான் பார்க்க வேணும். மற்றது நீங்க உங்களோட அந்த முதற் கேள்விக்கு நாங்க அண்டே கட்டி சொன்னாங்க. பொட்டியிலிருந்து கட்டி
0: என்று சொன்னாங்க. தவறு. ஆமாம்.
3: அப்ப நான் பூட்டி என்று சொல்லி பாக்குறேன்.
0: பூட்டியா? எப்படி
3: பூட்டி என்றா அந்த பூட்டி வச்சுட்டு நாங்கள் அந்த மறக்கிறது அப்படி என்று நினைச்சு பாக்குறேன்.
0: பூட்டி அதாவது நாங்கள் பூட்டிட்டு போனோமா பூட்டேரியான்னு சொல்லி அந்த மறதியில போயிட்டு யோசிக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் வீட்டை பூட்டி வச்சுட்டு போறோமா இல்லாட்டி பூட்டினாங்களான்னு சொல்லி வெளியில போய் ஐயோ அங்க போயிட்டு
3: பூட்டேலியான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த எடுத்து போட்டு பூட்டினாங்களும் யோசிப்போம்.
0: அப்படின்னு சொல்றீங்களா?
3: அப்படிதான் எந்த சிந்தனையில வருகிறது.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து சியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
4: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
4: உயிரினம்
0: இவர்களை என்று சொல்லும் போது உயிரினமாகத்தான் இருக்கும்.
4: பச்சையில இருந்து பாச்சை என்று சொல்றது.
0: பச்சையில இருந்து பாச்சை. நீங்களும் ஜெர்மனிய நேரத்துக்கு போட்டீங்களாக்கு முன்னச்சு
4: நான்
0: குடில்
4: தத்துப்பூச்சி புத்தக பூச்சி அப்படி போட்டிருக்குது. தத்துப்பூச்சி குடியிருப்புகள்ல இருக்கு தானே.
0: ஓ,
4: அப்ப அத சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே.
4: ஊர்ல வீடுகளுக்குள்ள பல வகையான பூச்சிகள் நிக்கும்.
0: இங்க
4: குறைவு.
0: இங்கே ஆமா மிஞ்ச குறைவு. ஊர்ல சொன்னா அப்படி இருக்கும். குடியிருப்புகள்ல சின்ன சின்ன பூச்சிகள்
4: எல்லாம் தண்டவாட்டுல என்ன அழைப்பு இல்லாம
0: வரையிலும்
4: இங்கே ஒன்று வந்தாலே துள்ளி கொண்டு நிப்பினோம். அங்க சமாளிச்சுட்டு வந்துட்டினோம். அப்ப அதை சொல்லி பாக்கணும். மற்ற பெட்டிக்கு தாட்டி என்று சொல்லி பாக்கணும். தாவண்ணா
0: பெட்டிக்கு தாட்டின்னு சொல்றீங்களா? தாட்டி
4: ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கொண்டிருப்பேன் தானே. அப்படி யோசிச்சேன்.
0: அப்படி யோசிச்சீங்க.
4: சரி என்றா சொல்லுங்க. பிள்ளை என்றாலும் சொல்லுங்க. நன்றி.
0: ஓகே. நன்றி சியாமலா. நன்றி வணக்கம். நல்லது. நீங்கள் அதாவது முதல் அதை சென்ற வாரம் கொடுத்த தலைவத உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும் அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலிருந்து தெரிந்து அது இன்றைய கேள்வி உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடியவர்களையும் விடையாக பெறலாம் என்று சொல்லியிருந்தேன். அன்றைய கேள்வி அதாவது 4ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தரவுக்கு சிறிய தோட்டத்தில் காணப்பட கூடியவையும் மிகப்பெரிய அளவிலும் இருக்கக்கூடியது வந்து பெட்டி என்று சொல்லியிருந்தேன். சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம். பதில் வந்துவிட்டது. கமலவேணி அவர்கள் சொன்ன பதில், அதாவது பூட்டி, நாங்கள் அதாவது இப்போ வெளியில் வந்து எங்கேயாவது போகும்போது இப்போ மறதி காரணமாக, சிலரது மறதி காரணமாக சில வேளையில் பூட்டாமல் விட்டுட்டும் போயிடுவார்கள். அப்போ வெளியில் போய் நின்று கொண்டு தான் பூட்டி நாங்களா இல்லை பூட்டி இல்லையான்னு சொல்லி யோசிப்போம். அப்போ சிலரது மறதி காரணமாக அவர்களது அடிக்கடி பரிசோதனையில் வரக்கூடியது பூட்டி என்பது சரியான பதில். பெட்டியிலிருந்து பூட்டி என்பது சரியான பதிலாக அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் கமலவேணி அவர்களுக்கு. இன்றைய வார பதிலையும் நாங்கள் தரவையும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். பார்ப்போம் பொறுத்திருந்து உங்கள் பதில் சரியா தவறா என்று. அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சவிதா.
0: ஓ வணக்கம் கமலவேணி அவர்கள்.
3: நானும் அந்த பிச்சியை விட்டுட்டு நானும் பாச்சியண்டா பூச்சியல் என்று சொல்றேன். பூச்சியன்னு சொல்றேன் நானும்.
0: ஆ பாச்சியன்னு சொல்லிறீர்கள்.
3: பாச்சையண்டு பானாவை வெட்டி பாவண்ணாவாக்கி பாச்சையண்டா பூச்சியன்னு இருக்குது. அதான் சொல்றேன் நானும். பூச்சி வகைகள் அண்டு இருக்குது. அதை சொல்றேன் நான்.
0: ஓகே நன்றி.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
5: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல திக்கும் தெரியல எப்படி போக போறேன். யாழ்ப்பாணம் ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
6: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம.
7: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நேரம் சரியாக 3:51. இப்பொழுது வந்த பதிலும் தவறான பதில், ஆகவே புதிய பதிலை கண்டுபிடியுங்கள். பாடலை மீண்டும் ஒருமுறை நான் ஒலிபரப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக அந்த பாடலை

0: நல்லது நேர்களே. பதில், அதாவது பாடலை மீண்டும் கேட்டிருந்தீங்கள், சரி, சரியான பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
1: இதுக்கும் சரியான பதில் வருங்களா?
0: ஆமா, சரியான பதில்.
1: முதல் பதிலும் வரவில்லையா?
0: முதல் பதிலும் சொன்ன இல்ல, முதல் பதிலும் வரவில்லை.
1: வாழக்குமரியல் சும்மா தான் நீங்க நாங்க சொன்ன பதில் வந்து இல்லையண்ட. நீங்க காணியிலே வர சொல்லுங்களையும் இந்த நேரம் அவள் சூழ்ந்து பார்க்கட்டும். நன்றி சுவிதா.
0: நன்றி.
1: வானவில் எல்லாம் வந்தது, அப்ப வில் எடுத்தாலும் நன்றி. நன்றி
0: நன்றி.

0: இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சோழி.
0: வணக்கம் வதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாவே இருக்கிறேன். ஒட்டு பதிலுமே சரியில்லைன்னு சொன்னீங்க, வரவில்லைன்னு சொன்னீங்க.
0: ஆமா, வரவில்லை.
1: இவ்வளவு சொல்லும் வந்து அவைகள வரவில்லையென்றே சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க, அப்ப என்னத்தை சொல்றது? நான் ஒரு சொல்ல இருக்கிறேன், பாரம் அண்ட சொல்லு வந்தது.
0: சாரமா?
1: பாரம், பாரம்,
0: பாரம்.
1: ஆ,
0: பாரத்தில இருந்து
1: வீரம் சொல்றேன்.
0: நீரமா?
1: வீரம், வீரம். இருக்கிறார்கள் தானே மாடி வீட்டுல?
0: அப்படியே சொல்றீர்கள். நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்கள்?

0: வீரர்கள்னு சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் தேவி சனராஜ், நலம் தானே?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: திருப்பி இருக்கா தரவ சொல்லுங்க, பாட்டு தெரிஞ்ச பாட்டு தான் அடுத்த வராட்டிக்கு வார கிழமை அதை சொல்லுவோம்.
0: ஓகே. உலகம் பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், உலகம் வந்து பல வழிகளில் பிரிந்து இருந்தாலும், அன்றைய உலகிலும் இன்றைய உலகிலும் காணக்கூடியதும் பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை, பல்வேறு வடிவங்கள் கொண்டதுமான இதனை பாடலில் இருந்து தெரிந்து நவீன உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடிய இவர்களையும் விளையாக பெறலாம்.
1: நவீன
0: குடியிருப்புகளில் இல்ல, இலையிலிருந்து குலி என்று சொல்லியிருந்தார்.
1: குடியிருப்புகளில் காணக்கூடிய இல சரி போல இருக்கு. பல வடிவங்கள்ல காண்றது இல, பல வடிவங்கள் தானே. மூன்றாவது தடவுக்கு இல பொருந்தது. சில நேரம் இருக்கலாம் இலையிலிருந்து நானும் குலை என்று சொல்லி பாக்குறேன்.
0: இலையிலிருந்து குலை என்று சொல்லி குலையா?
1: நவீன நவீன இதுக்கு எனக்கு அது தெரியல. நான் இலைய சொல்லி பாக்குறேன். அப்படி இல்லையா அடுத்த கிழமை தான் கொண்டாடுவீங்க.
0: இன்னும் முடிவடைந்து நேரம் நெருங்கி விட்டது.
1: பாப்பம் பாட்டு தெரிஞ்ச பாட்டு தானே பாப்பம்.
0: ஓகே,
1: அடுத்த வாரம் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: நான் இளையில இருந்து வாலி என்று சொன்ன. நான் வாலி என்ற குமாரி பொம்புள்ள சொல்றது
0: வாலை வாலை மாலை. அந்த பள்ளிக்கு வர இல்லைன்னா அந்த வரிசையில
2: மாலை
0: என்று சொல்லி இருந்தீர்கள்.
2: வாலை மற்றது. இப்ப நான் பேருந்து இருப்பேன் கண்மணி என்று.
0: கண்மணியா?
2: கேவல குடியிருப்புகள்ல பொன்மணி தெரியாது, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு சொல்லிதா.
0: உலகம் பல வழிகளில் பிரிந்திருந்தாலும் அந்த உலகம் அது கண்மணின்னு சொல்றீங்களா?
2: வேற வடிவங்கள்ல இந்த கண்மணி வேற வேற வடிவங்கள்ல வராது. ஆனா கண்மணி பின்னால் பின்புடைய எடுத்தேன் பொன்மணி உண்டு. எடுத்துட்டு கண்மணியை முன்னுக்கெடுத்தேன் சும்மா சொல்லிவிட.
0: பொன்மணியும் கண்மணி என்ன பொன்மணி சவாரி. ஆனா இது ரெண்டு சொல்லியிருந்தேன் வருகிறது. கண்மணி மூணு சொல்லியிருந்தேன்.
2: பொன்மணி பொன்மணியில பொன்மணி என்று சொல்ற
0: பெண்மணி பெண்மணிகள்
2: நவீன
0: உலகில் குடியிருப்புகளில் காணக்கூடியவர்கள் குமரி பெண்கள் என்று சொல்றீங்களா? நல்லது நேர்களே, எல்லாம் தவறான பதில் இப்பொழுது வந்தது. புதிதாக பாரம் இல்லை கண்மணின்னு வந்திருக்கிறது. அடுத்த வாரம் நான் இந்த பதில் சரியா தவறா என்று அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும். நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 4:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னே உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீளப்பெற்று தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் 2வது கட்ட தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று சனிக்கிழமை 28வது நாளை எட்டியுள்ளது. எப்பாவளை நகரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 14 வயதுடைய பௌத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் இருவரை எப்பாவளை காவல்துறையினர் நேற்று மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்துள்ளனா்.

காவல்துறை போக்குவரத்து தலைமையகத்தின் பணிப்பாளராக கடமையாற்றும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் மனோஜ் ரணக்கலவின் 2026 ஆண்டுக்கான அரியாண்டி பரிசோதனை மற்றும் விசேட கௌரவ அணிவகுப்பு பரிசோதனை இன்று சனிக்கிழமை காலை கோட்டை குணசிங்கபுரவில் அமைந்துள்ள சென்ட்ரஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கை தெற்காசியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றிதழ் அளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது, தவறான வழிநடத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக பெக்ட் கிரசெண்டோ என்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பு இணையத்திலும் கண்டறிந்துள்ளது. சாவைச்சேரி நகரசபையின் புதிய உபதவிஷாளர் தெரிவை எதிரும் 21 அன்று நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையை தொடர்ந்து அதனை நிறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்துள்ளார். செம்மனி மனித புதைகுழியின் 3rd கட்டத்தில் 35th நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் நடைபெற்றது. ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா மற்றும் சிறை காவலர்கள் ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேரில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீதியமைச்சர் கர்சன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். பிராந்திய மற்றும் உலகளாவிய உற்பத்தி விநியோக சங்கிலியில் இலங்கை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற வேண்டுமாயின் பொது போக்குவரத்து மற்றும் தளவாட கட்டமைப்பில் அரசாங்கம் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அண்மை பிரதி அமைச்சர் சௌதரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறையை நீக்குவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்து அமுல்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதத்தின் முகாமைத்த பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தையும் தயாரித்துள்ளார் என ஐக்கிய தேச கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76th நிறைவு விழா இதுவரும் செப்டம்பர் 2nd நடைபெற உள்ளது. இலங்கையில் புகைப்பிடித்தல் பாவனை காரணமாக நாளாந்தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் எல்எல் அமில இசுறு தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணா உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நியாயத்துக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான காவல்துறை பரிசோதகர் கண்ணாதிலக வியாழக்கிழமை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவில் வீடு ஒன்றின் கூரியை உடைத்து 25 மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உள்பட 5 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி அளவத்துக்கொடை படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 நபர் ஒருவர் உயிரிழந்ததாக அல்வத்துக்கொடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மவுனியா காவல்துறை பிரிவுக்குள்பட்ட இரட்ட பெரிய குளம் மவுனியா வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கியை 2030 பிளாஸ்டிக் அற்ற வலயங்களாக மாற்றுவதற்கான 5 திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது.
கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளை நாட்டு மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பதாதைகள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணை பிரச்சினைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீடு செய்வதற்கு மிகச்சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் மூன்றாம் இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாஜக விமர்சித்துள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள்கள் கசிந்ததன் தொடர்பில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். நீட் தேர்வுத்தால் கசிவு பிளஸ் இரண்டு விடைத்தாள் பிரச்சினை தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலம் ரோடோ நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்தியாவின் முதல் நீரக வாயு அதாவது ஹைதரஜன் சக்தியில் இயங்கும் ரயில்வே சேவை நேற்று அறிமுகமாயிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகளில் இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஹாங்காங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. அதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கனடாவில் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தலைநகரான ஒட்டோவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியது. தாய்லாந்தில் தேர்வு மோசடியின் தொடர்பில் 3600 அதிகமான அரசாங்க அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் கோட்டல் சன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்துள்ளனர். கிழக்கு உகாண்டாவில் கல்வி சுற்றுலாவிற்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்தனர். மெக்சிகோவில் 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோவின் பியூர்டோம் மடேரோ நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். மெக்சிகோ கடற்கரை நகரங்களில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் ஜிம்பாப்வே அணியுடனான 2வது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர்கால் பீட் சோபர்ஸ் வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 89. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்க போவதில்லை என அர்ஜென்டினா அதிபர் ஜோவியர் மிலி கூறியுள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசரணையை வழங்குகின்றார்கள் www.trt.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 384 ரூபாய் 23%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 49%,
ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.92%, இந்திய பெறுமதியில் 96.64%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.84%, இந்திய பெறுமதியில் 119.58%, ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.90%, இந்திய பெறுமதியில் 130.01%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.59%, இந்திய பெறுமதியில் 68.93%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசில் ஆற்றம் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காலியல் கொனுசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: Mélodie et Tordre-Gelak, VT Cash and Curry, Paris, La Chapelle, Tordre-Bu, Tolibisi-Lakam, Saivar-Ondru, Napadu, Saivar-Aindu, Saivar-Elu, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காலமும். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரதி கோபாலசிங்கம் அவருடைய கவிதையும் காலத்தோடு இணைந்திருங்கள் நேர்களே.

தமிழ் ஒலி டிஆர்டி தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருக்கின்றது. கல்வியும் கானமும் கவியின் கானம் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள்.

தாய் பாடிய தொட்டில் பாடல்களை விடவும் நீங்கள் பாடிய மெட்டு பாடல்கள் இன்றும் காதில் இனிக்கின்றது. உங்கள் குரலை கேட்டுக்கொண்டே எங்கள் காலை பிறக்கின்றது. ராகங்களுக்கு எல்லாம் உங்கள் குரலே ராணி. இசை ஞானியின் பாடல்களுக்கும் உங்கள் குரலே ஏணி. சுவாசம் நிரம்பிய காற்றாய் மனம் நிரம்பி வழிகின்றது தாய் குயிலின் இசை குரல். மரணம் உங்கள் உடலுக்கு அம்மா, உங்கள் நினைவுக்கும் இசைக்கும் இல்லை. சுவாசம் இல்லாமல் மட்டும் இல்லை, உங்கள் கானங்கள் இல்லாமலும் உயிர் வாழ முடியாது அம்மா எங்கள்.

கண்ணை மூடிக்கொண்டு அவன் கனவினை நான் சுமந்தேன். பள்ளி பருவத்து காலமதை அள்ளி மனவினில் நான் விதைத்தேன். என்ன வண்ண மனம் இந்த மனம் அவன் நினைவினில் இசைந்திடுதே. வண்ணப்பூவே, தின்றல் காற்றே, இந்த கனவினை சொல்லிடுங்கள். பாவை இவள் மனம் ஏங்கும் நிலையினை காதில் உணர்த்திடுங்கள். மாலை மலர்ந்திட மாலை சுமந்திடும் நாளை உணர்த்திடு.

கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானா. பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும் இந்த நேரம்.

நெல்லும் வெட்டுக்களை கொடுத்தாலும் சிரித்த பூமுகம், நீ அதை பாடுகையில் சிலிர்க்கும் தேகம். இசை ஞானி வியந்த பாடகி நீதான், இனி யாரும் விஞ்ச முடியாது இசை யாரிடம் நீதான். புயலையும் தெங்களாய் மாற்றுமுன் குரல், வாழ்விலே பலரை ஏற்றுமுன் குரல், தொட்டு விட முடியாது நீ போனால் கூடவும் குரல், தொட்டு விடும் போதெல்லாம் நீ

ஆற்று வந்து தீண்டாத பூக்கள் இல்லையே, கரையை வந்து தீண்டாத அழுகள் இல்லையே, காதல் வந்து வாழாத இதயம் இல்லையே, விழிகள் உன்னை காணாது விடியில்லையே, கண்ணி அடியம் உந்தன் எழில் வண்ணம் மனதினை இழுக்குதே மயக்குகின்றதே, சுத்தம் அது என்று உன் மஞ்சம் அது கண்ணில் தெரியவே ஏங்குதே மனம் அதுவே, தோளில் பூமாலை போடும் என் பாவை வரவதை வரமென நினைக்கின்றதே, தினம் உன்னை மனமது நினைக்கின்றதே.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒழித்தால் இனிமை

இசைஞானியின் முதல் பாடலை நீதானே பாடினாய். பின் ராஜா படைத்த ராகங்களுக்கு எல்லாம் நீதானே ராணியாகினாய். மெட்டுக்கள் பிறக்கும் போதெல்லாம் உன் பேரே நினைவு வரும். நீ வந்து பாடினால் தானே பாடல்களுக்கு எல்லாம் உயிரே

நெஞ்சிலே ஏதோ எண்ணங்கள் தோன்றும். கண்களின் பார்வைகள் ஏதேதோ தேடும். மௌனத்தில் ஏதோ ராகங்கள் கேட்கும். இதயத்தில் புதிரான தாளங்கள் கேட்கும். நெஞ்சிலே அலையாக தாபங்கள் தோன்றும். அலைகின்ற என் மனம் அன்பொன்றை தேடும். கலையாத கோலங்கள் கண்முன்னே இருந்தாலும் அதில் நீயாய் அது நீயாய்

ஒளியில் உங்கள் இளங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் என்றாலே நேர்களே அழகுதானே. அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில் கவிதையும் காணும்.

உனக்காக இசைத்தவர் முதல் கொண்டு உன் பாடல் கேட்டு வளர்ந்தவர் இசைக்கெல்லாம் நீதானே அம்மா. நீ வந்து பாடினால் போதுமே, அவர்கள் உள்ளங்கள் ஆடுமே சும்மா. என்ன முடியா பாடல்கள் பாடினாலும் தலையில் கனமில்லா அம்மா. அதனால்தான் வளரும் பாடகிகள் எல்லாம் உன் கால் தொட்டு வரங்கள் வாங்குகின்றார்கள் அம்மா.

0: போனால் அருவி கூட்டம் இறந்து போகும், நதிகள் கூட்டம் விலகி போனால் உனது கரங்கள் இறந்து போகும். எனது காதல், நான் இசையை பிரியா ராகம் போலே உனது நினைவில் வாழ்கின்றேன். பாதை வெளியில் போகும் போதும் உனது நிழலை தேடுகின்றேன். ராகமாய் போக்குதே உந்தன் காதலி, காதலியை கேட்குதே உந்தன் பாடலி. பூ மாலையாய் தோளில் விழவா, பா மாலையாய் நான் வரவா, உன் நெஞ்சில் விழவா நான் விழவா.
1: தானம் தம் ககானம் தம் ககானம் தம் ககானம் வந்தம் ரா.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள்.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகளில் நேயர்களே உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டி ஆர் டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும்.

எழுதிய சொற்களை மட்டும் பாடாமல் செல்ல அசைவுகளால் இனிமை சேர்க்கும் வித்தைக்காரி. அத்தனை மொழிகளையும் தாய்மொழி போல் பாடிய இசை மெட்டுக்காரி. இன்னிசை பாடல்களில் பன்னிசை தெரிந்தவர். இசை கேட்கும் ரசிக மன்மனங்களில் எப்போதும் நிறைந்தவர்.

உன்னை பிரிந்து விட்டதாய் அழுகின்றேன். உன்னை பிரிந்து நான் இல்லை என்று உணர்கின்றேன். வீசும் காற்றில் இருக்கும் நீராய் நீ என்னோடு, வாசம் வீசி சிரிக்கும் மலராய் நீ என்னோடு. மூங்கிலின் உள்ளே காற்று போனால் நாதம் பிறக்கும், என் மனம் உன்னை தேடும் போது காதல் பிறக்கும். மலர்ந்த உன்முகம் மறைந்து போனாலும் காற்றில் ஓர் இலை அசைந்தால் கூட அந்த ஓசையில் உன் குரல் தானே கேட்கும். உந்தன் பாட்டில் எந்தன் பாட்டில் உன் ஜீவன் எனக்குள்ளே உயிர் வாழும்.

தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை.

அவள் கெஞ்சி எழுதும் தமிழ் உன் குரலை கொஞ்சம், இசை மெட்டுகளை எல்லாம் உன் குரல் விஞ்சும், இசை அரசி உன்னை காலங்கள் சுமந்து செல்லும், ஆயிரம் ஆண்டுகள் பின்னும் உனது குரலே குழந்தையாய்

போகும் பாதையில் என் பாதம் போகும், நீ பார்க்கும் பார்வையில் என் ஜீவன் வாழும். பூ எங்கு போனாலும் அதனோடு வாசம், நான் எங்கு போனாலும் மனதோடு நேசம். தினம் தோறும் உனக்காக இசைக்கின்ற வீணை, இருந்தாலும் மனசெல்லாம் போராட்ட வாழ்க்கை. நீ எங்கே, இனி நான் எங்கே, இணைந்தாலும் பிரிந்தாலும் நீதானா என் பாடல், நீதானா என் பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பள்ளி பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதிற்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம்.

சோகங்கள் சுமந்திருந்தாய். அதையெல்லாம் இசையாலே மறந்திருந்தாய். பலருக்கு நீ தாயாய் இருந்திருந்தாய். மனதுக்கும் மருந்தாக இருந்திருந்தாய். உயரிய விருதெல்லாம் பெற்றிருந்தாய். அதை கூட தூரமாய் வைத்திருந்தாய். எதை சொல்ல நாம் என்று பார்த்திருந்தால் கடல் கொள்ளா சாதனை வைத்திருந்தாய். இறைவனை மறவாத பக்தர்களாய், இசை தாய் உன்னை மறவாத பக்தர்கள் நாம் உன்னை சுமந்து வாழுவோம் இத்தரை.

தேடி பறந்த பறவை இளைப்பாறிக்கொள்ள மனமில்லையே. உன்னை தேடி தேடி அழிந்த மனமோ நீ இன்றி வாழ மனமில்லையே. கண்ணோடு மலர்ந்த காதல் கண்ணோரம் கரைந்து போனால் வலி நெஞ்சிலே. பார்வையில் பூத்த காதல் கனவிலே உதிந்து போனால் நிம்மதியில்லையே, நிம்மதியில்லையே. உன்னோடு வாழ துடிக்கும் ஓர்மனம், உன்னோடு சேர துடிக்கும் ஓர்மனம், உன்னாலே வாழுதே இந்த ஓர் மனம். கல்யாண கனவு வந்து போகுதே, எப்போது காணப்போகின்றேன் நேரிலே. எப்போதும் நீ என் சொந்தம் வாழ்விலே, எப்போதும் நீ என் சொந்தம் வாழ்விலே, வாழ்விலே.

நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காதல். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி இணைய செய்கின்றேன்.

0: நேர்கள் இதுவரை ரவி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காணத்தோடும் இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவளம் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. கண்டுபிடி கண்டுபிடி.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்
1: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
3: ஒரு கவிதை சொல்வாயா?
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
5: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93 810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 5:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

0: திகதி
1: கண்டுபிடி கண்டுபிடி என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி இந்நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு மாவிலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக முதல்ல முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அடுத்து ஊரண்டை கண்டுபிடிப்போம். நான் கொடுப்பதில்லை, காரணம் 6:30 ஏழு மணி வரை பிபி அவர்கள் ஒத்து வழங்கும் அந்த நிகழ்ச்சியின் ஊடாக அவர் உங்களுக்கான ஊர்களை தருவார். நீங்கள் அதில் கண்டுபிடிக்கலாம்.

அந்த வகையிலே 5:12 இப்பொழுது 6:30 மணி வரை நான் கேட்கும் கேள்விகளுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முதலில் பாட்டும் பைந்தமிழும். அந்த வகையில் இன்று ஊரொன்றே கண்டுபிடிப்போம். அதாவது அந்த காலத்திலே வந்து இந்த பகைவர் அதை எதிரிகளை வந்து இப்படித்தான் சொல்லுவார்களாம். பழைய காலத்தில் முதியவர்கள் சொல்லுவார்கள், எதிரிகள் எங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் எதிரிகளாயிருந்தால் பகைவர்களாயிருந்தால் அந்த காலத்தில் வந்து இப்படித்தான் சொல்லுவார்களாம். அது என்ன சொல்லு என்று சொல்லுங்கள். பகைவர் அல்லது எதிரிகள், எதிரிகளை எப்படி சொல்லுவார்கள்?

0: இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் வளமையான தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக பைபிளுடாக வாட்ஸ்அப் ஊடாக மற்றும் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இந்த வேளையிலே வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குடநாயகி பசுபதி அவர்கள். நல்லதானே, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ என்ன குடிக்கல, கொஞ்சம் இந்த வெத்தப்பழம் சாப்பிட்டேன்.
0: ஆ ஓகே, இப்ப வெக்கதானே என்ன?
1: ஐயோ முந்தி வந்து சத்துரு என்று சொல்லி வினாம்.
0: சத்துரு கொண்டான்?
1: இல்ல இல்ல, அது சத்துரு.
0: சத்துரு கொண்டான் என்ற ஒரு ஊர் இருக்கு தெரியும்.
1: ஓ சத்துரு கொண்டான். இது சத்ரு தூனா வராது, சத்ரு
0: சத்ரு
1: அப்படி சொல்லுவேன். எதிரி என்று சொல்லுவினம்.
0: எதிரி என்றுதான்
1: பகைவன எல்லாம் கேட்டீங்கள்.
0: பகைவனுக்கு
1: நம்பி வேண்டாம் சொன்ன. ஓகே, அது வந்து அடி என்று சொல்லி அடி
0: அடியா?
1: ஓ
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதிதா, நான் யுவசெட்டி குருராஜா நினைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா. நன்றி.
2: ஓ நன்றி. உங்களுக்கு கோரிக்கொண்டு ஓ என்னது இந்த கேள்வியை வரது சார் அவங்களே
0: பகைவர் அல்லது எதிரிகளை அம்மா அப்படி சொல்லுவார்கள். பகைவர் இல்லாட்டி எதிரி.
2: அந்த கல்லரை ஒற்றரன் சொல்ற, ஒற்றரன் வெட்டுகண்டார சொல்ற.
0: யார ஒற்றரன் சொல்றது? கல்லறையா?
2: கல்லறை அப்படி சொல்றத ஒற்றரன் கல்லறை.
0: கல்வர்களை ஒற்றரண்டு இல்ல, அது ஒற்றருக்கு வேறு அர்த்தம்.
2: ஒன்னாரன்னு
0: சொல்றீங்களா? பார்ப்போம் அம்மா பொறுத்திருந்து.
2: நன்றி
0: அம்மா.
2: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
2: ஒற்றனுக்கு பதில் ஒற்றன் ஒரு நாட்டுக்கு நாட்டு அரசர் தூது சொல்றது ஒற்றையில. அதுதான் அந்த ஒற்றனுக்கு கருத்து. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி.
0: வணக்கம் தேவி தன்ராஜ் அவர்கள்.
3: நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
3: நானும் நலமா இருக்கிறேன். நான் வந்து இந்த குமநாயகி அம்மா சொன்ன பகைவனே சத்ரு, சத்ரு என்று சொல்றவையாம். சத்ரு
0: சத்ரு சத்ரு வந்து இப்பவும் சொல்லுவோம். அவன் எங்களுக்கு சத்ரு அப்படி கதைத்திருந்தான் இப்பவும். பேச்சு வழக்கில சிலவில சொல்றத, சிலவில அந்த கோவிலை கொடுக்க மாட்டார். சில நீங்க தேடி பாக்கணும்.
3: மலங்கி போன பகைவன்,
0: அது மலங்கி போன மலங்கி போன பகைவன். அது அந்த அவர் எப்பவுமே அந்த மலங்கி போன ஒரு
3: என்ன
0: மலங்கி போன எப்பவுமே அது அப்படித்தான் என்ற மாதிரி. அது எப்பவுமே எதிரி என்ற மாதிரி
3: தான். பாப்பம் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? ஊர் என்ன சொன்ன நீங்க?
0: ஊர் நான் இப்ப சொல்ல மாட்டேன். மீபி அவர்கள் வெறுவர் தானே. அப்ப 6:30 இருந்து அவர் 7 வரை அவருடைய நேரம். அந்த நேரத்துக்குள்ள அவர் வந்து நிகழ்ச்சி தவிர்த்து வழங்குவார்.
3: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள் பைபிளுடாக. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நீங்கள்
4: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமாம் குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டீங்களா?
4: இல்ல,
0: நானும் ஊத்தி கொண்டு பக்கத்துல வச்சிருக்கிறேன். ஏன்னா கேள்வி தயாரிக்கிறதுலயே அப்ப நேரம் போயிடும் ஒரு மணித்தியாலம். அப்ப அதுக்கு பிறகு அப்படியே ஊத்தி கொண்டு இவ வச்சிருக்கிறேன் பக்கத்துல.
4: நானும் ஊத்தி கொண்டு வச்சிட்டு
0: நீங்கள் பாருங்கள், அந்த பழங்காலத்து சொற்கள் வந்து திருக்குறள்களையும் எடுக்கப்பட்ட சொற்களாக அமைகிறது. ஆமா,
4: திருக்குறள் படிக்க சொல்றீங்க.
0: ஓ, படிங்க. நன்றி ஷியாமலா.
4: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலம் தானே?
5: நலம். நாங்க திருக்குறளுக்கு போறதுக்கு இடையில என்ன எடுத்துட்டேன்.
0: அப்படியா?
5: நானும்
0: திருக்குறள்
5: தான் அது வருமான அவன் கருத்து. அப்ப அப்படித்தான் நானும் சொல்றேன், ஒன்னான்னு சொல்லி.
0: ஒன்னாரன்னு சொல்லுகிறீர்கள். ஓகே, நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

நல்லது நேர்களே, இப்போ வந்து பழமை அதாவது முதுமை சொற்கள், அதாவது முதியவர்கள் வந்து அந்த காலத்திலே பகைவர்களை வந்து ஒன்னாருன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஒன்னார் இது வந்து சியாமலா சொன்ன போல திருக்குறள்லையும் வந்திருக்கிறது. அந்த காலத்திலே அந்த திருக்குறள் வசனங்களின்படி திருக்குறளின்படி தான் அந்த காலத்தில் வந்து அந்த சொற்களை வந்து முதியவர்கள் பாவித்திருக்கிறார். பழங்காலத்து சொற்கள் வந்து கூடுதலாக 50% வந்து இந்த திருக்குறளில் வந்த சொற்களாக தான் இருக்கிறது. அதே போல் ஒன்னாரும் அந்த திருக்குறளை வந்து சொல்லத்தான் பகைவர்ன்றதுக்கு அர்த்தமாக அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் ஜோசனியம்மா கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்களும் அவரை தொடர்ந்து அமலாவும் அதை சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது வந்திருக்கும் அன்புறவை என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவருடைய தொலைபேசி தொண்ணிக்கப்பட்டு சரி பாடலை கேட்போம். பாடலாக உங்களுக்கு சொற்கள் தரப்படும். சொற்களில் தரவுகள் கூறுவேன். நீங்கள் அந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பாடலை கேட்போம்.

0: அவனை
1: நேரம் சரியாக 5:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் கண்டுபிடி நிகழ்ச்சியோடு முதல் பகுதி முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அது சென்றுவிட்டது. இரண்டாம் பகுதியாக பாட்டும் பைந்தமிழம். பாட்டும் பைந்தமிழம் ஊடாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடலொன்றை கேட்டிருந்தீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான பாடல், வரிகளும் உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கிறது. ஆகவே நான் நேரடியாகவே இணைத்துக்கொண்டு கேள்வியை கேட்கப் போகின்றேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சவிதா.
1: வணக்கம் கமலவேணி அவர்கள். நீண்ட நேரமாக காத்திருக்கிறீங்களா? அக்குமா
2: பாட்டு வரி வந்துட்டு அப்ப எடுத்து வச்சுக்கொண்டு என்ன வேண்டிய கேட்காது. நீங்க கீழே வைக்கிறீங்களோ மேல வைக்கிறீங்களோ தெரியாது. பாட்டு கொண்டிருக்கிறேன்.
1: ஓகே, உங்களுக்கான தரவு கடந்த காலத்தின் சுவடு என்று கூட சொல்லலாம். வாழ்வை மீண்டும் அனுபவிக்க செய்யும் மந்திரம் என்று கூட சொல்லலாம். இத கடந்த காலத்தின் சுவடுகள் என்று கூட சொல்லலாம். வாழ்வை மீண்டும் அனுபவிக்க செய்யும் ஒரு மந்திரம். மந்திரம் என்று சொல்லல, மந்திரம் என்று கூட அது நான் சும்மா இதுக்கு சொல்லுறேன். அந்த நாங்கள் மீட்டி பார்க்கும் போது அது ஒரு மந்திரமாகத்தான் எங்களுக்கு அமையும். இல்லை இல்லை, கடந்த காலத்தின் சுவடுகள் என்று சொல்லும் போது உங்களுக்கு எது நீ எப்படி வரும்? இல்லை.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். குணநாயகி பசுபதி. சொல்லுங்கள்,
2: கேள்வி கேளுங்கள்.
1: கேட்டுக்கொண்டே இருந்தேன், கேட்கவில்லையா?
2: கேட்டாலும் எனக்கு வருகை தெரிவி சொல்லு.
1: கடந்த காலத்தின் சுவடுகள் என்று சொல்லக்கூடிய இது எதை நாங்கள் சொல்லுவோம்? கடந்த காலத்தின் சுவடுகள் என்று சொல்லும் போது எதை நாங்கள்?
2: நினைவுகளே.
1: நினைவு, எங்களுடைய நினைவுகள் தான் கடந்த காலத்தின் சுவடுகள். பொக்கிசம் அந்த இல்ல, அந்த
2: பழைய நினைவுகளை தான் இப்ப மீட்டு பார்க்கிறோம்.
1: மீட்டு பார்க்கிறோம்
2: நினைவுகள்.
1: அதான் நான் சொல்ல, வாழ்வை மீண்டும் அனுபவிக்க செய்யும் ஒரு மந்திரம் மாதிரியும் சொல்லலாம்.
2: நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் ஜோபித. வாய் தடு மாதிரி
1: இல்ல, நான் உச்சரிச்சது கமலமணி அவர்களுக்கு விளங்கி இல்ல. கடந்த காலத்தை நீங்கள் எப்படி நினைவில் அப்படி அந்த வந்தது அப்படி உங்களுக்கான தரவு வண்ணமயமான சிறகுகளால் மலர்களை முத்தமிடும் இயற்கையின் சிறிய கலைஞன் என்று சொல்லலாம். இதை சிறிய கலைஞன் என்று சொல்லலாம். வண்ணமயமான சிறகுகளால் மலர்களை முத்தமிடும் இயற்கையின் சிறிய கலைஞன்.
3: காற்று அப்படி வருமா?
1: இல்ல, கலைஞன் என்று சொல்லும் போது ஒரு உயிரினத்தை தான் குறிப்பிடும். இதுக்கு பாடலை தேடலுக்கா? இல்ல, வேற இல்ல விட எண்ணம். ஆமா, இத கூட சொல்லலாம். என்ன பாடல வந்ததா? அது தட்டாம்பூச்சி. அப்போதே இப்ப வந்த தட்டாம்பூச்சி வந்தது ஞாபகம். வந்த பாடல்ல அழகாக வந்த தட்டாம்பூச்சி. ஓகே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ஜோபி.
1: வணக்கம் தேவி தர்ராஜ் அவர்கள்.
4: அச்சோ கமலோனியக்கா, நீங்க உச்சரிச்சீங்க கமலோனியக்கார உள்வாங்க பாடல தேடுக்கன்றதுக்கா பாவம்.
1: ஆமா ஆமா ஆமா.
4: நீங்க
1: பட்டாம்பூச்சியான் சொல்றது. பத்தாம் பூச்சி. ஆமாம்,
4: பத்தாம்பூச்சி பட்டாம்பூச்சி
1: சின்ன சின்ன இந்த பூச்சி கலர். பட்டாம்பூச்சியில நிறைய வகைகள் இருக்கு,
4: சின்ன குட்டி குட்டி குட்டியா பறந்து தெரியுதுன்னா நாங்க வண்ணாத்தி பூச்சி என்றது அவங்க பட்டாம்பூச்சி என்ன சொல்றவங்க.
1: ஓ, ஆனா அந்த பட்டாம்பூச்சியில எத்தனை வகையான இருக்கு? தட்டாம்பூச்சி வந்து ஒரு சின்ன வகை, ஒரு சின்ன
4: குட்டி குட்டி குட்டி குட்டி கணக்க கலர்கள்
1: கலர்கள் கணக்க இருக்கும். மலர்களை முத்தமிட்டு போவினம் வந்து தேன் எடுத்துக்கொண்டு தேன்
4: எடுத்துக்கொண்டு ரோஜா ரோசா பூ எல்லாம் வந்து நிப்பினம். 4 மணி கண்டிலே பூவிலே எல்லாம் வந்து நிப்பினம்
1: பின்னேரங்கள்ல. ஓகே, உங்களுக்கான தரவு கலை கதை கனவுகள் அனைத்தும் ஒன்றாக கூடும் இடம்.
4: அரங்கம் இல்ல, அரங்கம் பாட்டுல வந்ததா?
1: இல்ல,
4: சினிமா தியேட்டர். சினிமா
1: தியேட்டர் வேறையில, அது வேற சொல்ல வந்தது. கலை கதை கனவுகள் அனைத்தும் ஒன்றாக கூடுறது. சினிமா தியேட்டர், சினிமா இது வேற மாதிரி சொல்லல வந்தது.
4: சினிமான்ற அரங்க சினிமா தொடங்க நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: டூரிங் வந்தது அதான் சொல்றேன்.
1: என்னது?
3: முதல் பார்த்த டூரிங் சினிமாண்டு வந்தது கொட்டகை என்று சொல்றதே இல்லை, அத சொல்றேன்.
1: ஓகே, இன்னும் ஒன்று தமிழ்ல வந்தது, சுத்த தமிழ்ல.
3: சுத்த தமிழ்லயும் வந்ததா?
1: ஆம், சுத்த தமிழ்ல வந்தது. இன்னொன்று
3: அது என்ன? சுத்த தமிழ்ல வந்தது.
1: சரி, அந்த சுத்த தமிழை யார் சொல்றேன்னு பாப்போம். அது நீங்க சொன்னதும் சரி, அதுவும் இதுக்கு மொத்த இதாக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், ஆனா இது சுத்த தமிழ்ல உண்டு வந்தது. கலை கதை கனவுகள் அனைத்தும் ஒன்றாக கூடும் ஒரு ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லலாம்.
3: கொண்டாட்டம்,
1: ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லலாம். அந்த அத்தனையும் கூடி ஒரு எல்லாரும் செய்கின்ற ஒரு கொண்டாட்டம்.
3: திருவிழா?
1: திருவிழா என்பது சரியான பதில். திருவிழா அதை யோசிச்சிட்டீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் ஷியாமலா.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:36. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி நிகழ்ச்சியோடு. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும்.
0: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம் குணநாயகி பசுபதி. அமைதியும் தனிமையும் தங்குமிடம், ஒரு எல்லையின் அருகில் இருக்கும் பகுதி என்று கூட சொல்லலாம்.
0: அமைதியும்
1: தனிமையும் தங்குமிடம் என்று சொல்லலாம், எல்லையின் அருகில் இருக்கும் ஒரு இடம் என்றும் பகுதி என்றும் சொல்லலாம்.
0: கிராமம்
1: இல்லை, ஒரு எல்லையின் அருகில் இருக்கிறது, எல்லையின் முடிவில் இருக்கிறது, எல்லையின் அருகில் இருக்கிறத சொல்லலாம். ஒரு தனிமை. இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு கூட்டத்தில் கூடாமல் போய் இருப்பினம் ஒரு இடத்துல, அதை சொல்லுறது தனிமையாக இருப்பினம் அல்லவா?
0: சொல்லு வந்ததுண்டிலும்
1: தெரியலையா?
0: அப்படி ஒரு தனிமையை காண இல்ல.
1: இருக்கு இருக்கு.
0: நீச்சல்?
1: நீச்சல் இல்லை. நீச்சல் இல்லை.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 5:38 நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி நிகழ்ச்சியோடு. அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
1: நான் ஓரம் என்று சொல்றேன்.
0: ஓரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சவிதா.
0: வணக்கம்.
2: நான் ஓரத்தோட தான் வந்தேன்.
0: உங்களுக்கான தரவு, பரிமாற்றத்தின் அடிப்படை என்று சொல்லலாம், உழைப்பின் மதிப்பை அளக்கும் குறியீடு கூட சொல்லலாம், உழைப்புக்கு கொடுக்கும் மதிப்பெண்ணு சொல்லலாம். சரி, அதை விடுங்களே, நீ மற்றதை நான் சொல்றேன். உழைப்புக்கு கொடுக்கும் மதிப்பு,
2: உழைப்புக்கு கொடுக்கும் மதிப்பு, அது என்ன சாமா?
0: பாருங்க,
2: பாட்டு பெரிய பாட்டு. அப்ப மேலுக்கு இந்த கீழுக்கு போய்
0: நல்ல தெளிவான சொற்கள், தெளிவான சொற்கள் தான் எல்லாமே வந்ததா?
2: தெளிவு.
0: ஆமா.
2: பொக்கிஷம் பெருமா அதுக்கு
0: இல்ல. உழைப்பின், அதாவது நான் கேட்டது அங்க ஓட விட்டுட்டேன். ஓமம். உழைப்பின் மதிப்பு அளக்கிற ஒரு குறியீடு சொல்லலாம், உழைப்புக்கு கொடுக்கிற மதிப்பு கூட சொல்லலாம்.
2: உழைப்பாளிகளுக்கு
0: காசு என்பது சரியான பதில்.
2: ஏன்
0: காணையில காசு?
2: காசு கண்டன. அப்படி யோசிக்க,
0: அப்படி நீங்க யோசிக்க. இப்ப எங்கிட்ட உழைப்புக்கு கொடுக்கறது மதிப்பு எது? காசு, பணம் தானே.
2: காசுக்கு தான் மதிப்பு.
0: மதிப்பு. ஆமா.
2: நான் அதை வேற மாதிரி
0: யோசிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஷியாமலா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சவி. நாங்க
0: யோசிச்சீங்க காசு,
3: காசு எடுத்துட்டேன். உழைப்புக்கு தாராதான் எங்களுக்கு காசு தானே. நாங்கள் வேலைக்கு போனா காசு தானே.
0: ஆமா ஆமா.
3: உழைப்புக்கான மதிப்பு காசு தானே.
0: சரி,
3: காசு வேண்டாம்.
0: சரி, உங்களுக்கான தரவு, ஒவ்வொரு நொடியையும் நினைவூட்டும் அமைதியான ஒரு சாட்சி. ஒவ்வொரு நொடியையும் நினைவூட்டும் அமைதியான ஒரு சாட்சி என்று கூட சொல்லலாம். சாட்சிக்காரன் நினைக்காதீங்க, சாட்சியாக இது ஒரு அர்த்தத்துக்கு சொல்லுகிறேன். அத ஒவ்வொரு நொடியையும் நினைவூட்டும் அமைதியான சாட்சி. இல்லை, ஒவ்வொரு நொடியையும் நினைவூட்டும்.
3: ஒவ்வொரு நொடியையும்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து குணநாய் பசுபதி இணைந்திருக்கிறீர்கள் வைபரூடாக. வணக்கம். வேலை செய்யலையா?
4: ஒவ்வொரு பொழுதையும் ஞாபகப்படுத்துறது சினிமா.
0: இல்லையே, சினிமா இல்ல. ஒவ்வொரு நொடியையும் நினைவூட்டி கொண்டிருக்கும் அது எது? சினிமா இல்ல. அதே சினிமா எண் உங்களை நினைவூட்டி கொண்டிருக்க ஒவ்வொரு நொடியிலும்.
4: அப்படி
0: என்று சொல்லிட்டீங்க. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சவிதா.
0: வணக்கம்.
5: ஞாபகம்
0: இல்லை. ஞாபகம் இல்லை.
5: ஒவ்வொரு நொடியையும் நினை போட்டுமா?
0: ஆமா, நினை பூட்டிக் கொண்டே இருக்கும்.
5: கடிதம்.
0: கடிதமா? இல்லை, கடிதம் இல்லை.
5: அப்ப நான் மீண்டும் பாருங்கள்.
0: மீண்டும் பாருங்கள். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து குணநாயி பசுபதியை பைபருடாக இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் குணநாயி பசுபதி.
4: என்ன
0: சொல்றீங்க?
4: அப்பா அடிச்சதா?
0: இல்ல,
4: அது ஞாபகம் இருந்தானே, அது வந்திருக்கல.
0: நான் இப்ப கேட்ட கேள்வி என்ன கேள்வி, அதாவது ஒவ்வொரு நொடியையும், இந்த ஒவ்வொரு நொடியையும் நினைவூட்டும் அமைதியான சாட்சி, அமைதியான ஒரு சாட்சியாக இருக்கிறது இது. இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் தூரத்துக்கு போறீங்களே, இது சும்மா அப்படியே கிடக்குது, பக்கத்திலே இருக்குது.
4: சரி, எல்லாத்தையும் சொல்லி விடையை அவுட் பண்ண கூடாது. ஓகே ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் தேவி சென்னாச் அவர்களே.
6: பயணம் இல்லையே வந்துட்டீங்க.
0: இது ஒரு பொருள்.
6: பொருள் உண்டியலா?
0: இல்லை, உண்டியல் என்ன சார், உண்டியல் இல்லை. வந்தது ஆமாம், அது மணிக்கூடு. மணிக்கூடு தமிழ்ல சொன்னா மணிக்கூடு சொல்லலாம், சொல்லலாம். அத கவனிக்க இல்லையா நீங்க?
6: இல்ல, அது திருடிய திருவிழா வாட்ஸ் நாங்கள்
0: நினைவூட்டும் அமைதியான சாட்சி. நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக திருமதி கோகுலன் நகுலேஸ்வரன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் திருமதி நகுலேஸ்வரன் அவர்கள். வணக்கம்.
7: வணக்கம் சோவிதா, அவ சொல்லிட்டா
0: நீங்கள் அது சொல்ல அது சொல்லத்தான் வந்தீங்களா?
7: கடிகாரம் சொல்ல வந்தனால அவ சொல்லிட்டா.
0: சரி சரி, அப்ப உங்களுக்கான தர ஒன்று தாரன்னு. ஓகே, சேமிப்பை கற்றுக் கொடுக்கும் சிறிய பெட்டி.
7: உண்டியல்
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். அப்படியா, காசு போட்டு வச்சிருக்கீங்களா கணக்கு?
5: உண்டியல்
0: உண்டியல் அது உடைக்கல,
5: அது வந்து அந்த அடுப்பு போடு இருக்குது, இந்த போடு மண் எல்லாம் போட்டு செய்வம் தானே, அப்ப அந்த மண்ணுக்குள்ள உண்டியல் அம்மா தாட்டு போட்டு அந்த மொழுகுற இடத்துக்கு தண்ணி விட கூட, தண்ணி விட்டு மொழுகிக்க சட்டி கடை மூடி போட்டா அப்படியே மொழுகுவோம். அப்புறம் கட்டு செய்யத்தான் பிடிச்சு எடுப்பான் நுறஞ்ச புறாது. அஞ்சு பதிச்சத்துக்கு மதிப்பு இருந்தா தானே அப்ப, இப்ப அஞ்சு பதிச்சத்த கண்டாலே சாங்க எடுக்குது இல்ல சொல்ல.
0: சரி, காலம் கடந்தாலும் அழியாத உணர்வு ஒன்று பாடல்ல வந்தது. காலம் கடந்தாலும் அழியாத உணர்வு இல்ல, இது காலம் கடந்தாலும் அழியாத உணர்வு,
5: அது ஞாபகம் தான் அழியாது.
0: சரி, ஞாபகம் என்பது சரியான பதில்.
5: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு சொல்லுங்க ஷியாமலா.
8: வணக்கம்
0: சோபிதான். வணக்கம் சோபிதாண்டிங்க. சரி சரி, ஓகே. உங்களுக்கான தரவு, மிக பெருமதியான பொருளை இப்படி சொல்லுவார்கள், மிக
8: பொக்கிசம்.
0: பொக்கிசம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:48.
9: அவனை கண்டு பிடி நெஞ்சை களவாடி ஓடிவிட்டான் கண்டு பிடி கண்டு பிடி அவனை.
0: அந்த வயலில் வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் மீனன் தேவி தன்ரா.
10: நான் அப்ப தோண்டியல தொட்டனா நொண்டியல கொண்டு போயிட்டான்.
0: கொண்டு போயிட்டா? ஆமா. உங்களுக்கான தரவு உணர்ச்சிகள் குடி உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் குடிகொள்ளும் இடம்.
10: எல்லாம் அதான் நீங்க இன்னும் ஒராக்களுக்கு மத்திய நேர்களுக்கு சொல்லிக்க இது அதுதான் எங்களுக்கு கேட்க அது அந்த பாட்டை தேடி கொண்டு போவே ஒரு பயம் வரும் நேரம் எடுக்கிறேனே உண்டு.
0: உணர்ச்சிகள் குடிகொள்ளும் இடம் இல்ல எங்கடைய உணர்வுகள் ஒரு குடிகொள்ற இடத்தை. நெஞ்சு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
10: நன்றி. வணக்கம் சுபி.
0: அது என்ன
10: பாட்டுல பாட்டு நான் பள்ளிக்கூடத்துல படிச்ச ஞாபகம் இருந்த மேசையில வகுப்பறையில மேசையில ஒவ்வொரு பேர் எழுதி வைப்போம். அந்த பேருக்கு எனக்கு ஒரு பேர் எழுதி வச்சுட்டு போவாங்க.
0: பட்ட பெயரா?
10: இல்ல இல்ல பாவம் அந்த சொல்லி இப்ப பாவம் இப்பவும் போனால் இப்ப போனாலும் ஓடி வருவாரு அங்க ஊருக்கு நான் போனாலும் தனிலட்சுமி தவம் மண்டல் எழுதிட்டு போடு இந்த வகுப்பறையில அந்த அந்த வகுப்பறை சுத்தி சுத்தி
0: தவம் சொன்னால் உங்களுக்கு சோடியா சேர்த்தா பொரு சேர்த்த பெயர்
10: சோடியா சேர்த்து தனிலட்சுமிக்கு பாருனா தவம் மண்டல் எழுதி போட்டு போவினா கீழ சோடி தவம் வேற வேணுமண்டு.
0: ஓகே ஓகே.
10: அவன் வகுப்பறைய வகுப்பறை ஞாபகத்துக்கு நிக்குது. அதெல்லாம் அறிய தானாவிலேயே வந்து வாழ்க்கை சேர்ந்தது தனராஜ் தனலட்சுமி அண்டு.
0: சில பேருக்கு அந்த ஒரே பேர்ல வந்து அமையும் என்ன அது.
10: நன்றி. வணக்கம் சுபி.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
11: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி. உங்களுக்கான தர வந்து கிராம இது வந்து கிராம வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று கூட இதை சொல்லலாம். பகுதின்னு சொல்லாது கிராம வாழ்க்கையே கிராமத்தவர்கள் இதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதே புகையிலை சுற்றி செய்யப்பட்ட எளிய புகை பொருள் என்பது மல்வார் வீடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம். என்ன கேட்டுக்கலாம் வீடு?
0: ஓகே. உங்களுக்கான தரவு வந்து இயற்கையுடன் இணைந்த வாழ்வு எளிமையும் அன்பு நிறைந்த நிலம். இயற்கையும் இயற்கையுடன் இணைந்த வாழ்வு இன்னும் சொல்ல போனா எளிமையும் அன்பு நிறைந்த நிலம் என்று கூட இத சொல்லலாம்.
12: அந்த பொருங்க வரும் ஒரு வீடு ஒரு பாட்டுல வந்தது அந்த பாட்டு ஓடி விட்டுதே. அந்த கொடி நாங்கள் வாழ்ற இடத்தானே கேக்குறீங்க?
0: சில பேர் வாழ்ற இடம் இந்த இடம் என்று சொல்லுவலாம். அதனால இயற்கை வளம் உள்ள இடத்தைத்தான் இப்படியான அதாவது வயல்கள் வயல் சார்ந்த இடங்கள் அப்படியான இடங்களை இதன்னு சொல்லுவார்கள். இப்ப நாங்கள் வந்து இப்ப உரும்புறேன்னு சொல்ல நாங்க கொஞ்சம் அந்த கொஞ்சம் கிட்ட ரோட்டு கிட்ட அப்படி அந்த பாடசாலைகள் பெரிய பெரிய இடங்கள் கோயில்கள் இருக்கிற இடம். ஆனா இந்த இடத்துல வந்து கிராமம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
12: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
13: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். ஒன்றிணைந்து சாப்பிடும் உணவு கூட்டாஞ்சோறு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
13: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம் சோபி.
0: வணக்கம். பாதுகாப்பும் பாசமும் நிறைந்த இதயத்தின் தங்குமிடம். பாதுகாப்பும் பாசமும் நிறைந்த இதயத்தின் தங்குமிடம்
14: வீடு.
0: வீடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
14: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம் குலநாயகி பசுபதி. குழந்தை பருவ மகிழ்ச்சியை நினைவூட்டும் ஒரு சத்தம்.
15: குழந்தை
0: குழந்தை பருவத்தின் தருவ மகிழ்ச்சியை நினைவூட்டும் சத்தம். சரியான பதில், சிக்கி புக்கு சிக்கி புக்கு. நாங்க சின்ன பிள்ளையெல்லாம் அதை சொல்லுவோம் தானே, சிக்கி புக்கு விளையாடுறது. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 5:53 நிமிடங்கள். இந்த வழியிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.

0: வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம்.
1: நீங்க மிக்சர் திருப்புற மாரி நாங்க சவுண்ட குறைக்கணும், இஞ்சால அடிக்க வேணும்.
0: உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரும் பயிற்சி.
1: உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு, தூக்கம் வந்ததா?
0: என்னது
1: தூக்கம் வந்தது?
0: இல்ல இல்ல, பயிற்சி. ஒரு பயிற்சி,
1: பயிற்சி
0: உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரும் ஒரு பயிற்சி. இல்ல, ஒரு பயிற்சியை சொல்றேன். நீச்சல். நம்மளா கணக்க சொல்லிட்டீங்க, நானும் அப்படியே சரி கண்டுகொள்ளல. பரவாயில்ல, நீச்சல் என்பது சரியான பதில் ஷியாமலா. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். மாறி எடுத்துட்டேனோ தெரியாது.
2: நீச்சல்
0: ஷியாமலா சொல்லிட்ட.
2: உடலுக்கு
0: ஒரு பயிற்சியை தரும். ஆனா நீ நீச்சல் குளத்துக்கு போயிடும், ஒரு மனசுக்கு ஓய்வு. எங்கட மனசுக்கும் ஓய்வு தரும். அந்த தண்ணி இல்ல, நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் அதுல போயிட்டு நாங்கள் யோகாசனம் அந்த இது கூட செய்யலாம், தியானமும் செய்யலாம். தண்ணிக்கு நின்று கொண்டு
2: கலந்து
0: கொள்ளும் போது அடுத்து
2: சந்தோஷமா இருந்தது.
0: சரி, அவர்களை நீ வருவார்கள் தான், நீ பாப்போம். அப்போது வரும்போது நீங்களும் வந்து சந்திப்பீர்கள், பாப்போம். வானொலிக்கு வருவார்கள்
2: தானே?
0: உங்களுக்கான தரவு வந்து நம்பிக்கையின் உருவம் என்று சொல்லலாம். மனிதனை வழிநடத்தும் தெய்வீக சக்தி என்றும் கூட சொல்லலாம். வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஓ, வணக்கம்.
3: நான் நேரகண்டனையும் வஞ்சியை.
0: ஓ, அங்கு வந்தவே தானே?
3: கல்யாண வீட்டுக்கு வந்தவ. எங்க கல்யாண வீட்டுக்கு?
0: எங்க?
3: கனடாவில சந்திச்சு.
0: கனடாவுக்கு வந்தவர்கள். அப்ப அங்க சந்திச்சீங்களா?
3: எங்க கல்யாண வீட்டுக்கும் வந்தவ. சொந்தம் தானே வேண்ட.
0: ஓகே ஓகே.
3: வந்தவ போட்டோ இல்ல மட்டும்.
0: சரி, இப்ப போகும் போதா?
3: ஓ, இப்ப அதையும் நாங்க போய் நிக்கணும் தானே?
0: சரி சரி, ஓகே ஓகே. சரி, ஒரே சுற்றுலாதான் கணவன் மனைவி இருவரும். பிள்ளைகளை சொந்தமாக விட்டு விட்டாதான் இப்ப பிள்ளைகள் எல்லாம். இனி அவர்கள் சுதந்திரமாக திரிவார்கள்.
3: அப்படித்தான் ஜோவிதாக்கும் பிள்ளை இனி வந்து வளர்ந்து வேலை செய்து கல்யாணம் செய்த. நீங்களும் அப்படித்தான்?
0: ஆமாம், ஆமாம். சரி, உங்களுக்கான தரவு என்ன சொல்வது? இப்ப நான் கேள்வி கேட்கும், நீங்களே எல்லாம் சொன்ன பிறகு அப்படி நான்
3: கேட்கிறேன்.
0: சரி, வண்ணங்களின் பாலம் என்று சொல்லலாம். வண்ணங்களின் பாலம், மழைக்கு பிறகு
3: வானவில்.
0: வானவில் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ஜோபிதா. நாங்களும் அந்த கன்னடா படங்கள் எல்லாம் பார்த்தேன்.
0: பார்த்தீங்களா? ஓகே ஓகே. எங்க பார்த்தீங்க?
1: ஏதோ ஃபேஸ்புக்ல
0: வந்து. ஃபேஸ்புக்ல வந்திருக்கா? சரி சரி, நான் பார்க்கவில்லை. ஓகே.
1: கன்னட படம் பார்த்தது நீங்களா பார்த்தீங்க?
0: ஆமா ஆமா, ஞானதேசன் அனுப்பி இருந்தார்.
1: பங்கு பெற்றதா தானே? இப்ப படுத்திருப்பீங்க.

0: ஒன்பது மணிக்கு மேலே ஆச்சு.
1: ஆமாம்.
0: சரி கேளுங்க.
1: சரி, உங்களுக்கான தரவு வந்து சிலருக்கு பெருமையின் சின்னமாக இருக்கிறதாம். இது மீசை. ஆண்களுக்கு பெருமைன்னு சொன்னால் தெரிஞ்சிடும் உடனே. சரி, சிலருக்கு பெருமை. வாழ்த்துக்கள் ஷியாமலா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோமா? சேர்ந்து போட்டோம்.
1: ஓகே ஓகே ஓகே.
2: நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு போட்டோ எடுக்கோம். நானும் பார்த்தேன். நீங்க போன சனிக்கிழமை நீங்க சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். நான் மூன்று பேரும் நிக்க நம்ம
1: தாயத்திலே என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சிருந்தார். உங்களுக்கான தரவு உயிரின் மையம். இது அன்பு உணர்ச்சியலும் ஓடும் இடம் என்பது சரியான பதில்.
2: வாழ்த்துக்கள்.
1: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். அடுத்து வாய்வலுடா குணநாயி பசுபதி, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். உங்களுக்கான தரவு வார்த்தைகளில் அடங்கிய உணர்வு.
3: முத்தம்.
1: இல்லை, வார்த்தைகளில் அடங்கிய வார்த்தைகளில் அடங்கிய உணர்வு.
3: அதுலயே இல்ல, லைன் நான் எழுதி வச்சிருக்கிறேன். வார்த்தைகளில் அடங்கிய
1: வார்த்தைகளில் அடங்கிய உணர்வு. அந்த காலத்தில் இது எங்களை இணைக்கும் பாலம் என்று கூட சொல்லலாம். அந்த காலத்தில், இப்பதான் பல பல இதுகள் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் அந்த காலத்தில்
3: பயணமா?
1: இல்லை.
3: கடிதம்.
1: கடிதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, இப்ப இதுதான் கடைசி சொல்லு. சரி, இதுவும் இது வந்து வார்த்தைகள் தேவையில்லாத மொழி. வார்த்தைகள் ஆனங்கால சிரிக்கிறது. அது அங்க நீங்க கூட்டி வச்சபடியா உங்களுக்கு பிறகு வருது உங்களோட சிரிப்பு.
2: என்ன சொல்லுங்க?
1: வார்த்தைகள் தேவையில்லாத மொழி என்று சொல்லலாம்.
2: முத்தம்.
1: முத்தமா? பாப்ப முத்தம் என்பது ரெண்டு வேணிக்கணும். அந்த முத்தத்தை சரியாண்டு ஆமோதிக்கிறார்களான்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
2: முதல் முதல் வாங்கிய முத்தம்.
1: அதா? அதான் வார்த்தை இல்லாமலே.
2: வார்த்தை இல்லாதது பரிமாறிக்கொள்றது. வார்த்தைகளே இல்லை அதுக்கு. வார்த்தைய முத்தத்திலேயே உணர்ந்து கொள்ளுவினம்.
1: உணர்ந்து கொள்ளுவினம். ஓகே, நன்றி.
2: நன்றி
1: வணக்கம். ஷியாமலா, ஆமோதிக்கிறீர்களா? இல்ல,
0: நானும் ஆமோதிக்கிறேன்.
1: ஆமோதிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
0: அடுத்தது என்ன செய்ய போறீங்க?
1: அடுத்தது விபிஎன்னா இருக்கிறார், தயாரிப்பு நிகழ்ச்சி கொண்டு தயாரித்து விட்டு அதையே பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பேப்பரை வச்சு ஆறரை சொன்னா அவருக்கு நான் ஒரு இடைவெளி விட்டு அவருக்கு கொடுப்போம். சரி, கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு நான் ஆரம்பிக்கின்றேன். சரி,
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி ஷியாமலா, நன்றி வணக்கம். ஒரு சிறிய இத்துடன் பாட்டும் பயந்தமிழ் நினைவு பெறுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடவிலிருந்து விபி அவர்கள் தொகுத்து வழங்கப் போகின்றார் நிகழ்ச்சியில். நீங்கள் அவரோடும் இணைந்து கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து அவருடைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விளம்பர இடவிலைக்கு செல்வோம்.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തന്റെ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിലേക്ക് അർപ്പാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபத ஆண்டு ஆதி திங்கள் 7ஆம் நாள் 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டேசூல வீதியுலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூரச்சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-384-82, மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712, தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. நிலைய கிடைக நேரம் 6:10. ஐக்கிய ராஜ்யத்தில் 5:10. நிகழ்ச்சிகளின் வரிசையிலே நடந்து கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியின் நிகழ்வாக தொடர்வது ஊரை கண்டுபிடி. ஊரை கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு முன்பதாக நேற்றைய தினம் ஆடிக்கூழ் கொழுக்கட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்து வீடு சென்ற பிறகுதான் விபி கூழும் கொழுக்கட்டையும் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற தகவலை கூறிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் நவாலியூர் சோமசுந்தர புலவர் தங்க தாத்தா அவர்தான் ஆடிக்கூழை பற்றி பாட்டு பாடியிருக்கிறார். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. ஆனால் அதே நேரத்தில் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் வட மாகாணத்திலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் மலையகத்துக்கு சென்றபோது, மலையகத்தில் அவரது நண்பர் அவருக்கு ஒடிகள் கூழ் காட்சி கொடுத்தோன்னவர் களைப்பு தீர குடித்துவிட்டு இருக்கையில் நண்பர்கள் இருக்கிறார் இவ்வளவு தானான்னு கேட்க அவர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல் எப்படி இருக்கும் என்றால், அல்லையுற்று இரத்தினபுரை அடி அப்பாலே, அல்லையுற்று இரத்தின புரியடி அப்பாலே, நியூற்றுக்கலை அடைந்த அலுப்பு கொண்டதற்கு டேஷ் டேஷ் வண்டாரும் மாலையணி மற்புய சுப்பையனுடன் கொண்டாடினான் ஒடியல் கூழ். அந்த டேஷ் டேஷ் என்ற இடத்திலே அவரது பெயர் வரும். இந்த பாடலை பாடியவருடைய அது, அல்லையுற்று இரத்தின புரியடி அப்பாலே நியூற்றுக்கலை அடைந்து அலுப்பு கொண்டதற்கு மண்டாரும் மாலையணி மற்புய சுப்பையனுடன் கொண்டாடினான் ஒடியல் கூழ். இந்த பாடலை பாடியவர் யார்? வடமாகாணத்திலே உள்ள ஒரு ஊர். இப்போது போன ஒரு விளம்பரத்திலே அந்த ஊரின் பெயரும் வந்திருக்கின்றது. திரு தர்சன் அவர்கள் அந்த ஒரு ஊரை பற்றி கூறியிருந்தார் ஒரு விளம்பரத்திலே. இதற்கு பக்கத்திலே சர்வதேச விமான நிலையமும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இவரது வீட்டிலே வீடு கட்ட தேவையான ஒரு பொருள் வளர்ந்திருந்தது. இவருடைய அடை பெயருடன் அந்த வீடு கட்ட தேவையான பொருளுடன் சேர்த்து இவரது பெயர் வரும். இவரை பற்றி பல சுவையான தகவல் இருக்கிறது. அந்த பெயரை நீங்கள் தெரிந்து கொண்டு வாருங்கள். இப்போது உங்களுக்கான ஊர் பவுனியா மாவட்டத்திலே ஒரு ஊர். மன்னிக்க வேண்டும், இதிலே நான் எத்தனை எழுத்துக்கள் என்று சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது. பிற்பகுதி, இங்கிருந்து இரண்டு காடுகள் வேறு வேறு பாதையில் சென்றுவிட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆட்டுக்கூட்டத்தை இப்படி கூறுவார்கள். ஆட்டுக்கூட்டத்தை இப்படி கூறுவார்கள். பிற்பகுதி, கடைசி எழுத்து ஒரு மாதம், ஒன்றுடன் இரண்டாவது எழுத்தில் குற்று போட்டால், முதலாவது எழுத்துடன் இரண்டாவது எழுத்தில் மேலே ஒரு குற்று போட்டால், இதை மறந்ததால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிரம்மரை சிறையில் அடைத்தார். ஒன்றுடன் இரண்டாவது எழுத்திலே ஒரு குற்று போட்டால், இதனை மறந்ததா இதனின் பொருளை மறந்ததால் தமிழ் கடவுள் முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். ஒன்றும் இரண்டுடன் மூன்றாவது இடத்தில் இம்மன்னா போட்டால் முறுக்குச் செய்வதற்கு இது சேர்ப்பார்கள். அதே நேரத்தில் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வயிற்று பிரச்சனை இருந்தால் இதன் பெயருடன் ஆங்கிலத்தில் நீரை ஒப்பிட்டு ஒரு மருந்து இருக்கின்றது நீராகாரம், அதை கொடுத்து அதை சரி செய்வார்கள். இது எந்த ஊர் என்பதை கண்டுபிடித்து நெருங்குங்கள். உங்களுக்கு அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றோம்.

0: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் நானா?
0: சியாமலாக்கா தானே?
1: மன்னிக்க
0: வேண்டும், அங்கே அவர் மேலேயும் கை வச்சார், இது கீழே பக்கத்திலே இருக்குது. சொல்லுங்க சியாமலாக்கா. நாங்கள் நிலம், நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் பல இறைவனுக்கு வேண்டிக் கொண்டு இலங்கையிலிருந்து வந்து விட்டீர்கள்.
1: இங்கு
0: ஓமந்தியா என்னண்டு
1: மந்தை வருது, இது முருகன்ற ஓம் வரும்,
0: போடுறதுக்காண்டி நச்சீரகமும் மிளகும் அரைச்சு வச்சிருப்பீங்களோ தூளாக்கி? ஒரு காலத்தில் எள்ளுத்தான் முக்கியமா இருந்தது, பிறகு அது அற்று போய் அது வேறொரு பார்வை
1: நவநாகரிக உலகில எல்லாம்
0: மாறுது.
1: கல்லடி
0: வேலுப்பிள்ளையா? அவரது புனவியர் என்ன? முன்னுக்கு ஒரு புனவியர் உண்டு வரும், அது கல்லடி வீட்டடியில் ஒரு கல் இருந்துதான் வளர்ந்திருந்தபடியா கல்லடி வேலுப்பிள்ளை என்று. ஆனால் அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு புனவியர் இருக்கு. இவர் சரியான ஒரு குசும்பு காரணமா என்ன?
1: கல்லடி வேலுப்பிள்ளைன்னு
0: ஆசுகவி கல்லடி வேலுப்பிள்ளை. ரெண்டாவது, ஒரு கால ஏதோ தவறு செய்து விட்டாராம், நீதிமன்றம் போக நீதவான் சொன்னாராம், இனிமேலுக்கு இந்த தலைக்கறப்பு இங்கே தெரியா கூடாதுண்டு. அடுத்த முறை இவர் ஒரு மகாநாட்டுக்கு போயிருக்கிறார், அங்கு எழுதியிருந்தது இடுக்கைக்கு 5 ரூபா, தரையிலிருந்து பார்ப்பதற்கு 2 ரூபாண்டு. இவர் 5 ரூபா கொடுத்து இருக்கிறேன் பார்த்துட்டு முடிக்க கதிரியாத்தி கொண்டு வலிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட என்ன கதிரியாத்தி கொண்டு போகிறார் என்று கதிரை நீர் நீ எழுதினது போட்டு வழக்கு போனால் இவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், ஒரு முட்டியை வாங்கி மண் முட்டியை வாங்கி ஓட்டையை போட்டு போயிருக்கிறார். நீதம் கிட்ட வேற இந்த மண் முட்டி கூட வந்து நிற்கிறேன். ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க தலைக்கரப்பு தெரியக்கூடாதுன்றது தான் நான் முட்டி கூட வந்து சிரிச்சு போட்டு என்ன பிரச்சனை எழுதின தமிழ் விட கதிரையில் இடுக்கையில் இருந்து பார்ப்பதற்கு 5 ரூபா, இடுக்கைக்கு 5 ரூபாண்டா நான் பார்த்துட்டு இடுக்கையாக கொண்டு போனேன். அப்படி சரியான குசும்பு பிடிச்ச வராமா? நன்றி சியாமலாக்கா, நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம், அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம், வணக்கம்,
2: அவர் இணைப்பு சேரவில்லை.
3: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி வதனி
3: மோகன்.
0: பக்கத்து ஊருக்காரி புள்ளைய விட்டு ரெண்டால் பிறகு என்ன நடக்கும்னு எனக்கு எல்லாம் தெரியும். பக்கத்து ஊருக்கார சகோதரி அல்லவா?
3: அதுதான்.
0: செல்லுங்கள் நீங்கள்.
3: நானும் அதைத்தான் சொல்லுவேன். கல்லடி வேறு பிள்ளையண்டு.
0: கல்லடி வேறு பிள்ளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பணிப்பாளர் திரு தர்சன் அவர்கள் வசாவளான் மத்திய வித்தியாலயத்தை பற்றி விளம்பரம் சொல்லி கொண்டிருந்தார்கள்.
3: மற்றது அந்த ஓமந்தியத்தை நான் சொல்றேன். இந்த கடைசியிலதான் ஒரு மாதம் பெறும் இங்க தை வருகுது. இல்ல
0: தை வருகுது, ஓமம் பெறுது, மூன்றாவது நீக்கி போட்டு
3: விளக்கம் தான் பாத்தியாமலா?
0: மற்ற இரண்டாவது இடத்துக்கு மேல கூட்டு போட்டா ஓம் பெறும். பாப்பம் சரியான விடைவு
3: கூட்டம், ஆட்டின் கூட்டம் தானே மந்த
0: மந்த மந்த கூட்டம். அது ஞானோட படத்துல சிவாஜி கணேசன் பாடுவார், உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் மறந்து விடாது. 21ஆம் தேதி அவரது நினைவு நாள் வருகிறது.
3: நன்றி
0: வணக்கம். இணைந்திருப்பவர் வணக்கம்,
4: வணக்கம்.
0: வணக்கம் தேவி, எப்படி இருக்கின்றீர்கள்? ஒரு பூவா போட்டு நான் எழுதியிருந்தேன் என் அவவுக்கு வேணும் தான் கொண்டு அப்ப தர இல்ல இப்ப மல்லிகா பூ போட்டிருக்கீங்க இப்ப எனக்கு அவ இல்ல அவன் படத்துக்கு போடலாம் கொஞ்சம் தரலாம்
3: நிறைய போட்டு
0: நன்றி நன்றி தேவி செல்லுங்கள்
3: போட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து சாமிக்கு இந்த சாமி படத்துக்கு வைக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஒரு லூர்ல நிக்கிற மாதிரி
0: இல்ல உண்மையா தான் எங்கள் வீட்டிலே ஒரு பொருளை செய்து ஒரு எண்ணத்தை செய்தாலும் நாங்கள் உற்பத்தி
3: கண்டு நான் தாயகத்திலிருந்து நான் பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து இந்த சிலிபுரம் மண்ணில இருந்து கொண்டு
0: வந்தேன் வாழ்த்துகள்
3: அது இங்க கொண்டு வர செத்து போச்சேன் அப்ப நான் அதை தண்ணிக்க விட்டுட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டேன் இந்த மல்லிகை பூ பூத்து உங்களுக்கு இந்த பூ வைக்கும் வைக்க நான் எனக்கு அது வைக்கிற கொடுப்பன விருந்தா இந்த மல்லிகை மரம் தளர்க்க வேணும் பரிவாண்டு
0: அது தலைச்சி இருக்கும் தலைச்சி வந்துட்டு தானே வச்சிருக்க
3: அது தலைச்சிட்டு இல்ல நான் அங்கிருந்து சாயத்துல இருந்து சூகேஷுக்க கொண்டு வரைக்கும் எப்படி இருக்குமான் யோசிச்சு பாருங்கோ அது எல்லாம் இலைகள் எல்லாம் முதிர்ந்து அது இதண்டு போச்சு வேறும் வேறும் கொஞ்சம் மறந்து போச்சு ஒரு சந்தேகத்தெல்லாம் கொண்டு வந்தேன் நான் அது எங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா அது கிடைக்கும் அந்த சொல்றேன்டா அதுல ஒரு ஒன்றுல பற்றி வச்சிட்டோம் சொன்னா அது எப்படியும் கிடைக்கும் நீங்கள் எத்தனை நாள் கனவு உங்களோட ஆசை நான் வந்து அறிவிப்பாளரா அந்த நிகழ்ச்சி செய்ய வேணும் அன்று
0: உண்மை பல நேயர்களுடைய ஆசை அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்ல வேண்டும் அன்பு பணிப்பாளர் திரு தர்சன் அவர்களுக்கும் ராஜா அன்னைக்கும் எல்லா நேயர்களுக்கும் முதலில் என்னை முழுமையாக அதை தவிர சிரிப்பழகன் மீசி அழகன் ரகு அண்ணா இந்திரன் உங்களுக்கு தெரியும் இந்திரனோட ப்ரோக்ராம் செய்துட்டு போய்க்கலாம் முதல் தர
3: நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்து காலம் சென்றாலும்
0: காலம் சென்றாலும்
3: சொல்லுங்க நானும் ஓமந்தி ஓமந்தியோட வந்துட்டேனா ஓமந்தி தான் அது
0: நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் கமல்மணி அக்கா
4: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் இல்ல சகோதரி சோபிதா அதை உங்களை தட்டி விட்டுட்டார் ஓகே நான் என்ன தட்டையில தட்டுறதுக்கு மின்னே இல்லையண்டு பாக்க அங்க மேல கமலா ஆண்டு விழுகுது போறா
4: என்ன அக்கா நீங்க அந்த அப்படி அந்த புலவற்றை இது முதல் சொல்லேக்கல நீங்க அந்த கேள்வியை நீங்க சொல்லக்கூடாது விட்டுட வேணும் அக்கள் சொல்லுறதுக்கு அப்பதானே எங்களுக்கு தெளிவு வேறு நீங்க டவுக்கன்னு சொல்லி
0: விட்டுட்டீங்க
4: அவரு
0: புனப்பெயர்
4: இன்னொரு நேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்
0: நல்லது நல்லது கொஞ்சம் எல்லாம் திருத்திக் கொள்ளத்தானே வேணும் சகோதரி சியாமலா சத்குமாரன் முதலில் ஓமந்தை கல்லடி வேலுப்பட் என்று சொல்லியிருந்தீர்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து சகோதரி வதனி மோகன் சகோதரி தேவி தனராஜ் அக்காச்சி கமலவணி அக்கா நால்வரும் சரியான விடையை கூறியிருக்கின்றீர்கள் ஓமந்தை என்பதும் ஆசுகவி கல்லடி வேலுப்பிள்ளை ஆசு கல்லடி வேலுப்பிள்ளையின் அல்லையுற்று இரத்தின புரியடி அப்பாலே நியூட்டிக்கலை அடைந்து அலுப்பு கொண்டதற்கு கல்லடியான் வண்டாரும் மாலையணி மற்புய சுப்பையனுடன் கொண்டாடினான் ஒடியல் கூழ் என்ற கவிதையை தான் அவர் நண்பருக்காக பாடியிருக்கிறார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நிலைய கலைக நேரம் 6:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:24 இருக்குகின்ற பொழுது அடுத்த ஊருக்கான தரவு 5 எழுத்துக்களில் ஒரு ஊர் வடமாகாணம் ஜாழ்ப்பாணம் அல்வாய்ப்பகுதியில் அமைந்திருக்கின்றது. வடமாகாணம் ஜாழ்ப்பாணம் அல்வாய்ப்பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊர். இங்கு ஒரு அம்மன் கோயிலும் உள்ளது. 2வது எழுத்தை எடுத்துவிட்டு ஈனாவை போட்டால், இந்த 5 எழுத்திலே 2வது எழுத்தை நீக்கிவிட்டு ஈனா போட்டால் ஒரு பழமரத்தின் பெயர், ஒரு பழமரத்தின் பெயர் வரும். இதுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற பாட்டு இருக்கு, எல்லாஸ் ஈஸ்வரியம்மா பாடின பாட்டு. அடுத்ததாக இதிலும் இறுதி பகுதியில் 12 மாதங்களில் ஒரு மாதம் வரும். ஒன்றுடன் 2வது எழுத்தை சற்று மாற்றினால், 1வது எழுத்துடன் 2வது எழுத்தில் சற்று மாற்றினால் வீட்டுக்கு வீடும் பார்ப்பார்கள், நாட்டுக்கு நாடும் பார்த்து பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். இது எந்த ஊர் என்று கண்டுபிடிங்கள். 5 எழுத்தில் ஒரு ஊர் வடமாகாணம் ஜாழ்ப்பாணம் அல்வாய்ப்பகுதியில் அமைந்திருக்கின்றது இந்த ஊர். கண்டுபிடித்து நெருங்குங்கள் அன்பு நேயர்களே. அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றோம்.

வணக்கம் எம் தமிழ் உறவுகளே, மீண்டும் அந்த தரவை தருகின்றேன். ஐந்தெழுத்தில் ஒரு ஊர், வடமாகாணம் யாழ்ப்பாணம் அல்வாயில் அமைந்திருக்கின்றது. இங்கு ஒரு ஊர், இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலும் உள்ளது. இரண்டாவது எழுத்தை எடுத்துவிட்டு ஈனாவை போட்டால் ஒரு பழம் தரும் மரத்தின் பெயர். இந்த பழத்தில் ஒரு பாடல், பிரசித்தி பெற்ற பாடல் இருக்கின்றது. எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல். இறுதி பகுதி 12 மாதங்களில் ஒரு மாதம். ஒன்றுடன் இரண்டாவது எழுத்தை சற்று மாற்றினால் வீட்டுக்கு வீடும் பார்ப்பார்கள், நாட்டுக்கு நாடும் பார்த்து பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். இது எந்த ஊர் என்று கண்டுபிடித்து வாருங்கள்.

0: மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்துவிடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

0: வணக்கம். வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு சகோதரி சியாமலா. வணக்கம் சியாமலா அக்கா. வணக்கம். வைபர் ஊடாக இணைந்திருக்கும் சகோதரி சியாமலா அக்கா. வணக்கம். இப்ப சரியா வந்திருக்கு. ஓகே சொல்லுங்கள். இரண்டாவது எழுத்தை எடுத்துவிட்டு ஈனாவை போட்டால் ஒரு பழம் தரும் மரத்தின் பெயர். இந்த பழத்தின் ஆரம் இந்த பழத்தை பற்றி எல்லா ஈஸ்வரிகள் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார்கள். ஃபேமஸான ஒரு பாட்டு. அப்படி என்ன சொல்றீங்களோ, இறுதி பகுதி 12 மாதங்களில் ஒரு மாதம். ஒன்று முதலாவது எழுத்துடன் இரண்டாவது எழுத்தை சற்று மாற்றினார். இப்ப கீனாண்டு இருக்கின்ற வையுங்கோவன் அதை கூனாவாக்கிவிட்டால் என்ற மாதிரி இந்த இரண்டாவது எழுத்தில் இருக்கிற எழுத்தை சற்று மாற்றினால் வீட்டுக்கு வீடும் பார்ப்பார்கள், நாட்டுக்கு நாடு பார்த்து பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். வேவிலந்த சரி. அப்ப இந்த வேவிலந்த என்பது சரியான விட என்று சொல்லுகிறீர்களா? நாட்டுக்கு நாடு பார்ப்பார்கள், வீட்டுக்கு பாடு உடவு பார்ப்பதை இப்படி சட்டம் சொல்வார்கள். வேவு பார்ப்பார்கள். பார்ப்போம் சரியா இருக்கும்டா.
1: சரியா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. நிலைய கலைக நேரம் 6:33 நிமிடமாக இருக்கும்போது ஐக்கிய ராஜ்யத்தில் 5:33 நிமிடங்கள் நடந்து கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியின் ஒரு நிகழ்வாக ஊரை கண்டுபிடிப்போம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, மீண்டும் அந்த ஊரை தருகின்றேன். ஐந்து எழுத்தில் ஒரு ஊர், வடமாகாணம் ஜாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இங்கு ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலும் உள்ளது. இரண்டாவது எழுத்தை எடுத்துவிட்டு ஈனாவை போட்டால் ஒரு பழமரத்தின் பெயர். இப்பழத்தின் மீது எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் ஒரு பிரசித்தி பெற்ற பாடலை பாடியிருக்கின்றார். இறுதி பகுதி 12 மாதங்களில் ஒரு மாதம். ஒன்றுடன் இரண்டாவது எழுத்தை சற்று மாற்றினால் வீட்டுக்கு வீடும் பார்ப்பார்கள், நாட்டுக்கு நாடும் பார்த்து பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். இது எந்த ஊர் என்று கண்டுபிடித்து நெருங்குங்கள்.

வணக்கம் அன்பு நேயர்களே, ஒருவரும் இணைந்து கொள்ளாதபடியால் சகோதரி சியாமளாக்கா கூறிய வேவிலந்தை என்பது சரியான விடை. இரண்டாவது எழுத்து நீக்கிவிட்டு ஈனாவை போட்டால் இலந்தை மரம், இழந்த பழம் இழந்த பழம், பணபாபாசமா திரைப்படத்திலே பாடல். இறுதி பகுதி ஒரு மாதம், தை மாதம். ஒன்றுடன் இரண்டை இரண்டாவது எழுத்தை சற்று மாற்றினால் வேவு என்று வரும். வேவு பார்த்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா என்று கூறி என்ற தகவலை கூறிக்கொண்டு வேவிலந்தை என்பது சரியான விடை. மீண்டும் அடுத்த வாரம் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் விபி. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக்கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சு இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கிக்கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிராங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணிக்கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ், பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நேரம் சரியாக 6:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி. இதுவரை நேரமும் பிபி அவர்களோடு இணைந்து சிறப்பித்திருந்த உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களுக்காக 4வது பகுதியாக இடம் மாறியிருக்கும் எழுத்துக்களை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். இடம் மாறியிருக்கும் எழுத்துக்களை நீங்கள் சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இதற்கு தயாராகுங்கள். எழுத்துக்களை எழுதி கொள்ளுங்கள். இது 8 எழுத்துள்ள ஒரு சொல். 8 எழுத்துள்ள ஒரு சொல். சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிங்கள். முதல் எழுத்து கானா. கானா, பூனா. கானா, பூனா. கானா கல்விக்கு வருகிறது கானா, புல்லுக்கு வருகிற பூனா, பற்றைக்கு வருகிற இட்டன்னா, இட்டன்னா. சானா, சந்தி என்று வருகிற சானா. உம்மண்ணா, அம்மாக்கு வருகிற உம்மண்ணா. கலைக்கு வருகிற லையண்ணா, கலை என்று வருகிற லையண்ணா. காவண்ணா, காக்கா என்று வருகின்ற காவண்ணா. சீனா, சிறுமி என்று வருகிற சீனா. இக்கண்ணா, அக்காவுக்கு வருகிற இக்கண்ணா. தம்பிக்கு வருகிற தானா. உப்பண்ணா, அப்பாவுக்கு வருகிற உப்பண்ணா. சரி, இதை நீங்கள் சீர்படுத்தி சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 8 எழுத்துள்ள சொல்லு, 8 எழுத்துள்ள சொல்லொன்றை கண்டுபிடிங்கள்.

நேரம் சரியாக 6:40. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி கண்டுபிடியோடு. கண்டுபிடி நிகழ்ச்சியினூடாக இடம் மாறியிருக்கும் எழுத்துக்களை நீங்கள் சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும்.

திரும்ப சொல்லுகின்றேன், நான் எழுத்துக்கள் சில கூட கொடுத்தேன், அதனால அந்த எழுத்துக்களை விட்டுட்டு திரும்ப இன்னும் மறுமை சொல்லும் போது நீங்கள் அதை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். கானா, கடவுளுக்கு வருகிற கானா, புல்லுக்கு வருகிற பூனா, இட்டன்னா, பட்டை என்று வருகிற இட்டன்னா, கலை என்று வருகிற லையன்னா, காக்காக்கு வருகிற காவண்ணா, இக்கண்ணா அக்காக்கு வருகிற இக்கண்ணா, தானா தம்பிக்கு வருகிற தானா, உப்பண்ணா அப்பாவுக்கு வருகிற உப்பண்ணா. சரி, இந்தளவும் இதுவும் எட்டெழுத்து தான். இது அதே அப்படியே சொல்லு அப்படியே இருக்கிறது, அதை நீங்கள் சீர்படுத்தி சொல்லணும். எழுத்துக்கள் கூட இல்லை, அதே எழுத்துக்கள் தான், எட்டெழுத்துக்கள்.

0: அந்த வகையிலே சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சோபிதா.
0: ஆம் வணக்கம் சியாமலா.
1: தற்காப்பு கலை என்று சொல்றேன்.
0: தற்காப்பு கலை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து இந்த சொல்கள். இது ஏழு எழுத்துள்ள சொல் ஒன்று. இதுவும் எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன. சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதுவும் முதல் எழுத்து பூனா. தீனா பூனா தீனா பூனா புல்லுக்கு வார பூனா திருமதி என்று வருகிற தீனா. இத்தன்னா அத்தைக்கு வருகிற இத்தன்னா. சோனா சோனா சொத்துக்கு வருகிற சோனா. மானா மானா உப்பன்னா உப்பன்னா தூனா என்னும் முறையை சொல்லுகிறேன். பூனா இத்தன்னா மானா சோனா தீனா உப்பன்னா தூனா. நல்லது, கண்டுபிடித்து இணையுங்கள். இப்பொழுது இவ்விடம் வந்திருப்பவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சொல்ற. நான் முதலாவது எழுத்து எழுதே இல்லை, வேற சொல்ல வரையில. இப்ப இருக்க சொல்றீங்களா? திருப்பி நான் போட்டு வார்த்தைகளை கூட கேட்டது.
0: ஓகே, உங்களுக்கா சொல்லுகிறேன். பூனா
2: ஓ
0: இத்தன்னா
2: இத்தன்னாவா
0: இத்தன் அத்தைக்கு வார இத்தன்னா.
2: ஓ
0: தீனா
2: பாரம்பரியம்
0: திருமதி என்று வருகிற தீனா.
2: பூனா இத்தன்னா தீனா.
0: மானா சோனா
2: சோனாவா
0: சோ சோ சொண்டுக்கு வருகிற சோனா. உப்பன்னா உப்பன்னா அப்பாக்கு வர உப்பன்னா. தூனா தும்பிக்கு வர தூனா.
2: சொத்து மதிப்பு.
0: சொத்து மதிப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் சோபிதா. அப்போது நான் வைபர்ல கதைச்சது பெருசா வழியில வரையில் என்று சொல்லிக்கணும்.
0: ஆஹா,
1: தெரியல. எதுவும் தட்ட வேணுமா அல்லது
0: இல்லையே? இப்ப கேக்குதாம்மா.
1: தெரியல, நீ யாரு எழுதினா தான் தெரியும்.
0: ஆ சரி சரி. என்ன எங்களுக்கு சத்தம் இதா வருகிறது? கூட வருகிறது,
1: குறைவாக இருக்குதுன்னு சொன்னவே.
0: ஆஹா, ஏன் அப்படி? சரி, சில வேளையில குறைவாக இழுத்து விட்டிருந்தால் அந்த ஓகே. உங்களுக்கான சொல் எழுத்துக்கள் வந்து இட்டன்னா பட்டிக்கு வருகிற இட்டன்னா. இட்டன்னா
1: என்னத்துக்கு வர
0: பட்டி பட்டை முதல் சொன்னேன் அந்த அதுக்கு வந்த இட்டன்னா. ஓகே. நீனா நின்மதி என்று வருகிற நீனா. அதே நின்மதிக்கு வருகிற உம்மன்னா. ராவண்ணா ரால் என்று வருகிற ராவண்ணா. வேலைக்கு வருகிற வேயண்ணா. பறைக்கு வருகிற ரையண்ணா. இட்டன்னா இட்டன்னா பட்டைக்கு வர்ற இட்டன்னா. நீனா உம்மன்னா ராவண்ணா வேயண்ணா ரையண்ணா. ஓகே, நன்றி சியாமலா. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நேரம் சரியாக 6:47. நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடியோடு. கண்டுபிடி நிகழ்ச்சியிலே இப்பொழுது நான்காவது பகுதியாக சொல் விளையாட்டு. அந்த வேலை மீண்டும் சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா. வணக்கம் சியாமலா. ஆ, இப்பதான் இது. ஓகே. ஓ, ராவண்ணா. ரால் இந்த அது ராலுக்கு வருமல்ல ராவண்ணா. ஓ, நிறைவேற்றம். சரி. ஓம் ஓம் ஓம் ஓம் அதாவது சொல்லிட்டேன் என்ன. நிறைவேற்றம் என்பது சரியான பதில் செய்யாமலா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, பதில் சொன்ன உடனே அவங்களும் தொலைபேசியை துண்டித்து விடுகிறார்கள். நேரம் சரியாக 6:18. சரி, இப்பொழுது நான் இணைப்பிலே நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளாமலே நான் எழுத்துக்களை சொல்லுகிறேன். பூனா, புல்லுக்கு வருகிற பூனா. இக்கண்ணா, இக்கண்ணா. கீனா, கீனா. கிளிக்கு வருகிற கீனா. மீனா, அம்மிக்கு வருகிற மீனா. டானா, ரவிக்கை என்று வருகிற டானா. ஆவண்ணா, ஆவண்ணா. ஆடு என்று வருகிற ஆவண்ணா. உப்பண்ணா, அப்பாக்கு வருகிற உப்பண்ணா. என்ன முறை சொல்லுகின்றேன். பூனா, புளிக்கு வருகிற பூனா. இக்கண்ணா, அக்காவுக்கு வருகிற இக்கண்ணா. கிளிக்கு வர கீனா. மிருகம் என்று வருகிற மீனா. அதே வரிசையில் டானா, அதாவது டவிக்கை என்று வருகிற டானா. ஆவண்ணா, ஆடு என்று வருகிற ஆவண்ணா. அடுத்தது உப்பண்ணா. கண்டுபிடியுங்கள். இடம் மாறி இருக்கும் எழுத்துக்களை சரியாக சீர்படுத்தி கண்டுபிடியுங்கள். நேரம் சரியாக 6:50. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பத்மினி கமலானந்தன்.
0: வணக்கம் பத்மினி கமலானந்தன் அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
3: அதெல்லாம் நீங்கள் நலமா இருக்கிறவன பிரார்த்தித்துக் கொண்டு நான் இதுக்கு ஆக்கிரமிப்பு என்று சொல்றேன்.
0: ஆக்கிரமிப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் பத்மினி கமலானந்த் அவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்தார். ஆக்கிரமிப்பு என்பது சரியான பதில். அடுத்து எழுதுங்கள். யானா, யகரவள என்று வருகிற யானா, அதாவது யானைக்கு வருகிற யானா. தானா, தானா. டையண்ணா, குடை என்று வருகிற டையண்ணா. மானா, இல்லண்ணா. பள்ளிக்கு வருகிற இல்லண்ணா. காவண்ணா. ஆறெழுத்து சொற்கள். ஆறெழுத்து சொற்கள். யானா, யானைக்கு வருகிற யானா. தானா, தம்பிக்கு வருகிற தானா. டையண்ணா, குடைக்கு வருகிற டையண்ணா. மானா, மனிதன் என்று வருகிற மானா. இல்லண்ணா, பள்ளிக்கு வர்ற இல்லண்ணா. அடுத்து காவண்ணா, காவண்ணா. ஓகே. இடம் மாறியுள்ள சரியா சொற்கள் எழுத்துக்களை சரியாக கண்டறியுங்கள்.

0: நேரம் சரியாக 6:52. இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சவிதா. என்னன்னாவோ
0: இப்ப தந்ததா? மானா உம்மன்னா தெரியலையே. நான் இல்லன்னா யானா தந்த
1: நான் கால் தடயம் எடுத்தனா உம்மன்னா வராதுல அது வேற சொல்லாதான் இருக்கும்.
0: யானா தானா மானா டையன்னா காவன்னா இல்லன்னா. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: பத்மினி கமலானந்தன்.
0: வணக்கம், சொல்லுங்கள். பத்மினி கமலானந்தன்,
2: கமலகாந்தன்.
0: ஓகே.
2: காயமடைதல்.
0: காயமடைதல் என்பது சரியா?

0: பொடி என்று வருகிற போனா, அடுத்து வை என்ன, வைகோல் என்று வருகிற வை என்ன, உப்பண்ண அப்பாக்கு வருகிற உப்பண்ண, ஹரை பறை என்று வருகிற ரை என்ன, தூணா தும்பிக்கு வருகிற தூணா. இன்னும் ஒரு முறை கூறுகிறேன், கானா கடவுள் என்று வருகிற கானா, கழுதை என்று வருகிற லூனா, போனா பொழுது என்று வருகிற போனா, வை என்ன வைகோக்கு வருகிற வை என்ன, அப்பாக்கு வர உப்பண்ணா, ரை என்ன பறைக்கு வருகிற ரை என்ன, அடுத்த தும்பிக்கு வருகிற தூணா. அந்த வகையில் ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. ஏன் கதையுங்கள், பேசுங்கள் பேசுங்கள் பாப்பம், இப்பொழுது பெருங்குவார். ஓ, சில வேளையில் அப்படி இருக்கும். என்ன இப்போ வாட்ஸ்அப் கனெக்ஷனும் வந்தபடியா? இப்போ சில வேளையில் அது இருக்கும். ஆ, சொல்லுங்கள். கண்டுபிடிச்சா இல்லை இருக்கிறார்கள். ஏன் சரி, நன்றி ஷியாமலா. இணைப்பில் இருங்கள், அடுத்ததுக்கு வாருங்கள். ஓகே ஓகே, சரி, நன்றி. அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். பத்மினி கமலாண்டன், இது மூன்றாம் தரம் வைகர பொழுது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: என்னென்று கூறுகிறீர்கள்?
1: வைகரை பொழுது.
0: வைகரை பொழுது என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்து பே என்ன, பேழை பேத்தி என்று வருகிற பே என்ன, அடுத்தது லை என்ன, பே என்ன லை என்ன, லை கலைக்கு வருகிற லை என்ன, டானா ரம்யா ரதி என்று வருகிற ராணா, உப்பண்ணா அப்பாவுக்கு வர்ற உப்பண்ணா, நாவண்ணா அதாவது ரெண்டு சுழி, நாவண்ணா ரெண்டு சுழி பேனா என்று வருகிற நாவண்ணா, மீனா மிருகம் என்று வருகிற மீனா, அடுத்து சூனா சுறாக்கு வருகிற சூனா. ஷியாமலா, கண்டுபிடித்து விட்டீர்களா? பே என்ன, பேத்திக்கு வருகிற பே என்ன, லை என்ன கலைக்கு வருகிற லை என்ன, ஓம் அடுத்து டானா ரதிக்கு வருகிற டானா, உப்பண்ணா நாவண்ணா பேனா என்று வருகிற நாவண்ணா, மீனா மிருகத்துக்கு வர மீனா, சூனா. ஓகே, நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து நீண்ட நேரம் காத்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம். நான் வைகரை பொழுதோட நின்றேன்.
0: வைகரை பொழுதோட நின்றீங்களா?
2: சுனாமி பேரலை.
0: சுனாமி பேரலை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்து எழுத்துக்களை எழுதுங்கள். வீணா விறகு என்று வருகிற வீணா, இங்கண்ணா தங்கை என்று வருகிற இங்கண்ணா, சீனா சிலந்தி என்று வருகிற சீனா, தே என்ன தேடுதல் தேடி தேர்வு என்று வருகிற தே என்ன, லானா பாம்பு லானா, லானா அதாவது பாம்பு லானா யானைக்கு வருகிற

0: யானா, அரவி இல்லாமல் யானா மட்டும். அடுத்து கூனா, குளவிக்கு வருகிற கூனா. வீணா, இங்கண்ணா, சீனா, தே, தேன் இருக்கு வருகிற தே என்ன, பாம்புலானா, யானா, கூனா. கண்டுபிடிங்கள். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
1: தேசிய விலங்கு.
0: தேசிய விலங்கு யாரு?
1: மதனி மோகன்.
0: மதனி மோகன், அது
1: என்ன இல்ல அந்த சுனாமி பேரலையோட நான்.
0: ஆமா ஆமா, அங்காலே இங்காலே மாக்கள் வந்து வேலை. ஆமா,
1: நாங்களும் தெரிஞ்ச உடனே அங்க வந்து சொன்ன உடனே அப்புறம் வர்றதுல பிரயோசனம் இல்லத்தானே, அப்ப நான் அப்படியே
0: நின்றுட்டேன். சரி, வாழ்த்துக்கள் மதனி.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நல்லது, இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. ஆகவே என்னை இணைத்துக் கொள்வதில் பிரயோசனம் இல்லை. 7:01 ஆகிவிட்டது. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று அரை, அதாவது மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் என்னுடன் இணைந்து தன்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விபி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்னே உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 10க்கும் மேற்பட்டவருடன் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கருத்துரை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்பட்ட கே பாப்பிலவில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீளப் பெற்று தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் இரண்டாவது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று சனிக்கிழமை 25வது நாளை எட்டியுள்ளது. காவல்துறை போக்குவரத்து தலைமையகத்தின் பணிப்பாளராக கடமையாற்றும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் மனோஜ் ரணகலவின் 2026 ஆண்டுக்கான அரையாண்டு பரிசோதனை மற்றும் விசேட கௌரவ அணிவகுப்பு பரிசோதனை இன்று சனிக்கிழமை காலை கோட்டை குணசிங்கபுரவில் அமைந்துள்ள சொண்டர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இலங்கை தெற்காசியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது, தவறாக வழிநடத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக பெக்ட் கிரசெண்டோ என்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பு இணையதளம் கண்டறிந்துள்ளது. சாவச்சேரி நகரசபையின் புதிய உபதவிஷாளர் தெரிவை எதிரும் 21ஆம் தேதி என்று நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையை தொடர்ந்து அதனை நிறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 35ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அன்பகுமர திசநாயக்க மற்றும் சிறை காவலர்கள் ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்த நாட்டின் தொழில் கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இரண்டையும் ஒன்றிணைத்து பொதுவானதொரு பொறிமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க அப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு நாள் எதிரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் புகைப்பிடித்தல் பாவனை காரணமாக நாளாந்தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் எல் எல் அமில இசுறு தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ராமேசி செனநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவில் வீடு ஒன்றின் கூரையை உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் இரு பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி அல்வத்துக்கொடை படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா காவல்துறை பிரிவுக்குள்பட்ட இரட்டை பெரிய குளம் வவுனியா வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உடலுக்குள் ரகசியமான முறையில் கொகையின் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து நாட்டுக்குள் கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துக்கள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கியை 2030ஆம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் அற்ற வலயங்களாக மாற்றுவதற்கான 5ஆண்டு திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது.
கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வமுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் நாட்டு மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பதாதைகள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணை பிரச்சினைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாஜக விமர்சித்துள்ளது. நீட் தேர்வுத்தால் கசிவு பிளஸ் 2 விடைத்தாள் பிரச்சினை தொடர்பாக உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனின் நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வட்டார ஆட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத ₹82.10 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகளில் இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கண்ணிவெடியில் சிக்கி வெடித்ததாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஹாங்காங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தலைநகரான ஒட்டாவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டின் நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியது. மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் கோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்தனர். நேற்று மாலேசியன் விக்டூனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்து மாது ஒருவர் இறந்ததாக கூறப்பட்டுள்ளது. கிழக்கு உகண்டாவில் கல்விச் சுற்றுலாவிற்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகளில் ஜிம்பாப்வே அணியுடனான 2வது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பிபி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் 750 பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர்காட் பீல் சோபர்ஸ் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 89. பிரிட்டிஷ் பிரதமர் ஹியர் ஸ்டாமர் அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஃபீவா உலக கால்பந்து சம்மேளனம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இறுதியாக நாணய மாற்றி வீதம். இந்திய நாணய மாற்றீடுக்கான சந்தை வழங்குநர்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கில் எங்கே பெறுமதியில் 384.23%, இந்திய பெறுமதியில் 110.49%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.92%, இந்திய பெறுமதியில் 96.64%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.84%, இந்திய பெறுமதியில் 119.58%. ஒரு அக்கினோக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.90%, இந்திய பெறுமதியில் 130.01%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.59%, இந்திய பெறுமதியில் 68.93%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசு லாட்சபிள் அமைந்திருக்கும் விடி கேசன்கரி, கால்லியர் கோணசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியிலே செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
தொடரும் 7 மணியிலிருந்து அதாவது 7:15 8 மணி வரை இடம்பெற இருக்கிறது. திரைசை பாடல்கள் அதனைத் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை இடம்பெற இருக்கிறது. பிலிப் தேவா அவர்கள் தொகுத்து வழங்கும் பொப்பிசை பாடல்கள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு ரேஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagones, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரம்சையே.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 8 மணி வரை திரைசை பாடல்களோடு இணைந்திருப்போம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: காதலன் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அடிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
5: பொன்னிப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டிகை ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்.

0: பிரசனத்தில் பப்பு சேப்பார்கள் நமது இரவு பிரதான செய்திகள் கால்கலையில் எழுதும்படி டூலிச நேரத்தில் பப்பு சேப்பார்கள் ஒலிபரப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இணைப்பிலே வந்திருக்கும் நேரை நான் இப்பொழுது அன்போடு வரவேற்றுக் கொள்ளப் போகின்றேன். நேர் இணைந்திருக்கின்றனர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அடுத்து உங்களுக்கு நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சிங்கள பயிலா பாடல். அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இணைந்து உங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒருவருப்பாகும் டிஆர்டி தமிழ்நொழியின் காட்டலையில் தொழில் இசை நேரத்தில் பாடல்கள்.

0: கலைஞரும் எட்டு மணி பதினெட்டு ராஜ்யத்திலே ஏழு மணி பதினெட்டு நேரம் இருந்திருக்கிறார். அவரை அன்போடு நான் அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ராஜலிங்கம், ராஜலிங்கம் எப்படி, நல்ல சுமா இருக்கீங்களா? அன்போடு நாங்கள் வரவேற்று அடுத்த துள்ளிசை பாடல் ஒலிபரப்பாக போகிறது. அந்த துள்ளிசையோடு உங்களையும் துள்ளி அழைத்து வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: நன்றி.
0: இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நேரத்தில் பாலி டைம் துள்ளிசை பாடல்கள்.

நான் சொல்லுங்க 24 நேரமும் ஒலிபரப்பாகும். உங்கள் டிடி தமிழ் ஒலியின் ஒலிபரப்பில் பிறகு சனிக்கிழமை தோறும் எனது 8 மணியிலிருந்து மத இரவு பிரதான செய்திகள் காற்றிலையில் வரை ஒலித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் நேரத்தில் பப்பசை பாடல்கள்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் அப்பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிராங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஎன்டி தமிழ்மொழியின் காட்டிலையில் தொழில் செய்திகள். நேர்கள் அணிந்திருக்கிறார்கள், உங்களை எங்கோடு அழைத்துக் கொள்ளப் போகின்ற நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
4: அந்த அணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அடுத்த அணைப்புக்கு செல்லுறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: எப்படி
4: நலமாக இருக்கிறீர்களா புசோதி?
5: நீங்கள்
4: தரும் உற்சாகம் தான் இந்த துள்ளலுக்கு காரணம்.
5: உங்களுக்கும்
4: நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள், அன்போடு இணைக்க காத்திருக்கின்றோம்.
5: நன்றி வணக்கம். காய்ச்சலும்
4: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சில இடத்தில் பப்பு சேப்பார்கள் பல டைம்

0: நீரழிவு நோயை குறைக்க, வறுமையை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் மீன் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு 765 Rs. Street and Hoover, Canada. Sudanin Anbana Varabe Pudan Kalai Patamani Yelde Yerbe Patamani Vare Yan Kalanjiam Tarandarakan Yendane Vadikai Alavuku Arivu Tarakantro Melodia Todabuluke Todabuluke Tolipusi Ilakam Halo Sudan Ulimuti Elevati Ate 85 30 40 50 Allade 603 3 5
1: வன்கூவரில்
0: சுதனின் யாழ் களஞ்சியம் தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் TRT தமிழியின் காட்டலையில். பிரதி சனிக்கிழமை தோறும் 8 மணியிலிருந்து எமது பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வரை தமிழ் சங்கத்தில் பயண டைம் தொழில் பூண்டுகள்.

அளவுக்கு வாத்தியாரும் கடையில்தான். விட்டமின் பி என்று வைத்தியரும் சொன்னதாலே விட்டேனோ கல்லு கூடியை நான். ஆவி பயலே கொஞ்சம் கேளட, பால் ஊட்டி வளர்த்த நானும் தாயடா, கட்டி எரியுதன் தன் பயிரடா, பணங்களை மறந்து நீயும் வாழடா.

அவள் கல்லை தொட்டதொண்டோ கேளடா. வாய்க்கோலுக்கும் மனத்தி நீரும் வளர்ந்து வரும், உனக்கு நானும் பாலருக்கும் நாளும் வருமோ. கல்லு குடி உன் குடியை கெடுத்திடும், கடன்காரனாக உன்னை மாற்றிடும்.

0: பள்ளுகுடியை விட்டோல் இங்கு திருந்தானோ அன்னை சொல்லு கேட்பான் என்றால் ஆரறிவு படைத்தவனும் பேரறிஞன் ஆகுவானே. கள்ளுக்கடை பக்கம் போகாதே, காலை பிடித்து கெஞ்சுகிறேன். கள்ளுக்கடை பக்கம் போகாதே, காலை பிடித்து கெஞ்சுகிறேன். கண்ணும் புவைந்திடும், நெஞ்சும் வறண்டிடும், கைகால் உழந்திடும் இந்த கல்லாலே. கண்ணும் புகைந்திடும், நெஞ்சும் வறண்டிடும், கைகால் உழந்திடும் இந்த கல்லாலே.
1: உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காற்றலையில் பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணியிலிருந்து எனது இரவு பிரதான செய்திகள் ஆரம்பமாகுமை ஒலிக்கும் துள்ளி சேரத்தில் பொப்பிசை பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒலிக்கும் பாடல் கடந்த வாரம் அமரத்துவம் அடைந்த சிங்கள பாடகி மரியாசல் குணதிலக பாடிய பாடல், அவரின் நினைவுகளை சுமந்து வருகிறது. கேந்திராமிசி

ஆகிய அந்த பாடலையே பாடியிருந்தார். கடந்த வாரம் அமிர்தமடைந்த பிரபல சிங்கள பாடகி மரியசல் குணதலக பாடிய பாடல் துள்ளி சிறந்தத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்மொழியின் காட்டலையில் துள்ளி சிறந்தத்தில் பாப்பிசை பாடல்கள் பயிலா டைம்

கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 8:52 மணி மேற்கு ராஜ்யத்தில்

செயல்களை காட்டுக்கொண்டிருந்த அந்த உறவுகளுக்கும் நேரடியாக தொலைபேசி அனுப்புவார்கள். கடந்த தொழில் சிறப்பித்த அன்பு நேனங்களுக்கும்

0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம் .com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodiguer Todorbrelke, Vicky Cash and Curry, Paris, La Chapelle, Todorbe, Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவில் ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீளப் பெற்று தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் இரண்டாவது கட்ட தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியிருக்கிறது. இன்றைய போராட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியதோடு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் இணைந்து கவனயீர்ப்பில் பங்கேற்றார். தமது பூர்வீக இல்லங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கேப்பாப்பிலவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான எண்ணாக வழிமுறைகளில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் தங்களது சொந்த காணிகளில் மீளக்குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியாத நிலை தொடர்வதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கேப்பாப்பிலவு பூர்வீக காணிகள் தொடர்பான நீண்டகால பிரச்சினைக்கு இதுவரை நிரந்தரமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தங்களது நில உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் இரண்டாவது கட்ட தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்டகாலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காணிகளை உடனடியாக உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே இந்த தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் 25வது நாளாகவும் தொடர்ச்சியாக இன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரும்புள்ளியான் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க இன்று பார்வையிட்டார். 2022 ஆண்டு உலக வங்கியின் 2,000 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலைய நிர்மாணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதோடு குறித்த திட்டத்தினூடாக மாந்த கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 6,000 பயனாளர்களுக்கு முழுமையாக குடிநீர் வழங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: முல்லைத்தீவு கரும்புள்ளிகான் பகுதியில் முன்னெடுக்கப்படும் குடிநீர் திட்ட செயற்பாடுகளை வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க பார்வையிட்டார். உலக வங்கியின் 2,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த குடிநீர் திட்டத்தின் ஊடாக மாந்தை கிழக்கு மெல்லாவி பகுதி மக்கள் பயன்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர்.
2: இன்று நாம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இந்த மெல்லாவி குடிநீர் திட்டத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட வந்துள்ளோம். இந்த மல்லாவி பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் துணுக்காய் பிரதேச இலக்கு பிரிவிலும் மாந்தை கிழக்கு பிரதேச இலக்கு பிரிவிலும் உள்ள 6,000 குடும்பங்களுக்கு நீர் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எனவே தற்போது இந்த திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்னும் சிறிய அளவிலான வேலைகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இதுவரை இதற்காக 2 பில்லியன் ரூபாய், அதாவது 2,000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இன்னும் சுமார் 1 மாத காலத்தில் குடிநீர் திட்டத்தை நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிப்பதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது.
0: தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடினார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது.
1: இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், சிவநாதன் வேந்தன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனா்.
3: சங்கத்தின் ஜனநாயகம் பேசிய கூட்டணி வந்து நெஞ்சை பயணிக்கிறது ரெண்டு மூன்று சந்திப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று
4: நாங்கள் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக இன்றைக்கும் என்ன விதமாக நாங்கள் சேர்ந்து எதிர்காலத்துல பயணிக்கலாம் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். ரெண்டு தனிப்பட்ட தனியாக இருக்கிற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ள வேற அங்கீகரிக்கப்பட்ட வேற கட்சிகளும் இருக்கிறது. ஆகவே சேர்ந்து செயற்படுகிற போது அப்படியான கட்டமைப்புகளே நாங்கள் செயற்படலாம் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருப்போம். நாட்டின் ஜனத்தொகையிலே குறைந்தது 25% பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வலு கூடுதலாக இருக்கும். அடமந்த கொடியும் திரண்டால் முடுக்கு என்று சொல்வதை போல நாங்கள் இணங்குகிற விஷயங்களை நாங்கள் சேர்ந்து எடுப்பது முக்கியமானது. அதிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும், அதே போல நாங்கள் கொழும்புல இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு ராஜதந்திரிகளை இந்தியா உள்ளிட்ட ராஜதந்திரிகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய கூட்டத்திலே எடுத்த முடிவை அந்த ஆறு கட்சிகள் தளத்துக்கு நான் எடுத்து சொல்வேன். அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம்,
5: தொடர்ந்து பேசுறோம். எதிர்காலத்திலே நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும், ஆனாலும் நாங்கள் அதை பேசி முக்கியமாக தமிழ் மக்களினுடைய உரிமைகள் நலன்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட்டாக சேர்ந்து செயற்படலாம் செயற்பட வேணும் அதனுடைய தேவைகளை பற்றி எங்கள் எல்லோருக்கும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வகையில எங்களுக்குரிய கலந்துரையாடகம் நடைபெறுகிறது. அது சரியான திட்டம் நோக்கி போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
0: தொடர்ந்து சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு விழாவினை பெருமெடுப்பில் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளைய தினம் நடைப்பவனி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நடைப்பவனிக்கு பிரதம அதிதியாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த நடைப்பவனிக்கு சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடாது என்றும் விக்டோரியன்ஸ் ஒருவரே அதிதியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து பழைய மாணவர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய மாணவர்கள் எங்கே எங்கே விழாக்குழு எங்கே பாடசாலை நிர்வாகமே தன்னிச்சையான முடிவுகளை எடுக்காதே விக்டோரியன்ஸே அதிதியாக வர வேண்டும் என்று தெரிவித்து பதாய்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில் 150வது ஆண்டு விழா என்பது ஒரு முறையே வரும், அது தொடர்பான நிகழ்வுகளுக்கு எமது பழைய மாணவர்கள் யாராவது விருந்தினராக அழைக்கப்பட வேண்டும், பாடசாலைக்கு தொடர்பில்லாத ஒருவர் விருந்தினராக வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுமந்திரன் விருந்தினராக அழைக்கப்பட்ட விடயம் நேற்றைய தினமே எங்களுக்கு தெரியும். இந்நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சுமூகமாக பேசி முடிப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் அது பலனளிக்கவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் பழைய மாணவர்கள் எவரும் கலந்து கொள்ள வேண்டாம், நாங்கள் பாடசாலை சமூகத்துடனே நிகழ்வுகளை நடாத்துகிறோம் என்று அதிபர் தெரிவித்தார். அதன் பின்னரே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி ஏற்பட்டது. இந்த 150வது ஆண்டு விழாவுக்கென ஒரு விழா ஒழுங்கமைப்பு குழுவானது தெரிவு செய்யப்பட்டது. அது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளிலும் பிரசுரமானது. ஆனால் அந்த விழா குழுவினரை உள்வாங்கி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அந்த ஏற்பாட்டு குழுவினரின் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. பழைய மாணவர் சங்கத்தினரின் கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் எதிர்க்கவில்லை. எமது பழைய மாணவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாக காணப்படுகிறது. போராட்டம் சட்டத்துக்குட்பட்ட வகையில் ஜனநாயக ரீதியாகவே முன்னெடுக்கப்படுகிறது. எமது போராட்டத்தால் யாருக்காவது மன உளைச்சல் ஏற்பட்டால் நாங்கள் அதற்கு பொறுத்தல்ல. எமது கருத்தினை கேட்காமல் இந்த விருந்தினர் தெரிவு இடம்பெற்றதே இதற்கு காரணமாகும். எனவே எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும், பழைய மாணவர்கள் என்ற வகையில் எமக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டமைப்பை கூட்டு சாம்பார் என்றும் இது ஊழல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாப்பதற்கான தளம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் விமர்சித்திருந்தார். அவரின் இந்த கருத்துக்கு டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் சந்திரசேகரின் இந்த விமர்சனம் பயத்தின் உச்சக்கட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தளம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது ஆட்சியை மாற்றுவதற்காகவோ உருவாக்கப்படவில்லை என்றும் மாறாக தமிழ் பேசும் மக்களின் பொதுவான பிரச்சனைகள் மற்றும் நில அபகரிப்பு போன்ற விடயங்களில் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார். இலங்கையை தெற்காசியாவின் மிக மேகமாக வளர்ந்து வரும் நாடு என உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் சான்றளித்துள்ளதாக வீட்டு வசதி நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் விடுத்த அறிக்கை முற்றிலும் பொய்யானதும் தவறாக வழிநடத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக பெக் கிரெசெண்டா என்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பு இணையதளம் கண்டறிந்துள்ளது. பிரதி அமைச்சர் தனது அறிக்கையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட இலங்கை முன்னணியில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இருந்தாலும் உலக வங்கியின் உண்மையான தரவுகள் மற்றும் பொருளாதார குறிகாட்டிகள் இதற்கு முற்றிலும் மாறானிலேயே காட்டுகின்றன. உலக வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய வகைப்பாட்டின்படி இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு பிந்திய 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக இலங்கை மீண்டும் மேல் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக மட்டும் பெயரிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் 3,870 அமெரிக்க டாலர்களில் இருந்த இலங்கையின் தனிநபர் மொத்த தேசிய வருமானம் 2025 ஆண்டில் 4,670 டாலர்களாக 6.7% வளர்ச்சியை கண்டுள்ளதை இதற்கான காரணமாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தனிநபர் வருமான வளர்ச்சி வீதம் தெற்காசியாவின் பிற நாடுகளை விட அதிகமாக இருந்தாலும் இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார அபிவிருத்தியோ அல்லது மக்களின் பொதுவான வாழ்க்கை தரத்தையோ பிரதிபலிக்கவில்லை என்பதை உலக வங்கி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதமானது தனிநபர் வருமானத்தை வைத்து அளவிடப்படுவதில்லை, மாறாக மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அடிப்படையிலே கணக்கிடப்படுகிறது. இந்த தரவுகளின்படி தெற்காசியாவிலும் உலகின் முக்கிய பொருளாதாரங்களிலும் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா உள்ளது. அதன் வளர்ச்சி வீதம் 7.2% அதிகமாக பதிவாகியுள்ளது. அதேபோல் பூட்டானும் 8% வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்துள்ளது. இலங்கை பதிவு செய்துள்ள 5% வளர்ச்சியை உலக வங்கி மிக வேகமான அபிவிருத்தி என்று கூறவில்லை, மாறாக அது ஒரு பொருளாதார மீட்சி மட்டுமே என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கரண, அட்லஸ் முறையிலான தனிநபர் தேசிய வருமான வளர்ச்சி அடிப்படையில் இலங்கை தெற்காசியாவில் முன்னிலையில் இருப்பதாக கூறுவது சரிதான். ஆனால் இலங்கை பிராந்தியத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் அல்லது மிக வேகமாக அபிவிருத்தி அடையும் நாடு என கூறுவது முற்றிலும் தவறானது என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியா போன்ற நாடுகளின் சனத்தொகை பெருக்கம் காரணமாக அவர்களின் தனிநபர் வருமானம் குறைவாக காணப்பட்டாலும் அந்த நாடுகளின் பொருளாதார பலம் மற்றும் வளர்ச்சி வேகம் இலங்கையை விட மிகவும் முன்னிலையில் உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சாவைச்சேரி நகரசபையின் புதிய உப தவிசாளர் தெரிவை எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஆட்சேபனையை தொடர்ந்து அதனை நிறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் தீர்மானித்திருக்கிறார். சாவைச்சேரி நகராட்சி மன்றத்தின் உப தவிசாளர் கிஷோர் சபையில் தான் ஆற்றிய உரைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்த எழுத்தாணை மனு 3வது தடவையாக வடக்கு மாகாண மேல்நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 13/7/2026 அன்று நடைபெற்ற முந்தைய தவணை விசாரணையின் போது எதிர் மனுதாரர்களான வடமாகாண ஆளுநர், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் தனிநபர் விசாரணை அதிகாரி ஆகியோருக்கு கடந்த வெள்ளிக்கிழமைக்குள் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி கெடுத்திருந்தார். ஆனாலும் குறித்த தினத்தில் ஆளுநர் உள்ளிட்ட எதிர் மனுதாரர்கள் தரப்பால் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்படவில்லை. இவ்வாறான சூழலில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை புதிய உப தவிசாளரை தேர்வு செய்வதற்கான அவசர கூட்டத்துக்கு 2வது எதிர்மனுதாரரான வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அழைப்பு விடுத்துள்ளமையை முறையீட்டாளரின் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையின் போது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க 2வது எதிர்மனுதாரரான உள்ளூராட்சி ஆணையாளருடன் அரச சட்டத்தரணி கலந்தாலோசித்தார். அதன் பின்னர் இந்த வழக்கின் விவாதம் நடைபெறும் நாள் வரை புதிய உப தவிசாளர் தெரிவுக்கான கூட்டத்தை ஒத்திவைப்பதாக உள்ளூராட்சி ஆணையாளர் தரப்பு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த புதிய உப தவிசாளர் தெரிவு கூட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிர் மனுதாரர்களின் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக வரும் 23ஆம் தேதிக்கு வழக்கை தியதியிட்ட மேல்நீதிமன்ற நீதிபதி வழக்கின் இறுதி வாதத்தை அடுத்த நாளான 24 அன்று நடத்துவதற்கு தியதியிட்டு விட்டு கட்டளையாக்கினார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தினால் நிர்ணயிக்கப்படும் ஒரு நாளில் வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் 36வது நாளான இன்று மேலும் 6 எலும்பு கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. இதில் சிறார் ஒருவரின் எலும்பு கூடும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 56 நாட்கள் அகழ்வு பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இதுவரை 36 நாட்கள் அகழ்வு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன.
1: யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. புதிதாக 6 மனித எச்சங்கள் இன்று அடையாளப்படுத்தப்பட்டதுடன் அதில் 5 மனித எச்சங்கள் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
6: இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 6 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித எண்பு தொகுதிகள் அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 437 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 428 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக வெள்ள பாசிமணி நிறத்திலான பாசிமணியும் மற்றது இரும்பு தகடு துண்டு ஒன்றும் வளையல் ஒன்றும் ஆக 3 பிற சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதே நேரம் 3 எண்பு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. புதிதாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட 424 425 மனித எண்பு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும், கூட்டம் கூட்டமாக ஒன்றோடு சேர்ந்து ஒருமித்து அருகருகே மனித எண்புகள் காணப்படுகிறது.
0: தொடர்ந்து தமிழினத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் ஆதரவு இருப்பதாக டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழினத்தை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயற்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கான ஒரு சாதகமான சூழல் உருவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விசாரணைகள் மற்றும் அதனூடாக வெளிவரும் உண்மைகள் ஜனாதிபதி மீதான நம்பிக்கையை தமிழ் மக்களிடையே இதன் காரணமாக அதிகரித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பே ஜனாதிபதிக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவதற்கான முக்கிய காரணம் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மற்றும் சிறை காவலர்கள் ஜெயிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போது சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்தும் இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்காக ஜனாதிபதிக்கு தமது நன்றியை தெரிவித்தார்கள். நீதியமைச்சர் கர்சன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கிறார். நீதியமைச்சர் தனக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் தட்டி கழித்துள்ளதாக அஜித் பி பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமையின் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்த தனது பொறுப்பையும் கடமையையும் நிறைவேற்ற தவறியதன் காரணமாக அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கடந்த 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதேவேளை தரமற்ற நிலக்கரி சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வலுசக்தி அமைச்சராக செயற்பட்ட குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றை கொண்டுவரவும் எதிர்க்கட்சிகள் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தன. ஏப்ரல் 10ஆம் தேதி அது தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றதோடு அதற்கமைய அமைச்சருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. அங்கு குறித்த பிரேரணைக்கு எதிராக 153 வாக்குகளும் ஆதரவாக 49 வாக்குகளும் கிடைத்தன. மேலும் கல்வி அமைச்சர் கரணி அமரசூரியாவுக்கு எதிராகவும் கடந்த ஜனவரி மாதம் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருந்தன. தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களுக்குள் குழந்தைகளின் மனநிலைக்கு பொருத்தமற்ற விடயங்கள் மற்றும் பாடத்திட்டங்கள் தொடர்பான பல தவறுகள் காணப்படுவதன் காரணமாகவும் அதுகுறித்து முறையாக செயற்படாததன் காரணமாகவும் கரணி அமரசூரியாவுக்கு எதிராக கடந்த ஜனவரி 7 எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டிருந்தார்கள். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இலங்கையின் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார்.
1: 2026 கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய ஆரம்ப கலந்துரையாடலுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமை தாங்கினார். இதன்போது தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கு வருடாந்தம் அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கடல்சார் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர காணி ஒன்றை வழங்குவது தொடர்பிலும் அடுத்த ஆண்டு முதல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான எண்ணிக்கையினை அதிகரிப்பது தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டன. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் மற்றும் கல்வி சாரா ஊழியர்களின் பற்றாக்குறை, சம்பள முரண்பாடுகள் தொடர்பிலும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கும் அதற்கென விசேட ஆணைக்குழுவின் ஊடாக நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கும் இந்த கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. 7% அதிகமான பொருளாதார வளர்ச்சி இலக்கை நோக்கமாக கொண்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கி அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு முதலீட்டு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள திட்டங்களில் முன்னுரிமை மற்றும் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த வருடத்தில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு அமைச்சினதும் முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்ளும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்கம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகியன தமது வருமான இலக்குகளை கடந்துள்ளதாக நிதி அமைச்சு கூறியுள்ளது. இதற்கமைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும் நிதிசார் ஒழுக்கம் அனைத்து நிறுவனங்களிலும் சிறந்த முறையில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலான அரசு நிறுவனங்களும் தற்போது தமது வருமான இலக்குகளை அடைந்து லாபம் மீட்டும் நிலையை எட்டியுள்ளமையால் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பக்கபலமாக அமைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை தயாரிக்கும் போது நாட்டிற்கான வெளிநாட்டு முதலீடுகளின் அளவை அதிகரிப்பதற்கான கவர்ச்சிகர ஊக்குவிப்புகள், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. குறைந்த வருமானம் பெறும் சமூகத்தினரை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மிகவும் பயனுள்ள முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து பிராந்திய மற்றும் உலகளாவிய உற்பத்தி விநியோக சங்கிலியில் இலங்கை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற வேண்டுமாயின் பொது போக்குவரத்து மற்றும் தளவாட கட்டமைப்பில் அரசாங்கம் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதியமைச்சர் சதுரங்க அபசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இன்றும் பெரும்பான்மையான மக்கள் தமது வேலைகளுக்கு செல்வதற்கு பொது போக்குவரத்தை நம்பியிருக்கின்ற பின்னணியில் ஒரு ஊழியரின் தினசரி உற்பத்தி திறனை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக பொது போக்குவரத்தின் தரமே அமைகிறது. நாளாந்தம் படிக்கச் செல்லும் போது, மாலையில் வீடு திரும்பும் போதும் பொது போக்குவரத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் அவர்களின் உடல் மற்றும் மன அழுத்தத்துக்கு நேரடியாக பங்களிப்பதோடு ஒட்டுமொத்த நாட்டின் உற்பத்தி திறனையும் அது வெகுவாக பாதிக்கிறது. முறையான பொது போக்குவரத்து கட்டமைப்பு இல்லாததன் காரணமாக மக்கள் தனிநபர் போக்குவரத்தை நாட வேண்டியுள்ளதால் ஊழியர்களின் மாதாந்த செலவுகளும் பிள்ளைகளின் போக்குவரத்து செலவுகளும் அதிகரித்திருப்பதோடு இது மறைமுகமாக நாட்டின் உற்பத்தி செலவை பெருமளவில் உயர்த்தியுள்ளது. கடந்த சில தசாப்தங்களாக பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் பன்முக போக்குவரத்து மையங்கள் முறையாக கட்டியெழுப்பப்படாததால் பொருட்கள் மற்றும் ஆவண பரிமாற்றத்துக்கான செலவுகளும் அதிகரித்துள்ளன. மேலும் நாட்டின் மொத்த ஆற்றல் தேவையில் மூன்றில் ஒரு பங்கு தனிநபர் வாகனங்களுக்கான பெட்ரோல் மற்றும் டீசலுக்காகவே செலவிடப்படுவதோடு தனிநபர் வாகனங்கள் நகரங்களை ஆக்கிரமிப்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசடைவு ஆகியவற்றால் நாட்டுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பு மதிப்பிட முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. 1977 பின்னர் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளாத தொலைநோக்கற்ற தலைவர்களாலும் உலக நாடுகள் இன்று நிராகரிக்கும் புதிய கொள்கைகளாலும் இலங்கையின் பொது போக்குவரத்து துறை வீழ்ச்சி அடைந்திருப்பதோடு பொது போக்குவரத்திலிருந்து அரசாங்கம் விலகியமை ஒரு தவறான முடிவாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் 2024 செப்டம்பரில் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இந்த தவறான கொள்கையை மாற்றியமைத்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை, பொருத்த திணைக்களம் அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் நிதி அறிக்கைகளை மட்டும் வைத்து போக்குவரத்து துறையின் பொருளாதார பலன்களை மதிப்பிட முடியாது. இவை லாபத்தை நோக்கமாக கொண்டவை அல்லாமல் பொது பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பதால் லாபத்தை முதன்மைப்படுத்தாமல் பொது போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிக மிக அவசியமானதாகும். கடந்த 1.5 வருட காலப்பகுதியில் பொது போக்குவரத்து மற்றும் வீதி தொகுதிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் வியக்கத்தக்கவை. ஏற்றுமதியை மையமாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான முதல் திறமையான போக்குவரத்து அமைப்பு எமது எதிர்கால சந்ததிக்கு கிடைக்கும் என்றும் உலகளாவிய தளவாட திறன் குறியீட்டில் இலங்கை நிச்சயமாக முன்னேறும் என்று குறிப்பிடப்படுகிறது. இதே நேரத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ரயில் மார்க்கத்தின் தற்போதைய நிலைமை என்னும் சீர் செய்யப்படாமலே இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது.
1: டிட்வா சூறாவளியினால் எமது நாட்டின் ரயில் மார்க்கத்துக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. சூறாவளியின் தாக்கத்தினால் மருதானையிலிருந்து கண்டி வரையான ரயில் மார்க்கத்தின் 97 இடங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டன. அவற்றில் 92 இடங்களின் புனரமைப்பு பணிகள் தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ளன. ரபுக்கணையிலிருந்து கடுகண்ணாவ வரையிலான எஞ்சிய 5 இடங்களில் 4 இடங்களின் அபிவிருத்திப் பணிகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நாட்களில் பகல கடுகண்ணாவ பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதுடன் அதற்காக ரயில் எஞ்சின் ஒன்றையும் 2 ரயில் பெட்டிகளையும் பிரதான வீதியூடாக கொண்டு செல்வதற்கும் கடந்த நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விசேட லோபெட் லொரிகளை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்நாட்களில் இகலக்கோட்டை பலன பகுதிகளில் கடுமையாக மண் சரிவுக்குள்ளான ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டிட்வா சூறாவளியின் பின்னர் ரயில் மார்க்கத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் தற்போது மலைக ரயில் சேவை கொழும்பிலிருந்து ரம்புக்கணை வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் நானூயா பதுளைக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து கடந்த 20 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ரம்புக்கணையிலிருந்து நானூயா வரையிலான ரயில் போக்குவரத்து இதுவரையில் இடம்பெறவில்லை. இன்று கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போக்குவரத்து மற்றும் பெருந்தர்கள் பிரதியமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன, இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் கண்டிக்கு ரயிலை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார்.
0: எந்த அளவில் ரயிலை எதிர்பார்க்க முடியும்?
2: இந்த வருடத்திற்குள் கொண்டு வர முடியும்.
0: எத்தனை பாலம் கட்டப்படுகிறது?
2: ஆம், பேராதனை பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. அடுத்த மாதத்திற்குள் நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். கண்டி பன்முக போக்குவரத்து முனையத்தின் மேல் வீதியிலிருந்து ஹைஸ்கூல் பக்கமாக உள்ள வீதியிலிருந்து பன்முக போக்குவரத்து முனையம், அடுத்ததாக கீழே உள்ள வில்லியம் கோபல்லாப மாவத்தை, அதன் பின்னர் கண்டி வைத்தியசாலை வரை இணைக்கப்படும் வான்வழி நடைபாதை, உயரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பாலம் போன்ற ஒன்று, ஒரு ஸ்கை வாக் கட்டப்பட உள்ளது. அதன் பணிகளை நாங்கள் வெகு விரைவில் ஆரம்பிப்போம்.
0: தொடர்ந்து நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறையை நீக்குவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக QR கோட்டா முறைமை தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திக்குமார தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலையின் ஸ்திரமற்ற தன்மை மற்றும் உலகளாவிய அரசியல் பதற்றலை தற்போது பிரச்சினையாக மாறியிருக்கிறது. கோட்டா முறையின் மூலம் நாட்டின் எரிபொருள் நுகர்வு கட்டுப்படுத்தப்படுவதால் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படும் நாட்டின் வரையறுக்கப்பட்ட வெளிநாட்டு கையிருப்பை முறையாக நிர்வகிக்க முடிவதாக குறிப்பிடப்படுகிறது. உலகளாவிய போர்ச்சூழல்கள் மேலும் தீவிரமடைந்தால் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதுடன் மக்கள் வரிசைகளில் நின்று சிரமப்படுவதையும் தவிர்க்க முடிகிறது. தற்போதைய போர்ச்சூழல் நிலவிய போதிலும் இதுவரை இலங்கையின் எரிபொருள் விநியோக கட்டமைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இருந்தாலும் உலக சந்தையில் விலைகள் மீண்டும் உயரக்கூடும் என்பதால் அதுகுறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. உலகளாவிய அபாயகரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் உள்நாட்டு நுகர்வோருக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக கூட்டு தாமதம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. ஆகவே தற்போதைய எல்லையில் கோட்டா முறைமையை ரத்து செய்வது பற்றி தீர்மானிக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இரண்டையும் ஒன்றிணைத்து பொதுவானதொரு பொறிமுறைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடாமல் அரசாங்கம் இதனை மேற்கொண்டால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தொழிலாளர்களின் தேசிய சம்மேளனம் மற்றும் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயல்படுபவர். ஆகவே அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை தயாரித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும தெரிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் இளைஞர்கள் தொடர்பில் எதிர்பார்ப்புடன் இருப்பவர். அவர்தான் ஆசியாவில் முதலாவதாக இளைஞர் அமைப்பை ஏற்படுத்தினார். இளைஞர் விவகார அமைச்சராகவும் அவர் இருந்துள்ளார். ஆனால் இன்று இளைஞர்களுக்கு நாடு தொடர்பில் எதிர்பார்ப்பில்லை. அதனால் படித்த இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். இதன் காரணமாக வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் பணியாற்ற சட்டத்தரணிகள் இல்லை. மின்சார சபையில் பொறியியலாளர்கள் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே அரசியல் இருந்து விலகி இருப்பதற்கே தீர்மானித்திருந்தார். நானும் அவ்வாறான தீர்மானத்தில் இருந்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை அடக்கிக் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்து முன்னெடுத்து செல்ல நடவடிக்கையை பார்க்கும்போது அரசியல் தொடர்பில் தெரிந்தவர் என்ற அடிப்படையில் இந்த நிலையில் அரசியல் இருந்து விலகி செல்ல மனம் இடமளிப்பதில்லை. அதேபோன்று இந்த அரசாங்கம் நாட்டை முன்னெடுத்து செல்லும் போக்கை பார்க்கும்போது ரணில் விக்ரமசிங்காவுக்கு மீண்டும் நாட்டை பொறுப்பேற்பதற்காக அரசியலில் தொடர்ந்து இருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் தூர நோக்கோடு சிந்தித்து செயற்படுபவர். அதனால் அரசாங்கம் செல்லும் போக்கு நாட்டுக்கு பொருத்தமில்லை என்பதை அவர் உணர்ந்து விட்டார். அதனால் மீண்டும் நாட்டுக்காக அவரின் கடமையை செய்ய வேண்டி வரும் என்பதை அவர் விளங்கிக் கொண்டுள்ளார். 2029 ஆகும் போது நாடு எந்த எல்லையில் இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு முன்னர் அவர் விளங்கிக் கொண்டுள்ளார். அதனால் அவர் நாட்டை மீண்டும் பொறுப்பேற்றால் நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும் என்ற திட்டத்தை அவர் தயாரித்து முடித்துவிட்டார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சரியாக செயற்படாவிட்டாலும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் கூட்டு எதிர்க்கட்சி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது நிறைவு விழா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நிமல் ஸ்ரீபால் அடி சில்வா தலைமையில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுச்செயலாளர் துமிந்த தீசநாயக்கா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 76வது ஆண்டு நிறைவு என்பது உறுப்பினர்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் முக்கியமான ஒரு நிகழ்வு. SWRD பண்டார் நாயக்காவினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி நாட்டுக்கே பெரும் சேவையாற்றிய தலைவர்களை உருவாக்கிய வரலாற்று பெருமைகளை கொண்டது. இன்று சிலர் 76 வருட கால சாபம் என்று நாட்டின் பின்னடைவு குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு ஆட்சியில் இருந்த கட்சிகள் மட்டுமன்றி எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக எதிராக செயற்பட்டவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். 2018 ஆரம்பிக்கப்பட இருந்த ராஜாங்கனை நீர்விநியோக திட்டத்துக்கு அன்று JVP கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. மக்களை சேர்த்துக் கொண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். இன்று அதே திட்டத்தை தாங்கள் செய்த பெரும் சாதனையாக காட்டி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். வரலாற்றை திருப்பி பார்த்தால் நாட்டின் அதிகளவான மின்கம்பங்களை உடைத்தது, பாடசாலைகள், நெல் களஞ்சிய சாலைகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை அளித்த வரலாறு ஜிவிபிக்கு மாத்திரமே இருக்கிறது. அத்துடன் அளிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த நாட்டு வரிப்பணமாகும். நாங்கள் இந்த ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவது வெறும் வரலாற்றை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த நாட்டை எங்கு கொண்டு செல்ல வேண்டும், இளைய தலைமுறைக்கும் எதிர்கால சந்ததிக்கும் வழங்க வேண்டிய தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இதனை கொண்டாட இருக்கிறோம். நெல்லுக்கான விலையை விட 1% கூட அதிகமாக வழங்க முடியாது என்று விவசாய அமைச்சர் மிக தெளிவாக கூறி வருகிறார். நாம் அமைச்சருக்கு கூறுவது என்னவென்றால், எங்களுடன் அல்ல, களத்துக்கு சென்று விவசாயிகளுடன் இது குறித்து பேசுங்கள். வரலாற்று ரீதியாக நெல் விலை கணிக்கப்பட்டது விவசாயிக்கு இலவசமாக கிடைக்கும் நீர் அல்லது நிலத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டல்ல, மாறாக அவர்களின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டே ஆகும். இன்று 1 கிலோ நெல்லுக்கான உற்பத்தி செலவு 135 ரூபாவை நெருங்கியுள்ளதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். விவசாய அமைச்சரே பாராளுமன்றத்தில் பேசும்போது 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவு சுமார் 335 ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறாயின் அதைவிட குறைந்த விலையை விவசாயிக்கு வழங்குவது எந்த வகையில் நியாயமாகும்? உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது மக்கள் அந்த சுமையை தாங்கிக் கொள்கிறார்கள். மின்சார கட்டணம், பாடசாலை வாகன கட்டணங்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் மரக்கறி விலைகள் உயரும் போது மக்கள் அதனை பொறுத்துக் கொள்ளுகிறார்கள். மதுபான போத்தல் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது கூட மக்கள் அதனை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்க அரிசி விலையை மட்டும் செயற்கையாக கட்டுப்படுத்தி விவசாயிகளை ஏன் இவ்வாறு வறுமையில் தள்ள வேண்டும்? விவசாயிகளும் தங்களின் உற்பத்தி செலவை ஈடு செய்து நியாயமான லாபத்தை பெறக்கூடிய விலை வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த விவகாரத்தில் அரசாங்கம் ஆழமாக சிந்தித்து விவசாயிகளுக்கு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் போய்பிடித்தல் பாவனை காரணமாக நாளாந்தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதோடு நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் எல்எல் அமிலைசிறு தெரிவித்திருக்கிறார். சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி புகைப்பிடித்தல் காரணமாக இலங்கையில் நாளாந்தம் சுமார் 50 பேர் மரணம் அடைவதோடு ஆண்டுக்கு 20,000 இளம் உயிர்கள் இதனால் பறிபோகின்றன. புகைப்பவர்களின் நேரடி மற்றும் மறைமுக சுகாதார பிரச்சனைகளுக்காக அரசாங்கம் வருடாந்தம் சுமார் 214 பில்லியன் ரூபாயை செலவிட வேண்டியுள்ளது. உலகளவில் அதிகளவான புகைப்பிடித்தல் காரணமாக மாத்திரம் 1.6 மில்லியன் மக்கள் உயிரிழக்கிறார்கள். புகையில மூலம் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வரி வருமானத்தை விட அதனால் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படும் பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்கள், பல்வேறு வகையான புற்றுநோய்கள் மற்றும் கல்லீரல் சிதைவு போன்ற கொடிய நோய்களுக்கான சிகிச்சைக்காக அரசாங்கம் 3 மடங்கு அதிக நிதியை மக்களின் வரிப்பணத்தில் இருந்து வருடாந்தம் சுமார் 214 பில்லியன் ரூபாயை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செலவிடுகிறது. இவ்வாறு செலவிடுவதால் இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் சுமையாக மாறியுள்ளது. மேலும் சிகரெட் புகைப்பவர்கள் தங்களை சுற்றியுள்ள புகைக்காத பொதுமக்களுக்கு, குறிப்பாக தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரும் தீங்கை விளைவிப்பதோடு உலகளவில் இவ்வாறு மற்றவர்கள் வெளியிடும் புகையை சுவாசிப்பதன் காரணமாக மாத்திரம் வருடாந்தம் 1.6 மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாக உலகளாவிய சுகாதார தரவுகள் எச்சரிக்கின்றன. இவ்வாறானது ஒரு பின்னணியில் இலங்கையில் புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபை மற்றும் இலங்கை மருத்துவ சங்கம் ஆகியன இணைந்து 2010 பிறகு பிறந்த தலைமுறையினருக்கு புகைப்பிடித்தல் தயாரிப்புகளை விற்பனை செய்வதை முற்றாக தடை செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் உலகுக்கே இலங்கை ஒரு முன்மாதிரியான நாடாக திகழும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதியமைச்சர் எரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண உள்ளிட்டவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போராட்டங்கள் தொடர்பான 2 வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகாதமையினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் தலே தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய இடைக்கால மனுக்களை எதிர்வரும் August 4 மற்றும் 6 தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதற்கும் தடுத்து வைக்கப்படுவதற்கும் எதிராக சலே இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பெங்கமுவ நாலக தேரர் மற்றும் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை உள்ளிட்ட எட்டு தரப்பினர் இது தொடர்பில் சமர்ப்பணங்களை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரி இடைக்கால மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த மனுக்கள் தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுரேசலை சார்பில் முன்னிலையான ஜனாபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்த்தனாவின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்த பின்னர் இந்த இடைக்கால கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகந்த அபேசூரிய தெரிவித்தார். இதே நேரத்தில் இடைக்கால மனுதார்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளின் இணக்கப்பாட்டுடன் இந்த மனுக்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 4 மற்றும் 6 தேதிகளில் விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரம் ரெட்னாவின் மரணம் குறித்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய சம்பவம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மேலதிக விசாரணைக்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்திருக்கிறார்.
7: முன்னாள் போலீஸ் மாதிபர் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் கைத்துப்பாக்கி போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் அது அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மரணம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபரின் மனைவி, பாதுகாப்பு பணியில் இருந்த 3 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தலாகேனவில் உள்ள அவரது வீட்டில் முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் நேற்று காலை உயிரிழந்தார். உயிரிழக்கும் போது அவருக்கு வயது 63 ஆகும். முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்னவின் போத உடலுக்கான இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் பொருளை பொது மயானத்தில் நடைபெறும் என போலீசார் தெரிவித்தனர். போத உடல் பொருளையில் உள்ள தனியார் மலர்சாலையொன்றில் 4 முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேல் மாகாண தெற்கு விசேட விசாரணை பிரிவு மாலம்பி போலீசாரால் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து தெய்வளை மற்றும் ரத்னானே பகுதிகளில் 73 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக ஜோசிதர் ராஜபக்சாவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூலை 24 தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகனான ஜோசிதர் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கருப்பு பட சுத்திகரிப்பு வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார் நாயக்காவின் வழிகாட்டலின் கீழ் முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஜோசிதர் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாபதி சட்டத்தரணி சம்பந்த் மெண்டிசும் வாதத்தரப்பு சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தினார். விசாரணைகளை தொடர்ந்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூலை 24 தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தின் வர்த்தக குற்றப்பிணாய்வு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கர்ணத்திலக்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரே சம்பவத்துக்காக 2 வழக்கு விசாரணைகளை நடத்தி தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது என்றும் இந்த வழக்கு தற்போது தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சிறைச்சாலை நீதிமன்றம் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணை அவசியமற்றது என்று கர்ணத்திலக்க அங்கு சுட்டிக்காட்டினார். அத்துடன் எதிர்வரும் தினத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக சட்டமா அதிபரும் இந்த வழக்கு தொடர்பில் விடயங்களை முன்வைப்பார் என்றும் நீதிமன்றத்தில் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாபதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ஓசி சென்னநாயக்கா நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். ஆணைக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்ட உத்தியோர்வு அறிவித்தலுக்கு அமையவே அவர் சமூகம் அளித்திருந்தார். 2022 ஆண்டு நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது கொழும்பில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் மற்றும் தேவையுடைய மக்களுக்கு சதோசா மூலம் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட வவுச்சர்களை விநியோகிப்பதில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ளவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணை முடிவடைந்த பின்னர் அவர் வெளியில் வந்து இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் போது நாங்கள் சதோசா மூலம் ஏழை மக்களுக்கு உணவு வவுச்சர்களை வழங்கினோம். அந்த வேலைத்திட்டம் குறித்து அவர்களுக்கு இருந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவே என்னை அழைத்திருந்தார்கள். இந்த விடயத்தை மக்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர சபையில் கடந்த 15 வருட காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி செயற்பாடுகளால் அரசாங்கத்தின் சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் ஏற்பட்ட பாரிய நஷ்டங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்காவினால் இந்த விசேட ஜனாபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 1948 ஆண்டின் 17 இலக்க விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தின் பிரகாரம் 2025 டிசம்பர் 30 தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 3 காலி வீதியில் அமைந்துள்ள இந்த ஆணைக்குழுவின் உத்தியோர்வ சேவை காலம் கடந்த ஜூன் மாதம் 29 தேதியுடன் நிறைவடைய இருந்த போதும் விசாரணை நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்குவதற்காக அதன் சேவை காலத்தை இந்த வருடம் டிசம்பர் 31 தேதி நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் வீடு ஒன்றின் கூரிய உடைத்து 25 மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தாக்குதலின் போது வீட்டின் கூரிய உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெருமதியான மரத்தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதோடு சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். கண்டி அலவத்துக்குட படுகொட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 49 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அல்வத்துக்கொடை போலீசார் தெரிவித்தார்கள். கட்டுமான பணியில் உள்ள வீடொன்றுக்காக அத்திவாரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. வவுனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரட்ட பெரிய குளம் வவுனியா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதிபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வவுனியா வீதியின் 16 ஒழுங்கைக்கு அருகில் இரட்டை பெரிய குளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் இடதுபுறமாக நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் ரக லொரியொன்றுடன் பலமாக மோதி பத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த பத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு அவர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் சார்ஜன் என்பதும் தெரிய வந்துள்ளது. குன்னாகல் வெலகதர பகுதியில் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை மற்றும் மேலும் 3 கொலை செய்ய முயன்றமை தொடர்பில் 5 நபர்களுக்கு கம்பகா மேல்நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2001 ஆண்டு அக்டோபர் 31 தேதி ஒரு குழுவினர் வெலகதர தியகவேட்டியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமுறை நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது கற்கள், தடிகள் மற்றும் வாள்களால் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 படுகாயமடைந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஐவரும் கொலை குற்றம் மற்றும் கடுமையான தாக்குதல் குற்ற சாட்டுகளில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அவர்கள் 5 பேருக்கும் கம்பகா மேல்நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். உடலுக்குள் ரகசியமான முறையில் கொக்கைன் போதைப்பொருள் மாத்திரைகளை மறைத்து வைத்து இலங்கைக்குள் கொண்டு வந்த 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண்ணொருவர் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
8: மலேசியாவை சேர்ந்த 23 வயதுடைய பெண் ஒருவரே இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். அவரின் பயணப்பையில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 1 கிலோ 816 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனிடையே 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளோடு அங்கோலா நாட்டு பெண் ஒருவர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து சர்வதேச அஞ்சல் உரைகள் மூலம் போதைப் பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடத்தல்காரர்கள் பிடிபடாமல் இருப்பதற்காக அதிக எண்ணிக்கையிலான சிறிய அஞ்சல் உரைகள் பயன்படுத்தி போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்துகிறார்கள். கடந்த ஜூன் மாதம் பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட 4 நடவடிக்கைகள் மற்றும் 9 அஞ்சல் உறைகள் சோதனைகளின் மூலம் மொத்தம் 83.2 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தினமும் அதிகப்படியான சர்வதேச அஞ்சல்கள் நாட்டுக்கு வருவதால் அனைத்து பொதிகளையும் ஆய்வு செய்ய முடியாது. எனவே சந்தேகத்துக்குரிய பொதிகளை கண்டறிய சுங்கத்துறை ஆய்வு கருவி தொழில்நுட்பத்தை நம்பியிருக்கிறது. தாய்லாந்திலிருந்து குஷ் போதைப் பொருள் அடங்கிய அஞ்சல் உறைகள் அதிகளவில் வருவதை அதிகாரிகள் கவனித்துள்ளார்கள். தனித்தனி உறைகளில் உள்ள போதைப் பொருட்களின் அளவு குறைவாக தோன்றினாலும் அவை இறுதி பயனாளியை சென்றடைந்து சமூகத்தில் பெறும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுங்கத்துறை பேச்சாளர் சந்தன புஜிகோவா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மண்ணெண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் சுமார் 100 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பல பேருந்து நடத்துனர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேருந்துகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் ஆய்வக பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சந்தேகத்துக்கிடமான முறையில் அதிகளவில் மண்ணெண்ணெய் கொள்முதல் செய்வதை தவிர்க்கவும் பயணிகள் பேருந்துகளுக்கு அதை விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களிடம் காவல்துறை கேட்டிருக்கிறது. நாட்டில் டெங்கு நோயின் பரவல் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் தமது குடியிருப்புகளை சூழ நுழம்பு பெருகும் இடங்களை அகற்ற துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. சுகாதார அமைச்சு, பொது சுகாதார பரிசோதர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டங்களை தற்போது முன்னெடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. நாட்டில் டெங்கு நோய் தொற்றின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53 அதிகரித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் 74,447 பேர் பாதிப்படைந்துள்ளார்கள்.
2: கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இம்மாதத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையிலும் மரணங்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுகின்றது. அதற்குமே ஜூன் மாதத்தில் 21,537 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 19,100 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த டெங்கு நோயாளர்களில் 52.7% மேல் மாகாணத்திலிருந்தே பதிவாகியுள்ளனர். ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 5 சிறுவர்கள் டெங்கினால் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் 10 தொடக்கம் 15 வயதுக்கு இடைப்பட்ட இருவர், 1 தொடக்கம் 4 வயதுக்கு இடைப்பட்ட இருவர் மற்றும் 1 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையும் அடங்குகின்றனர்.
9: கடந்த ஜூன் மாதத்தில் 20 மரணங்கள் பதிவாகி இருந்தன. இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 11 மரணங்கள்

0: அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு ஒழிப்புக்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அவை. இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் இது தொடர்பில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச கருத்து தெரிவித்தார்.
1: டெங்கு நிலைமைகள் பெருகும் இடங்களை அழிப்பதற்கான திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் வீதம் அதிகரித்துள்ளது. சில இடங்களில் சில விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான அனைத்து வசதிகளையும் வழங்குவதன் மூலம் மரணங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. முறையாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படவில்லை என்பதும் மரணங்களின் பின்னால் இருக்கின்ற காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லது முறையான மருத்துவ சிகிச்சைகளை பெறவில்லை. அந்த சிகிச்சைகளில் சில சிக்கல்கள் ஏற்பட்ட சில இடங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அது தொடர்பில் நாம் சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடியும் இருக்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த அறிகுறிகள் தெரிந்த உடனேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதே பொருத்தமானது. ஏனெனில் எமக்கு வோல்பெக்கியா வந்தாலும் டெங்கு தடுப்பூசி வந்தாலும் இறுதியாக இதில் பெரும் பங்கு வகிப்பது தத்தமது சூழலை தூய்மையாக வைத்திருப்பதேயாகும். முதலாவது விடயம் தத்தமது சூழலையும் தமது வீட்டுக்குள்ளும் தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு நுழம்பு பெருகும் இடங்களை தவிர்ப்பதாகும்.
2: தொடர்ந்து கதிர்காமம் புனித தலம் மற்றும் மாணிக்க கங்கையை 2030 பிளாஸ்டிக் அற்ற வலயங்களாக மாற்றுவதற்கான 5 திட்டத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. 2026 கதிர்காமம் ஆடிவேல் உற்சவத்துக்கு இணையாக பொலித்தினற்ற புனித வலயங்கள் 2030 என்ற இந்த திட்டம் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. வருடம் முழுவதும் அங்கு செல்லும் யாத்திரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றிருக்கிறது.
3: யாழ் மாநகர முதல்வர் தலைமையில் யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் சபைய தலைவர்கள், நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினர், யாழ் மாநகர சபை ஆணையாளர், யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
4: கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த முறை நாங்கள் 5 தடைகளை இங்கே முன்வைத்திருக்கின்றோம். முதலாவதாக, உற்சவ காலத்தில் வியாபார நிலையங்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விடுதல், ஆடல் பாடல் நிகழ்வுகளில் ஈடுபடுதல் போன்ற செயற்பாடுகள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு விதிமுறைகளை மீறுபோர் ஒலி ஒளி அமைப்பு சாதனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். 2வது விடயம், உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள் சாராத காட்சிகள், காணொளிகள் அல்லது விளம்பரங்களை திரையிடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 3வது விடயம், உற்சவ காலங்களில் ஆலய சுற்றாடலில் படப்பிடிப்பில் ஈடுபடுபவர்கள் சமய பண்பாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தவிர தனிநபர்களின் புகைப்படங்களை அல்லது காணொளிகளை பதிவு செய்தல், அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுதல் போன்ற நடவடிக்கைகளை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஆலய சுற்றாடலில் ட்ரோன் கேமரா பறக்க விடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமும் ஏற்கனவே அமலில் உள்ளது. அதனை மீறுபவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சிவப்பு வெள்ளை நிறத்தால் குறிக்கப்பட்டுள்ள உற்சவ பகுதிக்குள் வியாபாரம் செய்தல் மற்றும் ஜாசகம் பெறுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிப்பகுதியிலும் பக்தர்களின் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வியாபாரம் செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. விதிமுறைகளை மீறி வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும்.
3: வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இதில் வரும் 17 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 8 ரதோற்சவம் நடைபெற உள்ளது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கி

0: ஆண்டுகளில் கடன் பெற்றுக் கொடுக்க நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் நாட்டு மக்களின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் முடிவில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயண் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜாய்மால்யா பாக்சி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்றும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்பதற்காக குடியுரிமை இழந்ததாக கருதக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார்கள். அத்துடன் இந்தியாவில் வழங்கப்படும் கடவுச்சீட்டு குடியுரிமைக்கு தெளிவான சான்றாக இருக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மேற்குவங்க எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் வரும் ஆகஸ்ட் மாதம் விசாரிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தவும் தர்ணா செய்யவும் பதாகைகள் பயன்படுத்தவும் மக்களவை செயலகம் தடை விதித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
1: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வெளிநாட்டில் இருந்து பெறும் நிதிகளை கட்டுப்படுத்தும் வகையில் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை திருத்த மசோதா, தேசிய அவமதிப்பை தடுக்கும் மசோதா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு திருத்த மசோதா உள்ளிட்டவை கொண்டுவரப்பட உள்ளது. இது தவிர கடந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா உள்ளிட்டவற்றையும் மத்திய அரசு கொண்டுவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்த வாய்ப்புள்ளதால் மக்களவை செயலகம் புதிய கட்டுப்பாடுகளை பிறப்பித்துள்ளது. அதில் நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா, அரசியல் சார்ந்த போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பதாகைகள் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது என்றும் மின்னணு பொருட்களான ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் கண்ணாடிகள், கேமராவுடன் இருக்கும் பேனாக்கள் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆயுதங்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் மதங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் பூஜைகளுக்கு தடை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை அனைத்து எம்பிக்களும் முறையாக பின்பற்றி நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மற்றும் மாண்பை காக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மூச்சுவிடக்கூட மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டுமா என காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில், வந்தே மாதரம் பாடவில்லை என்றால் சட்ட விரோதம் என்பது துவங்கி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போராட்டம் நடத்துதல், பதாகைகள் காட்டுதல் ஆகியவற்றுக்கு தடை என்பது வரை கொடிய சட்டங்களுடன் புதிய தடைகளுடனும் மழைக்கால கூட்டத்தொடருக்கு தயாராகிவிட்டது பாஜக என விமர்சித்துள்ளார்.
0: தொடர்ந்து அணைப்பிரச்சினைகளுக்கு முதல்வர் விஜய் நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில், முதல்வர் விஜய் தனது தோழமை கட்சியிடம் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும், தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் தமிழகத்தின் உரிமைகளையும் ஒரு சேர கேள்விக்குறியாக்கும் காவிரி, மேகதாது, முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட அணநீர் பிரச்சனைகளை வைத்து இதற்கு முந்தைய அரசு அரசியல் மட்டும்தான் செய்ததை தவிர தீர்வு காணவில்லை, பல ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சனைகளுக்காக கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுடன் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் மேகதாது அணையை கட்டுவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மறைமுக அனுமதி வழங்கியிருப்பதைப் போல யோசப் விஜயின் கூட்டணி கட்சி தலைவரான வைகோ போன்றவர்கள் பொய்ப் பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை பொதுவெளியில் பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அறநெறியான அரசியலுக்கு நேரெதிரானது. எனவே தமிழகத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கும் தேவையற்ற வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கையில் வெண்ணியை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைந்த கதை போல் இல்லாமல் தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் பேசி காங்கிரஸ் ஆளும் கர்நாடகம் கேரளம் மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு இந்த அணை பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும், விவசாய பெருமக்களின் துயர் துடைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள முதலீடு செய்வதற்கு மிக சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் மூன்றாம் இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
1: நாட்டின் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் உள்கட்டமைப்பு, வணிக சூழல், வளங்கள், அரசின் கொள்கைகள், எளிய விதிமுறைகள், நிறுவன சூழல், வலுவான பொருளாதாரம் ஆகிய 8 காரணிகளை கருத்தில் கொண்டு நிதி ஆயோக் ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்கிறது. இந்த ஆண்டுக்கான ஆய்வு முடிவுகளை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லாகிரி டெல்லியில் நேற்று வெளியிட்டார். அதில் 1850 முதலீட்டாளர்கள் மற்றும் 165 பங்களிப்பாளர்கள் அளித்த தரவுகளின்படி 2023 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்த 84 குறியீடுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி முதலீடு செய்வதற்கான மிகச்சிறந்த மாநிலங்களாக குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஆகியவை முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. இதற்கு அடுத்த நிலையில் முதலீட்டிற்கு உகந்த மாநிலங்களாக ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட 15 மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு டி ஆர் பி ராஜா, திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான முந்தைய திராவிட மாடல் அரசின் சிறந்த செயல்திறனால் பெரிய மாநிலங்களில் உள்கட்டமைப்பில் முதலிடத்தையும் ஒட்டுமொத்தமாக 3rd இடத்தையும் தமிழ்நாடு பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறிய வித்தியாசத்தில்தான் தமிழ்நாடு 3rd இடத்தில் இருப்பதாகவும், முந்தைய ஆட்சியில் டெல்லியின் புறக்கணிப்பையும் மீறி சிறந்த ஆளுகை, கொள்கை தெளிவு, செயல்படுத்தும் வேகத்தால் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருந்ததை உலகம் அறியும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான விகுவம் குறித்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனையை மேற்கொண்டது. வந்தே மாதரம் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 வரை சிறைத்தன்னை கிடைக்கும் வகையில் புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 180 நிறைவு அடைந்ததை குறிக்கும் வகையில் கடந்த ஜனவரியில் அரசு நிகழ்ச்சிகளில் அந்த பாடலை பாட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. தற்போது நாளை மறுநாள் தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவை தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற 2 அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பின் வந்தே மாதரம் பாடலுக்கு இடையூறு விளைவித்தாலோ அல்லது அவமரியாதை செய்தாலோ அல்லது அதை பாட மறுத்தாலோ அல்லது முழுமையாக பாட மறுத்து சில பகுதிகளை நீக்கி சில வரிகளை மட்டும் பாடினாலோ அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். இதற்கு 3 வரை சிறைத்தண்டனை கிடைக்கும் என்று தெரிய வருகிறது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை விமர்சித்துள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு தாள்கள் கசிந்தது தொடர்பில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட சமூக ஆர்வலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்.
2: அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் கல்வியாளர் சோனம் வான்சுக் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டார். அவரது போராட்டம் என்பது இன்றைக்கு 20th நாளை எட்டி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் ஏராளமான போலீசார் அவசரமாக வந்து வான்சுக்கை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இன்று வழக்கம் போல அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று சுமார் 100 மேற்பட்ட போலீசார் இங்கு வந்து அவரை ஒழுக்க காரணமாக அங்கிருந்து அவர் செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கிருந்து நான் செல்ல முடியாது என்று தொடர்ந்து நான் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தி அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். ஒரு தரப்பினரிலிருந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர் எங்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பது பற்றி விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. சோனம் வான்சுக்கை பொறுத்தவரையில் மத்திய அளவில் கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக பதவி விலக வேண்டும் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கடந்த மாதம் 28 தேதியிலிருந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது உடல்நிலை என்பது தொடர்ந்து உள்ளாவிரத போராட்டத்தில் இருந்து கொண்டிருப்பதால் உடல்நிலை என்பது தொடர்ந்து மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவிகள் வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கின்றன. அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டிருப்பதன் காரணமாக உன்னிப்பாக மருத்துவர்கள் குழு என்பது அவரை கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து அவர் போராட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணியை நாடாளுமன்றம் நோக்கி நடத்துவதுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இவர்களது திட்டமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்று அதிகாலையில் திடீரென்று ஏராளமான 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு வந்து அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் அவர் தாக்கப்பட்டாரா போலீசார் என்பது பற்றிய தகவல்கள் எல்லாம் தெரியவில்லை. திடீரென்று மான்சுக்கை போலீசார் கைது செய்தார்களா என்பது பற்றியும் தகவல்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அவர் அவரது உடல்நிலை என்பது மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது, எனவே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறோம் என்பது போலீசாருடைய தகவலாக இருக்கிறது. ஆனால் இங்கிருக்கின்ற போராட்டக்காரர்களை பொறுத்தவரையில் திடீரென்று போலீசார் இங்கு வந்து அவரை அழைத்துச் செல்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது, அவர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதுதான் அவரது திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. 20ஆம் தேதி அன்று நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்வதும் போராட்டக்காரர்களுடைய திட்டமாக இருந்தது. அதை முடக்குவதற்கு தான் போலீசார் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று இங்குள்ளவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.
0: தொடர்ந்து நீட் தேர்வு தாள் கசிவு பிளஸ் டூ விடைத்தாள் பிரச்சனை தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் நகரில் நடந்த மாணவர் பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றியுள்ளார். பணமும் செல்வாக்கும் கொண்ட 1% மாணவர்களால் தேர்வுத்தாள் கசிவு ஏற்படுகிறது. இதனால் 99% நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உணவகங்களில் உணவுக்கான மெனு கார்டுகள் இருப்பதைப் போலவே பல்வேறு தேர்வுத்தாள்களுக்கும் மெனு கார்டுகள் இருக்கும் அளவுக்கு தேர்வுத்தாள் கசிவு பரவலாகிவிட்டது. உங்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் மெனு கார்டிலிருந்து உங்களுக்கு தேவையான தேர்வுத்தாளை தேர்ந்தெடுக்கலாம். தேர்வுத்தாள் கசிவு விகாரத்தால் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை ஒட்டுமொத்த கல்வி அமைப்பும் ஈடுபட்டுள்ளது. இதுவரை 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி தனது உரையில் குறிப்பிட்டார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து யந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது தொடர்ச்சியான கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபடுவது தனியுரிமையை மீறும் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டிய பொதுநல வழக்கை ஜூலை 20ஆம் தேதி விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது ஒப்புக்கொண்டது. உயிர்காக்கும் மருந்துகள் எளிதாக கிடைப்பதை உறுதிப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை விரைவுபடுத்துமாறு கேரள உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறது. மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் சார்பில் இத்தொடர்பான மனு மாநில உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. தனது புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்தின் மிக அதிகப்படியான விலையை எதிர்த்து அந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அந்த பெண் உயிரிழந்துவிட்டார். இந்த விவகாரத்தை நேற்று தானாக முன்வந்து வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு புற்றுநோய் சிகிச்சைக்கான உயிர்காக்கும் காப்புரிமை பெற்ற மருந்துகளின் அதிக விலையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது என்று சுட்டிக்காட்டி இந்த விவகாரத்தை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்குமாறு கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணைக்கிடையே மனுதாரர் உயிரிழந்த நிலையிலும் அந்த விவகாரத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்துக்கு உயிர்காக்கும் காப்புரிமை பெற்ற மருந்துகளின் அதித விலை நிர்ணயம் குறித்த விவகாரம் என்று தலைப்பிட்டு தானாக கேரள உயர்நீதிமன்றம் விசாரணையை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுவரையிலும் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளார்கள். தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத 82,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஎஸ்பி திரு சத்யராஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 5 மணி நேரம் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 90,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜிபே மூலம் 9,00,000 ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தென்காசி தாலுகா அலுவலகத்தில் நடந்த சோதனையில் ஜிபே மூலம் அனுப்பப்பட்ட 1,68,000 மற்றும் ரொக்கமாக இருந்த 15,000 ஆகியவை சிக்கின. நில அளவை பிரிவில் அதிக அளவில் லஞ்சம் பெறப்பட்டதாக அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்தது. சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சோதனையின் போது அலுவலக காரில் வைத்திருந்த 42,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் தாசில்தார், அவரது ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களின் வங்கிக் கணக்கில் ஜிபே மூலம் செய்யப்பட்ட 116,000 ரூபாய் பரிவர்த்தனையும் கண்டுபிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 140,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் திருமதி ஆண்டாள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர். கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 118,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஜெராக்ஸ் கடை நடத்தி வருபவர்களிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலக நில அளவை பிரிவில் ஜிபே பரிவர்த்தனை 12,40,000 ரூபாயும் கணக்கில் வராத 7,000 ரூபாய் ரொக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டது. வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரொக்கம் மற்றும் ஜிபே பரிவர்த்தனை என மொத்தம் 106,000 ரூபாய் சிக்கியது. நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம் தாலுகா அலுவலகத்தில் எழுத்தர் ஜெயலட்சுமி என்பவரிடம் 1.5 லட்சம் ரூபாய் சிக்கிய நிலையில் நகையை அடகு வைத்த பணம் என அவர் கூறினார். திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சோதனை நடந்து கொண்டிருந்த போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. எனினும் இருட்டிலேயே தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு 43,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, திருமங்கலம், கோபி, குமாரபாளையம், சிதம்பரம், அரியலூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழித்துவிட்டதாக கரூர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் முழங்கிய நிலையில் 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையில் 14,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கூகுள் பே மூலம் 68,32,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து சென்னை திருவெற்றியூரில் மாடுகளை இறைச்சிக்காக பலியிடக்கூடாதென்று நள்ளிரவில் மிரட்டிய பாரத் முன்னணி நிர்வாகியை கைது செய்யக்கோரி மாட்டு இறைச்சி கடை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
3: வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாரத் முன்னணி அமைப்பின் நிர்வாகி சிவாஜி என்பவர் நள்ளிரவில் மாட்டிறைச்சி வியாபாரி தாங்கல் அலிபா என்பவரின் வீட்டின் கதவை தட்டி கன்று குட்டிகளை பலியிடக்கூடாது என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அலிபாய் தனது வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டதை அடுத்து அங்கு வந்த மாட்டு இறைச்சி வியாபாரிகள் பாரத் முன்னணி நிர்வாகியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிவாஜியை மீட்டு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த இறைச்சி வியாபாரிகள் அவரை கைது செய்யக்கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போலீசாரின் சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்காத வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
4: அந்த சிஆர்சிஆர் போட்டு அவரை வந்துட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகநூல்ல வந்து ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவை போட்டு ஜாயிண்ட் கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்து மேல மத துவேஷம் உண்டு பண்ற மாதிரியும், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தீவிரவாதி மாதிரியும் ஒரு கம்ப்ளைண்ட வந்துட்டு ஜேசி அலுவலகத்துல கொடுக்கறாங்க. அப்போ இந்த காவல்துறை வந்துட்டு அந்த சிவாஜி அப்படின்றவருக்கு உடந்தையா போதா,
3: இதையடுத்து நடவடிக்கை எடுப்பதாக காவல் உதவி ஆணையர் அளித்த உறுதியை ஏற்று மாட்டிறைச்சி வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மதவெறியை தூண்டும் வகையில் செயல்பட்ட சிவாஜியை கைது செய்யாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மாட்டு இறைச்சி வியாபாரிகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் நடைபெற்ற போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து பல்வேறு ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததற்காக வங்கி சாரா கடன் வழங்கும் நிறுவனமான முத்தூட் பைனான்ஸ் உட்பட 6 நிறுவனங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்துக்கு 580,000 ரூபாவும், சத்யா மைக்ரோபிட் மற்றும் பான் எமாமி காஷ்மீர் நிறுவனங்களுக்கு தலா 310,000 ரூபாவும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தனி லோன்ஸ் அண்ட் சர்வீஸ் மற்றும் முத்தூட் வெஹிக்கிள் அண்ட் அசட் பைனான்ஸ் நிறுவனங்களுக்கு தலா 270,000 ரூபாவும் மற்றும் அவேல் பினான்சியல் சர்வீஸ் நிறுவனத்துக்கு 620,000 ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் நீரக வாயு அதாவது ஹைட்ரஜன் சக்தியில் இயங்கும் தொடருந்து சேவை நேற்று அறிமுகமாகியிருக்கிறது. இத்தகைய தொழில்நுட்பத்தை சோதிக்கும் ஒரு சில நாடுகளில் தற்போது இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறது. ஜெர்மனி, ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகியன மற்ற நாடுகளாக இருக்கின்றன. படிம எரிமொருளை சார்ந்திருப்பதை குறைத்து ரயில் போக்குவரத்தில் கரிம வெளியேற்றத்தை நீக்குவது ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த தொடருந்தில் 10 ரயில் பெட்டிகள் உள்ளன. 2,600 பேர் பயணிக்க முடியும். மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த வகை தொடருந்துகள் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றில் இயங்குவதால் தண்ணீரையும் நீராவியையும் மட்டும்தான் வெளியேற்றம். தொடருந்துகள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சோதனை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட $12 மில்லியன் செலவாகியுள்ளது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் நடந்த திருவிழாவில் கூட்டத்தில் சிக்கி இருவர் இறந்ததற்கு நெரிசலில் மிதிபட்டது காரணமல்ல என்று அந்த மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடும் மழையால் கூட்டம் அதிகரித்ததாகவும் பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்தது. சம்பவத்தில் 100 அதிகமானோர் காயமடைந்தார்கள். பூரி நகரில் கொண்டாடப்படும் ஜெகநாத் ரத யாத்திரா திருவிழாவில் கலந்து கொள்ள எல்லா ஆண்டுகளையும் போல் பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டிருந்தார்கள். ஜெகநாத் கோவில் நுழைவாயிலில் பக்தர்கள் அதிகம் கூடியதால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அவசர மருத்துவ உதவி வாகனத்துக்கு வழிவிடுவதற்காக பக்தர்கள் அவசரமாக நகர்ந்தார்கள். இதனால் பலரும் தள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. மீட்புக் குழு பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கு முதலுதவி வழங்கியது. 33 பேருக்கு உயிர்வாயு அளிக்கப்பட்டதாக ஒடிசா காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தேர்களை இழுப்பது பாதியிலே நிறுத்தப்பட்டது. நேற்று அவை மீண்டும் இழுக்கப்பட்டன. இந்த திருவிழாவில் கடந்த ஆண்டு 3 இறந்தனர், பலர் காயமுற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது.
1: சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர் நகரில் 2வது நாளாக கொட்டிய கனமழையால் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நகரின் அனைத்து பகுதிகளையும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. சர்கண்டா மற்றும் சாந்தி டிக் ஆகிய தாழ்வான பகுதிகளிலிருந்து 40 மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். மின்மாற்றிகள் நீரில் மூழ்கியதால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் பெருக்கெடுத்த காற்றாற்று வெள்ளத்தால் தேசிய நெடுஞ்சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தெருக்கள், சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. ஜோராபத் மேம்பாலத்திற்கு கீழே உள்ள சாலை நீரில் மூழ்கியதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். தேங்கியிருந்த மழைநீரால் நெடுஞ்சாலையின் கீழ்ப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளம் எது, மேடு எது என தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் லக்னோ, கான்பூர் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கோரக்பூரின் பல்வேறு இடங்களிலும் பொழிந்த பலத்த மழை காரணமாக சாலைகள் மற்றும் அதனை ஒட்டிய காவல் நிலையத்திற்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரால் அந்த வழியே செல்ல முடியாமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தவித்தனர். அதனை கடந்து செல்ல முயன்ற இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நின்றன. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் வரும் 23 தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம், கடலோர கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 100 ரூபாய் நில மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: பழனி தண்டபாணிசாமி மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் தனிநபர்கள் இருவரது பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை இடைநீக்கம் செய்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் பழனி பேருந்து நிலையம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்.
5: போலியான ஆவணம் தயார் பண்ணது சொத்து அபகரிச்சது போன்ற போன்ற நான் பெயிலபிள் செட் எல்லாம் போட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட யாரையுமே இதுவரை கைது பண்ணலையே. அண்டாத்தருனா குண்டாத்தருனா உடனே ராத்திரியோட ராத்திரியா புந்து கைது பண்றீங்க. 100 கோடி ரூபா பொறுமானம் உள்ள நிலத்தை திருடிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ண. எனவே இதெல்லாம் ஒரு பொதுமக்களுக்கு நியாயமான சந்த விசாரணை முழுமையா நடக்குமா, உண்மையிலேயே அந்த நிலம் மீட்டு முருக பெருமானுக்கு பாதுகாக்கப்படுமா என்கிற கேள்வி எழுகிறது.
1: இந்த சம்பவம் தெரியாமல் நடந்துவிட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கூறுவது உண்மையை மறைக்க நடக்கும் முயற்சி என கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பத்திரப்பதிவை மேற்கொள்வதற்கு 30 ஆண்டுகளாக திட்டமிட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னணியில் யார் இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் குடமுழுக்கின் போது தமிழ் மந்திரங்களை ஓத உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது விதிக்கு எதிரானது என்று இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வரும் செப்டம்பர் மாதம் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. அப்போது சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களையும் போத உத்தரவிட வேண்டும் என கரூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு தமிழ் ராஜேந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதே கோரிக்கையை வலியுறுத்தி கோவையைச் சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி திரு சி சரவணன் முன்பு நேற்று நடைபெற்றது. அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகம விதிப்படி செயல்படும் கோயில் என்பதால் தமிழில் மந்திரங்கள் ஓதுவது விதிக்கு எதிரானது என்றும், எனவே மனுதாரரின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்றும் ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் அமைப்பு சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதுடன் இடையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
0: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1,5,080 ரூபாவாகவும் கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,135 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாவுக்கும் 1 கிலோ 235,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.

0: இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தலைமையிலான ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற அக்டோபர் 27 அன்று நடைபெற உள்ளதை தொடர்ந்து நெசெட் என்று அழைக்கப்படும் இஸ்ரேல் நாடாளுமன்ற சபை நேற்றுடன் கலைக்கப்பட்டது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய அக்டோபர் 7 தாக்குதலை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக காசா மீது இஸ்ரேல் போர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அடுத்த தேர்தலுக்கு முன்பு பதவியை தக்க வைக்க நெத்தனியாகு போராடி வந்தார். இந்த சூழலில் நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் நப்தாலி பெனட் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி போன்ற எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அடுத்த பிரதமராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலத்தில் நெத்தனியாகு தனது விருப்பத்துக்குரிய சர்ச்சையான பல மசோதாக்களை நீண்ட நேர நாடாளுமன்ற அமர்வுகள் மூலம் அவசரமாக நிறைவேற்றியிருக்கிறார். தீவிர மதப்பெற்றுள்ள கட்சிகள் தனது கூட்டணியில் இணைவதை உறு செய்ய அந்த பிரிவுகளைச் சேர்ந்த ஆண்கள் ராணுவத்தில் இணைவதை நிறுத்தும் நடைமுறையிலான 2 மசோதாக்களை நெத்தனியாகு தலைமையிலான ஆட்சி இந்த வார தொடக்கத்தில் நிறைவேற்றியது. ஊடகங்கள் மீது அரசின் கட்டுப்பாட்டை அதிகரிப்பது, தலைமை சட்ட அதிகாரி அட்டர்னி ஜெனரல் பொறுப்பை பலவீனப்படுத்துவது போன்ற நீதித்துறைக்கு எதிரான பல மசோதாக்களை இஸ்ரேல் நாடாளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அட்டர்னி ஜெனரல் காலி பக்ராஃப் மியரா மீது நெத்தனியாகு உள்ளிட்ட பலதுசாரிகள் பலரும் விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை கலைக்கும் போது அவைத் தலைவர் அமீர் ஓகனா பேசுகையில், 4 ஆண்டுகால ஆட்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம், 9 வரவு செலவு திட்டங்கள், 100 மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கிறோம், எங்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி, அதன் மூலமே 4 ஆண்டுகால ஆட்சியை தக்கவைப்பதில் வெற்றி பெற்றோம் என்றார். இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு பிரதமர் 4 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்வது அரிய நிகழ்வாகும். இதேபோன்று இஸ்ரேலில் கடைசியாக முழு பதவிக்காலம் நிறைவு செய்யப்பட்ட ஆண்டு 1988. இஸ்ரேலில் பதவிக்கால வரம்புகள் எதுவும் இல்லை. இஸ்ரேல் வரலாற்றிலே அதிக முறை நெத்தனியாகு மட்டுமே பதவியில் இருந்திருக்கிறார். அவரே கூட இதற்கு முன்னர் ஒரே முறையில் 4 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்யவில்லை. 2019 மற்றும் 2022 கிடைப்பட்ட காலத்தில் மட்டுமே இஸ்ரேலில் 5 முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. அங்கு சராசரியாக ஒவ்வொரு 2.4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது. அரசியல் நிலைத்தன்மை அங்கு முறையாக இல்லை என்பதை இது வெளிக்காட்டுகிறது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு விவகாரத்தில் மோதல் வெடித்ததால் தற்காலிக ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பரஸ்பர தாக்குதல் நடத்துகின்றன. நேற்று 6வது நாளாக அமெரிக்க படைகள் ஈரானின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதலை நடத்தின. இதில் கமீர் கவுண்டி, பந்தர் கமீர் பகுதியில் உள்ள கஹுரஸ்தான் பாலம் மற்றும் கரிவே பாலம் ஆகியவை முற்றிலும் தகர்க்கப்பட்டன. இதேபோல் ராணுவ நகர்வுகளுக்கு அத்தியாவசியமாக உள்ள முக்கிய போக்குவரத்தை இணைக்கும் பந்தர் அபாஸ் ஷிராசை இணைக்கும் பாலம், கெஷன் தீவை இணைக்கும் பாலம், தென்கிழக்கு ஈரானில் உள்ள அயான் ஷாகர் பாலம், ரயில் நிலையம், மின்சார கட்டமைப்புகளும் தாக்குதலில் பலத்த சேதமடைந்தன. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் ஈரானின் முக்கிய கண்காணிப்பு கோபுரத்தை தாக்கி முற்றிலும் அழித்துவிட்டதாக கூறி அமெரிக்க ராணுவத்தின் மத்திய படை வீடியோ வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதலில் 8 ஈரானியர்கள் கொல்லப்பட்டதோடு 20 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் ஈரானில் மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதிகளில் அத்துமீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவின் அத்துமீறல்கள் ஓயும் வரை ஹோர்முஸ் நீரிணையில் போருக்கு முந்தைய நிலைமை திரும்பாது என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அத்துடன் சிரியா ஜோர்டான் எல்லையில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாமை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் கூறியுள்ளது. இரு நாடுகளும் தாக்குதலை உக்கிரத்துடன் தொடர்வதால் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது. இதற்கிடையே ஈரான் அரசின் ஆதரவு கொண்ட போராளி குழுவான IRI எனப்படும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் அமைப்பு டிரம்ப் தலைக்கு $10 மில்லியன் தொகையை பரிசாக அறிவித்துள்ளது. ஈரானிய ஜெனரல் காசிம் சுலைமானி மற்றும் ஈராக்கிய போராளி குழு தளபதி அபு மஹ்தி அல் முஹந்தி ஆகியோரை அமெரிக்கா கொன்றதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த தொகையை அறிவித்துள்ளது.
0: இந்நேரத்தில் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள கடல்நீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் அமெரிக்க ராணுவ கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரானின் கோர்முஸ்கான் மாகாணத்தில் உள்ள பல்வேறு நெடுஞ்சாலை மற்றும் தொடர்ந்து பாலங்களின் மீது அமெரிக்க படைகள் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
2: எண்ணெய் மற்றும் எரிவாயை ஏற்றி செல்ல பயன்படும் பிற வழித்தடங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான அச்சுறுத்தல்களை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. எந்தெந்த வழித்தடங்கள் என்று அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்றாலும் அவர்கள் செங்கடல் பகுதியையே குறிப்பிடுவதாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் அந்த வழித்தடத்தை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு அங்குள்ள தங்கள் கூட்டாளிகளான ஹூத்தி அமைப்பினருடன் அவர்கள் பேசி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு அந்த வழித்தடம் மூடப்பட்டால் அது எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வரும் ங்களில் ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் ஆபத்துக்கு உள்ளாகும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
0: தொடர்ந்து ஈரானின் புரட்சிகர காவல் படை ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற இரண்டு எண்ணெய் கப்பல்கள் கண்ணிவடியில் சிக்கி வெடித்ததாக கூறியிருக்கிறது. ஆனால் அதனை அமெரிக்க ராணுவம் மறுத்துள்ளது. அமெரிக்க உளவுத்துறையின் வழிகாட்டுதலின்படி கண்ணிவடி பகுதியை கடக்க முயன்ற போது இரண்டு எண்ணெய் கப்பல்கள் வெடித்து தீப்பிடித்ததாக ஈரான் தெரிவித்தது. அந்த கப்பல்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற நான்கு கப்பல்கள் ஏவுகணை ஆளில்லா விமான தாக்குதல் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. கடந்த ஒரு வாரமாக ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் கடுமையாக கட்டுப்படுத்தி வருகிறது. தமது கடலோர பகுதியை ஒட்டிய வழித்தடத்தை மட்டுமே பயன்படுத்துமாறு எண்ணெய் கப்பல்களிடம் சரக்கு கப்பல்களிடமும் அது அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் கடற்படை முற்றுகையை விதித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் கண்காணிப்பு தாக்குதல் திறனை குறிவைத்து இரவு நேர வான்வழி தாக்குதல்களையும் அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருவது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2020 நடந்த அமெரிக்க தேர்தலில் சீனா தலையிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பும் அவர் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.
3: US spy agencies began learning about the compromise.
4: 18 மாகாணங்களில் உள்ள பல கோடி கணக்கான வாக்காளர்களின் விவரங்கள் சீனாவால் வாங்கப்பட்டோ திருடப்பட்டோ அல்லது ஹேக் செய்யப்பட்டோ கையகப்படுத்தப்பட்டதை 2020 அமெரிக்க உளவு அமைப்புகள் கண்டறிந்தன. ஆனால் இது குறித்து எச்சரிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த தகவலை ரகசியமாகவே மறைத்து வைத்திருந்தனர். அப்போது அதிபராக இருந்த என்னிடமோ அல்லது வேறு யாரிடமோ இது பற்றி கூறவில்லை. எங்களுக்கு தெரிந்தவரை அவர்கள் நாடாளுமன்றத்திடமும் இது குறித்து தகவல் அளிக்கவில்லை. இது அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் பாதுகாப்பான தேர்தல் என்று மட்டுமே அவர்கள் கூறி வந்தனர்.
0: இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாங்கள் ஒருபோதும் தலையிடவில்லை, அதற்கு எந்த அவசியமும் இல்லை என்று அதிபர் டொனால்டு டிரம்பின் குற்றச்சாட்டுக்கு சீனா பதிலளித்துள்ளது. இதே நேரத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வெகு விரைவில் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்ற சூழலில் இந்த விடயங்கள் தற்போது பேசப்படுகிறது.
5: வரும் செப்டம்பர் மாதம் வாஷிங்டனுக்கு வருமாறு ஷி ஜின்பிங்குக்கு அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர்கள் சீனாவில் சந்தித்தனர். தற்போது இரண்டு சாத்தியக்கூறுகள் மட்டுமே உள்ளன. ஒன்று, தங்கள் நாடு மீது அமெரிக்கா இத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளதால் இந்த பயணம் ரத்து செய்யப்படுகிறது என்று சீனா கூறலாம். இரண்டாவது சாத்தியக்கூறு என்னவென்றால், இங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் யாரும் இந்த குற்றச்சாட்டுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இதன் பின்னணியை அவர்கள் நன்கு அறிவார்கள். இது அமெரிக்க இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக அங்கு நடக்கும் கடுமையான அரசியல் போட்டி மற்றும் தேர்தல் முடிவுகளின் நம்பகத்தன்மையை குறைக்க டிரம்ப் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி மட்டுமே. எனவே அவர்களுக்கு வர்த்தகமே முதன்மையானது. இதையெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து புறக்கணித்து விட்டு திட்டமிட்டபடி பயணத்தை தொடர்வோம் என்று நினைக்கலாம்.
0: தொடர்ந்து அமெரிக்கா ஹாங்காங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் இருந்த தேசிய அவசர நிலையை நீடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளது. அதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். 2020 ஹாங்காங்கின் தன்னாட்சியை சீனா பாதிப்பதாக கூறி அப்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் தேசிய அவசர நிலையை அறிவித்தார். அதன் பின்னர் ஹாங்காங்குக்கு கிடைத்த சிறப்பு வர்த்தக சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டன. அந்த அவசர நிலை ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை அது நீடிக்கப்படவில்லை. இந்த நடவடிக்கையை அமெரிக்கா சீனா பொருளாதார வர்த்தக பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட ஒருமித்த கருத்தை நடைமுறைப்படுத்தும் முக்கிய நடவடிக்கை என்று சீன வர்த்தக அமைச்சு வரவேற்றிருக்கிறது. ஹாங்காங்குக்கான சிறப்பு வர்த்தக சலுகைகளை அமெரிக்கா மீண்டும் வழங்குமா என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. தேசிய அவசர நிலை முடிவடைந்தாலும் ஹாங்காங் தொடர்பான அதிபரின் நிர்வாக ஆணை தொடர்ந்து நடப்பில் இருக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வல்லரசு நாடுகள் மீதான உலகின் பார்வை மாறுவதாக பியூ ஆராய்ச்சி மையத்தின் புதிய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பான பார்வை.
6: உலகின் பல நாடுகளில் அமெரிக்காவை விட சீனா தற்போது மிகவும் நேர்மறையாக பார்க்கப்படுவதாக பியூ ஆராய்ச்சி மையத்தின் புதிய ஆய்வு கூறுகிறது. பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 36 நாடுகளில் 42,000 மேற்பட்டோரிடம் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 25 நாடுகளில் அமெரிக்காவை விட சீனாவை பற்றிய சாதகமான கருத்துக்களே அதிகமாக இருந்தன. பல நாடுகளில் சீனாவை பற்றிய நேர்மறையான பார்வை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதுடன் அமெரிக்காவை பற்றிய பார்வை குறைந்துள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது. 2002 ஆண்டு முதல் வல்லரசுகள் மீதான உலகளாவிய கருத்துக்களை கண்காணித்து வரும் இந்த மையம் இத்தனை நாடுகளில் இத்தகையதொரு முடிவை பார்ப்பது இதுவே முதல் முறை என்று இந்த ஆய்வின் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஜோனதன் ஷீல்மேன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகிய இருவர் மீதும் ஆய்வில் பங்கேற்றவர்கள் குறைந்த அளவிலான நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தாலும் ட்ரம்பை விட ஷி ஜின்பிங் அதிக நம்பிக்கை பெற்றுள்ளார். அமெரிக்கா தனிநபர் சுதந்திரத்தை அதிகம் மதிக்கும் நாடாக கருதப்பட்டாலும் பிற நாடுகளின் விவகாரங்களில் அமெரிக்காவை விட சீனா குறைவாகவே தலையிடுவதாக பதிலளித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் கருத்து கணிப்பில் போலந்து, பிலிப்பீன்ஸ், தென்கொரியா, இந்தியா, ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 6 நாடுகளில் மட்டுமே அமெரிக்காவுக்கு அதிக ஆதரவு பதிவாகியுள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், இந்தோனேசியா, மலேசியா, மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகளில் சீனாவை பற்றிய நேர்மறையான பார்வை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக ஆய்வு கூறுகிறது. மேலும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகள் சீனாவை பற்றிய அதிக நேர்மறையான பார்வையை கொண்டிருப்பதாகவும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கருத்து வேறுபாடுகள் மிகவும் தீவிரமாக இருப்பதாகவும் பியூ ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் உலக விவகாரங்களில் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் மீது மக்களுக்கு உள்ளதா என்றும் கேட்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இரு தலைவர்கள் மீது நம்பிக்கை குறைவாக இருந்தது. இருப்பினும் பல நாடுகளில் ட்ரம்பை விட ஷி ஜின்பிங் மீது அதிக நம்பிக்கை பதிவாகியுள்ளது. ஷி ஜின்பிங்கிற்கு அதிகபட்ச ஆதரவு பாகிஸ்தானிலும் குறைந்தபட்ச ஆதரவு ஜப்பானிலும் பதிவாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதிக ஆதரவு பிலிப்பீன்ஸிலும் மிக குறைந்த ஆதரவு மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமிலும் பதிவாகியுள்ளது. மேலும் சீனாவை விட அமெரிக்கா தனது மக்களின் தனிநபர் சுதந்திரங்களை அதிகம் மதிப்பதாக பலர் கருதினாலும் அந்த இடைவெளி குறைந்து வருவதாக ஆய்வு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் பிற நாடுகளின் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதாக சராசரியாக 75% பேர் தெரிவித்துள்ளனர். சீனாவை பற்றி இதே கருத்தை 45% பேர் மட்டுமே தெரிவித்துள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவை பற்றிய உலகளாவிய பார்வையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இதேபோன்ற ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள பிற நிறுவனங்களும் கூறியுள்ளன. கடந்த ஆண்டு உலகளாவிய அங்கீகாரத்தில் சீனா அமெரிக்காவை முந்தியதாக கேலப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கண்டறிந்தது. அதே நேரத்தில் ஆசிய சொசைட்டியின் ஆய்வில் பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட சீனாவின் பிம்பம் அதன் பின்னர் மிதமான அளவிலேயே மீண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொள்கைகளில் காணப்படும் ஸ்திரமற்ற தன்மையும் அதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்களும் பல நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது என கார்னகி சைனா அமைப்பை சேர்ந்த சோங் ஜாங் அயன் கூறுகிறார். அதே நேரத்தில் குறிப்பாக வளரும் நாடுகளில் தன்னுடைய சர்வதேச பிம்பத்தை மேம்படுத்த சீனா தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சீனாவை பற்றிய சாதகமான பார்வை அதிகரித்திருந்தாலும் அதிபர் ஷி ஜின்பிங் மீதான நம்பிக்கை அதே அளவில் உயரவில்லை என்றும் அவரது தலைமையில் சீனா அதிக ஆக்ரோஷமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாக விமர்சனங்கள் தொடர்வதாகவும் சோங் ஜா குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியில் சில நாட்களாக பரவி வரும் பயங்கர காட்டுத்தீ காரணமாக அந்த நாட்டின் தலைநகரான ஒட்டோவா மற்றும் டொரண்டோ நகரங்களில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது. காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்து அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்து வெளியே செல்லுகிறார்கள். இதனால் அமெரிக்கா வரை புகைமூட்ட பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டொரண்டோ நகரில் ஜூலை 15 அன்று காற்றின் தரக்குறியீடு உலகின் பல முக்கிய நகரங்களை விடவும் மோசமடைந்துள்ளது. கனடா சுற்றுச்சூழல் மையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி டொரண்டோவில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஒட்டோவாவால் காட்டு தீயால் ஏற்பட்ட புகை மற்றும் ஈரப்பதமுள்ள வானிலை காரணமாக வானம் மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஒன்டோரியாவில் கொழுந்துவிட்டெறியும் காட்டுத்தீ நடுவே கனடா தொடரும் தோன்று செல்லும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலானது. கடந்த திங்களன்று தொடர்ந்து ஓட்டுநர் குழுவினரால் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் தொடர்ந்து இருபுறமும் உள்ள காட்டுப்பகுதி கடுமையாக பற்றியெறிந்து தொடர்ந்து பெட்டிகள் முழுவதும் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தன. தொடர்ந்து பயணித்த ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கனடா தொடர்ந்து துறை தெரிவித்திருக்கிறது. ஒன்டோரியாவின் தென்மேற்கு பகுதியில் 800 மேற்பட்ட இடங்களில் நேற்றும் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாக அரசு இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் அவசர நிலையில் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். காட்டுத்தீ பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் தொடர்ந்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வீசும் காற்றின் திசை மற்றும் வேகம் காரணமாக புயமூட்டம் இன்னமும் சில நாட்கள் நீடிக்கும் என்று வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் கனடாவில் வானிலை மாற்றம் கவலை அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. உலகின் சராசரியை விட கனடாவில் 2 மடங்கு வேகமாக வெப்பம் உயர்ந்து வருகிறது. அங்குள்ள ஆர்க்டிக் பகுதியில் உலக வீதத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகளவு வெப்பநிலை இருக்கிறது. காட்டுத்தீ, வறட்சி மற்றும் பேரழிவை உண்டாக்கும் வெள்ளம் ஆகியவற்றின் காரணமாக கனடாவின் காலநிலை மிக மோசமாக மாறி வருகிறது. இவை மேலும் தீவிரமடையக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசுரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியிருக்கிறது. புதிய சட்ட திருத்தத்தின்படி தந்தை வழி இரத்த வழியில் வந்த ஆண்கள் மட்டுமே நாட்டின் அரசராக பொறுப்பேற்க முடியும். அவ்வாறு தற்போதைய அரசர் நருகிட்டோவுக்கு பின் அவரின் தம்பியும் அதைத் தொடர்ந்து அவரின் 19 வயது மகனுமான இளவரசர் கிசாகிட்டோவும் அடுத்தடுத்த வாரிசுகளாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அரசர் நருகிட்டோவின் 24 வயது மகள் இளவரசி ஐகோ மக்கள் மத்தியில் நன்மதிப்பையும் வரவேற்பையும் பெற்றிருந்தாலும் பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அடுத்த அரசியாகும் தகுதியை இழந்துள்ளார். இதற்கு அந்த நாட்டு பெண்ணியவாதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதுநேரம் சாதாரண குடிமக்களை திருமணம் செய்யும் இளவரசிகள் தங்களின் அரச பதவியை துறக்காமல் தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செயற்கை ஓபியம் மருந்தான பென்டனில் அமெரிக்காவில் 1000+ உயிர்களை அது பறிக்கிறது. இந்த பென்டனில் அமெரிக்காவில் அடைய முக்கிய விநியோக சங்கிலியின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் நபர் பீக்கிங் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஜாங் டூடுங் சௌதரர் வான் அல்லது பென்டனின் மன்னன் என்று அழைக்கப்படும் அவர் சீனாவில் ரசாயன தொழிற்சாலைகளையும் அமெரிக்காவில் போதைப் பொருளை விநியோகிக்கும் குற்ற கும்பல்களையும் இணைத்து ஒரு பெரும் குற்ற வலையமைப்பை உருவாக்கியிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கைது செய்துள்ளார்கள்.
7: போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களின் வன்முறையால் பாதிக்கப்பட்டு மெக்சிகோ நகரமான சினுலாவா மாகாணத்தின் தலைநகர் குடியாகானில் காணாமல் போனவர்களுக்கான தேடல் மற்றும் உதவி கோரல்கள் வலுத்துள்ளன. சினுலாவா கார்டல் கொக்கைன் மற்றும் ஹெராயின் கடத்தல் மூலம் தனது குற்ற சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியது. ஆனால் பென்டனிலின் வருகை அந்த வர்த்தகத்தின் போக்கியை மாற்றியது. கோகோ அல்லது அபின் செடிகளைப் போல இயற்கையாக உருவாகும் பொருள் அல்ல பென்டனில். அது முழுமையாக ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் செயற்கை ஓபியாய்டு. இதை உற்பத்தி செய்ய தேவையான முக்கிய ரசாயன சேர்மங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக பெருமளவில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த விநியோக சங்கிலியில் முக்கிய இணைப்பாக ஜாங் ஜிதோங் செயல்பட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அக்டோபர் 2024 மெக்சிகோ அதிகாரிகள் ஜாங் ஜிதோங்கை கைது செய்து பின்னர் அவரை வீட்டு காவலில் வைத்தனர். கடந்த ஆண்டு அவர் தப்பிச் சென்று கியூபா வழியாக ரஷ்யாவை அடைய முயன்ற போது பிடிபட்ட அவர் தற்போது அமெரிக்காவில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகிறார். குற்றப்பத்திரிகையின்படி அவரது அமைப்புடன் தொடர்புடைய 150 மேற்பட்ட போலி நிறுவனங்களையும் 170 மேற்பட்ட வங்கிக் கணக்குகளையும் அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். சினுலோவா காற்றல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரிடம் நாங்கள் பேசினோம். அவரது பாதுகாப்பை கருதி நாங்கள் அவர் பெயரை வெளியிடவில்லை.
5: அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏனெனில் அவரால் தான் அந்த சட்டவிரோத கூட்டணிகள் ஒன்றிணைந்தன. சொல்லப்போனால் இவை அனைத்திற்கும் அவரே தொடக்க புள்ளியாக இருந்தார். எனவே அவர் முதன்மையானவராக, அதாவது மன்னராக இருக்க முடியும், ஏனெனில் நடைமுறையில் அந்த பொருட்கள் அனைத்தும் சீனாவிலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்களை கொண்டே தயாரிக்கப்படுகின்றன.
7: சீனாவின் ரசாயன தொழிற்சாலைகளையும் மெக்சிகன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களையும் அமெரிக்க சந்தையையும் இணைக்கும் முக்கிய இடைத்தரகராக ஜாங் ஜிதோங் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த போதைப் பொருளின் உற்பத்தி மற்றும் கடத்தலை தடுப்பதற்கு சீனாவும் மெக்சிகோவும் இன்னும் கூடுதலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் உலகின் மிக கடுமையான நாடுகளில் ஒன்றாக சீனா திகழ்கிறது என்று வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் BBC தெரிவித்தது.
5: அவர் இப்போது இல்லை என்பதால் உற்பத்தி சற்று குறைந்திருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் சொன்னது போல மக்கள் எப்படியும் அதற்கான வழியை கண்டறிந்து விடுவார்கள். மக்கள் அதை தேடிக்கொண்டே இருப்பார்கள். யாரோ ஒருவர் அதை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருப்பார்கள்.
7: ஜாங் ஜிதோங் தான் குற்றமற்றவர் என்று வாதிட்டுள்ளார். இருப்பினும் அவர் அமெரிக்காவில் பெடரல் அதிகாரிகளின் காவலில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து நாங்கள் அவரது வழக்கறிஞரை அணுகினோம். ஆனால் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்.
0: தொடர்ந்து தாய்லாந்தில் தேர்வு மோசடி தொடர்பில் 3600 அதிகமான அரசாங்க அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்க பொறுப்புகளுக்கு அதிகாரிகளை சேர்ப்பதற்கு சென்ற ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் மோசடி நடந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக சுமார் 800,000 பாட், அதாவது 24,000 அமெரிக்க டாலர் கையூட்டு கொடுக்கப்பட்டது என்று புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. சுமார் 5,900 அதிகாரிகளின் தேர்வு தாள்களில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தின் உள்துறை அமைச்சர் சுமார் 800,000 தேர்வு தாள்களை மறு ஆய்வு செய்யும் என்று கூறியிருக்கிறது. இந்த மோசடிக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் என்று நம்பப்படும் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆவணங்களை அளித்தது, அவற்றை மறைத்தது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சான்விராக்கோன் ஊழலை துடைத்தொழிப்பதை தலையாய பணியாக கருதுகிறார். தேர்வுகளில் நடந்த மோசடியை அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். மலேசியாவின் யோகுரு மாநிலத்தில் ஹோட்டல் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசியதாக ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த சம்பவம் மலேசியாவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. சம்பவம் ஜூலை 5 நடந்தது. 19 ருஹிங்கா பெண் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கருப்பு பிளாஸ்டிக் பைக்குள் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. காவல்துறை விசாரணை நடத்தியது. அருகில் இருந்த ஹோட்டல் அறையின் குளியல் அறையில் இளம்பெண் குழந்தையை பெற்றெடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் குழந்தையை பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு 2 மாடி ஜன்னல் வழியாக கீழே வீசியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் இருந்த 34 மலேசிய ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இளம்பெண்ணும் கைதானார். கைதான போது அவர்கள் இருவரும் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. அந்த ஆணுக்கு ஏற்கனவே குற்றச்செயல் பின்னணி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எந்த குற்றச்செயலிலும் ஈடுபட்டதில்லை என்றும் காவல்துறை கூறுகிறது. பிரான்சில் ஏற்பட்ட புயல் கனமழையால் இருவர் இறந்து போனார்கள். நேற்று மாலை சென்ட் விக்டோனியன் பகுதியில் மரம் ஒன்று விழுந்ததில் பெண்ணொருவர் இறந்ததாக கூறப்பட்டது. டலாமியூ வட்டாரத்தில் மின்னல் வெட்டியதில் பட்டறை ஒன்று தீப்பிடித்தது. அதில் ஆணொருவர் இறந்துள்ளார். பிரான்சில் திடீர் வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அங்கு மோசமான வெயிலுக்கு பிறகு மழையும் புயலும் புரட்டி எடுக்கிறது. சுமார் 53,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆலங்கட்டி மழை பெய்யும் என்று முன்னதாக முன்னிறைக்கப்பட்டது. இடியுடன் கூடிய கனமழைக்கான கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. கிழக்கு உகண்டாவில் கல்வி சுற்றுலாவுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்து போனார்கள். கப்சோவா மாவட்டத்தில் செக்வாடிட் கிராமத்துக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை இந்த விபத்து இடம்பெற்றதாக உகண்டா போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். கிங் டேவிட் ஜூனியர் பாடசாலைக்கு சொந்தமான இந்த பஸ் சிபி நீர்வீழ்ச்சிக்கான பயணத்தை முடித்துவிட்டு தலைநகர் கம்பாலா நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக உகண்டா போலீசார் தெரிவித்தார்கள். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வீதியை விட்டு விலகி பெரிய கல்லொன்றில் மோதி கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 28 மேற்பட்ட சிறுவர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர்களில் 9 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. உயிரிழந்த சிறுவர்களின் பெயர்கள் அல்லது வயது விவரங்களை அதிகாரிகள் இதுவரை வெளியிடவில்லை. இந்த விபத்தில் முதியவர் ஒருவரும் அந்த பாடசாலையின் நிறுவனர் மற்றும் அதிபரும் உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மறு அறிவித்தல் வரை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அந்த நாட்டு அனைத்து பாடசாலை சுற்றுலாக்களும் பயணங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மெக்சிகோவில் 7.4 ரிக்டர் அளவில் நடுக்கம் ஏற்பட்டது. மெக்சிகோவின் பீடோ மெடோரா நகரில் சக்தி வாய்ந்த நடுக்கம். மெக்சிகோ கடற்கரை நகரங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் அந்நாட்டில் பதற்றம் நிலவுகிறது. மெக்சிகோவின் தென்கோடி பகுதியான சியாபாஸில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகளில் 7.3 பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கடியில் 15.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் மெக்சிகோவின் அண்டை நாடுகளான கவுதமாலா மற்றும் எல்சால்வடாரிலும் கட்டடங்கள் அதிர்ந்தன. பல இடங்களில் நிலநடுக்கத்தால் அச்சமடைந்த மக்கள் அடுக்குமாடி கட்டடங்களில் இருந்து அவசர அவசரமாக வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். மெக்சிகோ கவுதமாலா எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்களின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்த தொங்கும் மின் விளக்குகள் அங்குமிங்குமாக அசைந்ததையும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் கிடுகிடுவென ஆட்டம் கண்டதையும் பார்த்த மக்கள் அதிர்ச்சியுடன் அங்குமிங்கும் ஓடினர். நிலநடுக்கத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. நிலநடுக்க மையத்தில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள கடற்பகுதியில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. மெக்சிகோ மற்றும் கௌதமாலா கடற்கரைகளில் 1 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும்பக்கூடும் என்பதால் மக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர்.
0: தொடர்ந்து நைஜீரியாவைச் சேர்ந்த ஒட்டி பிறந்த இரட்டியர்களான மேர்சி மற்றும் குட்னஸ் என்ற இரட்டை சகோதரிகள் தங்களின் மண்டையோடுகள் ஒன்றோடொன்று இணைந்த நிலையில் பிறந்தார்கள். செயற்கை நுண்ணறிவு மற்றும் கலப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக அவர்கள் பிரிக்கப்பட்டுள்ளார்கள்.
6: மர்சி மற்றும் குட்னஸ் ஆகியோரின் சுதந்திரத்தை நோக்கிய பயணம் இவர்களுக்கிடையேயான பிணைப்பை போலவே மிகவும் அசாதாரணமானது. தலையில் ஒட்டி பிறந்ததால் 3 வயதான இந்த இரட்டையர்கள் இதுவரை ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்துக் கொண்டதில்லை. ஆனால் அது விரைவில் மாற உள்ளது. அதிநவீன AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவர்களை பிரிக்கும் முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அபரிமிதமான வளர்ச்சி எட்டியுள்ளது. இது உலகம் முழுவதும் உள்ள ஏறக்குறைய அனைத்து துறைகளையும் மாற்றி வருகிறது. மேலும் நம்மில் பலருடைய பணிபுரியும் முறையையும் இது மாற்றியமைத்து வருகிறது. மக்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் இத்தகைய துறைகளில் ஒன்றாக மருத்துவத்துறை விளங்குகிறது. AIயின் உதவியுடன் அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஓர் அறுவை சிகிச்சையை செய்யவிருக்கும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரை சந்திக்க நாங்கள் அபுதாபியில் இருக்கிறோம். முதலில் அபுதாபியில் உள்ள ஷேக் கலிஃபா மெடிக்கல் சிட்டி மருத்துவமனையில் மூளைகளை விரிவாக படம் பிடிப்பதற்காக அவர்கள் ஸ்கேன் செய்யப்படுகிறார்கள். இதன் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நிஜ 3D காட்சிகளை ஒன்றிணைக்கும் கலப்பு மெய்நிகர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அறுவை சிகிச்சையை மீண்டும் மீண்டும் தொலைவில் இருந்து கொண்டே ஒத்திகை செய்து பார்க்க முடிகிறது. ஏற்கனவே 3 அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு அவர்கள் அந்த குழந்தைகளின் சிரைகளையும் தமனிகளையும் பிரித்து அவர்களின் மண்டையோடுகளை மூடுவதற்கு புதிய தோலையும் வளர்த்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையில் ஆபத்துகள் இல்லாமல் இல்லை. இதற்கு முன்பு இதுபோன்ற சில இரட்டையர்களை பிரிக்கும் அறுவை சிகிச்சையில் கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. பக்கவாதம், மூளை பாதிப்பு, உயிரிழப்பு உள்ளிட்டவை கூட இதில் உள்ள உண்மையான அபாயங்களாகும்.
8: ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரிக்கும் அறுவை சிகிச்சையின் போது சில தருணங்களில் அறுவை சிகிச்சை மேசையில் அவர்களின் மூளையின் மேற்பரப்பு முழுவதுமாக திறந்த நிலையில் இருக்கும். அப்போது மூளைக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. முந்தைய சிகிச்சைகளின் போது நாங்கள் அத்தகைய சூழலை எதிர்கொண்டுள்ளோம். மூளைக்கு எவ்வித பாதிப்பும் அல்லது அதிர்வும் ஏற்படாத வகையில் அவர்களை பிரித்தெடுப்பதே இந்த அறுவை சிகிச்சையின் மிக சிறந்த முறையாகும். இந்த தொழில்நுட்பம் அடிப்படையில் அதை சாத்தியமாக்குகிறது.
6: இந்த செயல்முறை மற்றும் அறுவை சிகிச்சைக்கான

0: சிகிச்சையின் போது ஏதேனும் பாதிப்பு அல்லது தவறு நேரிடுவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்கிறது.
1: பல மாதங்களாக ஒவ்வொரு அசைவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டது. இறுதியில் அந்த தருணம் வந்தது. 19 மாதங்களாக ஒன்றாக இருந்த மெர்சியும் குட்னஸும் இறுதியாக பிரிக்கப்பட்டனர். ஆறு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அந்த குழந்தைகள் நீண்டதொரு குணமடையும் பாதையில் பயணித்து வருகின்றனர். இதே காலகட்டத்தில் சில சிக்கல்களும் ஏற்படவே செய்தன. இருப்பினும் ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றிய வாழ்க்கையை அந்த குடும்பம் இப்போது வாழ்ந்து வருகிறது.
2: நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
3: முன்பு அவர்கள் ஒட்டிய நிலையில் இருந்தபோது ஒரே இடத்தில் இருக்க வேண்டியிருந்தது. அவர்களால் வெளியே செல்லவோ அமரவோ அல்லது தாங்களாகவே எழுந்து நிற்கவோ முடியவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் எந்த உதவியும் இன்றி நடக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி.
1: அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க முடிகிறது.
3: ஆம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
4: இனி விளையாட்டுச் செய்திகளில், சிம்பாபே அணியுடனான இரண்டாவது T20 போட்டியில் வங்கதேசம் 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜப்பான் ஓபனில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் 780 பிரிவில் அரையிறுதிக்கு அவர் முன்னேறியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திரம் சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் வயது மூப்பு மற்றும் உடல்ல குறைவால் காலமானார். அவருக்கு இறக்கின்ற வயது 89. சோபர்ஸ் தனது 90th பிறந்த நாளை நிறைவு செய்வதற்கு இன்னும் 10 நாட்களே இருந்த நிலையில் அவரது மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்தை நேரில் சென்று பார்க்கப் போவதில்லை என்று அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே கூறியுள்ளார். வழக்கமாக தங்கள் நாட்டின் விளையாட்டு அணிகள் களமிறங்கும் இறுதிப் போட்டிகளை அந்த நாடுகளின் தலைவர்கள் நேரில் பார்த்து வரும் நிலையில் மூட நம்பிக்கையின் காரணமாக வீட்டிலிருந்தே இந்த போட்டியை பார்க்க உள்ளதாக அதிபர் மிலி தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் கூறுகையில், சுவிட்சர்லாந்துக்கு எதிரான போட்டியை எனது கனமான ஜக்கேட்டை மேல்கோட்டை அணிந்தே பார்த்தேன். மிகவும் சூடாக இருந்ததால் நான் அதை கலற்றினேன். அவர்கள் எங்களுக்கு அர்ஜென்டினா எதிராக ஒரு கோல் அடித்தார்கள். உடனே மீண்டும் அதை நான் அணிந்து கொண்டேன். மீண்டும் அதை கலற்றவில்லை. இறுதிப் போட்டியையும் அதை அணிந்தே பார்க்கப் போகிறேன். கடந்த 1990 நடைபெற்ற மேற்கு ஜெர்மனி மற்றும் அர்ஜென்டினா இடையான உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை பார்ப்பதற்காக அப்போதைய அர்ஜென்டினா அதிபர் கார்லோஸ் மெனம் திடலுக்கு நேரில் சென்றிருந்தார். அந்த போட்டியில் அர்ஜென்டினா அணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இதுவரை அர்ஜென்டினா அணி களமிறங்கும் இறுதிப் போட்டிகளின் திடலுக்கு நேரில் செல்வதை அர்ஜென்டினா அதிபர்கள் தவித்து வருகிறார்கள். மேலும் தென்னமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் மக்கள் தங்களின் விருப்ப அணிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு மூட நம்பிக்கை பழக்கங்களை கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அர்ஜென்டினாவுக்கு எதிராக ஃபிஃபா உலக கால்பந்து சம்மேளனம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டத்துக்கு பிறகு அர்ஜென்டினா வீரர்கள் போக்லாந்து தீவுகள் தங்களுக்கு சொந்தம் என்ற பதாகையை ஏந்தியிருந்தார்கள். அதற்கு பிரதமர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உலக கிண்ணம் நமக்கு சொந்தமாக இல்லாவிட்டாலும் போக்லாந்து தீவுகள் கட்டாயம் நமக்குத்தான் சொந்தம் என்று ஸ்டார்மரின் பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். போக்லாந்து தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிக்கும் உரிமை அந்த தீவுகளைச் சேர்ந்த மக்களுக்கே உண்டு என்று அவர் தெரிவித்தார். போக்லாந்து தீவுகளை பொறுத்தவரை பிரிட்டன் கொண்டிருக்கும் கடப்பாடு ஒருபோதும் மாறாது என்றும் அவர் விளக்கினார். கால்பந்தில் அரசியல் கலக்கக்கூடாது என்பது ஃபிஃபா விதி. அதை அர்ஜென்டினா மீறியது குறித்து விசாரணை தேவை என்று பிரிட்டிஷ் அரசு வலியுறுத்துகிறது. அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமா என்று ஆலோசிப்பதாக ஃபிஃபா தெரிவித்திருக்கிறது. அது பற்றி ஒழுங்கு நடவடிக்கை குழு வாதிப்பதாக அது தெரிவித்தது. ஈராண்டுக்கு முன்னர் இதேபோலவே வேறொரு சம்பவம் நடந்தது. யூரோ போட்டியின் போது 2 ஸ்பெயின் கால்பந்து வீரர்கள் இப்ராட்டர் ஸ்பெயினுடையது என்று முழங்கினார்கள். அதற்கு அவர்கள் இருவருக்கும் ஒரு ஆட்டத்தில் கலந்து கொள்ள ஐரோப்பிய கால்பந்து சங்கமான UEFA தடை விதித்தது. ரொட்ரி மொரட்டா ஆகிய இருவரும் ஸ்பெயினின் முக்கிய ஆட்டக்காரர்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்

tamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒளிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 384 ரூபாய் 23% இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 49%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335 ரூபாய் 92% இந்திய பிரமதியில் 96 ரூபாய் 64%, ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் 415 ரூபாய் 84% இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 58%, ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451 ரூபாய் 90% இந்திய பிரமதியில் 130 ரூபாய் 1%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239 ரூபாய் 89% இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 93%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: ஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நடந்ததை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ?
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்று தொடர்கின்றது. கலசம் போட்டி நிகழ்ச்சியாக வானிலைகளிலே கலசம் ஒலிக்க இருக்கிறது. கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டே இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. கலசத்துக்கான கேள்விகள் ஜோடியாக வரும். முதல் சோடியினுடைய, அதாவது அந்த ஜோடியின் முதல் பகுதிக்கான விடையை இரண்டு எழுத்துக்களில் கண்டுபிடித்து, நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற விடையின் அந்த இரண்டு எழுத்துக்களிலிருந்து ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக அந்த சோடியினுடைய இறுதி பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். என்றும் ஏற்கனவே கேட்ட கேள்விகளிலிருந்து ஆரம்பிக்கலாம். பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம், பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலவில் கிடைக்கும் பலம் இதுவா? பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் இதுவா? பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் இதுவா? கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் அது எது என்பதே கேள்வி. பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் அது எது?

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வானிலைகளிலே வந்திருப்பவரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். தொடர்பை துண்டித்து சென்று விட்டார். பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் அது எது? கலத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்ஷன்.
0: வணக்கம்.
1: சொல்லிட்டாவா?
0: இந்த இல்லை, அவர் தொடர்பை துண்டித்துட்டு போயிட்டார். இது ஏற்கனவே கேட்ட கேள்வி. பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் சரி, திருப்பி முயற்சி செய்து பாருங்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷனா, கவிதா.
0: தவி தன்ராஜ் அவர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம்.
2: நான் மனபலத்தோட வந்தனா?
0: ஏன், ஏற்கனவே இதுக்கு பதில் சொன்னார்கள் தானே நேயர்கள்.
2: ஓ, மறந்துட்டேன். மனபலம் தானே இலகுவில கிடைக்கும் எங்களுக்கு என்று யோசிச்சேன். என்ன விட சொன்னே மறந்து
0: போனேன். முயற்சி செய்து பாருங்கள், நான் மறுபகுதியை தருகிறேன். அதை வைத்து கண்டுபிடிக்க பாருங்கள். காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவர். காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவர். தவறு இருக்குது, அந்த கேள்வியை நான் மாத்துகிறேன். சரி, முதல் பகுதிக்கு மட்டும் சொல்லுங்கள். பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம்.
3: வணக்கம் பாரதி.
0: பாரதி அவர்கள் சொல்லுங்கள்.
3: ஆழ்பலம்.
0: ஆழ்பலமும் இல்லை, அதை விட முக்கியமான பலம். இப்ப உங்களுக்கு கிடைச்ச பலம் மாதிரி, வான்வழிக்கு வந்ததால உங்களுக்கு கிடைச்ச பலம் மாதிரி. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இப்ப இப்படியே தெரிஞ்சீங்க. ஒத்துக்கொள்வீங்க?
3: நன்றி.
0: சரியா?

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ரஜினி
0: என்ற நீங்களா முன்னேற சொன்னது தொடர்பு துண்டிங்க. நான் ஒரு பாடலை போட்டுட்டு அதுக்கான ஒரு கேள்வி எழுதி போட்டு அடிக்கிறேன் சொல்றேன்.

0: கலை நேரம் இரவு 11:19 ஐக்கராட்சியத்திலே இரவு 10:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் பிரபலத்தில் வருகின்ற பீனா ராணா. அதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவரும் இவருமா. காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவரும் இவருமா. வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, காத்திருந்து பலம் பொருந்திய மனிதர்களுக்கு இலகுவில் கிடைக்கும் பலம் என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதிலாக வந்திருந்தது பிரபலத்தில் வருகின்ற பீனா ராணா. அதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவரும் இவருமா. வந்திருப்போர் வணக்கம்.
1: முதல்
0: பிள்ளையான இப்ப உங்களோட குரலை கேட்டு உங்களோட பேரை கண்டபடியால மாத்திட்டேன். அது விடதான் பிள்ளையாளி இருந்தேன். இப்ப உங்களோட விட சொன்னதால அதை
1: உருவாக்கிட்டேன்.
0: காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவரும் இவருமா.
1: ஒரு
0: உங்களோட பேராயும் இருக்கும், உங்களோட பேருக்குள்ளும் இருக்கும். உங்களோட பேருக்குள்ள இருக்கு, சொல்லிட்டு போங்க. எழுத்து உங்களோட பேருக்குள்ள இருக்கு. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன்.
0: லாலா ரவி அவர்கள், சொல்லுங்கள்.
2: அந்த கேள்வி இருக்க திரும்ப சொல்லுங்க.
0: அதாவது காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவரும் இவருமா. உங்களோட பேருக்குள்ளும் அந்த எழுத்து இருக்கு. உழையும் அந்த எழுத்து இருக்கு. ஒரு எழுத்து இருக்கு. அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாரா? என்ன அப்படி ஒரு புகழ் பெற்றவர் இருக்கிறாரா? காணாத கவிஞர்களால் புகழ் பெற்றவரும் இவருமா. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ரதி.
0: ரதி என்பது சரியான பதில். லாலா ரவியிலும் ராணா இருக்கு, அதைத்தான் அவருக்கு சொல்லி ராணா இருக்கு, அதான் சொல்லி பார்த்தலாம். அவர்களால் முடியாமல் போயிட்டது. சரி, அவே கேட்டுகள்
3: கேட்ட நீங்கள், ஆனால் வேறு விதமாக கேட்டிருக்க வேணும்னு
0: நினைக்கிற. அது நான் முதல் வேற மாதிரி மாற்றியிருந்தேன், ரெண்டாவது பகுதியை வேற மாதிரி மாற்றிட்டேன். சரி, இப்போ இதுக்கு சொல்லுங்க பாப்போம். நாம் இருக்க விரும்பாத இன்று வரை மனிதர்கள் வாங்க விரும்பாத அறை. நாம் இருக்க விரும்பாத இன்று வரை மனிதர்கள் வாங்க விரும்பாத அறை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இந்து குருக்கள் பலர் பார்க்க இருக்கக்கூடிய மேடை. இந்து குருக்கள் பலர் பார்க்க இருக்கக்கூடிய மேடை.
3: இந்து குருக்கள்
0: பலர் பார்க்க இருக்கக்கூடிய மேடை. இந்து
3: மனமேடை
0: என்பது அப்ப ஞாபகம் இருக்கு உங்களுக்கு கேட்ட கேள்வி?
3: இல்ல, அந்த எழுத்துக்களையும் வச்சுதான் ஜோதிச்சனா இருக்கலாம்.
0: சரி, பல நேரங்களில் எமது வானொலியில் நீங்கள் தேடிப்பிடிப்பது இதுவா? பல நேரங்களில் எமது வானொலியில் நீங்கள் தேடிப்பிடிப்பது இதுவுமா?
3: விடை.
0: விடை என்பது சரியான பதில். உங்களுக்கு வீணா டையன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக காயத்தாலும் பெறக்கூடிய இதனை சுலகிலும் செய்யலாம். காயத்தாலும் புடை என்பது சரியான பதில். சரி, உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு. உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு. கண் என்பது தவறான பதில். மீண்டும் சந்திக்கலாம். இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
1: ரஜினி
0: பாட்டுகள் எல்லாம் பாடி இருக்கிறாங்க, தெரியாதா? என்ன ரதிதேவி என்று சொல்லி கவிஞர்களுடைய பாடல்களை கேட்க இல்லையா நீங்க? சரி, அப்ப சொல்லுங்க உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு இப்ப நீங்கள் இருக்கிறது இடத்துக்கு பொருந்தாது. உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு நீங்கள் இப்ப இருக்கிற இடத்துக்கு பொருந்தாது. எங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு உதவிக்காக அதை இணைச்சிருக்கிறேன். இப்ப இருக்கிற இடத்துக்கு பொருந்தாது. இல்ல, சரி, மீண்டும் சந்திப்போம். இங்கே தொடர்ந்து வைபருடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். ரதி என்றதுக்கு தெரியல, அவ கவிஞரா இருக்கிறா, ரதி தேவிய பற்றி தெரியல. சரி, இதுக்கு சொல்லுங்க. அப்போ உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு இப்ப நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பொருந்தாது. அது உங்களுக்கு உதவிக்காக தருகிறேன். உங்களுக்கு இப்ப நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பொருந்தாது. நெருங்கி இருக்கிறீங்க, சொல்லுங்க பதில. உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு, சரி, நான் அப்படியே சொல்லி தரேன். நீங்கள் அதை ரெண்டையும் இதெண்டு தெரியாத தடுமாறுங்க. வெளி உறுப்புன்றது சரி, வெளியுறுப்பு அது நீங்கள் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றீங்க, உள்ள வழி என்று இல்லாம. சரி, இப்பொழுது உங்களுக்கு வேணா லீனா தெரிந்திருக்கிறது. வீட்டிலும் வளர்க்கக்கூடியவற்றில் உங்களுக்கு தெரிந்த தெரியாத பெயர். வீட்டிலும் வளர்க்கக்கூடியவற்றில் உங்களுக்கும் தெரிந்த தெரியாத பெயர். உங்களுக்கு வேணா லீனா தெரிந்திருக்கிறது. சரி, சிந்தித்து விட்டு வாங்க. இது நீங்கள் தேடித்தான் கண்டுபிடிக்கணும், கஷ்டம், தேடி வாங்க. சரி சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: ரஜினி
0: என்ன அவர்கள், சொல்லுங்க பார்க்கலாம். உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு வெளியுறுப்பு. அதான்
1: சொன்னேன்,
0: நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்றபடியால் தான் உள்ளன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வெளியன்று கண்டுபிடிப்பீங்க. அதான் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தேன் நான். இப்போ இது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேணும். வீட்டிலும் வளர்க்கக்கூடியவற்றில் உங்களுக்கு தெரிந்த தெரியாத பெயர். உங்களுக்கு தெரியாத பெயரா அது இருக்க வேணும். கிளியண்டா டக்கன்னு உங்களுக்கு தெரியுமே.
1: நன்றி.
0: சரி, இதை கொஞ்சம் தேடி பாருங்கள். உங்களிடம் உள்ள உங்களுக்கு தெரிந்த உறுப்பு வெளியுறுப்பு வேணாளீனா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக வீட்டிலும் வளர்க்கக்கூடியவற்றில் உங்களுக்கு தெரிந்த தெரியாத பெயர். வீட்டிலும் வளர்க்கக்கூடியவற்றில் உங்களுக்கும் தெரிந்த தெரியாத பெயர். தேடித்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சற்று கடுமையான கேள்வி இது.
4: கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லா

பிரச்சனை அந்த கேள்வியானது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டும், பின்னர் கண்டுபிடியுங்கள். சரி, ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு மீண்டும் வருகின்றோம். அதிக ஒளியால் கண்ணை கூச வைப்பதல்ல, தினமும் உங்களை அழைக்கும் கூசக்கூடியது இதுவா? அதிக ஒளியால் கண்ணை கூச வைப்பதல்ல, தினமும் உங்களை அழைக்கும் கூசு இதுவா? அதிக ஒளியால் கண்ணை கூச வைப்பதல்ல, தினமும் உங்களை அழைக்கும் கூசு இதுவா? இது ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு மீண்டும் செல்வோம். அதிக ஒளியால் கண்ணை கூச வைப்பதல்ல, தினமும் உங்களை அழைக்கும் கூசு இதுவா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. அதிக ஒளியால் கண்ணை கூச வைப்பதல்ல, தினமும் உங்களை அழைக்கும் கூசு இதுவா? அதிக ஒளியால் கண்ணை கூச வைப்பதல்ல, தினமும் உங்களை அழைக்கும் கூசு இதுவா? சரி, வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வாய்
0: வாய் என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, தடியாலான கோல் அல்ல உணவில் வரக்கூடிய கோல். தடியாலான கோல் அல்ல உணவில் வரக்கூடிய கோல்.
1: உணவில் வரக்கூடிய
0: வைக்கோல் என்பது சரியான பதில். சரி, தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ? தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ? தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ? தேடி கண்டுபிடிங்க என்ன சொல்லு. சரி, நன்றி. தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ?

சரி, நாங்கள் அந்த கேள்வியை விடுத்து ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றை தருகிறேன். நடக்க முடியாத காரியத்துக்கு இன்றாவது, நடக்க முடியாத காரியத்துக்கு இன்றாவது, இது ஏற்கனவே பதில் சொன்ன கேள்வி. நடக்க முடியாத காரியத்துக்கு இன்றாவது.

0: அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது போல நடக்கு, ஞாபகத்தில் வரவில்லை. இந்தாங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏரி கிணறுகளை சுகப்படுத்தும் நடைமுறைக்கானது, ஏரி கிணறுகளை சுகப்படுத்தும் நடைமுறைக்கானது, ஏரி கிணறுகளை சுகப்படுத்தும் நடைமுறைக்கானது. சரி, வந்திருப்போரை பார்க்கலாம். ஏரி கிணறுகளை சுகப்படுத்தும் நடைமுறைக்கானது.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் முதலாவதுக்கு சொல்லி பார்க்கிறேன். நாளை,
0: நாளை என்பது சரியான ஞாபகம் வந்துட்டு, நடக்க முடியாத காரியத்துக்கு என்றாவது. பாதுகாப்பு நடவடிக்கையில் வரக்கூடாத ஆங்கில வார்த்தையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. பாதுகாப்பு நடவடிக்கையில் வரக்கூடாத ஆங்கில வார்த்தையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வரக்கூடாத ஆங்கில வார்த்தையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. நடக்க முடியாத காரியத்துக்கு இன்றாவது நாளை என்று சொல்வோம். சரி, நாவன்னா லையன்னா தெரிந்திருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வரக்கூடாத ஆங்கில வார்த்தையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. சரி, வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். ஸ்கந்தா அவர்கள் சொல்லுங்கள்.
2: என்ன அந்த பாதுகாப்பு நடவடிக்கை? நாயா?
0: இல்ல,
2: தெரியும். நான் இப்பதான் கேட்டேன், நிகழ்ச்சி நடக்கிறது தெரியா? வீட்டை வந்தா ரேடியோ போட்டேன்.
0: ஆ, சரியா. எனக்கு கேள்விகள் எல்லாம் கேட்டு சிலதுகளுக்கு பதில் வரே இல்ல.
2: நன்றி சார்.
0: சரி,
2: மீண்டும்
0: பாருங்கள். சரியாக இதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியது இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? இதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியது இதுவா? ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? சரி, வந்தவரை பார்க்கலாம். வணக்கம். மது என்பது தவறு.
2: நன்றி.
0: நன்றி. சரியா கஷ்டப்படுகிறார்கள் நேயர்கள். ஆண்களிடையே நெருக்கத்தை காட்டக்கூடியதும், பலரது பார்வையில் மரியாதை குறைவை எதிரொலிக்கக்கூடியதும் இதுவா? வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: டே
0: என்பது சரியான பதில். டே என்றது வந்து நெருக்கத்தை காட்டக்கூடியது, அது மற்றவர்களுடைய பார்வையில் அது மரியாதை குறைவாக இருக்கக்கூடியது. இப்பொழுது உங்களுக்கு டேனா இயனா தெரிந்திருக்கிறது. சில வகை மரங்கள் செடிகள் தருபவற்றை பெறச் செய்ய சொல்வது. சில வகை மரங்கள் செடிகள் தருபவற்றை பெறுவதற்கு செய்ய சொல்வது. சில வகை மரங்கள் செடிகள் தருபவற்றை பெறுவதற்கு கொய்யும் பொருந்தும். அதை விட இன்னொரு சொல்லு சாதாரணமாக
1: பயன்படுத்துகிறது.
0: ஏன் வராமல் விட்டு தண்டு தெரியல? வைபர்ல யாராவது தொடர்பு கொள்ளுங்க, வருகுதா இல்லையாண்டு பாப்போம்.
1: நீங்க
0: இதை கண்டுபிடிச்சீர்களா? அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வரக்கூடாது ஆங்கில
1: கஸ்டமர்.
0: சரி சரி, அப்ப இது புதிய சோடியை கேட்போம். முதன் முதலில் சீனா வழியாக வந்ததால் பெயர் பெற்றது. சரி, முயற்சி செய்து பார்த்து பாருங்கள். நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேரம் ரஜனியன் அவர்கள், சொல்லுங்கள். முதன் முதலில் சீனா வழியாக வந்ததால் பெயர் பெற்றது. எங்களோட ப்ரொஃபசர் சச்சிதானந்த மையா அவர்களும் உதவும் அணுகட்சியில இதை ஒரு சொல்லி இருக்கிறார். அதால தான் அந்த கேள்வி ஞாபகம் வந்து. தண்டெழுத்து சொல்லு. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர்
2: சீனா வழியாக வந்ததால் பெயர் பெற்றது.
0: சரி.

0: இங்க வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். தேவன் அவர்கள் வைபர்ல விளையாடுகிற போது வானொலியில் வருகிறா தானே?
1: இல்ல இல்ல, அதான் அதுக்காக அழிக்காத
0: நீங்கள் நீங்கள் பேசுவது வருகுதல்ல. வெளியிலே வானொலியில என்னடா சிலர் சொல்லி இருந்தார்கள் அப்போது வைபரூடாக உரையாடிய போது வரையில்லை என்று. சரி, அவர்கள் பேர்ந்து சொல்லட்டும், நீங்க விடையை சொல்லுங்கள் பார்க்கலாம். முதன் முதலில் சீனா வழியாக வந்ததால் பெயர் பெற்றது. வடி என்பதும் கிட்டத்தட்ட சரி, ஆனால் அதை விட முக்கியமான பதில் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நானும் வெடியோட தான் வந்தேன்.
0: அது வெடியை விட இன்னொரு பதில் இருக்கிறது.
2: உணவு
0: பொருள் சரி, முயற்சி செய்து பாருங்கள். இங்கே வைபரூடாக வந்திருக்கின்றார் மீண்டும் சிவராணி அவர்கள். அவர் சீனி என்பது சரியான பதில். எப்படி தெரிந்து கொண்டீர்கள் சீனி என்று? என்பது இது எங்களோட பேராசிரியர்கள் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை தந்திருந்தார். இப்பொழுது உங்களுக்கு சி என்ன நீனா, நீங்க கதைச்சது இப்ப வானொலியில வருகுதா? உங்களையும் வந்ததான் வரும். சரியா, அவை உங்களுக்கு சிஎன்னா நீனா தெரிந்திருக்கிறது. கூசா கண்ணாடியினால், கூசா கண்ணாடியானால் வருவது, கூசா கண்ணாடியானால் வருவது, கூசா கண்ணாடியானால் வருவது. உங்களுக்கு சிஎன்னா நீனா தெரிந்திருக்கு. கூசா கண்ணாடியானால் வருவது தெரியலையா? சரி, பின்னர் சிந்தித்து விட்டு வாங்க. அதாவது வந்து இல்லை, நான் கேட்டது பாதுகாப்பு நடவடிக்கைகள் வரக்கூடாத ஆங்கில வார்த்தையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. சரி, இங்க தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு சீனா நீனா தெரிந்திருக்கிறது. கூசா கண்ணாடியானால் வருவது, கூசா கண்ணாடியானால் வருவது, கண்ணாடியானால் வருவது. கூசாவில் வந்து மண்ணால் செய்தது எல்லாம் இருக்குதானே? அவை கண்ணாடியானால், கண்ணாடியானால் வருவது, கண்ணாடியால் செய்திருந்த அதை உடையக்கூடிய மாதிரி.
2: தெரியல, மட்டும் பாருங்க.
0: சரி,

0: சரியா, இன்னொரு கேள்வியை தருகின்றேன். ஜால்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது இதுவா? ஜால்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது இதுவா? ஜால்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது இதுவுமா? ஜால்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது இதுவுமா? கூடுதலாக ஜால்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது இதுவுமா? கூடுதலாக ஜால்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியது இதுவுமா? தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சரி அல்லது ஓம்?
0: ஓம் மாதிரி தான் நான் வேறே ஒரு சொல்லிருக்கு. ஓம் மாதிரி வரக்கூடிய இன்னொரு சொல்லிருக்கு. ஆமா என்பது சரியான, ஆவண்ணா மாவண்ணா ஆமா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக புத்திமதியை சொல்வதற்கேற்ற நம்மவர்களின் அடிப்படை தகுதி இதுவா? புத்திமதி சொல்வதற்கேற்ற நம்மவர்களின் அடிப்படை தகுதி இதுவா? உங்களுக்கு ஆவண்ணா மாவண்ணா தெரிஞ்சிருக்கு. புத்திமதி சொல்வதற்கேற்ற நம்மவர்களின் அடிப்படை தகுதி இதுவா? தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பேசன், ஆமாக்கு தான் வந்தேன்.
0: நீங்க ஆமா போடலாமா போயிட்டு?
2: ஆமா போடலாமா போட்டது. மற்ற என்ன இந்த கேள்விக்கு மறைந்த தமிழில் உள்ள வார்த்தை இதுவா? அந்த
0: அதுக்கு கேட்டிருந்தேன், அதுவும் தெரியல. விட
2: சீர் என்று சொல்லி பாக்கட்டா? சீர்
0: இல்ல. அது சுகமான பதில். நீங்க இப்படி பெரிசா சிந்திக்காமல் வந்து என்ன மாதிரி முட்டாளா சிந்திச்சீங்கன்றதான் பதில் சொல்லலாம். நான் ஒரு முட்டாளன்றது எல்லாரும் சொல்றது என்ன முட்டாளன்றது? எல்லாரும் என்ன முட்டாள் ஆக்குறதால நான் ஒரு முட்டாள்.
2: சரி, இப்ப என்ன
0: இப்ப கேட்டதான் இதுதான் சொன்ன, அதாவது யாழ்ரா அடிப்பவர்கள் மட்டும் சொல்லக்கூடியதுக்கு ஆமாண்ட பதில் வந்திருக்கு. புத்திமதி சொல்வதற்கேற்ற நம்மவர்களின் அடிப்படை தகுதி இதுவா? இப்ப நீங்க புத்திமதி சொல்ல போனா சிலர் இது கேட்பார்கள். புத்திமதி சொல்வதற்கேற்ற நம்மவர்களின் அடிப்படை தகுதி இதுவா? உங்களுக்கு ஆவண்ணா மாவண்ணா தெரிந்திருக்கு. சரி, உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம். அடிப்படை தகுதி இதுவா? உங்களுக்கு ஆவண்ணா தெரியும் இல்ல? தமிழ்ல ஆவண்ணா தெரியும் விடைய சொல்லாமே நீங்க. புத்திமதி சொல்லியுள்ள இது கேப்பினம். ஆவண்ணா தெரியுது தானே? என்ன என்ன தெரியும் உங்களுக்கு ஆவண்ணா? அப்போ நீங்க விட சொல்லிட்டீங்க. ஆக்கள் சொல்லி ஆனாவண்ணா தெரியாத, அதுக்குள்ள எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியான்னு சொல்றீ இல்லையா? சொல்றீ இல்லையா? சரி, அதுக்கு விட வந்து விட்டது. அந்த இந்த கேள்விக்கு இன்னும் விட வரே இல்லை. இது லாலா ரவி அவர்கள் முயற்சி, நான் அதை மறந்து விட்டேன். தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ? தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ என்று கேட்டிருந்தேன். அதுக்கு விட வரவில்லை. அதுக்கு யாராவது முயற்சி செய்து சொல்லி பாருங்கள். ரஜினி அண்ணன் அவர்கள் உதவி செய்தா சொல்லுவீங்களா? இந்தாங்க நான் உதவி செய்கிறேன். உங்களோட இளம் தலைமுறையை வச்சு சொல்லுங்க. இளம் தலைமுறையினர் பேசுற தமிழை வச்சு சொல்லுங்க. அல்லது இப்ப நம்மவர்கள் இந்தியாவில பேசுற வச்சு தமிழை வச்சு சொல்லுங்க. தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ? இந்தியர்கள் வந்து பேசுற தமிழை வச்சு சொல்லுங்க. அதுக்கான சொல்ல கண்டுபிடிங்க. தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ? இல்ல, இது தமிழுடைய அப்படியே சீரக்கூடிய சொல்லு. என்ன இவ்வளவு சரியா கஷ்டப்படுறீங்கன்னுதான் கவலையா இருக்கு.
1: தொடர்ந்து நடக்காது.
0: சரி, மீண்டும் முயற்சியுங்கள். இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம்.
2: தூய
0: தமிழ் என்பதுதான் சரியான பதில். கண்ணாடியானால் வருவது சீசா, சீனா சாவன்னா. இப்ப தூய தமிழ், தமிழில் தற்போது காணாமல் போன சொல் எதுவோ, தூய தமிழ் காணாமல் போய்விட்டது. அந்த வகையிலே தூவன்னா ஜானா. இதில் ஒரு எழுத்து எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக நாம் கொடுத்த அரசியல் தஞ்ச வாக்குமூலத்தில் இல்லாமல் இருப்பது. நாம் கொடுத்த, நீங்கள் அரசியல் தஞ்சத்துக்கு வாக்குமூலம் கொடுத்திருப்பீங்க, ஆனால் அதில் இல்லாமல் இருப்பது. சுய என்பது, அதாவது நீங்களா எழுதுறையிலே அவர்கள் எழுதினதைத்தான் சொல்றபடியால அதன்றது சரியா. சரி, உடல்நலத்துக்கு தேவையானவற்றில் வரும் முதல் பகுதி இது. உடல்நலத்துக்கு தேவையானவற்றில் வரும் முதல் பகுதி இது. உடல் நலத்துக்கு இது வந்து புதுசு. உடல் நலத்துக்கு தேவையானவற்றில் வரும் முதல் பகுதி இது. நார் என்பது சரியான பதில். நார்ச்சத்து கட்டாயம் தேவை. அந்த வகையில் நார் என்பது சரி. இதுவும் ஏற்கனவே கேட்ட கேள்வி. சரி, இது இதுல நாவன்னா இறனா. ஏரி கிணறுகளை சுகப்படுத்தும் நடைமுறைக்கானது தூர்வாடுறது என்பது

0: തുയ്യ തമിഴ് ഇല്ലാമൽ പോയിട്ട്. தூது என்பது சரியான பதில். பண்டைய வரலாற்றிலே வந்து தூது தான் காதலுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அவை உங்களுக்கு தூவன்னா தூணா தெரிந்திருக்கிறது. இன்றைய சமூக கொடுப்பனவில் அதிகம் பெற காட்டக்கூடாதது. இன்று சமூக கொடுப்பனவில் அதிகம் பெற காட்டக்கூடாதது. சரி, நன்றி. சரிங்க, தொடர்ந்து காத்திருப்பவர் காத்திருந்தால் பதிலை பார்க்கலாம். வணக்கம்.
1: இன்று
0: சமூக கொடுப்பனவில் அதிகம் பெற காட்டக்கூடாதது. கூடாதது உங்களுக்கு தூவன்னா தூணா தெரிந்திருக்கிறது. இன்று சமூக கொடுப்பனவில் அதிகம் பெற காட்டக்கூடாதது. சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். இது இரண்டாவது கேள்வியாக
0: இருக்கீங்க. இரண்டாவது.
2: முதலாவது என்ன எழுத்து வந்தது?
0: அன்றைய காதலுக்கு தேவைப்பட்டது தூது.
2: ஓ, தூது தூது.
0: இன்று சமூக கொடுப்பனவில் அதிகம் பெற காட்டக்கூடாதது.
2: தெரியல.
0: சிந்திச்சு வாருங்கள். நன்றி.

0: நிலைய கன நேரம் இரவு 12 மணி 4 நிமிடம், அக்கராட்சியத்திலே இரவு 11 மணி 4 நிமிடம். காலையிலே அதிகாலையிலே வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து
1: விளையாட்டு பிள்ளை என் பொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

0: வயிறு தூணை பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். தன்னந்தனி காட்டு ராஜா கூட்டத்தில் எத்தனை ரோஜா தீராத விளையாட்டு பிள்ளை கூட்டில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: நித்யா நான் படைத்த ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்க தவறிட்டீங்களா? இது ஒரு மறு ஒளிபரப்பு. வணக்கம் நீர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல உங்களை சந்திக்க வந்துவிட்டேன். நான் உங்கள் ரவுடி பேபி நித்யா. காலை 10 மணி வரைக்கும் என்னுடன் இணைய யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க, யாரெல்லாம் விழுத்திருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவிங்க. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியை ஒரு அழகான கூற்றோட நான் தொடங்க போறேன். ஏன்னா அடுத்த 20 நிமிடங்களுக்கு நம்ம நேர்கள் நீங்க அனுப்புற கூற்றை தான் நான் வாசிக்க போறேன் வானொலியில. இப்போது நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்த உற்சாகமான கூற்றோட நாம ஆரம்பிக்க போறோம். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சி பவரே வாழ்வில் வெல்கின்றனர். இன்றைய முயற்சி செய், நாளைய வெற்றிக்காக. நாளைக்கு திங்கட்கிழமை, புதியதொரு வாரம் தொடங்க போகுது. அதனால நல்ல வெற்றிகரமா இருக்கணும்னு பல பேர் நீங்க விருப்பப்படுவீங்க. தடபடலா பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பீங்க. சில பேர் நாளைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கான பல இந்த டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி பட்டியெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. சரி, இதெல்லாம் சரிதான். ஆனா அவ்வப்போது சின்ன சின்ன இடைவேளைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத நினைவு கூறுங்க. இடைவேளையின் போது வானொலி கேளுங்க, ஒலிபரப்பும் பாடல்களை கேட்டு மகிழுங்க. சரிங்களா, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்று 2026 ஜூலை மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை, இவ்வருடத்தின் 201 நாள்ல இருக்கோங்க. என்னது, ஆண்டு நிறைவு பெற 164 நாள்கள் தான் எஞ்சி இருக்கின்றனவா? அப்பா, நாட்கள் என்ன இப்படி கடந்து செல்லுது. பராபவ ஆண்டு 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜரி 1448 சஃபர் மாதம் பிறை 4. வாங்க நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுத நல்ல ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம். இது ஒலியில் உல்லாசம்.
2: ஒலி 9.68 மணி நேர ஒலிபரப்பை
3: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
2: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
2: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: அருமையான எழுபதுகள்ல இடம்பெற்ற பாடல்களை கேட்டுட்டு இருக்கும் ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில. அப்படி எண்பதுகள் தொண்ணூறுகள் அப்புறம் 2000 கட்டத்திற்கு பிறகு வந்த பாடல்கள் அப்படின்னு நாம ஒவ்வொன்றா கேட்க போகிறோம். சற்று முன்பாக MS விஸ்வநாதன், இளையராஜா அவங்களுடைய இசையில பட்டினம் பிரவேசம், சிவப்பு ரோஜாக்கள் திரையில் இருந்த பாடல்களை நாம கேட்டவங்க. நேர்கள் பலரும் எனக்கு கூற்றுகளை அனுப்பி வச்சிருக்கீங்க, ஒவ்வொன்றா நான் நித்யா பொறுமையாக வாசிக்க போறேன். இப்ப சாலையில பல பேர் வந்து வாகனத்தை செலுத்திட்டு இருப்பீங்க, பல இடங்களுக்கு போயிட்டு இருப்பீங்க. 9:18 ஆயிடுச்சுங்க, நேரம் எப்படி கடந்து போகுதுன்னே தெரியல. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கு.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: மொழியின் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நித்யா என்னோட. நேர்கள் பலரும் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. வந்துட்டேன் நித்யா உள்ளே நையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வருகையை எனக்கு தெரிவி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கூற்றுகளையும் அனுப்பியிருக்கீங்க. முதலாவதாக நம்ம மனு உங்களுடைய கூற்றை தான் நான் வாசிக்க போறேன். தூற்றுவோர் துணை நிற்க போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்வதும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ தனித்து நின்றால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அடடடடா, இந்த கூற்றை படிச்ச பிறகு அடுத்த 5 நாட்கள் அதாவது வார நாட்கள் நிச்சயமா நல்ல உற்சாகமா வெற்றிகரமா கடந்து போகிறதுக்கான அந்த ஒரு உணர்வு எனக்கு கிடைக்குது. ரொம்ப நன்றி மனு. அடுத்ததாக நேயர் மோகம லிவர்பூல் சப்போர்ட்டர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வாவ், நம்மளும் அதே தான். ஆக அவர் வந்து மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கூற்று அவர் அனுப்பியிருக்காரு. பிறரை மன்னித்து வாழ்வது ஒரு தனி அழகு, அதிலும் பிறரை மகிழ்வித்து வாழ்வது அதைவிட அழகு. அழகு அழகு உங்களோட கூற்று, மிக மிக அழகு. சில பேர் வந்து எனக்கு குரல் பதிவு அனுப்பி இருக்கீங்க. சந்திரன் உங்களோட குரல் பதிவு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் நித்யா. வணக்கம். பேசுறேன் சிட்னில இருந்து. அதிகாலை பொழுதே நல்லா விடிஞ்சிருக்கு. இங்கிலாந்து வந்து பிரான்ஸ் 4-0 அரையிறுதியிலேயே, அரையிறுதி ஆட்டத்திலேயே 4-0 இருக்காங்க. இன்னும் எத்தனை கோல் வரப்போகுது தெரியல. ஃபர்ஸ்ட் டீம்ல கேன், ஹாரி கேன், பெலிங்ஹாம் எல்லாமே விளையாடுறாங்க. சாக்கா தான் 2 கோல்
1: போட்டிருக்காரு,
2: கோல் அது பரவாயில்ல. ஆனா பிரான்ஸ் என்னன்னு தெரியல, அவ்வளோ நல்லா விளையாடுறோம்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் 2வது பாதி எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நான் தேங்காய் பழப்பம் செய்ய போறேன். தேங்காய் பழப்பம் சாப்பிட்டுட்டு விளையாட பார்க்க போறேன்.
1: பாருங்களேன், அருமை அருமை. ரொம்ப நன்றி சந்திரன் உங்களுடைய செய்திக்கு. ஆமா, உலக கிண்ண கார்பந்து வந்து போட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க பல பேரு. இந்த வருஷம் நான் பாக்கலன்னு அது ஒரு பக்கம் இருக்க. நேர்கள் உங்களுடைய குரல் பதிவுகள் அவ்வப்போது இந்த ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு அவ்வப்போது தெரிஞ்சுக்கிறேன். ஆக சந்தோஷமா இருக்கு. சில பேர் வந்து ரொம்ப ஸ்பெயின் வெற்றி பெறும், சில பேர் அர்ஜென்டினா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எந்த குழு வெற்றி பெற்றாலும் எல்லாரும் ஒரு மாதிரி கடந்து வந்துட்டாங்க இறுதி கட்டத்துக்கு. அவங்க அனைவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிடலாம் அந்த நேரத்துல. சந்திரன், சுவையான பால் அற்பம் செஞ்சுக்கிட்டே நீங்க வந்து போட்டி பார்க்க போறேன்னு சொல்றீங்க. அப்படியே நம்ம மீடியா காப்புக்கும் கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஆசைதான் ஆசைதான் வர முடியும், என்ன பண்றது. சரி, ரொம்ப நன்றி உங்களுடைய குரல் பதிவுக்கு. தொடர்ந்து என்னிடம் நீங்க கூற்றுகளை அனுப்பி வைங்க, அதை ஒவ்வொன்றா படிக்க நித்யா நானும் காத்துட்டு இருக்கேன். இப்ப வாங்க, 80கள் வெளிவந்த அடுத்த வாரிசு திரையிலிருந்து இளையராஜன் இசையில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம். இது ஒலியில் உல்லாசம், உங்கள் நித்யாவோடு.

0: அலை கடலால திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: உல்லாசம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நித்யா என்னோடு. அடுத்ததாக ஹலீமா உங்களுடைய கூற்ற நான் படிக்க போறேன். நம்ம ஹலீமா இல்ல, இவங்க நேர் ஹலீமா. கூற்ற படிக்கிறதுக்கு முன்பாக ஹலீமா உங்களுடைய குரல் பதிவு கேட்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம்.
1: வணக்கம்
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா காலையில 6 மணிக்கு உன்னுடைய குரல் கேட்கும் போது.
1: நன்றிமா, நன்றிமா.
2: எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப சிறப்பா கலகலப்பா நிகழ்ச்சியை வழி நடத்துவீங்க அப்படின்னு.
1: நன்றி, நன்றி.
2: நேயர்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது எங்களோட நீங்க வந்து நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு, நிகழ்ச்சி படைக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. உங்களைய உங்களை வருக வருக அப்படின்னு வாழ்த்து கூறி வரவேற்கிறேன் அம்மா.
1: அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது எங்களுக்காக வந்திருக்கீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வேலை. ஆக இது வேலையாக பார்க்காம உங்களெல்லாம் சந்திக்கணும், நேர்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே எழுந்திருச்சு நாங்க வர்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒண்ணு, மகிழ்ச்சி கொடுக்கற எந்த ஒரு விஷயமும் நமக்கு பாரமா இருக்காது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி ஹலீமாமா. இப்போது உங்களுடைய கூட்டம் நான் படிக்க போறேன். இன்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லட்டும். ரொம்ப நன்றி, உங்களுக்கும் வெற்றியை தர வேண்டும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன் உங்களை. அடுத்ததாக பரணி, பரணி வாங்க. ஆஸ்திரேலியால இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, உங்களுடைய கூட்டத்தை நான் இப்ப வாசிக்க போறேன். 1000 இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். குறைகளை பற்றி சிந்திக்காதே, குறிக்கோள் தான் முக்கியம். நன்றி பரணி. இந்த கூட்டெல்லாம் படிக்கும் போது இது எப்படி சாத்தியமா அப்படின்னு நாம நினைக்கலாம். எல்லாம் நம்மளுடைய எண்ணத்துல இருக்குங்க, சரிங்களா? ஆக நம்மளுடைய எண்ணத்தை நம்ம கொஞ்சம் மாத்துவோம், வாழ்க்கைய மாத்துவோம், நல்ல சந்தோஷமா ஜாம் ஜாம்னு இருப்போம். ஆக நேர்கள் அனைவருக்குமே நன்றி உங்களுடைய கூற்றுகள் அனுப்பியதற்கு. ஆக நிறைய கூற்றுகள் வந்து கொண்டே இருக்கின்றன, எல்லாத்தையும் படிக்கணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா நேரம் பற்றாக்குறை. இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்காக சுவாரஸ்யமான சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இருங்க. இது ஒலியில் உல்லாசம், உங்கள் நித்யாவோடு.

0: தர்மசீலன் தாலாட்டு பாட வார்த்தைகளில் இருந்து நல்ல மென்மையான பாடல்களை நாம கேட்டிருந்தோம். உங்களுடைய காலை பொழுத நல்ல மென்மையான பாடல்களோட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேகமான பாடல்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கடக்க கடக்க நம்ம நிச்சயமா கேட்கலாம். ஆக தென்றல் வரும் முன்னே முன்னே அப்படின்னு பாடல் வரும்போது இன்றைக்கு சென்றலா புயலா மழையா அப்படின்னு பார்க்கும்போது வானிலை இன்றைக்கு மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும். சரி, இப்போது காலை மணி 6:44 ஆயிடுச்சு. சாலையில எப்படி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க?
1: 9:00 இந்தியா போக்குவரத்து நிலவரம்.
0: அப்பச்சாங்கி ரோட் இந்த பகுதியில இங்க போக்குவரத்து விளக்குகள் படந்தடைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் AY E Jurong Pier ரோடுக்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து. துவாசை நோக்கி செல்லும் PR E Jurong West Avenue 2க்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்கிறதுங்க.
2: போக்குவரத்து நிலவரம்.

ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. உங்க நித்யாவோடு பக்கத்துல தாள் பேனாலாம் இருக்கா? எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்து நான் சொல்ல போகும் குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகுது. சமீபத்துல நான் ஒரு கட்டுரையை பார்த்தேன், அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயின், அதாவது பகுத்தறிவு மூளை, நம்ம கிட்ட சில விஷயங்களை அது பேச மறுக்கும். இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் யாராவது நம்புவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூளை அதிகமாக யோசிக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். குறிப்பாக நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சில மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில உதாரணங்கள்ல சொல்றேன். முதலாவதாக, உங்களுடைய உடல் பாகங்கள், அதாவது கை கால், வயிற்று, நெஞ்சு பகுதி, உங்களுடைய தொண்டை, இவை கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாள் நினைச்சு பாருங்களேன், உங்களுடைய வயிற்று பகுதி ரொம்ப இறுக்கமா இருக்கு, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். அதற்கெல்லாம் வேற காரணங்கள் இருக்கலாம், நிச்சயமா மருத்துவ ரீதியாக வேற காரணங்கள் இருக்கலாம். ஆனா சில நேரத்துல இந்த மாதிரி உடல் பாகங்களுடன் நீங்க உரையாடும் போது அது என்னமோ தெரியல, அது ஒரு சின்ன ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு மாயாஜால வித்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கை கால்கள் உடனடியாக ஒரு மாதிரி லேசாகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இது படிக்கும் போது நண்பன் படத்துல ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு நம்ம இருதயம் இருக்கிற அந்த பகுதியில வந்து ஒரு மாதிரி நெஞ்ச தட்டுவாங்க இல்லையா, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இரண்டாவதாக, ஒரு உறவு முடியுதுன்னு வச்சுப்போமே, அந்த உறவுல இருக்கிற அந்த நபரை விட்டு நீங்க விலகி போறீங்க, அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை தேட நீங்க போறீங்க அப்படின்னு வரும்போது, நீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் நல்லது. நன்றி அப்படின்னு சொல்றது வந்து பலவீனம் கிடையாது, இது சொல்லும் போது உங்களுடைய நரம்பு மண்டலம் உங்களை எழுதுல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது உதவி செய்யும். சில நேரத்தில் இந்த க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம், அது இல்லாம சில பேர் ரொம்ப தத்தளிப்பாங்க, ஆஹா எனக்கு இருந்த ஒரு பழைய பிரச்சனைக்கு தீர்வு காணாம இந்த உறவை நம்ம முடிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த பழைய நினைவுகளிலே சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, குற்ற உணர்ச்சியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் நம்ம ஒரு முடிவு தேட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யலாம்னா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்றுகளா உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் சில கூற்றுகள் இருக்கின்றன, அதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.

0: சிம்ரன் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த அரசு திரையில் இருந்து கவிலன் அவருடைய இசையில, நாம் மணி சர்மாவின் இசையில, விஜய் யேசுதாஸ் சுஜாதா கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க. ஆக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக புதிதொரு செய்தி காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய சிங்கப்பூரை வந்து பிரதிநிதிச்சு ஒருத்தவங்க உலக அழகி போட்டிக்கு போக போறாங்க. யார் அவங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நம்ம போக்குவரத்து எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? போக்குவரத்து நிலவரம் அப்பச்சாங்கி ரோட், அப்பச்சாங்கி சாலை, இந்த பகுதியில போக்குவரத்து விளக்குகள் படுதடைந்திருக்கு. துவாசி நோக்கி செல்லும் AYE யூரோங் பியர் ரோடுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்துங்க.
1: போக்குவரத்து நிலவரம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா. இந்த பாடலை கேளுங்களேன். இப்படின்னு ஒரு பெண்மணிக்கு நிச்சயமா இப்போது வரிசை பிடிச்சு பல ஆண்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க பேரு தான் ஐஸ்வர்யா நிக்கோல் தான். இவங்க சமீபத்துல மிஸ் வேர்ல்ட் சிங்கப்பூர் அழகுராணி போட்டியில பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்றிருந்து மட்டும் இல்லாம இவங்க வென்றிருக்காங்க. ஐஸ்வர்யா நிக்கோல் தான், இவங்களுடைய அம்மா ஒரு இந்தியர், அப்பா ஒரு பிரணாகன். சின்ன வயதிலேயே அவங்களுக்கு உயரம் இன்னும் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவங்கள அழகு போட்டியில சேர சொல்லுவாங்களாம். அவங்களுக்காக சேர்ந்தது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய ஆசைக்காகவும் அவங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், அவங்க இதற்கு முன்பாக எந்த ஒரு அழகுராணி போட்டியிலும் சேர்ந்ததில்லை. ஆக மிஸ் வேர்ல்ட் சிங்கப்பூர் இவங்களுடைய முதல் போட்டியிலேயே இவங்க அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, வென்றிருக்காங்க. இது நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு அவங்களுக்கு இந்த கேட்வாக் பயிற்சியோ அல்லது ஒரு கேள்வி கேட்கும் போது எப்படி எல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு அனுபவமும் இல்ல. ஆனா இந்த போட்டியில அவங்க முதல் முறையா சேரும் போதே அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கான பல கடுமையான முயற்சியோட தயாரெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மற்ற போட்டிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க தயார் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படிலாம் வந்து அவங்க செய்தி அறிக்கையெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. ஐஸ்வர்யா நிக்கோல் தான் இவங்க ஒரு தொழில் முனைவர். அது மட்டும் இல்லாம இவங்க பகுதி நேரமாக ஒரு துணைப்பட ஆசிரியராக இருக்கிறாங்க. 7 நாட்களும் அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால தனக்கென்று அவங்க தனிப்பட்ட முறையில எந்த ஒரு நேரத்தை செலவு பண்ண முடியல அப்படின்னு வரும்போது இந்த போட்டி நிச்சயமா அதற்கு ஒரு துவக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மிஸ் வேர்ல்ட் சிங்கப்பூர் போட்டியை வென்ற நம்ம ஐஸ்வர்யா நிக்கோல் தான் உலகழகி போட்டியில சேர்ந்து மற்ற நாடுகளில் இருந்து வந்த பெண்களை அவங்க எப்படியாவது அவங்களை போட்டியிட்டு முறியடிச்சு நம்ம சிங்கப்பூருக்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படின்னு இந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாமே.

காலை மணி 7, மீடியா காப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா குடும்பம் என்பது பொறுப்பை சுமப்பது மட்டுமல்ல, அது உறவை வளர்ப்பது என்று கூறியிருக்கிறார். ஒன்றாக நேரத்தை செலவிடுவதும் கனிவான உரையாடல்களும் இனிய நினைவுகளும் அர்த்தமுடையவை என்றார் அவர். மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவும் சிவிலியன்ஸ் அசோசியேஷன் அமைப்பும் இணைந்து நடத்திய சுமார் 400 பேர் கலந்து கொண்ட நம்ம குடும்பம் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார். நல்ல குடும்பம் பிள்ளைகள் உறுதியோடும் நம்பிக்கையோடும் வளர வாய்ப்பு தருகிறது, மூத்தோர் இணைந்திருக்கவும் நல்லனவற்றை பலப்படுத்தவும் உதவுகிறது, ஆனால் கவனமாக இல்லாவிட்டால் அன்றாட வாழ்க்கையின் அவசரங்களில் அதை நாம் அலட்சியப்படுத்திவிடக்கூடும் என்றார் அமைச்சர் இந்திராணி. குடும்ப பிணைப்பு தற்செயலாக நடந்துவிடுவதில்லை என்று குறிப்பிட்ட அவர், நல்ல நோக்கமும் இடைவிடாத முயற்சியும் தேவை என்றார். திரும்ப திரும்ப குடும்பங்களை ஒன்றாக கொண்டுவர முடியும் என்று நம்பும் அமைப்புகளுக்கும் பங்காற்றிய பங்கேற்ற அனைவருக்கும் அவர் நன்றி சொன்னார். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறது. 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 100 அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மாநில முதலமைச்சர் அமினுடின் ஹருன், வெளியுறவு அமைச்சர் முகமது அசான், ஜனநாயக செயல் கட்சி தலைமைச் செயலாளர் ஆண்டனி லோக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மலேசியாவின் ஆளும் பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தேசிய முன்னணியும் எதிர்த்தரப்பு பிரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியும் மலாய் வாக்குகளை சேகரிக்க இணைந்து செயல்படுகின்றன. ஏற்கனவே ஜொஹூர் மாநிலத்தில் படுதோல்வி கண்ட பக்காத்தான் ஹரப்பானுக்கு இது முக்கிய பரீட்சை. வலுவான ஆதரவு தரும்படி பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தோனேசியாவில் இலவச சத்துணவு திட்டம் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. பள்ளி விடுமுறை காரணமாக 3 வாரமாக அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. உணவு விநியோகிப்பாளர்களை கண்காணிக்கவும் உணவின் தரத்தை மேம்படுத்தவும் அந்த 3 வார கால அவகாசம் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். 83 மில்லியன் பள்ளி பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சத்துணவு வழங்குவது திட்டத்தின் இலக்கு. அரசாங்கத்துக்கு ஆண்டுக்கு சுமார் $18 பில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்படுகிறது. லஞ்சம் என்ற குறை கூறலும் நச்சுணவினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் குறுக்கே வந்த போதிலும் சத்துணவு திட்டம் தொடரும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய ஆர்வலர் சோனம் பங்சுக் அகற்றப்பட்ட இடத்தில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டிருக்கின்றனர். அவர் 21 உண்ணாவிரதம் இருந்தார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்பவும் அவரது உடல்நலம் கருதியும் மருத்துவமனையில் சேர்த்ததாக புதுடில்லி காவல்துறை துணைத் தலைவர் சச்சின் சர்மா கூறினார். கரப்பான்பூச்சி கட்சிக்கு ஆதரவாக 59 வயது திரு வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தார்.

மருத்துவ அனுமதி தேர்வில் மோசடி இருப்பதாகவும் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் கரப்பான்பூச்சி கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அந்த கட்சியின் நிறுவனர் அபிஜித் டிப்கே தற்போது அதே இடத்தில் கால வரம்பற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார். ஈரான் நடத்திய தாக்குதலில் ஜோர்தானில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் மாண்டதாகவும் மேலும் ஒருவரை காணவில்லை என்றும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூர்க்கம் அடைகிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவற்ற போரை நெருங்கிக் கொண்டிருப்பதாக அமெரிக்காவின் CNN தொலைக்காட்சி கூறுகிறது. போரில் இதுவரை மாண்ட அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. மேலும் 420 அதிகமானோர் காயமுற்றதாக அமெரிக்க மத்திய ராணுவ தளபதியம் கூறியது. ஈரானிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி அமெரிக்காவினால் மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போவதாக சொன்னார். இஸ்ரேலிய அரசாங்கம் சிறைச்சாலைகளில் கைதிகள் தப்பித்து விடாமல் தடுக்க முதலைகளை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக விதிமுறையை மாற்றியிருக்கிறது. இஸ்ரேலிய சுற்றுப்புற பாதுகாப்பு அமைச்சர் முதலைகள் வனவிலங்குகள் அல்ல, பிடித்து வளர்க்கப்படும் உயிரினம் என்று மாற்றி அமைத்திருக்கிறார். பாலஸ்தீன கைதிகள் இருக்கும் சிறைகளை சுற்றி முதலைகளை வைக்க கடந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு அமைச்சு பரிந்துரைத்த போது இயற்கை பூங்கா ஆணையம் அதை எதிர்த்ததாக இஸ்ரேலிய ஊடகம் சொல்கிறது. நியூயார்க் நகரம் நாளை நடைபெறவிருக்கும் உலகக்கிண கார்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த உலகக்கிண இறுதி ஆட்டம் எங்கே நடக்கும் என்ற சர்ச்சை தொடங்கியிருக்கிறது. மொரோக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகிய 3 நாடுகள் 2030 உலகக்கிண போட்டியை நடத்தவிருக்கின்றன. இறுதி ஆட்டம் எங்கே என்பதுதான் சர்ச்சை. மொரோக்கோ $12 பில்லியன் செலவில் புதிய அரங்கை கட்டுகிறது. ஸ்பெயினும் தன்னிடம் பல அரங்குகளும் போட்டிகளை ஏற்பாடு செய்த அனுபவம் இருப்பதாக சொல்கிறது. ஃபிஃபா இன்னமும் யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பது என்று முடிவு செய்யவில்லை. உலகக்கிண்ணம் இன்று அதிகாலை 3வது 4வது இடத்தை தீர்மானிக்கும் ஆட்டத்தில் இங்கிலாந்தும் பிரான்சும் சந்தித்தன. ஆட்டத்தின் 3வது நிமிடத்தில் டெக்லன் ரைஸ் கோல் மூலம் இங்கிலாந்து முன்னணிக்கு சென்றது. 18வது நிமிடத்தில் அஸ்ரி கோன்சா ஒரு கோல் போட்டார். புக்காயோ சாக்கா 37வது நிமிடத்திலும் 46வது நிமிடத்திலும் 2 கோல்கள் போட்டார். முதல் பாதியில் 4-0 என்று இங்கிலாந்து முன்னணி வகித்தது. அரையிறுதிப் போட்டியில் தயங்கி தயங்கி ஆடிய இங்கிலாந்து இன்று காலை அடுக்கடுக்காக நடத்திய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பிரான்ஸ் திண்டாடியது. இடைவேளைக்கு பிறகு ஆட்டம் மாறியது. பிரான்ஸ் மொத்தம் 4 கோல்களை போட்டது. இங்கிலாந்து மேலும் 2 கோல்களோடு 6-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று 3வது இடத்தை பிடித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்து அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வாத்தனையிலிருந்து ஹரிச்சரன் பூஜா ஜியா உல் ஹா குழுவினர் கொண்டு வந்த பாடலோடு நாம மீண்டும் மொழியில் உல்லாசம் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்கோம். 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையரும் நேர்கள் பலரும் இப்போதுதான் நீங்க வானொலி பக்கமாக வந்திருப்பீங்க. யாரு நிகழ்ச்சி படைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது குரலை கேட்டாலே உங்களுக்கே தெரியும், உங்கள் ரவுடி பேபி நித்யா. அடுத்து உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல் காத்துட்டு இருக்கு, அதனை தொடர்ந்து உங்களுக்காக பட்டியல் தொடர்பான கேள்வி பதில் அங்கமும் இடம்பெற போகிறது. அதனால தயாரா இருங்க, தொடர்ந்து வானொலியை கேளுங்க. இது உங்க ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: புகழ்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: நேர்கள் பலரும் எனக்கு படங்களை அனுப்பியிருக்கீங்க. அதாவது நேரடியாக நித்யா, நான் இப்போது வந்து பிரான்ஸ் இங்கிலாந்து அவங்களுடைய போட்டியை பார்த்து முடிச்சுட்டு இப்போது வீடு திரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, படங்களும் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. மூன்றாவது நிலையில அடைந்த இங்கிலாந்து இப்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விசிறிகள், அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே இப்போது கொண்டாடிட்டு இருப்பாங்க. பிரான்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் நல்ல போட்டி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விடிய விடிய போட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்போது நீங்க உறங்க சென்றிருப்பீங்க, நல்லபடியாக ஓய்வெடுங்க. உற்சாகமாக இன்னும் பல நேயர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் மென்மையான பாடலும் காத்துட்டு
1: இருக்கு.
0: கொடி திரையில இருந்து பாடல், இப்படியாக பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே
2: இருக்கணும்.
0: விபத்துங்க வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகே, வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அருகில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ரோதினி செயல் ஷில்பாரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம் ஜெயலலிதரையில இருந்து. ரா ரா ரா அப்படின்னு வானொலி பக்கமாகவே கூப்பிடுறேன், ஏன்னா இப்போது பட்டியல் தொடர்பான கேள்வி காத்துட்டு இருக்கு. சமீபத்துல பட்டியலிட்டு இருக்காங்க, ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும். உலகத்திலேயே ஆக நட்பார்ந்த அதாவது ஃப்ரெண்ட்லியஸ்ட் நாடு எது அப்படிங்கிற பட்டியல்ல எந்த நாடு முதல் இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் அந்த கேள்வியை சொல்றேன், பட்டியலிட்டு இருக்காங்க ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும். இதுல முதல் நாடாக ரொம்ப நட்பார்ந்த நாடு அப்படின்னு அங்கீகாரம் பெற்ற அந்த நாடு எது அப்படிங்கறத கண்டுபிடிங்க. பதில் தெரிந்தால் 9687889 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். முயற்சியும் செஞ்சு அனுப்பு, கவலைப்படாதீங்க சரிங்களா? யாரு சரியான பதில் சொல்றாங்கன்னு நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்கள். இது ஒலியில் உல்லாசம்.
1: அழகே கலகட்டி போறவளே.

0: கலைஞரின் இசையில் தசரா குடித்திரையிலிருந்து பாடல்களை கேட்டோம். ஒன்றன் பின் ஒன்றாக காலை மணி 7:34 ஆகிறதுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐ நோக்கி செல்லும் கேஜி சாச்சுகாங் டிரைவ்க்கு பிறகு முதலாம் தடத்தில், அடுத்ததாக வாகனம் பழுதாகி இருக்கிறது. ஏவாய் நோக்கி செல்லும் சிடிஏ அமுக்கியோ அவென்யூ 5க்கு முன்பாக
2: போக்குவரத்து நிலவரம்.

0: நேயர்களை ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில எழுந்திருக்கீங்க. நித்யா, என்னோடு சற்று முன்பாக ஒரு கேள்வி நான் சொல்லியிருந்தேன், மீண்டும் அந்த கேள்வியை நான் வந்து மறுபடியும் அறிவிக்க போறதில்லை. ஏன்னா நேயர்கள் பலரும் பரபரப்பா எனக்கு செய்தி அனுப்பி வச்சிட்டீங்க, அப்படின்னா கேள்வி நல்லா கேட்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரி, யாரெல்லாம் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெயா சொல்றாங்க கென்யா அப்படின்னு. அடுத்ததாக பிலிப்பீன்ஸ் அப்படின்னு ஜாய் லேஷ் சொல்றாங்க. இங்க இஸ்மாயில் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. வணக்கம்ங்க. என்னது இப்படி அனுப்புனா நமக்கு என்ன தெரியும்?
1: ரவுடி பேபி நித்யா, இஸ்மாயில் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இஸ்ரேல்டா அவங்க வந்து சிங்கப்பூர் வந்திருக்காங்க. மேலும் அவங்க வந்து உலக இதுக்கு அவங்க போகணும்னு நம்மளாம் விருப்பப்படுறோம். அவங்க அதுக்கு போய் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குது சிங்கப்பூருக்கு.
0: நிச்சயமா.
1: நன்றி ரவுடி பேபி, நல்ல நல்ல பாட்ட போடுங்க.
0: நன்றி நன்றி இஸ்மாயில் அவர்களே, ரொம்ப நன்றி. ஆக அவர் வந்து சற்று முன்பாக நம்மளுடைய சிங்கப்பூர் மிஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த போட்டியில பங்கு பெற்று வெற்றி பெற்ற ஐஸ்வர்யா நிகோல் தான் அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு நம்ம இஸ்மாயில். ஆக உலகம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப உலக அளவுல ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. மிக நட்பான நாடு எது அப்படின்னு கேட்ட போது நம்ம நேர்களும் செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. புனிதா சொல்றாங்க மெக்சிகோ, விமலா நியூசிலாந்து அப்படிங்கிறாங்க. இங்க ஸ்வேதா சொல்றாங்க ஜப்பான் அப்படின்னு. ஜப்பான்ல வந்து ரொம்ப மரியாதைக்குரிய மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. அங்க மரியாதை அப்படின்னு சொல்லும் போது, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும் போது ஜப்பான் வந்து பல விஷயங்களை முதல் இடத்த பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பட்டியல்ல ஜப்பான் முதல் இடத்த பிடிக்கல. ஆக நியூசிலாந்து, மெக்சிகோ, பிலிப்பீன்ஸ் இப்படியாக பதில்கள் வந்திருந்தாலும் சில பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. முயற்சி செய்ய தொடர்ந்து 9678 9 என்று எனக்கு குரல் பதிவு செய்து அனுப்புவீங்க. அதுவரையில் வாங்க வைகுண்டபுரம் திரையில் இருந்த பாடலை கேட்கலாம். தமன் எஸ் அவருடைய சில கார்த்திக் கொண்டு வராரு.

0: The legend வைகுண்டபுரம் திரையில்களில் இருந்து பாடல்களை கேட்டோம். ஒன்றின் பின் ஒன்றாக நேர்கள் பலரும் முயற்சி செய்து எனக்கு பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. சரியான பதிலா முயற்சி செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்.
0: காலை மணி 7:46 ஆயிடுச்சுங்க. விபத்து நேர்ந்திருக்கு உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அருகில். அடுத்ததாக வாகனம் பழுதாக இருக்கிறது AY நோக்கி செல்லும் CTE அமோக்கியோ அவென்யூ 5 முன்பாக.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டு கேட்டாலே பரவசம்.
1: இந்த வாரம் எழு வேலைக்காராவில் வித்தியாசமான வேலைகளை செய்பவர்கள், அவர்களுக்கான தளந்தான் டீ கடையில். கார்பந்து
2: போட்டிகள்
1: ஒலி வாட்ஸ்அப்புக்கு ஒரே ஒரு செய்தி அனுப்பி வைங்க. உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். இது டீ கடையின் ஏழு வேலைக்காரா.

0: வந்துட்டாங்க வந்துட்டாங்க. நம்ம நேர்கள் சரியான பதில்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல நேர்கள் பலரும் எனக்கு செய்தி அனுப்பி வச்சு முயற்சி செஞ்சிருக்கீங்க. தென்கொரியா அப்படின்னு ராதாகிருஷ்ணன் நாயுடு சொல்லியிருந்தாரு. அப்புறம் சுவிட்சர்லாந்து அப்படின்னு நேர்கள் சில பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம பர்தீபா, நீங்க பிரான்ஸ்ல இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. வணக்கம்ங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் பிரதீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: என்னுடைய ஆன்சர் ஸ்வீட் அப்படின்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி பர்தீபா, பிரான்ஸ்ல இருந்து நேரடியாக நிகழ்ச்சி கேட்கறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. தொடர்ந்து நீங்க ஒலி 968 உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக நீங்க ஸ்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரியான பதில் சொல்லணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா அது தவறான பதில். நல்ல முயற்சியும் கூட. ரொம்ப நன்றி பங்கெடுத்ததுக்கு. இருந்தாலும் சரியான பதில்களையும் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம நேயர்கள். யாரில் அவங்க? சதீஷ், சாமுவேல், ராதகுமாரி, சுரேஷ், ஜெகதீசன், கார்த்திக், ரமேஷ், டேவிட், ஜாய்லேஷ், இன்னும் பல பேரு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சரியான பதில நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம சதீஷ் அவருடைய குரல் பதிவு வாயிலாக கேட்டா நல்லா இருக்கும்ல.
2: ஒளி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்து இந்தோனேசியான்னு நினைக்கிறேன். என்னோட பேர் சதீஷ்.
0: உலகத்திலேயே ஆக நட்பான நாடு இந்தோனேசியா என்பது சரியான பதில். ஒரு ஆசிய நாடு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தோனேசியா முதல் இடத்தை பிடித்ததற்கான முக்கிய காரணம் அவங்களுடைய கலாச்சாரம், அன்பான சமூகங்கள், மற்றும் இந்தோனேசியாவை சுத்தி பார்க்க வர்றாங்க இல்லையா பயணிகள், அவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்தோனேசியாவின் சுற்றுலா வாரியம் இவங்க பலவிதமான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அதனாலதான் இந்தோனேசியா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. மிக நட்பான நாடு அப்படின்னு மற்ற நாடுகள் எந்தெந்த நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாம் நிலையில் கொலம்பியா, மூன்றாம் நிலையில் மெக்சிகோ, நான்காம் நிலையில பிலிப்பீன்ஸ், ஐந்தாம் நிலையில பிரேசில், ஆறாவது நிலையில பனமா, ஏழாவது நிலையில உமான், எட்டாவது நிலையில தாய்லாந்து, ஒன்பதாவது இடத்துல கென்யா, பத்தாவது இடத்துல வியட்நாம் இடம் பெற்றிருக்குங்க. ஆக மிக நட்பான நாடு அப்படிங்கிற இந்த கணக்கெடுப்புல இந்தோனேசியா தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடித்த அனைத்து நேயர்களுக்குமே இந்த நேரத்துல நன்றி. காலரை தூக்கி விட்டுக்குங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: காலை மணி 8, மீடியாகாப் 96.8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா, குடும்பம் என்பது பொறுப்பை சுமப்பது மட்டுமல்ல, அது உறவை வளர்ப்பது என்று கூறியிருக்கிறார். ஒன்றாக நேரத்தை செலவிடுவதும் கனிவான உரையாடல்களும் இனிய நினைவுகளும் அர்த்தமுடையவை என்றார் அவர். மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவும் சிங்கப்பூர் சிவிலியன்ஸ் அமைப்பும் இணைந்து நடத்திய சுமார் 400 பேர் கலந்து கொண்ட நம்ம குடும்பம் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார். நல்ல குடும்பம் பிள்ளைகள் உறுதியோடும் நம்பிக்கையோடும் வளர வாய்ப்பு தருகிறது. மூத்தோர் இணைந்திருக்கவும் நல்லனவற்றை பலப்படுத்தவும் உதவுகிறது. ஆனால் கவனமாக இல்லாவிட்டால் அன்றாட வாழ்க்கையின் அவசரங்களில் அதை நாம் அலட்சியப்படுத்தி பின்னுக்கு தள்ளிவிடக்கூடும் என்றார் அமைச்சர் இந்திராணி. குடும்ப பிணைப்பு தற்செயலாக நடந்துவிடுவதில்லை என்று குறிப்பிட்ட அவர், நல்ல நோக்கமும் இடைவிடாத முயற்சியும் தேவை என்றார். திரும்ப திரும்ப குடும்பங்களை ஒன்றாக கொண்டு வர முடியும் என்று நம்பும் அமைப்புகளுக்கும் பங்காற்றிய பங்கேற்ற அனைவருக்கும் அவர் நன்றி சொன்னார். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறது. 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 100க்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மாநில முதலமைச்சர் அமினுடின் ஹருன், வெளியுறவு அமைச்சர் முகமத் அசான், ஜனநாயக செயல் கட்சி தலைமைச் செயலாளர் ஆண்டனிலோ ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மலேசியாவின் ஆளும் பக்கத்தன் ஹரப்பன் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தேசிய முன்னணியும் எதிர்தரப்பு பிரிகாத்த நேஷனல் கூட்டணியும் மலாய் வாக்குகளை சேகரிக்க இணைந்து செயல்படுகின்றன. ஏற்கனவே ஜொஹூர் மாநிலத்தில் படுதோல்வி கண்ட பக்கத்தன் ஹரப்பனுக்கு இது முக்கிய பரீட்சை. வலுவான ஆதரவு தரும்படி பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வாக்காளர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்தோனேசியாவில் இலவச சத்துணவு திட்டம் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. பள்ளி விடுமுறை காரணமாக 3 வாரமாக அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. உணவு விநியோகிப்பவர்களை கண்காணிக்கவும் உணவின் தரத்தை மேம்படுத்தவும் அந்த 3 வார கால அவகாசம் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். 83 மில்லியன் பள்ளி பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சத்துணவு வழங்குவது திட்டத்தின் இலக்கு. அரசாங்கத்துக்கு ஆண்டுக்கு சுமார் $18 பில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்படுகிறது. லஞ்சம் என்ற குறை கூறலும் நச்சுணவினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் குறுக்கே வந்த போதிலும் இலவச சத்துணவு திட்டம் தொடரும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய ஆர்வலர் சோனம் வாங்சுக் அகற்றப்பட்ட இடத்தில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டிருக்கின்றனர். அவர் 21 உண்ணாவிரதம் இருந்தார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்பவும் அவரது உடல் நலம் கருதியும் மருத்துவமனையில் சேர்த்ததாக புதுடில்லி காவல்துறை துணைத் தலைவர் சச்சின் சர்மா கூறினார். கரப்பான் பூச்சி கட்சிக்கு ஆதரவாக 59 திரு வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தார். மருத்துவ அனுமதி தேர்வில் மோசடி இருப்பதாகவும் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் கரப்பான் பூச்சி கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அந்த கட்சியின் நிறுவனர் அபிஜித் டிப்கே தற்போது அதே இடத்தில் காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார். ஈரான் நடத்தி